0: சிங்கப்பூரில் உடற்குறையுள்ள 20 விளையாட்டாளர்கள் தங்களின் தேவைகளுக்கு ஏற்ற ஆதரவை பெறவிருக்கின்றனர். அவர்களே நெக்ஸ்ட் ஜென் பேராடாலன் திட்டத்தில் இடம்பெறும் முதல் தொகுதி விளையாட்டு வீரர்கள். பயிற்சி வழி சிகிச்சை, போக்குவரத்து சலுகைகள், மன உறுதி பயிற்சி போன்றவற்றை அவர்கள் பெறுவர். அடுத்த 4 ஆண்டில் உடற்குறையுள்ள சுமார் 80 விளையாட்டாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஆதரவு வழங்க அந்த திட்டம் இலக்கு கொண்டுள்ளது. சிங்கப்பூரில் வறண்ட வானிலை இம்மாதத்தின் முதல் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று முன்னுரிக்கப்படுகிறது. சுற்றியுள்ள வட்டாரங்கள் பருவமழையை சந்திப்பதால் சிங்கப்பூரில் தென்மேற்கு தென்கிழக்கு திசையிலிருந்து காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில நாள்களில் காலை மதிய வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்தோனேசிய காட்டுத்தீ சம்பவங்கள் மோசமடைந்தால் சிங்கப்பூரில் புகைமூட்டம் நிலவலாம் என்று முன்னுரிக்கப்படுகிறது. வாடகை கார் சேவை வழங்கும் கெட் கோ கார்களை இனி மலேசியாவுக்கும் ஓட்டிச் செல்லலாம். தகுதி பெறும் வாடிக்கையாளர்கள் கெட் கோ சேவையில் வாடகை காருக்கு பதிவு செய்து மேற்கு மலேசியாவில் எங்கு வேண்டுமானாலும் அதனை ஓட்டிச் செல்லலாம். எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் அதை செலுத்தலாம். முன்பணம் கட்ட தேவையில்லை. அதற்கு பதிலாக காரை வாடகைக்கு எடுக்கும் மொத்த நேரத்துக்கான கட்டணத்துடன் 30 விழுக்காடு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும்.
1: சொல்லும் பொருளும்
0: ஃபாகாஸ்ட் முன்னுரைப்பு. வானிலை முன்னுரிப்பை கண்காணித்தால் நடவடிக்கைகளை முன்கூட்டியே திட்டமிட முடியும். ஃபாகாஸ்ட் முன்னுரைப்பு. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: 1 நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா 1 நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
5: கட்டி பியூரிஃபையர் இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வணக்கம். சிங்கை நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. ஆறு பட பாடல் வந்துச்சு ஜெஸி கிஃப்ட் மற்றும் குழுவினர் குரல்ல. அந்த பாடல் தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையில இடம்பெற்றது. ஒலி ஒன்பது ஆரத்துல நீங்க இருந்திருக்கீங்க. அடுத்து டிக்டாக் லைஃப் பக்கமா நான் வரப்போறேன். டிக்டாக் லைஃப்ல இன்று எதிரொலி குழுவினர் நம்மளோட இணையறாங்க. குறிப்பா டீப் ஃபேக்ஸ், அதாவது ஒருவித ஆள் மாறாட்டம், இதனை பற்றின முக்கியமான கருத்துக்களை தாங்கி வருது இன்றைய எதிரொலி பாகம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க டிக்டாக் லைஃப் பக்கமா வாங்க, தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்க என்னோட. இப்போ வானிலை நிலவரம். அடுத்த மூன்று நாட்களுக்கு நீங்க பலத்த காற்றை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்த சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு. ஓர் யூரோ ஒரு வெள்ளி 49 காசு. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 74 காசு. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு. 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 36 காசு. 100 இலங்கை ரூபாய் 39 காசு. ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 17 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும்போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
1: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 900-202-216. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். அதேதான் கேட்டாலே பரவசம் மொழி ஒன்பதா ரெட்ல நீங்க நின்றுருக்கீங்க. 8:14 ஆகிவிட்டது. நீங்க டிக்டாக் லைவ் பக்கமா வந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். வந்து சேர்ந்தவங்களுக்கு மிக்க நன்றி. நீங்க இன்னும் வரலன்னு சொன்னா மீடியா காபோலி 968 FM வாங்க வந்து அங்க எங்களோட இணைங்க. காரணம் எங்களோட இப்ப இருக்காங்க எதிரொலி குழுவினர். வார வாரம் நம்ம நிகழ்ச்சிக்கு புதன்கிழமைகளை வந்து பல முக்கியமான தகவல்களை அவங்க வழங்குறாங்க. உங்களுக்கோ கேள்விகள் இருக்கலாம், குறிப்பா அவங்க கொண்டு வர தலைப்புகள் சார்ந்த தகவல்களை இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க எதிரொலி நிகழ்ச்சியை வசந்த மொழிவெளியில 9:30 நீங்க பார்க்கலாம். அந்த நேரத்துல பார்க்க முடியலன்றீங்களா, கவலை விடுங்க. மீ வாட்ச் வாயிலா அனைத்து பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் இலவசமா நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப ஒளியின் அறிவிப்பாறையில இருக்கிற லக்ஷ்மி ஜெயகாந்த் மற்றும் பார்த்திபன் இருவருக்கும் வணக்கம். இந்த வாரமும் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. லட்சுமி, நிர்வாக தயாரிப்பாளரா நீங்க இருக்கிறதுனால உங்ககிட்ட முக்கியமான ஒரு சில கேள்விகள் இருக்கு, அந்த பக்கமா நான் வரேன். அதுக்கு முன்னால இன்றைய பாகத்தின் தயாரிப்பாளர் பார்த்திபன் உங்க பக்கம் நான் வரப்போறேன். டீப் ஃபேக்ஸ், இதை பத்தி தான் இன்றைய பாகம் இருக்க போகுது. நம்ம சில பேருக்கு இந்த டீப் ஃபேக்னா என்ன அப்படிங்கறது தெரியாம இருக்கலாம், அதற்கான ஒரு தெளிவு நீங்க கொடுக்கலாமே.
1: ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேம்ஸ் அப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ மோசடி சம்பவங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு உருமாறியது, அது வந்து ஒரு ஒரு அப்கிரேட் லெவல்னு சொல்லலாம். அண்ட் அது சேட்லி என்னன்னா வந்து ஒருத்தவங்க செய்யாததை செய்ததை மாதிரியும் சொல்லாததை சொன்ன மாதிரியும் காட்டுறது தான் டீப் ஃபேக். ஸோ அது காணொலி வாயிலாக இருக்கலாம், அது வந்து ஓசை ஆடியோ டீப் ஃபேக்காக இருக்கலாம், வீடியோ டீப் ஃபேக்காக இருக்கலாம், படங்கள் மூலமாக இருக்கலாம். அண்ட் டீப் ஃபேக் மூலமாக மோசடி சம்பவங்கள் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டீப் ஃபேக் வந்து ஒரு ஒரு ஓஷன் மாதிரி, அதோட எல்லாமே இருக்கும். அண்ட் அது என்ன ஒரு என்ன ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம்னா, அது எல்லாத்தையும் வந்து உங்க போன்லயே செஞ்சிடலாம். அததான் வந்து இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம்.
0: வினாடியில செய்ய முடியும்னு சொன்னீங்க. ஒரு கடல் மாதிரி இருக்கிற இந்த தலைப்புல இன்றைய நிகழ்ச்சி எப்படிப்பட்ட தகவல்களை தாங்க இருப்போகுது, லட்சுமி சொல்லுங்களேன்.
2: இப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் சொன்னதுதான், தொழில்நுட்பம் மாற மாற அது வந்து இந்த மாதிரி மோசடிகளும் வந்து மேம்பட்டுகிட்டு வருது. லேக் ஆஃப் அ பெட்டர் வேர்ட், முன்னேறிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அதிவேகமா. அதனால இப்ப டீப் ஃபேக்னு சொல்லும் போது எல்லாரும் நினைச்சுக்குவாங்க, எனக்கு தான் டீப் ஃபேக்னா எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, மெத்தனமா இருந்துடக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்ம நமக்கு தெரியாமலே அது டீப் ஃபேக்கா இருக்கும். ஆனா நம்ம வந்து பார்த்துட்டு ஓ இது உண்மையான நம்புற சம்பவங்களும் இருக்கு. ஏன்னா அவ்வளவு தத்ரூபமா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்போலாம். அதனால ஒரு டீப் ஃபேக்னா என்ன, அது வந்து எப்படி இருக்கும், எப்படி இருக்காது, எதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு டீப் ஃபேக்னு நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம், அந்த ஒரு உத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. அப்பதான் உங்களை வந்து யாரும் ஸ்கேம் பண்ண முடியாது. அதே நேரத்துல நீங்க வந்து பாதிப்படைஞ்சீங்கனாக்கா அதுக்கு வந்து என்ன மாதிரி உதவி நாடலாம், இதெல்லாம் அவசியம் இல்லையா. நம்ம டீப் ஃபேக்னு நினைக்கும் போது இல்ல ஒரு ஸ்கேம்னாலே பெரும்பாலும் எல்லாரும் நினைக்கிறது வந்து வயசானவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே நாங்க வந்து பேசுற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 14 வயசு பொண்ணு, அவங்க பேர் மறைக்கப்பட்டிருக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து குறைவான வயதுனால சீஸ் அ மைனர். அதனால வந்து அவங்களுடைய அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு அதை வச்சுதான் நாங்க தொடங்குறோம். அது வந்து சிஎன்ஏ ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது, அதையும் பகிர்ந்திருக்கோம். ஸோ அவங்களுடைய அவங்களுக்கு அவங்க வாட் ஷி வென்ட் த்ரூ, அவங்களுக்கு என்ன ஏற்பட்டது, என்னெல்லாம் அவங்க வந்து சந்திக்க வேண்டியது இருந்தது, அதை வச்சு எந்த வயசுலையும் யாரும் வயசு மட்டும் இல்லை, படிப்பு எவ்வளவு படிச்சிருக்காங்க அதுவும் கூட இல்லை, அவ்வளவா படிக்காதவங்களும் இருக்காங்க, ரொம்ப வந்து நல்ல படித்தவங்களும் இருக்காங்க, அவங்களும் வந்து தே கேன் ஃபால் ஃபார் ஆல் திஸ். அதனால எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ஒரு விஷயம். மற்றபடி உதவி எங்கே நாடுறது, அது ஒரு ரெண்டாவது விஷயம்.
0: இப்போ இந்த டீப் ஃபேக்ஸ் சொல்லும் போது பெரும்பாலும் நினைப்பாங்கன்னா சில பேர் இது புதுசா எதுவும் வந்திருக்கு அப்படின்னு, கிடையாதுங்க. இது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டீப் ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர வளர இதை இன்னும் எப்படி நுட்பமா சிறப்பா செய்யறது அப்படிங்கிற திறனையும் சில பேர் வளர்த்துக்கிட்டு வராங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம். அவங்க கிட்ட இருந்து நாம எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற முக்கியமான பகுதி தான் நமக்கு தேவை. அதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேச போறோம். நேர்களே, உங்களுக்கும் கேள்விகள் இருக்கலாம், அப்படிப்பட்டவங்க வாட்ஸ்அப் வாயிலா வந்து உங்களோட கேள்விகளை பதிவு செய்யலாம். நேரம் இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம கேட்போம். இரண்டாவது, நீங்க டிக்டாக் லைவ் பக்கமா வந்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா பதிவிடலாம். மீடியா கோபொலி 96 FM என்னுடைய டிக்டாக் பக்கமா வந்துருங்க. தொடர்ந்து எதிரொலி குழுவினர்கிட்ட நம்ம பேசுவோம். இணைந்திருங்க, வானொலி பக்கமாவே இருங்க. இது வணக்கம் சிங்கே.
3: ஒலி 96 FM போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக துவாசி நோக்கி செல்லும் PIE KJEக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. CTE SLE செல்லும் வழியில் ஆங்மோக்கி அவென்யூ 5க்கு பிறகு நான்காம் தடத்தில். CTE AYE நோக்கி செல்லும் வழியில் மால்மின் ரோடு, PIE சாங்கி, ஆங்மோக்கி அவென்யூ 1, ஆங்மோக்கி அவென்யூ 5 ஆகிய பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்க குழுவிற்கு பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிவிக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515858. எப்படிப்பட்ட பகுதிகளை நம்ம எதிர்பார்க்கலாம் சொல்லுங்களேன் பார்த்திபன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வந்து குறிப்பாக அவங்க எதிர்பார்க்க வேண்டியது ஒன்று என்னன்னா, இப்போ டீப்ஃபேக் வந்து சரி, அதோடைய டெல்டெல் சயின்ஸ் என்ன இருக்குது, அது எப்படி கண்டறியலாம், அதெல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும் அதற்கு முன்னாடி நம்ம காட்டப்படுது என்னென்னா, எவ்வளோ எளிதாக இதை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி வந்து என்யூஎஸ் ப்ரொஃபஸர்ஸ் ரெண்டு பேர் வந்து அவங்கள அணுகணும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ வந்து என்னுடைய காணொலியை வைத்தே ஒரு டீப்ஃபேக் செஞ்சாங்க. யா, ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ஆனால் அந்த தொழில்நுட்பத்தினால, அந்த இணையதளத்தினால ஆங்கிலத்தில் மட்டும்தான் அவங்களால செய்ய முடிந்தது. அதனால் வந்து நான் வந்து என்னை பற்றி சாதாரணமாக சொன்னேன், அண்ட் என்னோட காணொலி அதை வைத்து அந்த ப்ரொஃபஸர் வந்து ஜஸ்ட் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணார், வேற தவறான செய்திகளை வைத்து. லைக் நான் என்ன சொன்னா வந்து நான் வந்து மீடியா காப், எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு குழந்தை பிறந்திருக்கா, பல பல. ஆனா அவர் சொன்னது வந்து, நான் பார்த்திப்பா, நான் மீடியா வேலை செய்யறேன், நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தேன், அது வந்து 5000 எனக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு, அண்ட் வந்து நீங்க அதை சேரலாம், அண்ட் அது மீடியா குரூப் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து என்னோட வாய்ஸ் முதல்ல குளோன் பண்ணாங்க. ஸோ அவர் அந்த சாம்பிள் எடுத்தனால, அந்த சாம்பிள் அங்கேருந்து எடுத்துட்டு அவர் டைப் பண்ணாலே போதும், நான் என் வாய்ஸ்ல அது வரும். ஸோ அதை பார்த்தேன்,
2: திரும்ப தெளிவுபடுத்திக்காத கேக்குறேன், பார்த்திபன் சொன்னது வேற அதை அப்படியே பதிவு செய்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அல்லது புகுத்த விரும்புற மோசடி வாக்கியங்களை உங்க குரல்ல நீங்க சொன்ன மாதிரி மாற்றி அமைச்சிருக்கேன்.
1: ஆமா, கரெக்ட். சோ என்னோட வேர்ட்ஸ் வந்து புட்டிங் இன்டு மை மவுத்னு சொல்வாங்களே.
3: ஆனா என்ன, நீங்க பேசுனது உங்க குரல்ல இருந்து இவர் குரலுக்கு மாற்றப்படும்.
2: அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லட்சுமி பார்த்திபன், இந்த மாதிரியான காணொலிகள் வந்து ஒரு காலகட்டத்துல பெரிய பெரிய தலைவர்கள் பேசுற மாதிரி கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு செய்தியில கூட வந்துச்சு. ஆனா இப்ப அடித்தட்டு மக்களையும் இது வந்து பாதிக்குது, நாம பேசுற மாதிரியும் உருவாக்குறாங்க அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியில நீங்க தெளிவுபடுத்துறீங்க.
3: ஏன்னா இப்ப வந்து தலைவர்கள் வச்சு பயன்படுத்தி சொல்றது வந்து நானே செஞ்சிருக்கேன் பாருங்க, அது வேற. இப்ப வந்து The guy next door, என் கூட வேலை செய்யறவங்க, என் கூட இருக்கிறவங்க, சாதாரண மனிதர்கள் வந்து, ஓ நான் வந்து இவ்வளவு காசு போட்டேன், முதலீடு பண்ணேன், அதுல வந்து எனக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சதுன்னு சொல்லும் போது, ஆ இவர் பண்ணியிருக்காரு, நானும் பண்ணா நல்லா இருக்குமே, இதுல போய் சேரலாமே சொல்லிட்டு, அந்த அது அது ஸ்கேம் தான் ஆக்சுவலி, அது மோசடி தான். அதாவது இது இந்த மாதிரி ஒரு முதலீடு கிடையாது, நீங்க அதுல காசு போட்டீங்கன்னாக்கா அது போயிடும். ஆனாலுமே அதை வந்து இந்த மாதிரி டீப் ஃபேக் வீடியோ மூலம் அவங்க பரப்புறாங்க செய்திய.
2: இப்போ இந்த டீப் ஃபேக்னு சொல்லும் போது மோசடி மட்டும் இல்ல, ஆள் மாறாட்டம் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஒரு சில சம்பவங்கள் நடக்குது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இமேஜ் பேஸ்ட் செக்ஷுவல் அபியூஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து தன்னுடைய இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட செயலி இருக்கு, அந்த செயலியில் வந்து ஒரு பாட்ஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு படத்தை பதிவு செய்து வெறும் கிளிக்ஸ்ல ஒரு கிரெடிட்ஸ் வாங்கி கிளிக்ஸ்லயே வந்து நம்ம வந்து இந்த இந்த படத்துல உள்ள ஆடைய அகற்றலாம் அப்படின்னு சொன்னாலே போதும், அது கியூல நின்று அது வரும்
2: ஒருத்தரை வந்து
1: நிர்வாணமா காட்டுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து முதல் மிஸ் லட்சுமி சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களால தூங்க முடியாது, ஏன்னா யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன பாத்துட்டு இருக்காங்க, நாடு இணையாத ஒரு படத்தை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கேயிருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து இப்ப வந்து இத வந்து எவ்வளவு டீப்ஃபேக்கா செய்ய முடியுது அப்படின்னு வந்து நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க ஒரு செயலியை பயன்படுத்தி மக்கள்கிட்ட போய் காட்டுறோம். அவங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க, ஜஸ்ட் வந்து உங்களை பற்றி சொல்லுங்க, உங்க ஆம்பிஷன் சொல்லுங்க அப்படின்னு தேக்கலாம் தான். இப்போ சொன்னப்போ அப்போ மூணு இளையர்கள் அவங்க வந்து அவங்களை பற்றி சொன்னாங்க, ஆனால் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலை, நான் சொன்னேன் இது கொஞ்சம் நான் எடிட் பண்ணி காட்டுறேன், அவங்களை பேக்ரவுண்ட்லாம் மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து அவங்கள வாய்ஸில் நாங்கள் வந்து டைப் பண்ணியிருந்தோம் சில செய்திகளை, அது அவங்க பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப தத்துரூபமா இருந்துச்சு. அது பார்க்க அவங்களே
3: இது நானா? ஆமா, என்ன மாதிரியே இருக்கு. ஐயோ, என் வாய்ஸே தான். அந்த மாதிரி சொன்னாங்க.
1: அவங்களுக்கு அது இது அவங்க நடக்காது. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு நடக்காது. ஏன்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு பெரிய அதிபர் ஒரு டொனால்ட் ட்ரம்பா இருக்கலாம், இல்லைன்னா வந்து மற்ற அதிபர் தலைவர்களா இருக்க, இல்லோன் மாஸ்கா இருக்கலாம். இப்ப இல்லோன் மாஸ்க் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறாங்கன்னா எல்லாம் யோசிப்பாங்க, இல்லோன் மாஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறாங்கன்னு. அதே நேரத்துல வந்து யாரோ ஒரு ஆள் சொல்லும் போது அது வந்து இன்னும் யாருன்னு தெரியல, உண்மையிலேயே ஒரு இன்னொன்று பிஸ்னஸ் மேன் அப்படின்னு மக்கள் நினைக்கலாம். ஸோ இது தனக்கு நடக்காது அப்படின்னு வந்து எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ அது நடக்கும்போது வந்து தே லைக் ஷாக். அவங்க வந்து லைக் இல்லையே, இது நான் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒருத்தர் வந்து சொன்னது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, அவர் சொன்னார் வந்து இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் நார்மலாக வாய்ஸ் மாற்றுவீங்க அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் இது இது டிலீட் பண்ணிடுவீங்க தானே அப்படின்னு கேட்டாரு. இது ஷேர் பண்ண மாட்டீங்களே, இது ஷேர் பண்ண டிலீட் பண்ணிடுவீங்க தானே அப்படின்னு
3: கேட்டாரு. அது வந்து அவ்வளவு தத்ரூபமாக இருக்கு.
1: ஆமாம்,
3: அதே நேரத்துல வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு நடக்காது, என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு நடக்காது. அப்படி ஒரு அது அதாவது நோயும் அப்படிதானே. இப்ப வந்து நீரிழிவு நோய் எனக்கு வராது, நான் நல்லா தான் இருக்கேன், அந்த மாதிரி ஒரு நமக்கே நாம சொல்லிக்கிறது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க எல்லாருமே. அது வந்து இருக்கக்கூடாது. அதே நேரத்துல இப்படி ஒண்ணு நடந்ததுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா நீங்க என்ன செய்யணும், நீங்க உங்களை நீங்களே பாதிக்கப்பட்டீங்கனாலும் இல்ல உங்க சுத்தி உள்ளவங்க இல்ல உங்க சொந்தக்காரங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்ததுன்னா என்ன செய்யறது? அதாவது உதவின்றது வந்து நிறைய லெவல் கொடுக்கணும். ஒன்னு வந்து அந்த காணொலிய அந்த பதிவிறக்கம் பதிவேற்றம் செய்யப்பட்டதை இறக்கணும், அது ஒண்ணு. நம்பர் ஒன். நம்பர் டூ, அடுத்தபடியாக வந்து யார் அதை வந்து செஞ்சான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு புலனாய்வு பண்ணணும், அதுக்கு யார் அணுகணும். அதே நேரத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனதளவிலையும் ஏனோ நிறைய வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அவங்களுக்கு உதவி தேவை இல்லையா உடனடியா? ஏன்னா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்து தூங்க முடியல, சதா அதே நினைப்பாவே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா இருக்கும், அவங்க குடும்பத்தாருக்கும் ஆதரவு தேவை. ஆக்சுவலி இந்த சப்போர்ட் சிஸ்டம் ஒருத்தரோட நின்று போகல, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தேவை. ஏன்னா அவங்களும் வந்து எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, என்ன உங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, உங்க பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு.
1: ஏன்னா இது வந்து ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள் மாதிரி. இப்ப ஒருத்தங்க அப்லோட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், சரி நான் வந்து இப்ப வந்து அந்த சமூக வலைத்தளத்துல வந்து பதிவு செய்யறாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளவு புகார் வரும், இந்த மாதிரி வந்து வந்திருக்கு வந்திருக்கு வந்திருக்குன்னு. ஸோ இது வந்து இப்போ ஆன்லைன் சேஃப்டி கமிஷன் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி புகார்களை மேற்கொள்றதுக்கு. அது தொடங்கிய ஒரே மாதத்துல வந்து 200 புகார்கள் வந்தது.
2: ஒரே மாதத்துல
1: வந்து 200 புகார்கள், இந்த மாதிரி இமேஜ் பேஸ்ட் செக்ஷுவல் அபியூஸ் அண்ட் மற்ற மாதிரியான ஆன்லைன் ஹார்ம் நடந்திருக்கு, இந்த மாதிரி. ஸோ ஆன்லைன் ஹார்ம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி 200 பதிவுகள் வந்திருக்கு. பதிவு செய்யப்படாதது அது ஒரு கட்டம் இருக்கும், சரி வேணா சொல்ல வேணாம் அப்படின்னு. சரி இப்போ வந்து எடுத்துட்டோம், எடுத்ததுக்கு அப்புறம் அது யாராவது வேற மற்ற செயலிகள்ல சேட் குரூப்ஸ்ல அங்க அங்க அங்க டிராவல் பண்ணலாம்,
3: பகிரப்பட்டிருக்கலாம்.
1: சோ அங்க அங்க எங்கயாச்சும் பாப்பா பண்ண பாருங்க,
3: பதிவிறக்கம் செஞ்சிருக்கலாம்.
1: சோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி நினைக்கும் போது ஒரு 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் கழிச்சு ஐ சோ யூ இன் தி லிங்க் அப்படின்னு வந்தா இஸ் அகைன் திருப்பி ஒரு ட்ராமா. சோ அந்த மாதிரி கட்டத்துல என்ன பண்றது? சோ அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் வந்து ஒரு நல்லா பேசியிருந்தாரு. அவர் சொன்ன ஐடியா யோசிச்சு இந்த ஐடியா வந்து செயல்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு அது இன்றைய இரவு எதிரில் நீங்க கேட்கலாம்.
2: இப்ப எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, ஏன்னா நீங்க சொன்னது போல யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் அதை செய்யலாம், தொடர்ந்து செய்யலாம், அல்லது விட்டு விட்டு கூட செய்யலாம், எப்படி வேணாலும். அப்போ இதை வந்து அரசாங்கம் இன்னும் உன்னிப்பா கவனிச்சு அதுக்கான அந்த வரைமுறைகள் எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா?
3: ஆக்சுவலி இப்பயே கொண்டு வந்துட்டாங்க அந்த அண்டர் ஒன் ரூஃப் அந்த இணைய அமைப்பு, அது இருக்கு. இப்ப வந்து தனித்தனியா செயல்பட்ட அனைத்தையும் ஒரே இடத்துல இணைச்சிருக்காங்க, அதனால ஒரு ஹோலிஸ்டிக் சப்போர்ட் சிஸ்டம் வரும் கட்டாயமா. ஆனா என்ன, மக்கள் அதை பயன்படுத்திக்கணும், அது இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நிகழ்ச்சியில நாங்க அதிகம் அதை பத்தி சொல்லியிருக்கோம், பாருங்க.
2: என்னன்னா, நம்ம ஆளுங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க கூடாதுங்கிற பயம் ஒரு பக்கம் இருக்கு, நடந்துருச்சுன்னா என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கலாம் இல்லையா?
3: அது மட்டும் இல்ல, தெரியாம இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து எல்லாமே பிளாங்க் ஆயிரும் இல்லையா, கையும் ஓடல காலும் ஓடலன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த நேரத்துல வந்து சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்களால செயல்பட முடியலனால இவங்க உதவி பண்ணலாம் இல்லையா, இத செய்யணும், அடுத்தது என்ன செய்யலாம், யாருக்கிட்ட போகலாம், இதை எப்படி வந்து தவிர்க்கிறது, தவிர்க்க முடியாது, நிறுத்தி வைக்கிறது எப்படி, அடுத்தபடியா என்ன செய்யலாம், அதெல்லாம் நல்லா யோசிச்சு அவங்க செயல்படலாம். அதுக்கு தான்.
2: ஆனா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா?
3: ஆமா,
2: ஏன்னா தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே வருது, புதுசு புதுசா நம்ம கண்டுபிடிக்கிறாங்க, அதுல இதுவும் ஒரு பகுதியா இருக்குங்கிறது தான் உண்மை. எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்றோ முதல்ல நமக்கு தெரியணும், அதுதான் இது டீப் ஃபேக்கா இல்லையா, போலியா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம செயல்படணும்னு சொன்னா நேர்களே, இப்படிப்பட்ட முக்கியமான நிகழ்ச்சிகளை நீங்க பார்க்கணும். இன்று இரவு 9:30 உங்களுக்காக இடம்பெற போகுது எதிரொலி பாகம். வசந்த மொழிவழியில நீங்க பார்க்கலாம். நான் சொல்லுது போல சில பேருக்கு வேலையா இருக்கலாம், அல்லது அந்த நேரத்துல வேற ஏதேனும் செய்யணும்னு அப்படிங்கிற கட்டாயம் கூட இருக்கலாம். கவலைப்படாதீங்க, இந்த முக்கியமான தகவல்கள் உங்களுக்காகவே மீ வாட்ச்ல இருக்கு. மீ வாட்ச்ல போயிட்டு நீங்க எதிரொலி அப்படிங்கிற ஃபோல்டரை தேர்ந்தெடுத்து அங்க எல்லா பாகங்களையும் நீங்க பொறுமையா பார்க்கலாம். பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே நேரத்துல உங்க சுத்தி இருக்கிறவங்களையும் பார்க்க சொல்லுங்க. குறிப்பா அந்த 13 வயது பிள்ளைகள்லாம் இருக்காங்களே, அவங்கள பாதுகாப்புறது, அது மட்டும் இல்ல பெண்கள் அவங்கள பாதுகாப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்ல, இப்ப மாணவர்கள் அடிக்கடி வந்து சமூக ஊடகத்திலயும் பரவலா இருக்காங்க, அவங்களையும் வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
3: இப்ப எல்லாத்தையும் வந்து தொலைபேசியிலேயே செஞ்சிடலாம்னு சொல்லும் போது நம்ம வந்து சந்திச்சவங்க எல்லாம் வந்து அப்படியே ஆடி போயிட்டாங்க. என்ன உங்க போன்லயே செஞ்சீங்களா, இவ்வளவு குறைஞ்ச நிமிஷ கணக்குல செஞ்சு முடிச்சீங்க இல்லையா?
1: அதுவும் ஜஸ்ட் டியூட்டோரியல்ஸ் தான். நானும் இந்த மாதிரி செய்ததே
3: இல்ல, டியூட்டோரியல்
1: இதுக்காக தான் கத்துக்கிட்டேன் எப்படி செய்யறதுன்னு. அது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் பயன்படுத்தினேன், அண்ட் அதுலயும் போட்டிருந்தது நான் கூட பணம் கட்டினா இன்னும் நேர்த்தியான காணொலிகள் வரும் அப்படின்னு,
3: இன்னும் தத்ரூபமா இருக்கும்.
1: ஆமா,
2: ஐயோ எங்க போயிட்டு இருக்கோம். ஏன்னா நல்லது இருந்தா கெட்டதா இருக்கும்னு சொல்லுவாங்க,
3: நம்ம தான் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்.
2: நிச்சயமா நிச்சயமா. சரி, நீங்களும் வந்து பலரும் உங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க, கேக்குறதுக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு. பயப்படாதீங்க, நீங்க பீதி அடையக்கூடாது, தெளிவு பெறணும், இது உங்களுக்கு விழிப்புணர்வா அமையணுங்கிறதுக்காக தான் இந்த பாகம் வருது. சரி, டிக்டாக் லைவ் வாயிலாகவும் பலரும் கருத்துக்களை சொல்லிட்டு வரீங்க, மிக்க நன்றி. அந்த பக்கமா நீங்க இன்னும் வரலன்னு சொன்னா அந்த பக்கமாக வந்து நீங்க சேர்ந்து கொள்ளலாம். சரி, விடைபெறதுக்கு முன்னால லட்சுமி முதல்ல உங்ககிட்ட இருந்து வர இன்றைய பாகத்துல என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க, நிறைவா ஒரு சில வார்த்தைகளை நீங்க பகிர்ந்துக்கலாமே.
3: அதாவது ஒரு ஏதாவது நடக்குதுன்னா நம்ம வந்து அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து நமக்கு நடக்காதுன்ற அந்த மெத்தனமா இருக்கிறத விட்டுட்டு என்ன அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நமக்கோ இல்லை நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கோ அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக இந்த நிகழ்ச்சியை நீங்க கட்டாயம் பார்க்கணும்.
2: அவ்வளவுதான், சுருக்கமா சொன்னாலும் சரியா சொல்லிட்டாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. பார்த்தி பண்ணீங்க,
1: நீங்க சொன்ன மாதிரி ரவி, இது வந்து டீஃபேக் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு. ஸோ ஆரம்பத்தில் வந்து ஓ இப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்க தான் அப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நடுவில் வரும்போது வந்து சரி இதுல இருந்து எப்படி நம்ம காப்பாத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வந்தது. ஆனா இப்ப வந்து டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து தப்புகளை அந்த டெல்டெல் சயின்ஸை கண்டுபிடிக்க பிடிக்க பிடிக்க அது இன்னும் நேர்த்தியா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்ப அடுத்த கட்ட கேள்வி வந்து ரியல் டைம் டிடெக்ஷன். இப்ப வந்து நான் அப்லோட் பண்ண உடனே நான் வந்து அதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அது ஒரு 4 நாளுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆக்சன் எடுப்பீங்க, அதுக்குள்ளார அது எங்கெங்கயோ போயிடும்.
2: ஆமா,
1: சோ அது ரியல் டைம் ரியல் டைம் டிடெக்ஷன், அதுல எப்படி இதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முக்கியமான எக்ஸ்பர்ட் பேசியிருக்காரு, ஒரு செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு அதிகாரி பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு சில குறிப்புகள் சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மையிலேயே வந்து செயல்படுத்தப்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
2: சரி, அந்த குறிப்புகள் என்ன
3: அப்படிங்கறது 9:30
2: 9:30 கண்டிப்பா பாருங்க எதிரொலி நிகழ்ச்சியை. நான் சொன்னது போல அனைத்து பாகங்களையும் நீங்க பார்க்கலாம் மீ வாட்ச் வாயிலா. லட்சுமி ஜெயகாந்த் மற்றும் பார்த்திபன் இருவருக்கும் இந்த நேரத்துல மிக்க நன்றி, எங்களோட இணைந்ததற்கு. இந்த காலை வேளையில முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒளி 9:00 எங்களுடைய நன்றிகள்.
1: நன்றி நன்றி.
2: இணைந்திருங்க என்னோட வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில. உங்களுக்காக அடுத்தடுத்து இன்னும் பல தகவல்கள் இடம்பெற காத்திருக்கு. நேரம் இப்பொழுது 8:35. மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது.
4: சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம்.
2: நாவூர வைக்கும் பாபக்யூ சாங்கி சேக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓதா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில்.
4: இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும், தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
2: ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது
4: பீட்சா ஹட்.
5: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: 8:36 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. PIE அதை நோக்கி செல்லும் BKE மண்டாய் சாலைக்கு பிறகு. காரணம் அங்கே 3-4 தடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
0: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: பணத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.

0: பாடல்கள் இடம்பெற்றன. நேரம் இப்பொழுது 8:53 ஆகிவிட்டது.
1: இந்த வாரத்திலிருந்து ஒளி 9:06 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
0: வார நாட்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி, இரவு 8 மணி, இரவு 9 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
1: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
0: நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை வசந்தம் ஒளிவழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம்.
1: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும்.
0: இந்த வாரத்திலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
1: நேயர்கள் மீடியாகாப் ஒளி 9:06 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: 8:58 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா BKEPIE செல்லும் வழியில் மண்டாய் அந்த பகுதிக்கு பிறகு. காரணம், அங்கே விபத்துகள் நேர்ந்துள்ளன. இதன் காரணத்தினால் 3-4 தடங்களில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. SLE வரையிலும் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோ புஷ்ப.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: டாரதி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜாவோட இசையில ஸ்வேதா மோகன் கூட சேர்ந்து அவர் இந்த பாடலை வழங்கியிருந்தாரு. இந்த பாடல் வெளிவந்த கேட ஒரு மீம் பார்த்தங்க, அசந்து போயிட்டேன். எப்படின்னா, அனிருத்தோ சாய் அபியங்கரும் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்

சுவையோ அளவில்லாதது சமைத்து சுவையுங்கள் SPM Gold பொன்னி ரைஸ்.

புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள்.

0: கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: StarHub, we got you.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
3: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜின்னை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கே ஜின்னை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்,
7: கொஞ்சம் சிந்தனை,
5: நிறைந்த புன்னகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 9:17 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. SLECTE செல்லும் வழியில் மாண்டாய் அவென்யூவுக்கு முன்பும், குயின்ஸ் வே நோக்கி செல்லும் ஃபெரஸ் சாலை, ஹாலண்ட் சாலைக்கும் PIE துவாஸ்க்கும் உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. நகரை நோக்கி செல்லும் காலாங் சாலை, சிம்ஸ் அவென்யூவுக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: உங்களுக்கு தெரியுமா,
3: இதே நாள் September 2 1945 ஆண்டுல பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்றது வியட்நாம். இப்ப வாங்க வியட்நாம் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நாம தெரிஞ்சுப்போம். ஆங்கில எழுத்தான S இருக்கு இல்லையா, அந்த வடிவத்துலதான் உலக வரைபடத்துல வியட்நாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. உலகத்திலேயே ஆக அதிக அளவுல காஃபிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியல்ல 2 இடத்துல இருக்கு வியட்நாம். போக்குவரத்தை பொறுத்தவரை வியட்நாம்ல ஆக அதிக அளவுல பிரபலமா இருக்கிற வாகனம்னு சொன்னா அதுதான் மோட்டார் வண்டி. கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட மோட்டார் வாகனங்களை வியட்நாம்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது. ஒரு காலத்துல இந்த நாட்டுடைய பேரு வியட்நாம்னு ஒரே சொல்லா இல்லாம 2 சொற்களா பதிவிடப்பட்டுதான். அதாவது வியட் ஒரு இடம் விட்டு நாம் அப்படின்னு அச்சிடுவாங்களாம். இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
9: ஜானி ஓ சந்தியா,
10: ஜானி சந்தியா, சந்தியா ஜானி,
11: சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்மாள் கிட்ட இருப்பது வெறுங்கடல் தானே.
9: நோ ப்ராப்ளம், அதை விட்டு.
11: சந்தியாவின் கலர் என்ன பிள்ளை, நம்மாள் கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வள்ளியும் செய்து தானே, பழைய MGR படம் எல்லாம் பார்த்தோம்.
10: சந்தியா வெறும் பணக்காரி சாரியாள், ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு, சாரால நம்ப பிரியாளாவும் நம்பானா எல்லாம்.

0: events in production Barangung. Masala Coffee live in Singapore. The return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: மணி, நம்ம வீட்டு ஹெச்ஐபி வேலையோட சேர்த்து சமையலறையும் புதுப்பிச்சிருவோமா?
2: வீடு அலங்கோலமா இருக்கிறப்பவே அதையும் செஞ்சு முடிச்சிருவோங்க. சமையலறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையலறையும் வேணும்ல.
1: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யார் செய்வாங்க?
2: MSR 2013 மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. MSR கேஸ்ட்ராஸ் உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
1: தீர விசாரிச்சுட்டேன்னு சொல்லு.
3: MSR இன்டீரியர் டிசைன், வாட்ஸ்அப் 9778-1234. MSR.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-17976.

0: దొడ్డా పొలంబరారు అట్టుపాటు వాడు
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது
2: நீ பாடு
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலான்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெக்குன்றதுலயா
0: குன்றத்துலதான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
4: உன்னை
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்ல

0: என்னப்பா டீல் அடிங்கப்பா.
1: தொண்ணூறுகள்ல வந்த விறுவிறுப்பான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. நேசம் நினைவிற்கும் வரை ஆகிய படத்தினது பாடல்கள் இடம்பெற்றன. அடுத்ததா வருது மே மாதம் வண்டி சோலை சின்னராசு படத்துல இருந்து பாடல்கள் இடம்பெற போகுது. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ ஒலி 9:06 தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கே.

0: 9:41 ஆகிவிட்டது. ஒரு பெரிய நடிகர் சூர்யா கூட சேர்ந்து நடிக்க போறாரு. யார் அந்த பெரிய நடிகர் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். போக்குவரவு நெரிசல் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் ஃபோர்ட் சாலை, பிடோக் சவுத் அவென்யூ 1, PIE துவா செல்லும் வழியில் KPE ECP எக்ஸிட், குயின்ஸ் வே நோக்கி செல்லும் வழியில் குறிப்பாக ஃபெரஸ் சாலையில் அமைந்துள்ள ஹாலண்ட் சாலை PIE துவாஸ் பகுதி, SLE CTE செல்லும் வழியில் மாண்டாய் அவென்யூக்கு முன்புள்ள பகுதி, சாங்கி நோக்கி செல்லும் PIE TPE எக்ஸிட், துவாசி நோக்கி செல்லும் AYE நமெண்டன் பார்க் எக்ஸிட் ஆகிய இடங்களில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 9:68 நாகார்ஜுனா
4: சோனியா சோனியா சப்கவக்கும் சோனியா காதலின் எந்த வகை
0: முக்கியமான கதாபாத்திரங்களையும் நடிச்சிட்டு வராரு. அப்படி அவர் நடிப்புல வெளிவந்த படம் தான் கூலி. ஒரு கதாபாத்திரத்தில் தான் அடுத்து நாகார்ஜுனா சூர்யா படத்தில் நடிக்க போறாரு அப்படின்னு வதந்திகள் சொல்லுது. குறிப்பா ஹெச் வினோத் இந்த படத்தை இயக்குறாரு அப்படின்னும், படத்துல நாகார்ஜுனாவுக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் வதந்திகள் சொல்லுது.
5: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
1: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
2: கவிதை
3: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
4: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
6: கொஞ்சம்
7: சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: என்று தேவாவோட இசையில இரண்டு விறுவிறுப்பான பாடல்களை கேட்டுங்க. தேவா பட பாடல் வந்துச்சு, அதுக்கு மேல இந்து படத்துல இந்த பாடல் இடம் பெற்றது.
1: 9:58 நிலவரம்.
0: 9:55 ஆகிவிட்டது. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் லோனி சாலைக்கு பிறகு, நகரை நோக்கி செல்லும் காலாங் சாலை சிம்ஸ் அவென்யூக்கு பிறகு இரண்டாம் தளத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா.

எண்ணி ஒரு மாசத்துல உங்களுக்காக வரப்போற நிகழ்ச்சி தான் மீடியா காப்பின் ஆதரவு நடைபெறும் இந்த நிகழ்ச்சி அக்டோபர் 4 உங்களுக்காக நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நம்ம ரஃபியும் கலந்துக்க போறாரு, உங்க கூட ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய துடிப்போட பகிர்ந்து கொள்ள போறாரு. 10 வெள்ளி நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ள நீங்க போகலாம் fitandfun.sg. இந்த தகவலோட விடைபெற்றுக் கொள்வது நான் ரவி ஜி. நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். பாய்.

வணக்கம். காலை மணி 10. மீரியகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் 13 வயது பெண்கள் குழந்தையை ஈன்றெடுக்கும் எண்ணிக்கை 20 ஆண்டில் ஆக குறைவாக பதிவாகியிருக்கிறது. சென்ற ஆண்டு 140 குழந்தைகள் 13 வயது தாய்மாருக்கு பிறந்தன. அதற்கு முந்தைய ஆண்டு பிறந்த 244 பிள்ளைகளை விட அந்த எண்ணிக்கை 40 விழுக்காட்டுக்கும் மேல் குறைவு. குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் அந்த தகவலை வெளியிட்டது. 19 வயதுக்கும் குறைவான பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால் அது 13 வயது தாய்மாருக்கு பிறந்த குழந்தையாக ஆணையம் வகைப்படுத்துகிறது. இந்நிலையில் கடந்த 5 ஆண்டில் 13 வயதினரிடையே கரு கலைப்பு விகிதத்தில் பெரிதளவில் மாற்றம் இல்லை என்று சுகாதார அமைச்சு கூறியது. 1000 பேரில் 2 பேர் கருகலைப்பு செய்திருந்தனர். 13 வயதில் கரு உருவது அக்கறையாக இருந்தாலும் அது முற்றிலும் தீர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. கரு உறும் 13 வயதினருக்கு தேவையான ஆதரவு கிடைப்பது முக்கியம் என்பதை நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். தென்கிழக்காசியாவில் கடுமையான எல்லை தாண்டிய புகை மூட்டம் ஏற்படும் அபாயம் ஆக அதிகமாக இருப்பதாய் ஆசியான் வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கிறது. இந்தோனேசியாவின் கலிமந்தான் பகுதியில் எரியும் காட்டுத்தீயிலிருந்து எழும் புகை அண்டை நாடுகளுக்கு பரவுகிறது. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தின் சில இடங்களில் காற்று தூய்மை கேட்டுக் குறியீடு அபாயகரமான அளவான 300 புள்ளிகளை தாண்டியிருக்கிறது. சரவாக் முழுவதும் 2.5 மில்லியனுக்கும் அதிகமானோர் காற்று தூய்மை கேட்டால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். சாபாவிலும் செலங்காரின் சில பகுதிகளிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. பிலிப்பீன்ஸிலும் இந்தோனேசிய காட்டுத்தீயால் புகை மூட்டம் நிலவுகிறது. தொடர்ந்து காற்றின் தரம் அங்கு கண்காணிக்கப்படுகிறது. தலைநகர் மணிலா உட்பட மெட்ரோ மணிலாவின் 10 நகரங்களில் இன்று காலை காற்றின் தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. சில நகரங்களில் காற்றின் தரம் அதைவிட மோசமாக இருந்தது. புகை மூட்டத்தில் உள்ள நுண் துகள்கள் சுவாச பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும். மக்கள் வீட்டில் இருக்கவும் வெளியே செல்லும்போது முகக்கவசம் அணியவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் பருவநிலை மாற்றத்தால் அதிகரிக்கும் அபாயம் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சிஷிர் கானல் எச்சரித்திருக்கிறார். இமயமலை பகுதியில் பனிப்பாறை இடிந்து விழுந்ததால் பனிக்கட்டி கலந்த வெள்ள நீரும் பாறைகளும் இடிபாடுகளும் பெருக்கெடுத்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. பருவநிலை மாற்றம் நேபாளத்துக்கு ஏற்படுத்தும் அபாயத்தை உலக நாடுகள் தீவிரமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு கானல் கேட்டுக்கொண்டார். பருவநிலை மாற்றத்தால் இமயமலை பகுதியில் உடனடி கவனம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். உக்ரைன் உடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா விரும்புவதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு தயாராயிருப்பதாகவும் அவர் சொன்னார். உக்ரைனிலும் ஐரோப்பா முழுவதிலும் நீடித்த முழுமையான அமைதியை எட்டுவதே நோக்கம் என்றார் திரு புட்டின். பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும் எந்த தரப்புடனும் மாஸ்கோ பேச தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே உக்ரைனுக்கு எதிரான போருக்காக மேலும் படையினரை திரட்ட ரஷ்யா திட்டமிடுவதாக வெளியான தகவல்களை அவர் மறுத்தார். அவை முற்றிலும் ஆதாரமற்ற வதந்திகள் என்று அதிபர் புட்டின் கூறினார். அமெரிக்கா உலகளாவிய வர்த்தக சீரற்ற நிலையை குறைக்க G20 நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. சீனாவை குறிவைத்து அது பேசியது. வரிகள் சீன இறக்குமதியில் இருந்து உள்நாட்டு வர்த்தகங்களை பாதுகாக்க ட்ரம்ப் நிர்வாகம் வகுத்திருக்கும் கொள்கைகளை பின்பற்றும்படி அமெரிக்கா G20 நாடுகளை கேட்டுக் கொண்டது. G20 சந்திப்பை அமெரிக்கா வழி நடத்தியது. இந்நிலையில் சீனா தவிர்த்த G20 நிதியமைச்சர்கள் கடல் வழிகளில் பாதுகாப்பான தடையற்ற போக்குவரத்துக்கு அழைப்பு விடுத்தனர். அதில் பேசிய G20 நிதியமைச்சர்கள் வர்த்தக இடையூறுகள் அனைத்துலக பொருளாதார வளர்ச்சிக்கு மிரட்டலாக இருப்பதாய் குறிப்பிட்டனர். மத்திய கிழக்கு பூசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தேவையையும் அவர்கள் வலியுறுத்தினா்.

உரிமங்கள் புதுப்பிக்கப்படாது என்று விலங்கு நல மருத்துவ சேவை பிரிவு தெரிவித்திருக்கிறது. சுங்காய் தெங்காவில் அமைந்திருக்கும் தி அனிமல் லாட்ஜில் உள்ள 35-8 வாடகைதாரர்கள் குத்தகை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று அது குறிப்பிட்டது. நாய்களை இனப்பெருக்கம் செய்யும் 7 நிறுவனங்களும் செல்லப்பிராணிகளை தற்காலிகமாக கவனித்துக் கொள்ளும் வசதி வழங்கும் நிறுவனமும் அவற்றில் அடங்கும். விலங்கு நலத்தையும் செல்லப்பிராணி பராமரிப்பு துறையையும் மேம்படுத்துவதற்கான குறைந்தபட்ச நிபந்தனைகளை அவை பூர்த்தி செய்ய தவறியது தெரியவந்தது. எஞ்சிய வாடகைதாரர்களின் வாடகை குத்தகை வரும் டிசம்பரில் புதுப்பிக்கப்படும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: உன் கணவர் நீ கேக்குறதுக்கு எல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஒன் ஃபார் ஒன் சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 86.
4: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் ஏது?
5: M1 வழங்கும் மேக்ஸ்.
4: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
6: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
7: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
8: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
9: திங்கள்
7: முதல் வெள்ளி வரை,
10: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
6: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா.

வெள்ளிக்கிழமையும் இருவரும் சேர்ந்த நிகழ்ச்சியை படக்க வந்துருவோம் என்ற நம்பிக்கையோட இன்றைக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். கைபேசியில மின்சக்தி 50 விழுக்காடு காட்டுச்சுனா நீங்க அதுல பாதி போயிடுச்சு இல்ல பாதி இன்னும் இருக்குன்னு நினைப்பீங்களா? அந்த ஒரு கண்ணோட்டமே எல்லாத்தையுமே சொல்லிருக்க. இன்றைக்கு புதன்கிழமையா இருக்குது, திங்கள் முடிஞ்சாச்சு, செவ்வாய் முடிஞ்சாச்சு, ஆனா வாரம் இன்னும் முடியல இல்லையா? பாதி கிணற தாண்டிட்டோம், இன்னும் பாதி தூரம் இருக்கு போகிறதுக்கு. இந்த வாரம் நீங்க நினைச்சபடி போகலையா பரவாயில்ல, மீதி பாதியை எப்படி நடத்த போகிறோம்னு உங்க கையில தான் அது இருக்குது. அதனால நல்லபடியாக இந்த வாரத்தை நம்ம முடிப்போம் என்கிற நம்பிக்கையோட இந்த வாரத்தை நீங்க கடக்கணும். அதே நேரத்துல இந்த வாரத்தின் இறுதியில நம்ம பிள்ளைகளுக்கும் பள்ளி விடுமுறை தொடங்குது இல்லையா? செப்டம்பர் பள்ளி விடுமுறை தொடங்குது. பல திட்டங்களையும் போட்டு வச்சிருப்பீங்க, வெளியே போகணும், வெளியூர் பயணம் மேற்கொள்ளணும், இதை எல்லாமே நீங்க திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. அதற்கும் பல பேரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதே நேரத்துல ஆனந்த மர்ம நிகழ்ச்சிக்கும் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்களுக்காகவே 4 மணி நேரம் நிகழ்ச்சி படிக்க வந்துட்டேன். நான் ஹலீமா அஸ்வான், வாங்க ஆரம்பிக்கலாம்.

0: நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயண பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயண பெட்டியை நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயண பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயண பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதைதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் அலகாஸ். World's favorite jeweler.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலகாஸ் World's favorite jeweler.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
0: இந்த வாரத்திலிருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வார நாள்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகவும், காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை எதிர்பார்க்கலாம். நேயர்கள் மீடியாகோப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 முதல் 9:00 வரை வசந்த மொழி வழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7:00 நண்பகல் 12:00 வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5:00 இரவு 8:00 வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நேயர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.

0: உயர்ந்த போதிலும் பிவாயடி மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயடி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயடி அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1,000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
2: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை கொஞ்ச நேரம் கழித்து எந்த சொல் உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருது அப்படின்னு எனக்கு நீங்க குரல் பதிவு வாயிலா தெரிவிக்கணும். மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், நாற்காலி, திராட்சை, ஆரஞ்சு, இந்த 6 சொற்கள்ல எந்த சொல் உங்களுடைய மனசுல முதல்ல வந்தது? திரும்ப உங்களை இந்த 6 சொற்களை சொல்ல சொன்னா எந்த சொல்ல முதல்ல நீங்க சொல்வீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் செய்யுங்க. 9688 9688. கொஞ்சம் சின்ன ஒரு சோதனை செஞ்சுதான் பார்ப்போமே. அந்த ஒரு நிமிடம் படத்துல இருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் வாங்கத்துக்காக இதோ

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: பள்ளி விடுமுறை வந்தாச்சு. இந்த சமயத்துல வாகனத்துல சுங்கச்சாவடியை கடந்து மலேசியாவுக்கு போக வழக்கத்தை விட கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கலாம். மை ஐசிஏ செயலி வழி குழுக்களுக்கான QR குறியீட்டை உருவாக்கி வேகமாகவும் சுலபமாகவும் சுங்கச்சாவடியை கடக்கலாம். போக்குவரத்து விதிகளை கடைபிடிங்க, வாகன வரிசையை தாண்டாதீங்க. ICA அதிகாரிகளோடு ஒத்துழைங்க. மறக்காம முன்கூட்டியே திட்டமிட்டு பயணம் செய்யுங்க. பயணத்துக்கு முன் அண்மைய போக்குவரத்து நிலவரங்களுக்கு ICA Facebook ஒன் மோட்டரிங் இணையதளங்களை பாருங்க. பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
4: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள்

0: சட்டை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun டி சட்டை வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம். சற்று முன்பு நீங்க வானிலையை திறந்த கேட்டு இருந்தீங்கன்னா ஆறு சொற்களை நான் கொடுத்திருந்தேன். அந்த ஆறு சொற்களை மீண்டும் சொல்றேன், கேளுங்க. மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், நாற்காலி, திராட்சை, ஆரஞ்சு, இந்த ஆறு சொற்கள்ல எந்த சொல் உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருது அப்படின்னு கேட்ட போது பல நீர்கள் நீங்க நாற்காலி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில நீர்கள் வேற பதில்களையும் கொடுத்திருந்தீங்க.
2: ஆரஞ்சு அலிமா, பட்னாவில் பேசுறேன். ஆரஞ்சு.
3: காலை வணக்கம் அலிமா.
1: வணக்கம்.
3: சரசு பேசுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: நீங்க சொன்னது வந்து இந்த ஆறு இதுல எனக்கு ஒரே ஒரு யாகம் வருது வந்து மாம்பழம்.
4: வணக்கம் அலிமா, அன்பு பேசுறேன். நீங்க சொன்னதுல எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது மாம்பழம்.
5: நீங்க சொன்ன வார்த்தையில வந்து ஆப்பிள் நினைக்கிறேன்.
1: மதன் பிரசாந்த், கலை, ஷான், பார்வதி, ராணி, சரவணா, விமல், ராஜ்குமார், ராஜதுரை, லக்ஷ்மி, சந்திரன், நீங்க எல்லாருமே நாற்காலி அப்படின்னு தெரிவிச்சிருக்கீங்க. சரி, நாற்காலி ஏன் உங்களுடைய நினைவுக்கு முதல்ல வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சொற்களை முதல்ல பாருங்களேன். மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், நாற்காலி, திராட்சை, ஆரஞ்சு. நாற்காலியை தவிர்த்து மற்ற ஐந்து சொற்களுமே பழங்கள் இல்லையா? நாற்காலி மட்டும் பழம் கிடையாது, அது வேறு ஒரு பிரிவு சேர்ந்த ஒரு பொருள். ஒரே மாதிரியான பல பொருள்கள் இருக்கும் போது நடுவுல வேற ஒரு பொருள், வித்தியாசமான ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த வித்தியாசமான பொருள் தான் சில பேருக்கு முதல்ல நினைவுக்கு வரும், அதிகமா மனசுல போய் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இத ஆங்கிலத்துல வான் ரெஸ்ட் ஆஃப் இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஐசோலேஷன் இஃபெக்ட்டும் சொல்லலாம். நாற்காலி முக்கியமான சொல்னால உங்க மனசுல வந்து நிற்கல, அது மற்ற எல்லா சொற்களிலிருந்தும் வேறுபட்டு இருக்கிறதுனாலதான் உங்க நினைவுல போய் உட்காருது. அதே போலதாங்க வாழ்க்கையிலையும், நம்ம வெள்ளை காகிதத்துல ஒரு கருப்பு புள்ளிய பார்த்தா என்ன செய்யறோம்? அந்த கருப்பு புள்ளியதான் முதல்ல கவனிக்கிறோம். ஏதாவது ஒரு தப்பா இருந்துச்சுன்னா அதுதான் முதல்ல நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அதே நேரத்துல ஒரே மாதிரியான பல உடைகளுக்கு நடுவுல ஒரு வித்தியாசமான உடை, வித்தியாசமான நிறத்துல ஒரு உடை இருந்துச்சுன்னா அதை தான் முதல்ல நம்ம பார்ப்போம், நம்ம கண்ணு அதுதான் தேடி போகும். ஆக நம்ம நினைவில் நிற்க வேண்டும் என்றால் எப்போதும் ஒரே மாதிரியா நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல நீங்க ரொம்ப வித்தியாசமா இருந்தாலும் அது மற்றவர்களுடைய மனசுல போய் நிற்கும். அப்படிதான் நம்ம எல்லாருமே தனித்துவமானவர்கள். அந்த தனித்துவத்தை எப்பவுமே கைவிட்டுறாதீங்க.

0: ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க. சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
1: வேலைய பாப்போ சஜினி.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி,
2: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
3: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். ஒரு குரல் பதிவு வந்திருக்கு. சற்று முன்பு நான் வான் ரெஸ்ட் ஆஃப் இஃபெக்ட் பற்றி பகிர்ந்து கொண்டிருந்தேன் இல்லையா.
4: வணக்கம், நான் சம்பத்குமார்.
3: நீங்க
4: தனித்துவத்தை பத்தி சொல்லும் போது எனக்கு இந்த புகைப்படத்தை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, அதான் பகிர்ந்தேன்.
3: நன்றி நன்றி சம்பத். ரொம்ப அழகான ஒரு புகைப்படம், நல்ல ஒரு கூற்றை அனுப்பி வச்சிருக்கீங்க. அது என்னுடைய கண் பார்வைக்கு மட்டும் இருக்க கூடாது, நேர்களுக்கும் தெரியணும். காங்க இப்ப அதை வாசிக்கிறேன், கேளுங்க. வகுப்பறையின் கடைசி வரிசையில் அமர்ந்திருப்பவன் எழுந்து நின்றால் ஒட்டுமொத்த வகுப்பறையையும் அவன் திரும்பி பார்க்க வைத்து விடுவான். அவன் எங்கே உட்கார்கிறான் என்பது முக்கியமல்ல. இருக்கை ஒருவரின் திறமையை தீர்மானிப்பதில்லை, முயற்சி மட்டுமே ஒருவரின் திறமையை தீர்மானிக்கிறது. அட அட அட, என்ன ஒரு அற்புதமான கூற்று. நன்றி சம்பத் அனுப்பி வச்சதுக்கு. உங்களுடைய திறமை உங்க கையில தான் இருக்கு. இப்ப வாங்க உத்தமன் படத்துல இருந்து TM சவுந்தரராஜன் பீசஸ்ல கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

0: 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்
1: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 100,000 வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: 100,000 வெள்ளி அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
2: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
3: கவிதை
4: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.

0: குறிப்புகள்
1: உங்களுக்கான குறிப்புகள் தயாரா இருக்குதுங்க. 130 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதாரண கட்டடத்துல இந்த இடத்தின் பயணம் தொடங்கியது. 2வது குறிப்பு, அமைதியான காலத்தையும் போர் காலத்தையும் இந்த இடம் பார்த்திருக்கு. ஒரு காலத்துல இதன் பெயர் கூட மாற்றப்பட்டது. எந்த இடமா இருக்கோ யோசிச்சு பாருங்க நேர்களே.

0: கட்டியது ஒரு பாகம். என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
1: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
2: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியதான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
3: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: பள்ளி விடுமுறை வந்தாச்சு. இந்த சமயத்துல வாகனத்துல சுங்கச்சாவடியை கடந்து மலேசியாவுக்கு போக வழக்கத்தை விட கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கலாம். மை ஐசிஏ செயலி வழி குழுக்களுக்கான QR குறியீட்டை உருவாக்கி வேகமாகவும் சுலபமாகவும் சுங்கச்சாவடியை கடக்கலாம். போக்குவரத்து விதிகளை கடைபிடிங்க, வாகன வரிசையை தாண்டாதீங்க. ICA அதிகாரிகளோடு ஒத்துழைங்க. மறக்காம முன்கூட்டியே திட்டமிட்டு பயணம் செய்யுங்க. பயணத்துக்கு முன் அண்மைய போக்குவரத்து நிலவரங்களுக்கு ICA Facebook ஒன் மோட்டரிங் இணையதளங்களை பாருங்க. பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

மூன்று முடிச்சு படத்துல இருந்த பி சுசீலா ஈஸ்வரி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பான நேரம் சரியா 11:29 ஆகுது. சற்று முன்பு உங்களுக்காக இன்னொரு பதில் வந்திருக்கு. குட் வுட் ஹால் அப்படின்னு தெரிவிச்சிருக்கீங்க, இல்லங்க அதுவும் கிடையாது. தொடர்ந்து நேர்களை நீங்க யோசிச்சு பார்க்கணும். சில பேர் இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. இன்றைக்கு என்னென்ன குறிப்புகளை நான் வழங்கி இருந்தேன், எந்த இடத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், 130 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதாரண கட்டடத்துல இந்த இடத்தின் பயணம் தொடங்கியது, அமைதியான காலத்தையும் போர்க்காலத்தையும் இந்த இடம் பார்த்திருக்கு, ஒரு காலத்துல இதன் பெயர் கூட மாற்றப்பட்டது, எந்த இடமா இருக்கும்? சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு இடம் தாங்க, வெளியூர் கிடையாது, சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு இடம் தான். எந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் மீண்டும் சொல்றேன், 130 ஆண்டுகளுக்கும் முன்பு ஒரு சாதாரண கட்டடத்துல இந்த இடத்தின் பயணம் தொடங்கியது, அமைதியான காலத்தையும் போர்க்காலத்தையும் இந்த இடம் பார்த்திருக்கு, ஒரு காலத்துல இதன் பெயர் கூட மாற்றப்பட்டது, எந்த இடம் அது? யோசிச்சு பாருங்க.

0: டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 49 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுன் ஒரு வள்ளி 74 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 17 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: இந்த வார நட்சத்திரமா ஒளியில வளம் வராரு பாடகர் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. அவருடைய பாடல்களை அவ்வப்போது நீங்க கேட்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வரிசையில இப்ப வாங்க, உனக்காக எல்லாம் உனக்காக படத்துல இருந்த யுவன் சங்கர் ராஜா, டிம்மி, சௌமியா கொண்டு வரும் பாடல் இது.

0: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
1: அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
0: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும்.
1: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் டிரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
2: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778 1234, செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன் .com.
3: காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை
4: ஆனந்தம்
3: அரபம். அஞ்சலி தெரிவிச்சிருக்கீங்க, நல்ல நல்ல பதில்களா வந்திருக்கு. ஆனா இல்லங்க, கிடையாது. யாராவது ஒருத்தவங்க சரியான பதில சொல்றாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே பதில வழங்கும் நேரம் வரப்போகுதுங்க. அந்த பதிலை கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். குறிப்புகளை மீண்டும் வழங்குறேனே. 130 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதாரண கட்டடத்துல இந்த இடத்தின் பயணம் தொடங்கியது. அமைதியான காலத்தையும் போர்க்காலத்தையும் இந்த இடம் பார்த்திருக்கு. ஒரு காலத்துல இதன் பெயர் கூட மாற்றப்பட்டது. பல ஆண்டுகளா உலகின் பல பகுதிகளைச் சேர்ந்த பிரபலமானவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்காங்க, தங்கியிருக்காங்க. இந்த இடம் இது

0: டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
2: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பதி பகையொழியும் சிவனின் நயனம் உலகாடும்.
1: தாக்கிட்டா தாக்கிட்டா தூமி நடனம், தாக்கிட்டா தாக்கிட்டா தூமி நாட்டியம், உலகம் சிவனின் தஞ்சம், அவன் பாதமே பங்கஜம், நர்த்தனமே சிவகவசம், நடராஜ பாதம் நவரசம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படிதான் சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
3: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டிவிட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
1: House brand batter mix. பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. House brand batter mix. ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
0: மூன்று குறிப்புகளை நான் வழங்கி இருந்தேன், அந்த குறிப்புகளை வச்சு நேர்கள்லாம் சரியான பதில கண்டுபிடிச்சிட்டாங்களா? இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா?
4: காலை வணக்கம் ஹலிமா,
0: வணக்கம்.
4: பேசுறேன்,
0: சொல்லுங்க.
4: பதில்
0: என்பதுதான் சரியான இடம், சரியான பதில். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்று நாம அடையாளம் காணும் மூன்று மாடி பிரதான கட்டடம் 1899 கட்டி முடிக்கப்பட்டது. காலத்துல பாத்தீங்கன்னா மின் விளக்குகள், மின் விசிறிகள், அழைப்பு மணிகள் என முழுமையான மின்சார வசதி கொண்ட சிங்கப்பூரின் ஆரம்ப கால கட்டடங்கள்ல இந்த ரேஃபல்ஸ் ஹோட்டலும் ஒன்றாக இருந்துச்சு. இரண்டாம் உலக போரின் போது இதற்கு ஷோனான் ரொகான் பெயர் வச்சிருந்தாங்களா? ஆமாங்க, இரண்டாம் உலக போரின் போது இதற்கு ஷோனான் ரொகான் பெயர் மாற்றப்பட்டது. போர் முடிந்த பிறகும் தொடர்ந்து இயங்கி இன்று சிங்கப்பூரின் மிகவும் அறியப்பட்ட வரலாற்று சின்னங்கள்ல ஒன்றாக இருக்குது. 1902 ஒரு புலி கூட இங்க வந்துச்சான், இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிச்சான், ஒரு அறைக்கு கீழே ஒளிந்திருந்துச்சு. அதன் பிறகு அந்த புலியை சுட்டுட்டாங்க. அந்த புலி அருகில் இருந்த ஒரு நிகழ்ச்சி குழுவில் இருந்து தப்பிச்சு ரேஃபல்ஸ் ஹோட்டலுக்கு வந்துதான் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இன்று ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த இடத்தின் கீழ் ஒரு காலத்துல புலி கூட வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம இன்று உலகம் அறியும் இந்த சிங்கப்பூர் ஸ்லிங்னு ஒரு பானம் இருக்கு, ஒரு காக்டெயில் இருக்கு. அந்த பானத்தை இங்கு பணியாற்றிய நியாம் தோங் புன் ஒருத்தர் தான் உருவாக்கி இருந்தாரா? ஒரு சிறிய பங்களாவில் தொடங்கிய இடம் இது. ஆனா போர், பிரபலங்கள், ஒரு புலி, உலக புகழ்பெற்ற ஒரு பானம் அனைத்தையும் 130 ஆண்டுகளுக்கும் மேலான கதைகளையும் இந்த இடம் வைத்திருக்கு. அதுதான் ரேஃபல்ஸ் ஹோட்டல்.
1: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
5: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
6: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
0: உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம், இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். நண்பகல் மணி 12.
7: மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி முன்னுரைப்பை பொருளாதார நிபுணர்கள் 5 விழுக்காடு என மேல் நோக்கி திருத்தியிருக்கின்றனர். முன்னதாக வளர்ச்சி 3.5 விழுக்காடாக இருக்கக்கூடும் என்று அவர்கள் முன்னுரைத்தனர். சிங்கப்பூர் நாணய வாரியம் நடத்திய காலாண்டு கருத்து கணிப்பில் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறினர். கல்ச்சர் பாஸ் கலாச்சார மானிய திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டாகும் நிலையில் 400,000 அதிகமான சிங்கப்பூரர்கள் 30 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான தொகையை பயன்படுத்தியுள்ளனர். அதை பயன்படுத்தியோரிடம் நடத்தப்பட்ட கருத்தாய்வில் 10/7 பேர் கடந்த 5 ஆண்டுகளில் உள்ளூர் கலை கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு சென்றதில்லை என்று தெரியவந்தது. ஆனால் 10/9 பேர் கல்ச்சர் பாஸ் திட்டத்துக்கு பிறகும் அத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்தனர். பற்றத்தொகையை ஆக அதிகமாக பயன்படுத்தியவர்கள் இளையர்கள். சக்தி நுண்கலை கூடம் இந்த மாதம் சிலம்பு எனும் நாட்டிய நாடகத்தை மேடையேற்றவிருக்கிறது. அதற்கு பார்வையாளர்களை ஈர்க்க கல்ச்சர் பாஸ் கலாச்சார மானியம் உதவியிருப்பதாக சொல்கிறார் அதன் கலை இயக்குநர் தேவி வீரப்பன்.
8: உள்ளூர் நிகழ்ச்சிகளில் வந்து ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு கொண்டு சேர்க்கறதுல கல்ச்சர் பாஸ் வந்து ஒரு மிக முக்கிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். யங் அடல்ட்ஸ் கிட்டையும் டீனேஜர்ஸ் கிட்டையும் வெளியில வந்து ஒரு நேரடியாக ஒரு கலை நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கு. கிளாசிக்கல் எபிக்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல நம்ம லைவா கொண்டு வரும்போது நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். யார் ஆடியன்ஸ் வருவாங்க, சிலப்பதிகாரம் தெரிஞ்சவங்க தான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் எப்பவுமே இருக்கும். ஆனா இப்ப இந்த கல்ச்சர் பாஸ் மூலமா எங்களுக்கு வந்து இட் கனெக்ட்ஸ் த யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை வந்து நம்ம இதில் புகுத்தியிருக்கோம். ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக சொல்லியிருக்கோம். ஏன்ஷியன்ட் நரேட்டிவ்ஸை மாடர்ன் க்ரௌடுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு கல்ச்சர் பாஸ் வந்து டெஃபினட்டாக எங்களுக்கு உதவியாக இருக்கு.
7: மூத்தோரே ஆக குறைவாக கலாச்சார மானியத்தை பயன்படுத்துகின்றனர். அவர்களுக்கான நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்ய சமூக பங்காளித்துவ அமைப்புகளுக்கு உதவுவதற்கு புதிய இணையவாசல் அமைக்கப்படும். தென்கிழக்காசியாவில் கடுமையான புகை மூட்டம் ஏற்படும் அபாயம் ஆக அதிகமாக இருப்பதாய் ஆசியான் வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கிறது. இந்தோனேசியாவின் கலிமந்தான் பகுதியில் எரியும் காட்டுத்தீயிலிருந்து எழும் புகை அண்டை நாடுகளுக்கு பரவுகிறது. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் சில இடங்களில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு அபாயகரமான அளவான 300 புள்ளிகளை தாண்டிவிட்டது. மாநில தலைநகர் குச்சிங்கில் அது 400 கடந்தது. சரவாக் முழுவதும் 2.5 மில்லியனுக்கும் அதிகமானோர் காற்று தூய்மை கேட்டால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். சாபாவிலும் செலங்காரின் சில பகுதிகளிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. பிலிப்பீன்ஸிலும் இந்தோனேசிய காட்டுத்தீயால் புகை மூட்டம் நிலவுகிறது. தொடர்ந்து காற்றின் தரம் அங்கு கண்காணிக்கப்படுகிறது. மெட்ரோ மணிலா வட்டாரத்தில் தலைநகர் மணிலா உட்பட 10 நகரங்களில் இன்று காலை காற்றின் தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. சில நகரங்களில் காற்றின் தரம் மேலும் கடுமையாக ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய நிலையில் இருந்தது. புகை மூட்டத்தில் உள்ள நுண்துகள்கள் சுவாச பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும். பிலிப்பீன்ஸில் மக்கள் வீட்டில் இருக்கவும் வெளியே செல்லும்போது முகக்கவசம் அணியவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். நேபாளத்திலும் திபெத்திலும் பெருவெள்ளம் ஏற்பட்டு 1 வாரம் ஆகும் வேளையில் மாண்டூர் எண்ணிக்கை 1000 தாண்டிவிட்டது. நேபாளத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 பேரை இன்னும் காணவில்லை. இந்நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் அவர்களின் நல்லுடல் இன்றி இறுதிச் சடங்குகளை நடத்துகின்றனர். அன்புக்குரியவர்களின் நல்லுடல் கிடைக்காமல் பலர் அவதிப்படுகின்றனர். மாண்டதாக நம்பப்படும் அவர்களின் ஆன்மா அமைதி பெற வேண்டும் என்பதற்காக குடும்பத்தினர் அடையாள இறுதிச் சடங்கை நடத்துவதாக கூறப்படுகிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா திரும்பினால் தாமும் அதற்கேற்ப செயல்பட தயாராக இருப்பதாய் ஈரானிய அதிபர் மசூத் பஜஸ்கியன் கூறியிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவின் நெருக்குதலும் மிரட்டல்களும் அரசு தந்திர முயற்சிகளை பாதிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையாக பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்ததை தொடர்ந்து ஈரானிய அதிபர் அவ்வாறு சொன்னார். உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா விரும்புவதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு தயாராயிருப்பதாகவும் அவர் சொன்னார். உக்ரைனிலும் ஐரோப்பா முழுவதிலும் நீடித்த முழுமையான அமைதியை எட்டுவதே தமது நோக்கம் என்றார் அவர். பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும் எந்த தரப்புடனும் பேச தயாராக இருப்பதாய் ரஷ்ய அதிபர் கூறினார். இணையத்தில் மேகக்கணிம முறையில் தகவல்களை சேகரித்து வைக்க உதவும் ட்ராப் பாக்ஸ் தளத்தின் சுமார் 5000 வாடிக்கையாளர் கணக்குகள் ஊடுருவப்பட்டுள்ளன. அந்த சம்பவம் கடந்த மாதம் நேர்ந்தது. ஊடுருவல்காரர்கள் அந்த தளத்தில் இருந்த தகவல்களை பார்த்ததாகவும் அவற்றை பதிவிறக்கம் செய்ததாகவும்

செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
2: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
1: அப்ப பொலிவான சருமத்திற்கு
2: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை ஈடு கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 9679.
5: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
6: M1 வழங்கும் மேக்ஸ்.
5: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
7: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இந்த அங்கத்துல உங்களுக்காக

இந்த பாடல்களை உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்க தொடர்ந்து மாநில பக்கமா இணைஞ்சிருங்க. அதே நேரத்துல மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல உங்களுக்காகவே மூன்று பொருள்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதற்கான தொடர்பு என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. திருப்பாச்சி படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா உமா ரமணன் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம் வாங்க.

0: வாங்க இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இடியுடன் கூடிய மழைய பல இடங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம். வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ்க்கும் 35 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60%க்கும் தொண்ணூறு விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும். வெளியே போகிறதா இருந்தீங்கன்னா நீங்க கொடைகளை எடுத்துட்டு போகணும். ஆனா சில பேர் சொல்றதுன்னு கேக்குது, எங்க அலிமா எங்க எங்க எங்க மழை வருது, நல்ல வெயில் அடிக்குது, சூடா இருக்குப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்க இடத்துலயும் மழை வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எப்படி நாணயத்துல ரெண்டு பக்கங்கள் இருக்குதோ அதே போல வானிலையிலையும் இரண்டு பக்கங்களில பல பக்கங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு மழை.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: தீபாவளி படத்துல இருந்த விஜயசுதாஸ் சித்தாரா கிருஷ்ணகுமார் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இப்ப
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் PIE பயணியர் ரோட் நோத்துக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்குதுங்க. அங்க நீங்க 4 தடத்தை தவிர்த்திறனும். SLE நோக்கி செல்லும் CTE அங்குமுக்கிய அவனியூ 1 எக்ஸிட்டில் விபத்து. AYE நோக்கி செல்லும் CTE சுரங்கப்பாதை ஹெவ்லாக் ரோட் எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
0: காலை 10 பிற்பகல் 2 வரை ஆனந்தம் அரபம். 3 என்ன தொடர்பு ஆங்கத்துல இன்றைக்கு நான் எடுத்துட்டு வந்தது மரத்திலிருந்து விழும் இலை வான்குடை இறகு பந்து. இந்த 3 என்ன தொடர்பு? மீண்டும் சொல்றேன், மரத்திலிருந்து விழும் இலை வான்குடை இறகு பந்து. இந்த 3 என்ன லிங்க், என்ன தொடர்புன்னு யோசிச்சு சொல்லுங்க.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026ல வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment

0: செயின்ட் அல்வி சாலை, செராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: நீங்க தங்க மாதிரி ஜொலிக்கணுமா? வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவு நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: மூன்றுக்கும் என்ன தொடர்பாகத்துல இன்றைக்கு நான் கொடுத்தது மரத்திலிருந்து விழும் இலை, வான்குடை, இறகு பந்து, மூன்றுக்கும் என்ன சம்பந்தம்?
4: வணக்கம் ஹலீமா.
3: வணக்கம்.
4: மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை காற்று.
3: என்ன மொட்டை கடிதாசி மாதிரி காற்றுன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. என்ன காற்று, ஒரு காரணம் நீங்க சொல்லணும் இல்லையா? இப்படி காற்றுன்னு ஒரே வார்த்தையில குரல் பதிவு எடுத்து அனுப்பி வச்சா எப்படி? சுருக்கமா சொல்லணும்னு சொன்னேன், ஆனா அதுக்குன்னு இவ்வளவு சுருக்கி சொல்லக்கூடாது. வாட்ஸ்அப் செய்யுங்க, காரணத்தை விளக்கி சொல்லுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9688. மீண்டும் சொல்றேன், மரத்திலிருந்து விழும் இலை, வான்குடை, இறகு பந்து. என்ன தொடர்பு?

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212. வாரத்தில் 7 நாட்களும்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
5: மூன்றுமே பறவைகள் போல் சிறகடித்து பறக்கக்கூடியவை.
6: சிறகடித்து பறக்கக்கூடியவையா? நல்ல நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. ஆனா இல்லைங்க, கிடையாது. இறகு பந்து, வான்கூடை, மரத்திலிருந்து விழும் இலை, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டு இருந்தேன். அதுல சில நேர்கள் நீங்க சரியான பதிலை கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க. நீங்க மொட்டை கடிதாசி மாதிரி ஒரே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுங்க. அந்த வார்த்தை நீங்க சொல்லலாம், ஆனா என்ன செய்யும், என்ன காரணம், என்ன விளக்கம்னு நீங்க சொல்லணும்பா. சரியா, வாட்ஸ்அப் செய்யுங்க. இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புனு கேட்டிருந்தேன். மரத்திலிருந்து விழும் இலை, வான்கூடை, இறகு பந்து தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியாட்டியும் நீங்க முயற்சி செய்யலாம், பிரச்சனையே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல பதிலோட நான் வரேன். இப்ப வாங்க, தெரியப்படுத்துல இருந்து விஜய் நீட்டி மோகன் கொண்டு வரும் பாடல கேக்கலாம்.

0: தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சியை சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீ லிசனுக்கு செல்லுங்கள்.
2: இந்த வார பாகத்துக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் லிங்க், பிளீஸ் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் செய்யலாம். இந்த வாரம் ரோட் ரேஜ் சொல்லுவாங்க இல்லையா, சாலையில நம்ம கோபப்படும் போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம், சில நேரத்துல நம்ம நடந்துக்கிற விதம் மற்றவர்களை எப்படி பாதிக்குது, அந்த பாதிப்புல இருந்து அவங்களால மீண்டு வர முடியுமா, அது விபத்துக்குள்ளாச்சுன்னா எப்படி, டெம்பனிஸ்ல நடந்த ஒரு சம்பவம் அது இரண்டு குடும்பங்களின் வாழ்க்கைய புரட்டி போட்டுடுச்சு, அந்த பாகத்தை நீங்க முழுமையா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு லிங்க் பிளீஸ் நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களுக்கு நான் அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: சாப்பிடுமோ ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளமண்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: Maverick Events in production வழங்கும் மசாலா காபி live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமார்க்கே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள், அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: விழும் இலை வான்குடை இறகு பந்து, இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்புன்னு கேட்டதுக்கு குரல் பதிவுகள் வந்திருக்கு.
1: வணக்கம், மீண்டும் சசி.
0: வணக்கம் சசி, சொல்லுங்க.
1: மீண்டும் புவியீர்ப்பு விசை காரணமாக மேலிருந்து

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய வணக்கம் தமிழடியில் வளமைப்போல் என்றும் மங்கள வாத்தியேசியாக நாதேஸ்வர தமிழிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக

கேட்டது விநாயகர் துதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியல். வணக்கம் தமிழறியல் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய

0: சகக சகக சகக சகக சக சக சம கம கம கம கம கம மத மத மத மத மத மத கமதனி சரி சரி சரி சரி சரி சனி சரி தம கமதனி சரி தம கமதனி சரி சரி தமதனி
1: கேட்டது எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக யுவன் சங்கர் ராஜ் குழுவினர் பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக யுவன் சங்கர் ராஜா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது ஐயப்பன் புகழ் மாலையாக ருத்ரா உன்னிகிருஷ்ணன் குடும்பினர் பாடிய

கேட்டது உதரா உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கார்த்திக் குழுவினர் பாடியது.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக கார்த்தி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக ரபியுல் குழுவினர் பாடிய

கேட்ட இஸ்லாமிய கீதத்தை தொடர்ந்து சுவிஸ் செங்காலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினரது ஒலிப்பளையிலிருந்து ஆர் சுகந்தன் குழுவினர் பாடிய

கருது சுவிச செங்காலனில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கதிர்விநாயக சுவாமி ஆலயத்தினரது ஒலிப்பேழையிலிருந்து ஆர் சுகந்தன் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக தினேஷ் குழுவினர் பாடி

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது தினேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பேழையிலிருந்து ஞானலிங்கம் குழுவினர் பாடிய

0: கேட்டது டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்படையிலிருந்து ஞானலிங்கம் குழுவினர் பாட கேட்டீர்கள். கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வந்தது. நீங்கள் இதுவரை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாடைகள்.
1: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேரம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:06 ஐக்கியராஷ்டிரத்தில் 7:06 புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான கிருமினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி.
0: தாருங்கள் உங்கள் நச்சிந்தனையை.
1: செவ்வாய் பகவான் மங்களகர

0: செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன், சன், மங்களன், செம்மல் போன்ற பல பெயர்கள் உள்ளன. இவரது நிறம் சிவப்பு என்பதால் வானியலிலும் இவர் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறார். சோதன ரீதியாக இவர் மேஷம் மற்றும் விருச்சியம் ஆகிய இரு ராசிகளுக்கு அதிபதியாக விளங்குகிறார். செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சமும் கடக ராசியில் நீச்சமும் அடைகின்றார். இவரது வாகனம் ஆட்டுக்கடா ஆகும். இவரது கையில் சக்தி ஆயுதம் உள்ளது. செவ்வாய் பகவானுக்குரிய பிரதான தெய்வம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஆவர். செவ்வாயின் அருளை பெற செவ்வாய் கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபடுவது சிறந்தது. மனித உடலில் சத்தம், எலும்பு, மச்சை மற்றும் தசை ஆகியவற்றுக்கு இவரே காரணத்துவம் ஆகிறார். இளம் வீடு மனை போன்ற அசைய சொத்துக்கள் வாங்கும் யோகத்தை தருபவரும் இவரே. காவல், ராணுவம், மருத்துவம் போன்ற துறைகளை சாதிக்கும் செவ்வாயின் தலம் முக்கியம். ஜாதகத்தில் சில இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. திருமண பொருத்தத்தின் போது செவ்வாய் தோஷம் மிக முக்கியமாக ஆராயப்படுகிறது. செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் துவரை ஆகும். இவருக்கு மலர் செவ்வரளி. இவருக்கு உகந்த ரத்தினம் பவளம் மற்றும் உகந்த லோகம் செம்பு ஆகும். தமிழ்நாட்டில் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள அங்காரகன் சன்னதி செவ்வாய் பகவானுக்குரிய முதன்மை பரிகார தலமாக விளங்குகிறது. ஜாதகத்தில் செவ்வாய் தலமாக இருந்தால் நற்பண்புகளும் பலவீனமாக இருந்தால் கோபமும் பிடிவாதமும் உண்டாகும் என்று கூறி இன்றையொழுது அனைவருக்கு நட்புறதாகவே இறைவனையும் வண்டிபட வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரண்டம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபரோடாக அணிந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: காலை வணக்கம் ராஜண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நிலமா இருக்கிறேன். நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நிலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி பொதுக்காலம் 22ஆம் வாரம் புதன்கிழமை திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 3 இறைவசனங்கள் 1-9 வரை. சகோதரர், சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல் நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் உன் இயல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடுள்ள உறவில் குழந்தைகள் எனவும் பேசுகின்றேன். நான் உங்களுக்கு திட உணவு அல்ல, பாலியே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்போதும் அதே நிலையில் தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் உன் இயல்பு கேட்பவே நடக்கின்றீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் உன் இயல்பு கேட்ப நடந்து மனித போக்கில் தானே வாழ்கின்றீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்பல்லாவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும் போது நீங்கள் மனித போக்கில் தானே நடக்கின்றீர்கள். அப்பல்லோ யார், பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகின்றார்கள். நான் நட்டேன், அப்பல்லா நீர் பாய்ச்சினார், கடவுளே விளைய செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை. விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவர் ஆனாலும் நீர் பாய்ச்சுகிறவர் ஆனாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடல் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு இளம் காலை பொழுதில் ஜேசு நாள்தோறும் செவிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதன் பின்னர் ஜேசு ஊரங்கும் சென்று நற்செய்தி பணியை ஆற்றினார். இன்று அருள் பணி செய்வோருக்கு இது ஒரு மேலான எடுத்துக்காட்டு. சுபம், செயல் இவை இரண்டும் இறையாட்சி பணியின் இரு கண்கள். சுபம் அல்லது செய்யப்படும் செயலும் சேவையும் வெறும் சமூக பணியாகத்தான் இருக்கும். சுபத்தோடு இணைந்த செயலும் சேவையும் இறையாட்சி பணியாக திகழும். செயலுக்கும் சேவைக்கும் முன்பாக சுபம் தேவை என்பதை இன்றைய நற்செய்திகள் நற்செய்தியின் 42:44 வசனங்கள் எடுத்து காட்டுகின்றன. செவிப்பதால் இறைவனின் அருள் கிடைக்கின்றது. இறையருள் கிடைப்பதால் நமது செயலும் சேவையும் நல்ல விளைவுகளை தருகின்றன. எனவே நாள்தோறும் செபித்து நமது அன்றாட செயல்களை செவ்வனே செய்வோம். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு

0: நன்றிகள்.
1: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் ராஜா. யோகதடி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜீவசூரியம்மா. நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்களாட்சி
2: எங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்க வாசகரும் திருவாசகத்திலிருந்து ஆத்ம சுத்தி அது தொடர். புகுவது ஆவதும் போதரவு இல்லதும் பொன்னகர் புகர் போதற்கு போதற்கு உகுவது ஆவதும் எந்தையும் பிரா நின்னை ஆண்டவன் கலற்கு அன்பு நெகுவது ஆவதும் நித்தலும் அமுதொரு தேனோடு பால் கட்டி நிகுவது ஆவதும் இன்று எனின் மற்ற எதற்கு இதற்கு என் செய்கையின் வினையினே உரை சென்று அடற்குரியதும் அடைந்தார் மீழுதல் இல்லாததும் பொன்னகரமாகிய வீடாகும் அதனோட் செல்வதற்கு பற்றுக்களல்வதும் எமது அப்பனும் தலைவனுமாய தலைவனுமாய் என்னை ஆட்கொண்டவனுடைய திருவடிக்கு அன்பினால் நெஞ்ச உருகுதலும் நாடோறும் அமுதம் தேன் பால் கற்கண்டு இவற்றின் மிகுந்ததாய பேருந்த உணர்ச்சி சிறப்பதும் இல்லையாயின் தீவினையுடைய நிவினை இவ்விடையூட்டை நீக்க யாது செய்யவில்லேன் வினையின் போல் உடையார் பிறர் யாருடை யானடி நாயேனை தினையின் பாகமும் பிரிவது திரு குறிப்பு அன்பு மற்றதனாலேயே முனைவன் பாதனன் மலர் பிரின் விருந்தும் நான் முட்டிலேன் தலைகிறேன் இணையன் பாவனை இரும்புகள் மனம் செடி இன்னதென்று அறியேனே என்னைப் போல தீவினை பயனை நிகழ்ச்சியுடையார் வேறு யாவர் எனது முதல்வன் அடிமையாகிய நாய்வன் போன்ற என்னை இணையளவு கூட பிரிதல் அவனது திருவுள்ள குறிப்பல்ல ஆதலால் பிரிந்திருத்தல் என் தவறே முன்னோருடைய நல் திருத்தாள்களை பிரிந்திருந்தும் நான் தலையை மோத மாட்டேன் புழக்கவும் மாட்டேன் இத்தகையானது இத்தகையனது என் எண்ணம் இரும்பாலானது மனம் கல்லாலானது செவி இன்னதனாயிற்றே மாட்டேன் ஏனை யாவரும் எய்துடல் உற்றுமன்றின்னதென்று அறியாது அறியாத தேனை யானையை கரும்பினன் தேரலை சிவனையன் சிவலோ கோனை மானையன நோக்கியன் மானன நோக்கியன் கூறன குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை யானிருந்து ஒம்புகின்றேன் கேடுவேன் உயிர் ஓயாதே உரை அன்பரல்லாத புறர் யாவரும் அடைந்திட முயன்றும் இத்தன்மை என்றறியப்படாத தேன் போல்வானை பசு நெய் போல்வானை கருப்பன் சாற்றின் தெளிவு போல்வானை தூயோனை எனது சிவலோக மன்னனை மானின் பார்வையொத்த நோக்கமுடைய அம்மையை பெரும்பாகம் உடையானை நீண்ட காலமாக நான் அடைந்திலேன் யான் இவ்வுலகில் தங்கியிருந்து தசையாலாகிய உடம்பினை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் கெட்டொழுகின்றேன் பிராணன் ஒடுங்காதோ நீதி நாளை நம்பி அடைவுயிலோம் என்று நீயோழி நெஞ்சமே விடயமர் கொடியினான் விண்ணவர் தொழுதலும்

0: போரிருந்திடும் நலம் கொள்வான் இதன் பூவடி முடிமிசை புனைந்து போற்றுவாம். திருச்சிதம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றிகம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோசுரியம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்தான்பூர்வ வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜா. ஜெயமலையிலிருந்து பொங்கையோ ராஜா.
1: வணக்கம் பொங்கையோ ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்களும் நலமா இருக்கோம் ராஜா, நீங்கள் எப்படி இருக்காரு?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி தாருங்கள்.
2: முருகப்பெருமான் அருளும் ஆட்சியோடும் அனைத்து உறவுகளும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவன் வேண்டிக் கொண்டு, எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் எனவும் பழமை எப்போதும் மறக்காமல் நம்மை படைத்த இறைவனால் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உயிரோடு என்ற முழு நம்பிக்கையோடும் வாழும் காலம் வரை இறைவனை மறக்காமல் வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் முழுமையாக வாழவும் ஆரோக்கிய வாழ்வாக வாழவும் எல்லாம் நம்மை படைத்த இறைவனிடத்தில் தான் உள்ளது என்பதை முழுமையாக நம்பிக்கொண்டு இளமையில் இறைவனை முழுமையாக அர்ப்பணித்து காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடு முதற் கடமையாக இறைவனை வணங்கி வழிபடும் போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். வாழ்க்கையில் நல்லதை செய்து கொண்டு வாழும் போதும் நம்மால் இயன்ற தர்மம் புண்ணியம் தானம் செய்யும் போதும் அதுவே முழுமையிலும் முழுமையாக ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பான் இறைவன். முழுமையில் யார் கைவிட்டாலும் இறைவன் மட்டும் கைவிட மாட்டான் என்ற முழு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். வாழ்க்கையில் அவதாரம் தேவை. இறைவனை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது பொறுமை மிக மிக அவசியமாகும். இறைவனை அறிவது எப்படி? இதயத்தில் தேடுதல் தீவிரமாகும் போது அறியாமல் செய்த தப்பு தவறுகள் பாவங்கள் தீமைகள் அது வந்து மனம் துடிக்கும் போது இறைவனை தேடுதல் தீவிரமாகும், இறைவன் அறியும் வாய்ப்பும் உண்டாகும். மன அமைதியும் பொறுமையோடும் வைத்திருந்தால் தான் ஆரோக்கிய வாழ்வாக வாழ முடியும். இறைவன் நாம் செய்யும் மனத்தையும் அறிவான். நாங்கள் சொல்லித்தான் இறைவன் அறிய வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளதை உள்ளபடி பார்க்கும் தன்மை வாழ்க்கையை திறமில்லாமல் வாழ்வதற்கான சக்தியையும் திறமையும் கொடுக்கும். இன்றிருப்பார் நாளை இல்லை என்று ஓடிக்கொண்டிருக்கும் காலம் இது. நாங்கள் முழுமையாக வாழ்வதற்கு இறைவன் பாதுகாப்போடு வாழ்வதற்கும் அருளும் ஆசையும் வேண்டும். இறைவன் கருணையும் வேண்டும். முதுமையில் இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அவதனமாக செயல்பட்டால்தான் இறையாசுடன் வாழலாம். மீண்டும் ஒரு நல்ல நட்சத்திரத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம் நாளை. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பொங்கையோர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
3: இனிமையான காலை வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
3: ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன நீங்க கலை உறவ எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நல்லா இருக்கிறார்கள். நன்றி என்றாருங்கள் உங்களாட்சி சிந்தனையே.
3: ரொம்ப நன்றி ராஜா. மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்தந்த கிருபைகளுக்காக உள்ள நாளத்திலிருந்து யேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவன குடும்பத்தினருக்கும் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்காளின் சுவிசேஷம் 19 இறை வார்த்தைகள் 33-40 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். இயேசு போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இயேசு ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அத்தர் அமைத்தியாட்டி என்றென்றும் ஆசீர்வதித்து வணங்குவார். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கிறேன், நீங்க நலம் தானே?
1: நல்லா இருக்கிறோம், உங்களோட அன்போடு நன்றி சாருங்கள்.
4: நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் மின்புற்று வளர்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டும் பெரும் தயாக பிறவி எடுத்த துளசி தேவியின் வரலாறு. துளசி தாய் பூமியில் பிருந்தை என்ற பெயரில் பிறந்தாள். அவள் ஜலந்தரன் என்ற அரக்கனை திருமணம் செய்திருந்தாள். ஜலந்தரன் கடும் தவம் செய்து அதனால் பெற்ற வரத்தால் தேவர்களை கொடுமைப்படுத்தினான். இதனால் தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். இதனை தொடர்ந்து ஜலந்தரன் சிவனிடம் போரிட வேண்டி கைலைக்கு சென்று கொண்டிருந்தான். அவன் முன்னொரு அந்தனர் வேடத்தில் தோன்றிய சிவன் அவனிடம் பேசினார். அப்போது இளந்திரன், தன்னால் எதையும் செய்ய முடியும், என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று இருமாப்புடன் கூறினான். உடனே அந்தனர் வடிவில் இருந்த சிவருமான் தன் கால் பெருவிரலால் மண்ணில் ஒரு வட்டமிட்டு அந்த வட்டத்தை பெயர்த்தெடுத்து தலைமீது வைக்க வேண்டும் என்று கூறினார். ஜலந்தரன் அந்த வட்டத்தை பெயர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டான். இரு கரங்களாலும் அதனை பெயர்த்து தலைக்கு மேல் தூக்கி தாங்கினான். உடனே அந்த வட்ட சக்கரம் அவன் உடலை இரு கூறுகளாக பிளந்து மீண்டும் அனல் கக்கும் தீம் புலம்பாக மாறி சிவனின் திருக்களத்தை சென்றடைந்தது. கைலைக்கு சென்ற கணவன் திரும்பி வராததை கண்ட பிருந்தை கவலை அடைந்தாள். அவளது கற்பு என்று அழிகிறதோ என்றுதான் ஜலந்தரன் அழிவான் என்ற பரம் அவனுக்கு இருந்தது. இதை தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தெரிவித்தனர். உடனே அவர் பிருந்தையின் கற்பை சோரிக்க ஒரு தவமுனிவர் வடிவில் பிருந்தை முன் சென்றார். அப்போது அவர் ஜலந்தரன் இரு கூறாகி இறந்து விட்டதை கூறி அவள் முன் அந்த இரு கூறுகளும் மாயையினால் வரும்படி செய்தார். பிருந்தை தன் கணவன் மீண்டும் உயிர் வைத்து வர வேண்டும் என மன்றாடி கேட்டுக்கொண்டாள். உடனே திருமால் ஜலந்தரனின் உடற்கூறுகளை ஒன்றாக சேர்த்து தான் அந்த உடலில் புகுந்து ஜலந்தரனே மீண்டும் வந்து விட்டதாக நம்பும்படி செய்தார். தன்னுடன் இருப்பவர் தன் கணவன் இல்லை, மாயையில் வந்தவர் என்பதை அறிந்து கொண்ட விருந்தை தீயில் புகுந்து உயிர் துறந்தாள். இதனால் மிகவும் மனம் வருந்திய திருமால் பிருந்தை தீக்குளித்த இடத்திலேயே அமர்ந்திருந்தார். இதை பார்த்த பார்வதி தேவி தனது இடது கை சிறு விரலில் இருந்து ஒரு விதியை உண்டாக்கி சிவபெருமானிடம் கொடுத்த அதை பிரமா பெற்று பிருந்தை இறந்த இடத்தில் ஊன்றி தண்ணீர் வார்த்தார். அங்கே துளசி செடி உண்டாயிற்று. திருமால் அந்த துளசியை எடுத்து தன்மேல் அணிந்து மீண்டும் சகஜ நிலை அடைந்தார். இந்த சம்பவம் நடந்த இடம் திருவிற்குடி மன்ற திருத்தலமாகும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஷன், நலமா இருக்கிறீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள் அச்சந்தனையை.
5: தெய்வீகமுடன் புதன்கிழமை உலக பற்றின்மையுடன் இருப்பதற்கு நாம் இன்னும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். பகவான் இன்று எளிய உதாரணங்களுடன் நமக்கு நினைவூட்டுகிறார். ஒரு செல்வம் வளர்ச்சியை மட்டுமல்ல ஊக்கத்தையும் தன்னுடன் கொண்டு வருகிறது. செல்வம் குவித்தல், ஆசைகள் பெறுகிறல், இவை வளர்ச்சிக்கும் ஊக்கத்துக்கும் இடையிலான ஒரு மட்டுமே வழிவாக்கின்றன. வளர்ச்சிக்கும் ஊக்கத்திற்கும் காரணம் பற்றின்மையே சக்தி. அதாவது பற்று என்பது பாரகம் ஏனம் சக்தி, பற்றின்மை என்பது பாரகம் மீட்பு. ஒரு கோடீஸ்வரர் வருமான வரி தலைமை ஆசிரியர் வேறு இடத்துக்கு மாற்றப்படும் போது தனது பள்ளியின் தளவாடங்களையும் ஆய்வக உபகரணங்களையும் மகிழ்ச்சியுடன் விட்டுக் கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த தலைமை ஆசிரியர் தான் ஒரு காப்பாளர் மட்டுமே, உரிமையாளர் அல்ல என்பதை அறிவார். அவர் இந்த பொருட்களின் மீது பெற்றுக் கொண்டிருக்கவில்லை, அவை அரசாங்கத்திற்கு சொந்தமானவை என்பதை அவர் அறிவார். அதுபோலவே உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் வயல்கள், உங்கள் கார் ஆகிய அனைத்தும் இறைவனின் சொத்து என்றும், நீங்கள் ஒரு அறங்காவல் மட்டுமே என்றும் உணருங்கள். ஒரு நொடியில் ஒரு முணுமுணுப்பின்றி அவற்றை விட்டுக் கொடுக்க தயாராகிருங்கள். தியாகம் என்பது நீங்கள் பொருட்களுக்கு மதிப்பளிக்க கூடாது என்பதில்லை. நீங்கள் அவர்கள் மீது அக்கறை கூட காட்டலாம், ஆனால் அவர்கள் நிலையற்றவர்கள் என்பதையும் அவர்களிடம் மகிழ்ச்சி அற்பமானதும் தற்காலிகமானதுமாகும் என்பதையும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அதாவது அவர்கள் மீது மோகத்தை வளர்த்துக் கொள்ளாதீர்கள், அவர்களின் உண்மையான மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள். அவர்களை அளவுக்கு அதிகமாக மதிப்பிடாதீர்கள். வைராக்கியம் பற்றின்மை என்பது பொருட்கள் நிலையானவை மற்றும் உன்னதமான ஆனந்தத்தை தரக்கூடியவை என்ற உணர்வை நாம் கைவிடுவதாகும். அந்த பகவான் உரையில் கூறிக்கொண்டு மட்டுமே சிந்தனை வந்திருக்கிறேன். உங்களை எப்படி நேசிக்கும் சொன்னார்? வணக்கம் தேவையா? வணக்கம் தேவையா.
1: நன்றி சண்முகநாதன், நினைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும். அன்புரோ வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
1: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
6: ஆமாம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது, அதிகாரம் 4, திருவசனங்கள் 38-44 முதிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டுக்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லோரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். ஏகளும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அகற்றி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓரிடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனை துளியாக, ஆண்டவரோடு இருப்பதற்கும் அவருக்கு பணி செய்வதற்கும் நேரம் ஒதுக்குங்கள். அது உங்கள் வாழ்வில் உள்ள நோய் நொடிகளை நீக்கும், வாழ்வில் நிறைவும் மகிழ்வும் வந்து சேரும். சீமோன் புயதிரிவின் மாமியார் வீட்டில் இயேசு பகல் வேளையில் தங்கியுள்ளார். இயேசு அங்கே தங்கியதே அவரது மாமியார் குணமடைய வாய்ப்பாகியது. குணம் பெற்றதும் எழுந்து பணிவிடை செய்தது மேலும் அருட்கொடையை வழங்கியது. பற்பல நலம் குன்றியோரை அவரிடம் கூட்டி வந்ததால் பலரும் குணம் பெற்றார்கள். நலம் வேண்டுமாயின், நல்ல வாழ்வு வேண்டுமாயின் இயேசுவிடம் வர வேண்டும், அவரிடம் கூட்டி வர வேண்டும். நாம் அவரோடு தங்கி இருக்க வேண்டும், அல்லது அவர் நம்மோடு தங்கி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதிகாலை வேளையில் தனிமையில் தந்த இறைவனோடு இருந்த இயேசுவை போல காலை வேளையில் கடவுளை தேடும் பழக்கத்தை கொண்டிருந்தார். கடவுள் நம் சார்பில் இருப்பார். அப்போது நமக்கு நோய் இல்லை, துன்பம் இல்லை, கவலை இல்லை, எல்லாம் நிறைவே என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டுதலை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எங்கள் மத்தியிலும் நோயிட்டிருப்பவர்கள் அனைவரையும் இறைவன் தொட்டு குணப்படுத்தி அவர்களை நலமாக்க வேண்டும் என அந்த பிரார்த்தனைகளோடு உலக மக்களுக்காகவும் வேண்டிக் கொண்டும் வேண்டும் என்று அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன் அவர்கள். வணக்கம் சகோதரி.
7: நலமா இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
7: நானும் நலமா இருக்கிறேன் ராஜா. எல்லாருக்கும் இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நீங்களும் உங்கள் குடும்ப அங்கத்தவர்களும் இளையவர்கள் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாள் அமைய இறைவனையும் வேண்டிக் கொண்டு கிறிஸ்த நச்சிந்தனை தருகிறேன். இன்று பொதுக்காலத்தின் 22 வாரத்தின் 2 நாள் செவ்வாய்க்கிழமை. வணக்கம்.
1: புதன்கிழமை
7: புதன்கிழமை சாரி புதன்கிழமை இன்று கிறிஸ்த நச்சிந்தனை. இயற்கையின் படைப்பே அடிவந்த போது அசுத்த ஆவிகள் மட்டும் என்ன அடிபணியாமல் போய்விடுமோ? இயேசு ஒரு வார்த்தை சொல்ல ஒருவரை ஆட்கொள்ள அசுத்த ஆவியானது தலைதிரைக்கு ஓடியது. இயேசு அதிகாரம் கொண்டவராக இருந்தார். அது யாருடைய தந்தையால் கொடுக்கப்பட்டது? இயேசு உண்மை கடவுள் மகனாக அந்த அதிகாரத்தை இதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக மட்டுமே பயன்படுத்தினார். உலகின் மீட்பிற்காக கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் திருமுழுக்கின் வழியாக அநீதி போக்கி சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டிய அதிகாரம் உள்ளது, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது உலகில் நம்மளுக்கு அது அநியாயம் அக்கிரமங்களை அதிகாரத்துடன் தட்டி கேட்கின்றோமா? ஒருவருடைய மனதில் நேர்மையற்றவராக யாராலும் சரியாக உயித்து கூற முடியாது. ஒருவருடைய மனதில் தோன்றுவற்றை அவராக வெளிப்படுத்தி விட்டால் அது வெளியில் கொணரப்பட மாட்டாது. மனிதன் மனதில் இருப்பது எல்லாவற்றையும் எம்மால் அறிந்து கொள்ள முடியாது. எனில் இறைவன் விரும்புவற்றை அவரது மனதில் இருப்பதை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றது. இன்றைய அருள்வாக்கு இறைவன் என்ன விரும்புகின்றார் என்பதை அறிய தூய ஆவியானவர் எழுந்தருள வேண்டும். இறைச்சித்தம் நிறைவேற தூய ஆவியின் துணை எல்லோருக்கும் தேவை. இன்றைய நற்செய்தியிலே மனித இயல்பை ஆத்திரம் கொண்ட கூட்டம் இயேசுவை இறைமகனாக அடையாளம் காணவில்லை. மாறாக அவர்கள் மத்தியில் பேபிடித்திருந்த மனிதன் இயேசுவை அடையாளம் காணுகின்றார். ஒரு தீய ஆவி இயேசுவை அடையாளம் காணுகின்றது. நாமும் இறைவன் விரும்புவதைத்தான் காண தூய ஆவியால் வரங்களை கேட்டு அவர் துணையை பெற்றால் தவிர இறைவன் விரும்புவற்றை உணர முடியாது. சிந்தித்து செயல்படுவோம் ராஜா. வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி.
1: அந்த ஒருவிலே இன்றைய புதன்கிழமை பந்தய நிகழ்ச்சி வானொலியில் வலம் வர இருக்கின்றது. 7:10 இன்று பிரபல இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து உங்களிடமிருந்து பாடல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. செவ்வந்தி கோகுலம் திரைப்படத்திலிருந்து அநேகமான ரசிகர்கள் விரும்பி கேட்கும் பாடல் செவ்வந்தி பூ எடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் என்ற பாடல். நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே ஏலேலும் கிளியே என்னை என்ற பாடல். மணிரத்னம் திரைப்படத்திலிருந்து காதல் இல்லாதது வாழ்க்கையா என்ற பாடல். நாட்டாண்மை திரைப்படத்தில் கொழுந்து வெத்திலை கொட்டப்பாக மீசக்கார நண்பா. ஜாமீன் கோட்டையில் சகோதர பாசத்தை எடுத்துக்காட்டும் மணிச்சுட்டு பாடல். அதனை தொடர்ந்து உள்ளத்தை அளித்த திரைப்படத்தில் அழகிய லைலா அவளது ஸ்டைலா. மேட்டுக்குடிய திரைப்படத்தில் இருந்த அன்புள்ள மன்னவனே அடியாரது அடியாரது. யானகிராமன் திரைப்படத்திலிருந்து பொட்டு மேல பொட்டு வச்சு. கண்ணன் பெருவான் திரைப்படத்திலிருந்து காற்றுக்கு பூக்கள் சொந்தம். கும்பப்பட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பூவும் காற்றும் சேரும்போது. வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் எங்கேயே அந்த வெண்ணிலா என்ற பாடல். மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து நான் வானவில்லையே பார்த்தேன் என்ற பாடல் இருக்கின்றது. உன்னை நிறுத்திய திரைப்படம் புத்தகத்திலிருந்து யார் இது இந்த தேவதை, யார் இந்த தேவதை என்ற பாடல். என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, பொம்பளைங்க காதலைத்தான் நம்பிவிடாதீங்க என்று பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் சிற்பி அவர்கள், அவர்களுடைய பாடல் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது. நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இன்று 2 தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமைக்கு உரியது.
8: மேஷராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நீங்க எடுத்த காரியங்கள் லாபத்தை கொடுக்கும். சில நேரங்கள் சில விஷயங்கள்ல நமக்கு தோல்வி இருக்கும், ஆனா அதையே நினைச்சுட்டு நம்ம வந்து எப்பவுமே நடக்கும் அப்படி கிடையாது, கண்டிப்பா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பணவரவுகள் கூடி வரும், கடன்களை அடைக்கிறது நம்ம கடமை, அதனால கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடுறது. யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, இறைவனை பார்த்து பயப்படலாம், அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துவான், இயற்கையை நம்மளை நடத்தும், பிரபஞ்சம் நம்மளை நடத்துங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிறைய இருந்துருக்கும். நீங்க பணவரவுகள் தேர்வு, குடும்ப விஷயங்களை மற்றவர்கிட்ட சொல்றது தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஜெயிச்சுன்னு வரத்துக்குள்ளான அற்புதமான சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக. அதே சமயத்துல உற்றார் உறவினர்களுடைய யாருக்கேன்னு ஏதாவது தேவை அப்படின்னா முன்னாள் நின்று இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். வாகனத்துல போகும்போது கவனம் தேவை. சில நேரங்கள்ல பார்த்துட்டேன்னா வேகத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களை பற்றி மற்றவர்கள்ட்ட சொல்றது அவளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கு சொல்லணும், நிதானமா செயல்படுங்கள், வெற்றிகள் கூடியவர். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல சில நேரம் நம்ம வந்து அப்பப்போ கோவிச்சுப்போம், சில நேரங்கள்ல ரொம்ப பிரிஸ்கா இருந்துட்டு இருப்போம். நான் அப்பவே சொன்னேன்ல ஒரு காரியம் நீங்க சொன்ன மாதிரி சொன்னா இல்லையா சொன்ன, அது எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டிருப்பீங்க. திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கு. சில விஷயங்கள்ல போட்டி போட்டவங்க முன்னாடி ஜெயிக்க முடியாம போகும், நிறைய ஐடியாஸ் எல்லாம் புது ஐடியாஸ் எல்லாம் வரத்துக்குள்ள வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். பல பேர் பாராட்டுதல் கூடியதா இருக்கு, ஏன் இவர் இப்படி முடிவெடுத்தா, ஏன் அப்படி முடிவெடுத்தான்னு பல பேர் சொன்னாலும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு காரியத்தை ஜெயிக்கணும், வாட்ச் கடை நடத்திட்டு இருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் நடத்திட்டு இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், விரிவு பிரயாணம், லாப பிரயாணமாக நடக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உற்றார் உறவினர் உதவி செய்வார். முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரணத்துல உங்களுக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்லும்போது பெரிய நம்பிக்கையா இருந்துருக்காது, மனசுலயே நினைச்சுட்டு இருப்பேன். என்னைக்குமே தர்மத்தை மறக்கப்படாது, நன்றியை மறக்கப்படாதுன்றதுல ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கிய பொறுப்புகள்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புது வேலை நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காரியங்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல பொருட்கள் சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு. பொருட்கள் வாங்க, பிசினஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிசினஸ்க்கு உண்டான முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்கள் சில நேரங்கள் நம்ம கேக் வாக் பண்ணலாம், சில நேரங்கள்ல பாத்துட்டீங்கன்னா நானும் பல முயற்சிகள் எடுத்தேன், ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருந்துட்டு ஆண்டர்பிரினராக இருந்துட்டு இருக்கிறவங்க நிறைய முயற்சி எடுத்து பல விதங்களில் லாக் ஆனவங்க, சரி இன்னொரு தடவை நம்ம சக்ஸஸ் பண்ணுவோமே கண்டிப்பாக ஆகும், கவலைப்பட வேண்டாம், பட் நாள் நட்சத்திரம் சூழ்நிலைகள் ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்காத நல்ல பலன்களை கொடுக்கும். பெற்றவங்க ஒரு விஷயத்தை சொன்னால் அது அப்போதைக்கு பெருசாக படாது, மற்றவங்க சொன்னால் அது பெருசாக போடும், அது அவங்களுக்கே தெரியும். நான் சொன்னால் கேட்கல பாரு, அவங்க சொன்னால் கேட்குறாங்களே, சந்தோஷமா இல்லை மனவேதனை, ஏன்னா நம்ம சொல்லியே கேட்கலேன்னு ஒரு வருத்தங்கள் இருக்கும். எப்பவுமே பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம், கூட இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதுதான் அதனுடைய அவங்க நமக்காக நல்லது நினைக்கிறாங்கன்னு நமக்காக சொல்ல முடியும். இன்றைய தினத்துல ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ண, ஐடியில ஒர்க் பண்ண, டெலிகாம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் கூடியவரும் 24 பிரயாணம் வேண்டாம். கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நேயர்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுல ப்ராப்பரான முடிவு பார்த்தாதா என்ன இப்படி அப்படின்னு பல பேர் மிரட்டுவோம். ஒரு காரியத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்க லைஃப் லாங் தோல்வின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கா, இல்ல ஒரு வார்த்தை இருக்கு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வந்து கீழே விழுந்துருவேன் நினைச்சா அப்படி கிடையாது, திருப்பி திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுவேன், ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். மண் குவாரி சவுடு குவாரி நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைன் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, நகைக்கடை நகை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, வெள்ளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடிவோம். ஃபேமிலியில இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நினைச்சு பிஸ்னஸ்லயும், பிஸ்னஸ் இருக்கிற ப்ராப்ளத்தை நினைச்சு ஃபேமிலியும், ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா போச்சு, ரெண்டுமே பாதிப்பு கொடுக்க வரும். அதனால இது தனியா அது தனியா மனசுல ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதாவது ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விட்டே கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தவங்க பிடிச்சிருத்து அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவோம். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும். என்னைக்கோ ஒரு நாள் பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நீ பாட்டுக்கு அதை செயல்படுத்தின என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா அது பலன் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். சிறுக சிறுக சிறுக சேமித்து ஒரு தொழில் பண்ண, சிறுக சிறுக சேமித்து ஒரு நகை வாங்க, சிறுக சிறுக சேமித்து ஒரு வீடு வாங்க, சிறுக சிறுக சேமித்து ஒரு விஷயத்த பண்றது சொல்லுவாங்க. குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன், எறும்பு சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா, அது பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி இந்த நிலவுக்கு வந்திருக்கேங்கிற மாதிரி சில பேர்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்மளை போட்டு மனசை வருத்தப்படக்கூடிய விஷயத்த ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா உங்களை விட்டு கெட்டதெல்லாம் போய் நல்லது வரக்கூடியதா இருக்கும். பல பேர்த்த நம்பி ஏமாந்துனுமே நம்பவே மாட்டேன், இனி கொஞ்சம் பார்த்துல எனக்கு என்னங்கிறதான் பார்ப்போம், மற்றவாள் நம்பி ஏமாந்தது போதும்பா போதும். துணி சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு, கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுருந்தா, பூ சம்பந்தமான வியாபாரம், காய்கறி ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நிறைய விஷயங்கள்ல தோத்து திருப்பி ஜெயிச்சு, திருப்பி தோத்து திருப்பி ஜெயிச்சு, இதெல்லாம் பட்டாதான் புரியுங்கிற மாதிரி எனக்கு நிறைய தடவை அனுபவத்தை கடவுள் கொடுத்துட்டு, இனிமே என் வாழ்க்கையில அவன் ஜெயிக்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்றவர்களையும் கைப்பிடித்து தூக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். சிலது வெளியில சொல்லுவேன், சிலது வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா லட்சணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா சில நேரங்கள்ல ரொம்ப ஈஸியா இருக்கும், சில நேரங்கள்ல ரொம்ப டஃப்பா இருக்கும், நிறைய நல்லது நடக்கும். நண்பர்கள் மூலமா காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். இன்னைக்கு ஒரு காரியம் நடக்கல வேற என்னைக்கு நடக்க போறதுங்கிற மாதிரி ரொம்ப சிறந்த தினம். டென்னிஸ் பிளேயரா இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரன்னிங் ரேஸ்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, செஸ் பிளேயரா இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாலிபால் ஃபுட்பால் சம்பந்தமான பிராக்டிஸ்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமா இருக்கும். பாராட்டுதல் வந்து குவியும். சில நேரங்கள்ல எதுக்குதான் நம்ம இதெல்லாம் போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணும், பிடித்தும் பிடிக்காமையும் சில காரியத்தை, ஆனா உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்னைக்கு நல்ல நாள், இந்த தினத்துல எதுவும் இல்ல சார், ஏதோ ஒண்ணு தடங்கள் வந்துட்டே இருக்காது, உங்க ஜாதகத்தின் மூலமா இல்ல, யாரு பக்கத்துல இருக்கா யாரு பேசுறான்னு பாருங்க, அவா ஜாதகத்தின் மூலமா உங்களுக்கு இருக்குமே தவிர உங்களுக்கு இன்னைக்கு சாதகம் சாதகம் சாதகம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பேசக்கூடிய அனைத்து நபர்களுமே ஏதோ ஒரு தொழில் ரீதியா ரிங் பண்ணிக்கிறது, தொழில் ரீதியான விஷயங்கள், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான முயற்சிகள், அவங்க மூலமான ஒரு சில முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ராசினியர்கள் நல்லது நடக்கும், ஒரு காரியத்தை நீங்க முயற்சி பண்ணி காரியம் வெற்றி பெறும். சில நேரங்கள்ல தோல்வி பெற்று கவலைப்படாதீங்க, அடுத்து திருப்பி நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்க, கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கோ அவ்வளவுதான். பட் முயற்சி மட்டும் செய்யாமல் இருக்கப்படாது, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பினான்ஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பாத்துட்டீங்கன்னா ஏரோஸ்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, பைலட்டா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நேவியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஷோரூம் வச்சுருக்கோம், மால்ல கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம், காஸ்மெட்டிக் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம், பியூட்டிஷியனா இருந்துட்டு இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதா இருக்கும். நினைத்ததே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், கணவர் மனைவி மீது, மனைவி கணவர் மீது சொல்ற பேச்ச கேட்கல, எழுத்து எழுத்து பேசுறாச்ச, ரொம்ப அன்பா இருக்கவாலே இப்படி பேசினா எப்படி சார் அப்படிங்கிற அப்பப்ப கவலைகள் இன்றைய தினத்துல இருந்துட்டு இருக்கும். பட் எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் சாதிச்சு ஜெயிச்சு வந்துருவீங்க. பொறுத்தோர் பூமியால் பொறுத்தோர் காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாகுமா, ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்க எடுத்த ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஸ்டெப் வந்து பல நேரங்களில் பல விதமான சோதனைகள் வரும், ஆனாலும் நீங்க சாதிப்பீங்க. பார்ப்போம், நமக்காக கிடையாது, நம்ம குழந்தைகளுக்காக, நமக்காக கிடையாது, நம்ம மனைவிக்காக, நமக்காக கிடையாது, நம்ம கணவருக்காக, நமக்காக கிடையாது, நம்ம அம்மா அப்பாக்காக, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து போவேன். கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுங்க, அதே மாதிரி டூரிஸ்டாக இருந்துருக்கிறவங்க, டூரிசம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துருக்கவங்க, கம்பெனி டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு, வீடு கட்டி கொடுத்தா வீடு சரியாகவே கட்டி கொடுக்க கிராக்கெல்லாம் விழுந்துட்டு இருக்கு பாரு, இதெல்லாம் பிஞ்சு பிஞ்சு வருது. இந்த காரியம் பண்ணால் ஒழுக்கமாகவே பண்ணாமல் போயிட்டா அப்போதைக்கு நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் சரியில்லையே. இப்படி ஒவ்வொரு வேலைகள் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலைக்கு உண்டான நுணன்னு சொல்லுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லைன்னு அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பல விதமான கஷ்டத்தை அனுபவிச்சா திருப்பி இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது, நம்ம அனுபவிச்சாலும் பரவாயில்ல நம்ம குழந்தைகள் அனுபவிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெள்ள தெளிவா இருப்பீங்க. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நாலஞ்சு நாளா நடந்த பிரச்சனை, அப்பா அப்பா அப்பா, இப்பதான் சார் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு, ஒரே பயந்துட்டே இருந்தேன், எதை பேசலாம் எதை பேசினா தப்பா, இது நடந்தா இது நடந்தா நடந்துடும் ஒண்ணு சார். ஆனா ஒண்ணு, ஒரு விஷயத்தை நம்ம மனசளவை எடுத்துட்டா தான் பிரச்சனை, எதையுமே பண்ணாம இப்படி தட்டின்னு போனோம்னா எதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைன்றதுல ஒரு தெளிவான முடிவா இருந்திருப்பேன். கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, ஆடிட்டரா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, எக்ஸாம் எழுதி சார் நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன், ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், நான் வந்து சக்சஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம், கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நல்ல முன்னேற்றங்கள் இருந்துட்டு இருக்கும். ஃபேமிலி விஷயத்துல இன்னொருத்தர் முன்னாடி ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது, அந்த குறை சொல்றதை தவிர்த்துக்கு, ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தர் திட்டப்பட, ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தருடைய குறைகள் நிறைகள் சொல்றது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு லாபமாகவும் வெற்றியாகவும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேர்களே, ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டோம்னா தான் இன்னொன்று நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவா, கொஞ்சம் விரயங்கள் பண்ணாதான் பணம் வரும் வரும்னு சொல்லுவா, எடுக்க எடுக்க தண்ணி வரும்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம உழைப்பை கொடுத்தால் அந்த இடத்துல பண வரவுகளாக வரும், நம்ம டயத்தை கொடுத்தா அந்த இடத்துல அது வேல்யூபிளாக இருக்கணும். நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். கேமரா சம்மந்தமான, செல்ஃபோன் சம்மந்தமான, அக்சசரிஸ் சம்மந்தமான, அதே மாதிரி லேப்டாப் சம்மந்தமான சேல்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி ஓடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். டீச்சராக இருந்துருக்கும், ஆன்லைன் கிளாஸ்லாம் இருந்திருக்கும், டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கவங்க, வெளிநாடு வெளியூர்களில் போய் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு நல்ல நண்பர்கள் மூலமான ரெஃபரன்ஸ் மூலமான ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இங்கே என்னன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, நம்ம அவங்க இடத்துக்கு போகிறது, அவங்க ஃபங்க்ஷனுக்காக போகிறது, இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் இன்றைய தினத்தில் நடைபெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொறுப்புகள் ஃபுல்லா என் பேர்ல கொடுத்துட்டாலே என்னதான் பண்ண, நான் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறா, பாப்பா பாப்பா பா, எவ்வளோ பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியலேன்னு பல யோசனைகள் இருக்கும். வீட்டுல சில கரையான் பிரச்சனை, கரப்பாம்பூச்சி பிரச்சனை, எலி பிரச்சனை, பொருள் வச்சுருக்கேன் யார் திருடிட்டு போறான்னு தெரியல, இது எப்படி இது காணாம போச்சு, இங்கதான் வச்சு எங்க போச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பக்கத்து வீட்டுல தண்ணி நீ லைட்டு போடல நான் லைட்டு போட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன சின்ன சின்னும் எல்லாமே சரி பண்ணிக்க கூடியதுனா அதுக்கு வேண்டி ஒரு டென்ஷன் ஆகிறதுக்குள்ளான நாளாக கூட இன்றைய தினத்துல உண்டு. அதே சமயத்துல ஸ்போர்ட்ஸ்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தெரியும், நல்ல சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் உதவி செய்வார், யாராவது உங்களை அப்படி சீண்டி விட்டா, அப்படி அப்படியே தூண்டி விட்டா, பேசி முறுக்கி வச்சு எதுலையும் கோவிச்சக்கூடாது, இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வந்துக்க வேண்டிதான். நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். பேப்பரை படித்தோ, டிவியை பார்த்தோ, இன்ஸ்டாவை பார்த்தோ, இதை அவங்களுக்கு கூட கம்பேர் பண்ணிக்கூடாது, நம்மளுக்கும் லைஃப்பில் இப்படி தான் இருக்கு, இப்படி தானே பேசினான், நெவர் எவர் டூ தட், ஃப்ரீயாக விடுங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள், அவர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது

0: வாழ்த்தலாம் என்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களில் கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ் குடும்பம் தங்களது இடையே நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் பத்மராணி. சொல்லுங்கள் பத்மராணி, கேட்போம்.
1: அமெரிக்கா ராஜாவின் பேரன் தினேஷ்,
0: தினேஷ்
1: மற்றும் மனோகரியின் அன்பு கணவர் சுப்பிரமணியம் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். திருவரன் தாரணி தயால் என்ற மகனும் மருமகளும் மற்ற விஜய் ராஜேந்திரத்தின் மகள் வினிசன் விதுஷா என்பவரும் திருமண நாளை கொண்டாடுகிறார். ரெண்டு குடும்பம் திருமண நாள் ரெண்டு பேர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர் சகலரும் சகல சகாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி கொண்டு விதுஷாவும் தாரணியும் தீர்க்க சுமங்கலியராக வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றார. நன்றி, வணக்கம்.
0: விதுஷா இந்த மிஸ்டருக்கு என்ன பேர்? நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரம். அவர் திருமதி பத்மராணி அவர்கள் இன்று பிறந்த நாள் வாழ்த்து. அதாவது அமெரிக்க ராஜாவினுடைய பேரன் தினேஷ் அவர்களும் எங்களுடைய மனோகரணியுடைய அன்பு கணவர் சுப்பிரமணியம் அவர்களும் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் இருவரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக ஆரோக்கியத்தோடு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழ் குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. திருவருண் தாரணி தம்பதிகள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழர் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் விஜய் ராஜேந்திரம் அவர்களுடைய அன்பு மகள் வினிஷன் விதுஷா தம்பதிகள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக பல ஆண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்கின வாழ்த்தி மகிழ்கின்றது டிஆர்டி தமிழொலி குடும்பம். அந்த வகையில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் பதனா, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களை பிடிச்சிட்டேன்,
2: என்ன
0: நீட்டு கையை விட்டுட்டு பிடிச்சிட்டேன்.
2: நன்றி ராஜா. இன்று திருமண நாளைகளை காணும் எங்களது மகன் மருமகளாகிய திருவரன் தாரணி தம்பதிகளும் விஜய் ராஜேந்திரத்தின் மகன் வினிதன் விதுஷா தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நலமாக ஆரோக்கியமாக தீக்க சுமங்கலிகளாக இருக்க வாழ்த்தி கொண்டு அத்தோடு பிறந்த நாளை காணும் அமெரிக்கா ராஜாவின் பேரன் வினோஜ் மனோகரியின் கணவர் சுப்பிரமணியம் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இருவரும் சுகமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் வதனா தயாளன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து ரஜினி நாகேந்திரம் அவர்கள் வைஃபரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரஜினி.
3: வணக்கம் ராஜா அண்ணன்.
0: நலமா இருக்கிறீங்களா ரஜினி?
3: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிற இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அமெரிக்க ராஜாவுக்கும் அவர் பேரனுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதிகளான வினிஷன் விதுஷா தம்பதிகளுக்கும் திருவரன் தாரணி தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்களுக்கு நிறைந்த நன்றிகள்.
3: நன்றி.
0: அவர் திருமதி ரஜினி நாகேந்திரம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: இனிய வணக்கம். அன்பான ராஜா அண்ணாவோடு உரையாடுவது மகிழ்ச்சி. கிருஷ்ணவதி விஸ்வநாதன்.
0: எப்படி இருக்கிறீங்க விஸ்வநாதி?
4: ஓ, நலமாக இருக்கிறேன். நன்றி, நலமாக இருக்கும். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ராஜாவின் மகன் பேரையொருக்கா சரியா
0: சொல்லுவீங்களா?
4: தினேஷுக்கும் அது திருமண நாளை கொண்டாடி கொண்ட இரு தம்பதியினர் திருவரன் தாரணி மற்றும் வினிஷன் விதுஷா தம்பதியினருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துகள். இவர்கள் அனைவரும் நீண்டாய் நிறைச்செல்வம் மற்ற ஐஸ்வர்யம் சில சவாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக வாழ வேண்டும். பெண்கள் மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் மற்றும் என மாற என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருள் ஆசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம் அண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு வாழ்த்து. உங்கள் வாழ்த்துகள் அவர்களை விளம்பரம் செய்யும் நிற்பாட்டுகின்றோம். நன்றி. அவர் திருமதி புஷ்பதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து சகோதரி சிவராணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி.
5: வணக்கம் ரஜனி. வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
5: நாங்கள் நிலம், ஓம் நாங்கள் நிலம், அதே போன்று நீங்கள் நிலமா இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் அமெரிக்கா குட்டிக்கு, அமெரிக்கா குட்டி தினேஷுக்கும் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அத்தோடு திருமண நாள் காணும் திருவரன் தாரணியா வினிசன் விதிசா இரு தம்பதிகளுக்கும் உங்க குடும்பம் சார்ந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நான்கு பேரும் சந்தோஷமாக சிறப்பாக எல்லாம் இறைவனை வேண்டி அவர்கள் சீர சிறப்பமாக இருக்க வேண்டி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு அழகாக எல்லாரையும் வாழ்த்திய உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
6: காலை வணக்கம்.
0: வணக்கம். என்ன தொண்டே நாடைச்சு போச்சு?
6: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
6: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கிறோம். அதே போல நீங்களுமே இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அமெரிக்கா ராஜாவின் மகனாகி அந்த பேரனாகிய தினேஷ், மற்றது திரு சுப்பிரமணியம்,
0: மனோகரியின்
6: அன்பு கணவராகிய திரு சுப்பிரமணியம் அவருக்கும் எமது குடும்ப இருவருக்கும் எமது குடும்ப சபான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு அத்தோடு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திரு திருமதி திருபரன் தாரணி தம்பதிகளுக்கும் வினேசன் விதுஷா தம்பதிகளுக்கும் இரு தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடவிருந்தேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைபரோடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய ஜெர்மனி சகோதரி ராஜினி அல்போன்ஸ்.
7: வணக்கம் ராஜான. நிலமா நீங்க
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
7: ஆமா, அன்னார நன்றி. இன்று பிறந்த நாளை காணும் அமெரிக்க ராஜாவின் பேரன் திருவரணம்
0: தினேஷ். அம்மா தினேஷ்.
7: தினேஷுக்கும் அடுத்து சுப்பிரமணிய மனோகரின் கணவர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளைக்கானும் விதுஷன் விதுஷா மற்றது
0: வினிசன் விதுஷா திரு திருவரன் தாரணி
7: திருவரன் விதுஷன் விதுஷா திருவரன் தாரணி இரு குடும்பத்துக்கும் குடும்பத்தின் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுதும் அந்தவர்களும் நன்றி. சரி, அன்பு ஒருவர்களே, அந்த தம்பதிகளுக்கும் அந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற செல்வங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்காக நாம் எல்லோருக்கும் தருகின்ற பாடல் ஒன்று

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஸ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கை அரசு கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிக மோசமான மனிதுரிமை மீறல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதில் மெத்தன போக்கை காண்பித்து வருவதானது எதிர்காலத்தில் எட்டப்படக்கூடிய முன்னேற்றம் தொடர்பில் தீவிர கரிசனைகளை தோற்றுவித்திருப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. பல்கலைக்கழக அமைப்பை பாதிக்கும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரி அரச பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இன்று மதிய உணவு இடைவேளையின் போது போராட்டங்களை நடத்த இருக்கிறார்கள். பொதுக்கடன் முகாமைத்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள புள்ளிபெற கடன் அறிக்கையின்படி 2026 ஜூன் மாத இறுதியில் இலங்கையின் மொத்த பொதுக்கடன் கிட்டத்தட்ட 33 டிரில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெதர்லாந்து தூதுவர் வைவே டி ஃபோயர் கிழக்கு மாகாணத்துக்கு தனது முதல் உத்தியோக விஜயத்தை நேற்று முன்தினம் மேற்கொண்டு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரன்னசேகராவை சந்தித்து தூதுவர் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி முன்னுரிமைகள் தொடர்பில் அவருடன் விரிவாக கலந்துரையாடியிருக்கிறார். நகர அபிவிருத்தி அமைச்சின் 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைவாக நாளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 16 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தில் திருவண்ணாமலை மற்றும் கந்தளாய் நகரங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் சுற்றுலா முதலீடு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சர்வதேச ரீதியில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சுமார் 250 சுற்றுலா பயணிகள் நேற்று திருவண்ணாமலைக்கு சென்று வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணேஸ்வரம் கோவிலுக்கு விஜயம் செய்து சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சேலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சேனை பகுதியில் 2 குழந்தையொன்று நீர்த்தொட்டியில் விழுந்த நிலையில் பழகாமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து போனது. கக்ரன் கேத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டாவல பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சியில் குளிக்கச் சென்ற நபரொருவர் நேற்று நீரில் மூழ்கி மாயமாகிவிட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் ஒன்றிலிருந்து சுமார் 472 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு குறித்து காவல்துறை தனது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. அந்தாதபுர தலைமைக காவல்துறை வலயத்துக்குட்பட்ட சாலியபுர மான்கடவல சந்தி பகுதியில் நேற்று காலை தீர்க்கமான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்து போனார். இலங்கையில் நிலவும் வறண்ட காலநிலை காரணமாக 27,475 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 88,068 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக நீண்ட கால வறட்சியான காலநிலையின் பின்னர் நேற்று மாலை கனமழை அங்கு பெய்துள்ளது. 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சிறிய அளவிலான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்திய செய்திகளில், நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் போராடிய மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதியப்பட்ட FIR உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு முதல் பெண் துணை தளபதியாக மருத்துவமல்லாத பிரிவுக்கு சக்தி சர்மா நியமிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று தெரிவித்திருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது. நிதியுதவி, ஆள் சேர்ப்பு, தீவிரவாதமயமாக்கல், போலிடங்கள் உள்ளிட்ட பயங்கரவாதத்தின் முழு கட்டமைப்பும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் நேற்று நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் வலியுறுத்தியிருக்கிறார். பிராந்தியத்தின் உயிர் நாடியாக விளங்கும் தண்ணீரை ஒருபோதும் ஆயுதமாகவோ அல்லது அச்சுறுத்தும் கருவியாகவோ இந்தியா பயன்படுத்தக்கூடாதென்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வலியுறுத்தியிருக்கிறார். நேபாள வெள்ளத்திலிருந்து 163 இந்தியர்கள் மீட்கப்பட்டதாக மத்திய அரசு நேற்று அறிவித்தது. 151 பேர் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது.
நேபாள கோசி ஆற்றிலிருந்து வருகின்ற மீன்களை பிடித்து சமைத்து உண்ண வேண்டாம் என்று பீகார் அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. புனே அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை அகற்றியதாக மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேயின் மகன் அமித் தாக்கரே மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேற்கு வங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜியின் மருமகள் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார். குடுவாஞ்சேரியில் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் யூடியூப்பை பார்த்து உடல் உறுப்புகளை வெட்டி பிரித்ததாக குற்றவாளி குறிப்பிட்டிருக்கிறார். கடல் மட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக அதிகரித்து வருவதால் இந்தியாவின் கொல்கத்தா மற்றும் மும்பை வங்கதேசத்தின் தாகா உள்ளிட்ட தெற்காசியாவின் தாழ்வான டெல்டா பகுதிகளில் 1,40,00,000 அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை நிரந்தரமாக இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கையொன்று தெரிவிக்கிறது. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியர் மற்றும் அவர்களது மகள் உட்பட 3 பேர் உயிரிழந்து போனார்கள். மத்திய அரசின் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா மற்றும் கிருஷ்ணோஜனதி யோஜனா ஆகிய 2 முக்கிய வேளாண் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கு 2ஆம் தவணையாக

அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் செம்பு தகடுகளும் திருடப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வில் தெரிய வந்திருப்பதை அடுத்து அங்கு அது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 225 ரூபாய் குறைந்து 13,950 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், நேபாள நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நேற்று 1050 உயர்ந்திருந்தது. நேபாள பெருவெள்ளத்தில் வீடிழந்த ஆயிரக்கணக்கானோர் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளார்கள். ஆனால் அங்கு பெண்களுக்கு போதிய கழிப்பறை தண்ணீர் வசதிகள் இல்லாதது புதிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா தனது உறுதிமொழிகளை முறையாக நிறைவேற்ற முன்வந்தால் கடந்த ஜூன் மாதம் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த ஈரான் தயாராக உள்ளதாக அந்த நாட்டு அதிபர் மசூத் பெசெஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். ஈரானில் திருமணம் நடந்து கொண்டிருந்த வீட்டில் அமெரிக்கா நடத்திய ஆகாய தாக்குதலில் குறைந்தது 4 பேர் இறந்தார்கள். இறந்தோர்களில் ஒரு பிள்ளையும் அடங்குகிறது. 50 அதிகமானோர் காயமடைந்ததாக ஈரானிய செம்புறை சங்கம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான கடுமையான பதிலடி மோதல்களின் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் கடுமையாக அதிகரித்துள்ளது. பிரிட்டனின் முன்னாள் பிரதமரான கியர் ஸ்டார்மர் தலைநகர் லண்டனின் கோல்பர்ன் மற்றும் செயின்ட் பான்க்ராஸ் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாக நேற்று அறிவித்திருக்கிறார். காசாவில் முக்கிய ஹமாஸ் தளபதியை கைது செய்ய இஸ்ரேல் மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கையை தொடர்ந்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 3 சிறார்கள் மற்றும் 1 பெண் உட்பட 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானில் கடத்தப்பட்டு கட்டாய மதமாற்றம் செய்து திருமணம் செய்யப்பட்ட ஹிந்து இளம் பெண்ணை மீட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைக்க அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவின் சாந்தியாகோ நகரில் உள்ள பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் 3 உயிரிழந்த சம்பவத்தை இணையத்தில் நேரலை செய்வதற்கு உதவியதாக கூறப்படும் 17 சிறுமி மீது 3 கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் சதித்திட்டம் தீட்டியதாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தின் விலங்கியல் பூங்கா ஒன்றில் நடத்தப்பட்ட யானை காட்சி இணையவாசிகளை கவர்ந்துள்ளது. அந்த காணொளியை அவர்கள் 1 மில்லியனுக்கு அதிகம் முறை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் நேரில் ஒருவர் மட்டுமே நிகழ்ச்சியை கண்டுகளித்தது. தற்போது இணையவாசிகளை அது கவர்ந்திருக்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஒரு திருட்டு, அது தெரிய வந்ததும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் தள்ளாடி போய்விட்டார்கள். போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 18 டன் எடையுள்ள பியரை ஒரு கும்பல் திருடியிருக்கிறது. செக்குடியரசின் தன்னகர் பிராக்கில் மகப்பேற்று அறுவை சிகிச்சையின் போது ஒரு தாய் தீக்காயங்களுக்கு ஆளாகியிருக்கிறார். ஜப்பான் ஹோட்டலில் 30 வெள்ளெலிகளை கொன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தோனேஷியாவின் தேசிய பூங்காக்கள் சிலவற்றில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. அது இன்னமும் மோசமாகலாம் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் பிரபல சொல்லிசை கலைஞர் டுபக் ஷாகூரின் மரணத்தில் முன்னாள் குண்டர் கும்பல் உறுப்பினர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், T20 கிரிக்கெட்டில் மேற்கிந்திய தீவுகள் வீரர் ஷிம்ரான் ஹெட்மேயர் 7000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். முத்தரப்பு T20 தொடரில் சிம்பாபேக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 2வது முறையாக 43 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா ஏ அணி நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெறும் US ஓபன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியன்களான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ், பெலருசின் அரினா சபலங்கா ஆகியோர் தங்கள் பிரிவில் முதல் சுற்றில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் நடப்பு சீசனில் ஆர்சனல் அணி தனது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. புள்ளிப்பட்டியலில் 2ம் இடத்தில் அது இருக்கிறது. நடப்பு சாம்பியனான ஆர்சனல் அணி இந்த சீசனிலும் தொடர்ச்சியான 2 வெற்றிகளை பெற்றுள்ளது. இருந்தாலும் மான்செஸ்டர் சிட்டி அணி முதலிடத்தில் இருக்கிறது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியன் பார்சிலோனா FC 5-2 என்ற கோல் கணக்கில் ராயோ வால்கோனை வீழ்த்தியிருக்கிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்ற வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379.80 ரூபாய் இந்திய பெறுமதியில் 109.91 ரூபாய் ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.12 ரூபாய் இந்திய பெறுமதி

94 ரூபா 96%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 403 ரூபா 33%, இந்திய பிரமதியில் 116 ரூபா 73%. ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 442 ரூபா 77%, இந்திய பிரமதியில் 128 ரூபா 15%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235 ரூபா 66%, இந்திய பிரமதியில் 68 ரூபா 20%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஸ்லா கோடேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்கு போய் போத்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டுறான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்
2: 11 rue 75 Paris,
3: விடி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசடில்
2: 5 rue Marcel Cerdan 95 140 Berger-Lyonnaise.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:17, ஐக்கியராஜ்யத்தில் 8:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: காலைவேளையில் இந்த மாதம் உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: திருமதி லாலா, நல்லமா இருக்கிறீங்களா? லாலா,
1: நீங்கள்
0: செய்கின்ற புண்ணியங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் தானே. அந்த வகையில் உங்களுடைய புண்ணியம் உங்களை காப்பாற்றும் என்ன பாடல் இல்லாலா?
1: என்ன
0: மயக்கம் உங்களுக்கு?
1: என்ன பூமி ஒரு வீணை, அதை மீட்டும் காற்றின் கைகள் மீட்டுதே, கேட்கும் இசை எல்லாம் அதை சரிக்காம பதன் இசரி. எல்லாம் இசைதான், எல்லாம் மழை தூறினாலும் இசைதான், வெயில் அடிச்சாலும் இசைதான், காட்டு அசைஞ்சாலும் இசைதான், பூ விரிஞ்சாலும் இசைதான், எல்லாம் இசையா இருக்குது ராஜாண்ணா.
0: பூக்கும் மாசம் தை மாசம் என்றா?
1: இல்ல இல்ல, பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. ஓசை
0: ஓசை என்ன?
1: அப்படியே படிப்பா, நல்ல சூப்பரா இருக்கும். என்ன
0: ஓகே கூட்டம் தானே
1: கூட்டம்
0: நன்றி உங்களுக்கான பாடலை தருகின்றேன். கேட்டு வழங்க நன்றி சோதரம்.
1: நன்றி ராஜா.
0: அவர் மங்களகரமாக லாலா ரவி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்

0: ஒலித்த பாடலை சகோதரி லாலா ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இசை புயல் அவர்களுடைய இசை. நேரம் சரியாக 9:26 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:26 இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி பார்த்திவன், நலங்கள் நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடல கேட்க போறீங்க பார்த்திவன்?
1: நினைத்ததை முடிப்பேன் படத்துல.
0: நினைத்ததை முடிப்பவன்.
1: கண்ணை நம்பாதே உன்னை மாற்றும்
0: அரசக்க.
1: அது ஆனா இது இந்த படத்துல கூட பூமலை தூவி அந்த படத்தான் கூட பாடல ஒளிபரப்பப்படும். இதெல்லாம் ஒளிபரப்படுற குறைவு ராஜா.
0: இது வந்து தத்துவத்தை சொல்றபடியா மற்றது அது கல்யாண பாடல்.
1: இதுல எனக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு. ராஜன் இந்த படம் பார்க்க போயிட்டு அப்பட சூப்பர்வைசரோட போனான். அந்த மிரக்கால காலம் மேல ஓட சொல்லுவாங்க. பின்னாடி நாங்க ஓட விட்டா கொடுக்கணும், விக்க விட இடைக்கு வச்சு அதுக்கு ஒரு ஆள பாதுகாப்பு போடுறது. அப்ப அவர் நித்தியான போய் பாக்குறாங்க. அப்ப அவர் என்ன எடுத்துட்டு அங்க போட்டு சொல்லி போட்டு படம் பார்த்துட்டு வர உங்களை அண்ணன் சார் அவருக்கு என்னன்னு தெரிஞ்ச ஏரியா பூமாலை தூவி அந்த பாட்டு பாடுறாரு என்ன கண்டுட்டு.
0: நன்றி வாழ்த்துகள்.
1: நன்றி வாழ்த்துக்க பாராட்டுக்கு ராஜன் சந்தித்துக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.

ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்கே. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்திக்க

உன் கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பார்த்திபன் அவர்கள். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பார்த்திபனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலமணி, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: நான் வந்து மண்ணுக்குள் வைரம் படத்தில்,
0: மண்ணுக்குள் வைரம் இருக்கா?
1: மண்ணுக்கான
0: வைரம் எப்ப வாங்க?
1: என்ன
0: பாடல் அம்மாளாச்சி, பயங்கர பாடல் இருக்கு. அந்த பாடலை கேக்குறீங்க? அந்த பாட்டு
1: அது வந்து அது மனோஜ்குமார்ட பாடம் எழுதின கதவசனம் தெரியல.
0: பாட்டுல உள்ள கதவசனம் போறவுல பாட்டு
1: பாட்டு
0: அப்ப அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம், கேட்டு மகளுங்கள். நன்றி,
1: நன்றி ராஜா.
0: எல்லாருமே போட்டி போட்டு அடித்து கொண்டே இருக்கிறார்கள். 4 டெலிஃபோனில் 4 பேர் நிற்கிறார்கள். கமலமணி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் வலம் வருகின்றது.

0: பாடலை எஸ் பி பாலாவோடு இணைந்து ஜானகிம்மா இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் ஒரு அழகான இசையமைப்பாளர் தமிழர்கள் மறந்திருப்பார்கள். தெய்வேந்திரன், உண்மையாக இந்திரன் மாதிரி நல்ல மெட்டுகள், அழகான மெட்டுகள் பாலசுப்ரமணியத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறார். அள்ளி அள்ளி பாடியிருந்தார் பாலாவும். இந்த நேரத்தில் இணைப்பில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கோம்.
0: நீங்க சரியான கிட்டிக்காரியா வந்துட்டீங்க. இப்ப என்ன
1: என்ன
0: பாடல்?
1: நான் ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கு அன்பில்கள் ஒன்றான கூடு.
0: அன்பில்கள் ஒன்றான வீடு என்ற பாடல் கேக்குறீங்க.
1: ஆனந்தமா எல்லாரும் இருக்கட்டும், எல்லோரோடும் சேர்ந்து கேட்போம்.
0: உங்களுடைய கொள்கைக்கு நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: ஆனந்தம் விளையாடும் வீடு. அந்த பாடலோட விட வருவீங்களா? வாழ்த்துகள் சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். உங்களுடைய பாடல் இது உடனடியாக வானொலியில் மலர்கின்றது.
1: நன்றி அண்ணா.

0: ஒலித்த பாடலை திருமதி சிவசௌந்தரியம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் தேவன் அவர்கள். வணக்கம் தேவன்.
1: ஓ பொன் புதன் அன்பு காலை வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? நல்ல சூப்பரா
1: பாட்டு சொல்ல
0: வந்தாலும்
1: படம் வந்து கொடிமலை படம். பாடல் வந்து துளி துளி என்று அறியுது ஐயாவும் பி சுசீலா அம்மா பாடின பாட்டு.
0: என்ன பாட்டு சொல்றீங்க?
1: துளி துளியில் துவங்குது ராஜாண்ண. துளி துளி
0: துளி துளி மலை துளி மாதிரி துளியா
1: துள்ளி துள்ளி என்று போகுது. துள்ளி தூணா இல்லைனா லீனா, தூணா இல்லைனா லீனா, துள்ளி துள்ளி தோங்குது.
0: கொடிமலர் படம்
1: கொடிமலர் பாருங்க, இல்லாட்டி இல்லாட்டி பாட்டு நினைச்சிருங்க அப்படின்னு.
0: அதுல இருந்து துளி துளி என்று வருதா?
1: வருதுன்னு வருதா? அது சரி தகவல் சரியோ இல்லை, இல்லை அப்படி இருந்தா ஒரு பாட்டு நினைச்சிருங்க.
0: துளி துளி
1: வருதா?
0: சிட்டா. ஓகே, நீங்க சொல்ற பாட்டு சிட்டாக துள்ளி துள்ளி தெரியல. பாப்போம், போட்டு பாப்போம். அவர் எங்களுடைய தேவன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் கேட்ட

மிச்சம் கொண்டரு ஆசை கொஞ்சம்.

0: குறித்த பாடலை தேவனவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் மீனா மகேஸ்வரன் அவர்கள். வணக்கம் மீனா.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ நாங்க நல்ல சுகமா இருக்கோம் அண்ணா. நீங்க
0: நல்லா இருக்கிறோம். நன்றி. இன்றைக்கு தப்பிட்டீங்க.
1: அதுதான் நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க, எனக்கு எல்லாம் கேட்டது.
0: நன்றி. என்ன பாடல கேட்க போறீங்க?
1: கொஞ்சம்
0: தடுமாறித்தான் போன பரவாயில்ல.
1: இந்த முறை நாலு சனி.
0: பாவம் என்று சொல்லி சனி போவான் தான் குறைஞ்சிட்டார்.
1: உங்களுக்கான
0: பாடலை தருகின்றேன், கேட்டு மாலுங்கள். நன்றி.
1: நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை மீனா மகேசன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:54 ஐக்கியராஜ்யத்தில் 8:54. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: சதீஷ், நல்லமா இருக்கீங்களா?
1: நீங்க
0: எத்தனை மணி தேதியில நிறுத்த கொள்வீங்க சதீஷ்?
1: நீங்க
0: உங்களுக்கான தத்துவ பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்க.
1: நன்றி, வணக்கம்.

ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்ட

அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம்.

0: வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வத்தின் கட்டளையாறு.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பேற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகனர் தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவருமான அமரர் விஸ்வநாதர் தர்மலிங்கத்தின் 41வது ஆண்டு நெவிஞ்சலி நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாணம் தாவடியில் நடைபெற்றது. அம்பாந்தோட்டை மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எராஜ் பெர்னாண்டோ கொழும்பு பம்பலப்பட்டி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் இலங்கைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இன்று முதல் செப்டம்பர் 3 வரை உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதிப்பீடத்தின் உயர் டிப்ளமா கற்கநெறி மாணவர் ஒருவர் பரீட்சை முறைகேடுகள் காரணமாக தனக்கு ஏற்பட்ட கால விரியம் மற்றும் பாதிப்புகளுக்காக 5 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று அந்த இளைஞர் வீடு திரும்பிய நிலையில் நேற்று முன்தினம் மாலை அவர் உயிரிழந்து போனார். சிறிபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்லிகம பகுதியில் காட்டு யானைகளிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி 14 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்து போனார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள வனவிலங்குகளுக்கு குடிநீரை வழங்கும் நோக்கில் யால தேசிய பூங்காவில் மேலதிக குளங்களை அமைக்கும் நடவடிக்கைகளை வனவிலங்கு திணைக்களம் தற்போது மேற்கொண்டு வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன எதிர்வரும் 12 தேதி அனுராதபுரத்தில் நடத்த திட்டமிட்டுள்ள அரசியல் கூட்டத்துக்கு நகரில் உள்ள விசாலமான 2 விளையாட்டு மைதானங்களையும் வழங்க முடியாதென்று அனுராதபுர மாநகர சபை அறிவித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஷம்மி ஷில்வா மற்றும் செயலாளர் கிரிஷாந்த கபுவத்தா ஆகியோர் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கை அரசு கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிக மோசமான மனிதுரிமை மீறல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதில் மெத்தன போக்கை காண்பித்து வருவதானது எதிர்காலத்தில் எட்டப்படக்கூடிய முன்னேற்றம் தொடர்பில் தீவிர கரிசனைகளை தோற்றுவித்திருப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. பல்கலைக்கழக அமைப்பை பாதிக்கும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரி அரச பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இன்று மதிய உணவு இடைவெளியின் போது போராட்டங்களை நடத்த இருக்கிறார்கள். பொதுக்கடன் முகாமைத்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள புள்ளிபெற கடன் அறிக்கையின்படி 2026 ஜூன் மாத இறுதியில் இலங்கையின் மொத்த பொதுக்கடன் கிட்டத்தட்ட 33 டிரில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெதர்லாந்து தூதுவர் வைவே டி ஃபோயர் கிழக்கு மாகாணத்துக்கு தனது முதல் உத்தியோர்வ விஜயத்தை நேற்று முன்தினம் மேற்கொண்டு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரன்னசேகராவை சந்தித்து தூதுவர் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி முன்னுரிமைகள் தொடர்பில் அவருடன் விரிவாக கலந்துரையாடியிருக்கிறார். நகர அபிவிருத்தி அமைச்சின் 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைவாக நாளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 16 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தில் திருவண்ணாமலை மற்றும் கந்தளாய் நகரங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் சுற்றுலா முதலீடு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சர்வதேச ரீதியில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சுமார் 250 சுற்றுலா பயணிகள் நேற்று திருவண்ணாமலைக்கு சென்று வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணேஸ்வரம் கோவிலுக்கு விஜயம் செய்து சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சேலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சேனை பகுதியில் 2 வயது குழந்தையொன்று நீர்த்தொட்டியில் விழுந்த நிலையில் பழகாமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து போனது. கக்ரன் கேத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டாவல பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சியில் குளிக்கச் சென்ற நபர் ஒருவர் நேற்று நீரில் மூழ்கி மாயமாகிவிட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள்.
கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் ஒன்றிலிருந்து சுமார் 472 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலியமைப்பு குறித்து காவல்துறை தனது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. அந்தாதபுர தலைமைக காவல்துறை வலயத்துக்குட்பட்ட சாலியபுர மான்கடவல சந்தி பகுதியில் நேற்று காலை தீர்க்கமான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்து போனார். இலங்கையில் நிலவும் வறண்ட காலநிலை காரணமாக 27,475 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 88,068 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்திருக்கிறது. திருகோணமலை மாவட்டத்தில் மிக நீண்ட கால வறட்சியான காலநிலையின் பின்னர் நேற்று மாலை கனமழை அங்கு பெய்துள்ளது. 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சிறிய அளவிலான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்திய செய்திகளில், நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் போராடிய மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதியப்பட்ட FIR உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு முதல் பெண் துணை தளபதியாக மருத்துவமல்லாத பிரிவுக்கு சக்தி சர்மா நியமிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று தெரிவித்திருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது. நிதியுதவி, ஆள் சேர்ப்பு, தீவிரவாதமயமாக்கல், போலிடங்கள் உள்ளிட்ட பயங்கரவாதத்தின் முழு கட்டமைப்பும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் நேற்று நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் வலியுறுத்தியிருக்கிறார். பிராந்தியத்தின் உயிர் நாடியாக விளங்கும் தண்ணீரை ஒருபோதும் ஆயுதமாகவோ அல்லது அச்சுறுத்தும் கருவியாகவோ இந்தியா பயன்படுத்தக்கூடாதென்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வலியுறுத்தியிருக்கிறார். நேபாள வெள்ளத்திலிருந்து 163 இந்தியர்கள் மீட்கப்பட்டதாக மத்திய அரசு நேற்று அறிவித்தது. 151 பேர் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. நேபாள கோசி ஆற்றிலிருந்து வருகின்ற மீன்களை பிடித்து சமைத்து உண்ண வேண்டாம் என்று பீகார் அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. புனே அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை அகற்றியதாக மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேயின் மகன் அமித் தாக்கரே மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேற்குவங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜியின் மருமகள் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார். குடுவாஞ்சேரியில் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் யூடியூபை பார்த்து உடல் உறுப்புகளை வெட்டி பிரித்ததாக குற்றவாளி குறிப்பிட்டிருக்கிறார். கடல் மட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக அதிகரித்து வருவதால் இந்தியாவின் கொல்கத்தா மற்றும் மும்பை, வங்கதேசத்தின் தாகா உள்ளிட்ட தெற்காசியாவின் தாழ்வான டெல்டா பகுதிகளில் 1,40,00,000 அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை நிரந்தரமாக இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கையொன்று தெரிவிக்கிறது. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியர் மற்றும் அவர்களது மகள் உட்பட 3 பேர் உயிரிழந்து போனார்கள். மத்திய அரசின் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா மற்றும் கிருஷ்ணஜனதி யோஜனா ஆகிய 2 முக்கிய வேளாண் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கு 2 தவணையாக 1,183.11 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க மத்திய வேளாண்

உயர்த்தியிருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 225 ரூபாய் குறைந்து 13,950 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், நேபாள நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நேற்று 1050 உயர்ந்திருந்தது. நேபாள பெருவெள்ளத்தில் வீடிழந்த ஆயிரக்கணக்கானோர் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளார்கள். ஆனால் அங்கு பெண்களுக்கு போதிய கழிப்பறை தண்ணீர் வசதிகள் இல்லாதது புதிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா தனது உறுதிமொழிகளை முறையாக நிறைவேற்ற முன்வந்தால் கடந்த ஜூன் மாதம் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த ஈரான் தயாராக உள்ளதாக அந்த நாட்டு அதிபர் மசூத் பெசெஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். ஈரானில் திருமணம் நடந்து கொண்டிருந்த வீட்டில் அமெரிக்கா நடத்திய ஆகாய தாக்குதலில் குறைந்தது 4 இறந்தார்கள். இறந்தோர்களில் ஒரு பிள்ளையும் அடங்குகிறது. 50 அதிகமானோர் காயமடைந்ததாக ஈரானிய செம்பறை சங்கம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான கடுமையான பதிலடி மோதல்களின் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் கடுமையாக அதிகரித்துள்ளது. பிரிட்டனின் முன்னாள் பிரதமரான கியர் ஸ்டார்மர் தலைநகர் லண்டனின் கோல்பர்ன் மற்றும் செயின்ட் பான்க்ராஸ் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாக நேற்று அறிவித்திருக்கிறார். காசாவில் முக்கிய ஹமாஸ் தளபதியை கைது செய்ய இஸ்ரேல் மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கையை தொடர்ந்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 3 சிறார்கள் மற்றும் 1 பெண் உட்பட 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானில் கடத்தப்பட்டு கட்டாய மதமாற்றம் செய்து திருமணம் செய்யப்பட்ட இந்து இளம் பெண்ணை மீட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைக்க அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவின் சாந்தியாகோ நகரில் உள்ள பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் 3 உயிரிழந்த சம்பவத்தை இணையத்தில் நேரலை செய்வதற்கு உதவியதாக கூறப்படும் 17 வயது சிறுமி மீது 3 கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் சதித்திட்டம் தீட்டியதாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தின் விலங்கியல் பூங்கா ஒன்றில் நடத்தப்பட்ட யானை காட்சி இணையவாசிகளை கவர்ந்துள்ளது. அந்த காணொளியை அவர்கள் 1 மில்லியனுக்கு அதிகம் முறை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் நேரில் ஒருவர் மட்டுமே நிகழ்ச்சியை கண்டுகளித்தது. தற்போது இணையவாசிகளை அது கவர்ந்திருக்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஒரு திருட்டு, அது தெரிய வந்ததும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் தள்ளாடி போய்விட்டார்கள். போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 18 டன் எடையுள்ள பியரை ஒரு கும்பல் திருடியிருக்கிறது. செக்குடியரசின் தலைநகர் பிராக்கில் மகப்பேற்று அறுவை சிகிச்சையின் போது ஒரு தாய் தீக்காயங்களுக்கு ஆளாகியிருக்கிறார். ஜப்பான் ஹோட்டலில் 30 வெள்ளெலிகளை கொன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தோனேஷியாவின் தேசிய பூங்காக்கள் சிலவற்றில் காட்டு தீ ஏற்பட்டுள்ளது. அது இன்னமும் மோசமாகலாம் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் பிரபல சொல்லிசை கலைஞர் டுபக் ஷாகூரின் மரணத்தில் முன்னாள் குண்டர் கும்பல் உறுப்பினர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், T20 கிரிக்கெட்டில் மேற்கிந்திய தீவுகள் வீரர் ஷிம்ரான் ஹெட்மேயர் 7000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். முத்தரப்பு T20 தொடரில் சிம்பாபேக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 2வது முறையாக 43 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா ஏ அணி நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெறும் US ஓபன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியன்களான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ், பெலாருசின் அரினா சபலங்கா ஆகியோர் தங்கள் பிரிவில் முதல் சுற்றில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் நடப்பு சீசனில் ஆர்சனல் அணி தனது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. புள்ளிப்பட்டியலில் 2ம் இடத்தில் அது இருக்கிறது. நடப்பு சாம்பியனான ஆர்சனல் அணி இந்த சீசனிலும் தொடர்ச்சியான 2 வெற்றிகளை பெற்றுள்ளது. இருந்தாலும் மான்செஸ்டர் சிட்டி அணி முதலிடத்தில் இருக்கிறது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியன் பார்சிலோனா FC 5-2 என்ற கோல் கணக்கில் ராயோ வால்கோனை வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.80 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.91 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.12 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.96 ரூபாய், 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403.33 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.73 ரூபாய், 1 கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.77 ரூபாய்.

இந்திய பிரமதியில் 128.15%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.66%, இந்திய பிரமதியில் 68.20%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் உணத்தினர், சாசல் கார்ஷ்டா கோணிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையில தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேன். அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்கு போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாது. இங்க போங்க போங்க.
4: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணுன்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: தேவி மகால். நேரம் சரியாக 10:18 ஐக்கியராஷ்டிரத்தில் 9:18. இந்த வேளையில் பேராசிரியை பர்வின் சுல்தானா அவர்கள் ஆற்றிய உரை, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற தலைப்பில்.
4: சவால்களையும் என்னுடைய மனம் அடுத்தபடியாக பட்டியலிட்டது. அந்த சவால்களை பார்த்து நான் எழுப்பக்கூடிய கேள்விதான் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இன்றைய சூழ்நிலையில் எத்தனையோ சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சவால்களிடம் இருந்து நாம் நம்மை நாமே மீட்டெடுத்து அடுத்த கட்டத்திற்கான வெற்றியை அறிவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும், அந்த சவால்களுக்குமான இடைவெளியை எப்படி நிரப்புவது என்கின்ற ரீதியிலே என்னுடைய சிந்தனையில் நான் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கடந்த ஒரு 5 காலமாக இந்த வாக்குமூலத்தை தந்து கொண்டிருக்கிறேன். இந்த காலகட்டம் போல், இந்த தலைமுறையை போல் சவாலான தலைமுறை இதற்கு முன்னாலும் பிறந்ததில்லை, இதற்கு பின்னாலும் பிறக்க போவதில்லை. நாம் தான் பெரியவர்கள் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு நண்டு வாண்டு இவர்கள் பேச்சை கேட்க தொடங்கியிருக்கும் முதல் பரம்பரை. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கட்டண புருஷனை வாடா போடான்னு சொல்ற பண்பாடு வந்துருச்சு, ஆனா பிறந்த பிள்ளைய வாங்க போங்கிறோம். இந்த களத்தில் நின்று கொண்டுதான் நான் பேசுகிறேன், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இப்போ நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். சென்னையிலிருந்து மேட்டுப்பாளையம் எவ்வளவு தூரம்னு தெரியும். நடுவுல தர்மபுரியில ஒரு நிகழ்ச்சி முடிச்சிட்டு இரவெல்லாம் பயணம் செய்து இங்க வந்து சேரும் பொழுதே 5 வந்துவிடவே முடியாத நெருக்கடியில் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். நேரிலே உங்களோடு ரத்தமும் சதையுமாக நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கே பேசிய கலாம் போலவோ, ஐன்ஸ்டீன் போலவோ ஹாலோகிராம்ல நான் பேசல, நேர்ல நின்று பேசுறேன். ஆனா சபையில் பல பேர் என்னை நேரிலே பார்த்து கேட்காமல் தொலைபேசியின் வழியாகவே என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, 1.5 hours யூடியூப்ல வந்துடும். உங்களுக்காக தானே வந்திருக்கேன், நேரில் வந்திருக்கேன்ல, 1000 kilometers பயணம் செஞ்சு வந்திருக்கேன்ல. உங்க வீட்டிலேருந்து நீங்க 4-5 kilometers தான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உங்களிடத்தில் பேசுவதற்காக 1000 kilometers நான் கடந்து வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய பேச்சை நீங்கள் நேரடியில் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த பாட்டை எழுதிய பாரதியார் மிக நுட்பமாக அந்த பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடலோடு என்னுடைய பேச்சை நான் தொடர்கிறேன். அந்த பாட்டிலே இருக்கக்கூடிய சில விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த தலைப்பை நான் ஏன் எடுத்தேன் என்பது சபைக்கு புரிந்து போகும். இந்த பாட்டை எழுதிய பாரதியார், உங்கள் அத்துணை பேருக்கும் தெரிந்த பாட்டுதான். நான் திரும்ப சொல்கிறேன், எப்பொழுதுமே பாடலாக கேட்கின்ற பொழுது இருக்கக்கூடிய புரிதல், வசனமாக உரையாக பேசுகின்ற பொழுது பொருளை விரித்து தரும் என்பார் என்னுடைய தகப்பனார். பல நேரங்களில் பாடலாக கேட்கின்ற பொழுது நமக்கு புரிவதே இல்லை, இசையோடு நாம் சேர்ந்து ஓடிவிடுகிறோம். சில நேரங்களில் நின்று நிதானித்து அதை கேட்கின்ற பொழுது நமக்குள் சில காட்சிகள், சில தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். அதனால் தான் இத்தகைய புத்தக திருவிழாக்கள் உரை மன்றங்களை முன்வைக்கின்றன. நான் நிறைய ஒரு பெரிய பாட்டு ஒன்று கேட்டிருக்கேன், நான் நீங்களும் கேட்டிருப்பீர்கள், இறைவனிடம். அந்த பாட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, எப்பாவது வசனமா கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டை? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொன்னதே இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதே இல்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், அல்லல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். அல்லல் பட்டும் மாந்தர்களை அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருக என்று அழுது கேளுங்கள். பாடலிலே புரியாதது எனக்கு வசனமாக சொல்லும் பொழுது புரிகிறது. நீ வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எழுதிய பாரதியாருடைய பாடலை நான் முழுமையாக வாசிக்கிறேன், பதம் பிரித்து சொல்கிறேன், புரிகிறதா என்று பாருங்கள். தேடி சோறு நிதம் தின்று, தேடி சோறு நிதம் தின்று, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் புரிந்து, நரை கூடி கிழப்பருவம் எய்தி, கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே, நானும் விழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த இடத்துல என்னை அதிர வைத்த ஒரு சொல் தெரியுமா? பிறர் வாட பல செயல்கள் புரிந்து என்கின்ற சொல்லுக்கு முன்னால் பாரதியார் ஒரு வார்த்தையை போடுகிறார், மனம் வாடி துன்பம் மிக உழன்று. யாராவது நம்ம கிட்ட கோபமா மன வருத்தப்படும்படியா பேசுறாங்கன்னா அதுக்கு முன்னாலேயே அவங்க மன வருத்தப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். யாரேனும் நமக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதற்கு முன்னாலேயே அவர்கள் ஆழமான காயம் பெற்று விட்டார்கள் என்று அர்த்தம். மனம் வாடி துன்பம் மிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் புரிந்து என்கிறார். நான் வேறுக்கு போகிறேன், நம்மை நாமே நிதானித்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை சவால்களையும் நாம் எதிர்கொண்டு என்னையா பார்த்து நீ வீழ வைக்கும் என்று நினைக்கிறாய்? நான் வீழ மாட்டேன் என்று சொல்லிவிட முடியும் எப்பொழுது? என்னுடைய இன்னல்களை, என்னுடைய துன்பங்களை, என்னுடைய வீழ்ச்சியை நான் அடையாளம் காணும் பொழுது. இந்த சகோதரி ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், வீடுகளில் நீங்கள் போய் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 1290களுக்கு பிறகு பிறந்த ஜலாலுதீன் ரூமி என்கின்ற இஸ்தான்புலில் துருக்கி நாட்டில் பிறந்த அந்த மாபெரும் ஞானி மஸ்னவி சொன்னார், ஜலாலுதீன் ரூமி தன் மஸ்னவியில் சொன்னார், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீதும் மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? நான் இங்கே ஒரு வார்த்தையை உங்களுக்கு வெளிச்சமாக அள்ளி வீசுகிறேன், பல்வேறு விதமான கேடுகள் முதல் முதலில் தவறு நடந்ததற்கு பிறகு அதை மறைப்பதற்கான எழக்கூடிய புன்னகையில் தான் தொடங்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது என்று தெரியும். இங்க வச்சிருந்தனே ரெண்டு ஸ்வீட், எங்க? நான் தான் சாப்பிட்டேன். அம்மாவிடம் கேட்க வேண்டும் என்று தோன்றவில்லையா உனக்கு? சிரிப்பிலே மறைகிறது குற்றங்கள், எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு ஒரு ஜோக் இருக்கு. நம்ம எல்லாரும் சிரிச்சிருக்கோம் அந்த ஜோக்க கேட்டு. கவுண்டமணி சார் ஜோக்குன்னு நினைக்கிறாரு. வாசல்ல ஒரு செருப்பு கிடக்கும், வேகமா அவர் என்னன்னு தட்டி பார்ப்பாரு. உள்ளுக்குள்ள அவருடைய மனைவி வந்து பெட்ல படுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு அவர் பதில் சொல்வாரு. காசு இல்ல, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். குழந்தைக்கு கட்டுறதுக்கு ஃபீஸ் இல்ல, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். அப்படி உடனே மேல மறைஞ்சிட்டு இருந்த ஒரு ஆள் சொல்லுவார், எல்லாம் நானே பார்த்துக்கிட்டோம்னா அந்த கட்டிலுக்கு கீழே மறைஞ்சிட்டு இருக்காரு, அவர் என்னத்தை பார்த்துப்பாரு. உடனே நம்ம எல்லாரும் சிரிச்சோம். நம் வீட்டில் நம் தாய்க்கும் தந்தைக்கும் இந்த ஒரு சொல்லாடல் நிகழ்ந்தால் நாம் சிரிப்போமா? நம் மனைவிக்கும் நமக்கும் இத்தகைய ஒரு சொல்லாடல் நடந்தால் நாம் சிரிப்போமா? குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒழுக்கமான மிக அற்புதமான கட்டமைப்பை சில நகைச்சுவைகள் வாயிலாக கெடுத்துவிட முடியுமா? இந்த சமூகத்தில் கெடுத்துவிட முடியும் என்று இவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்றால், கெடுத்துவிட முடியாது என்று நீங்கள் எதிர்த்து பேச வேண்டிய சொல்தான், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்பது. நீ எதுவாக இருந்தாலும் நகைச்சுவை என்கின்ற பெயரால் என்னை நீ ஆட்கொள்ள முடியாது. எதற்கு சிரிக்க வேண்டுமோ அதற்கு நான் சிரிப்பேன், எதற்கு எதிர்க்க வேண்டுமோ அதற்கு நான் எதிர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய அறிவு பெற வேண்டும் என்பதுதான் புத்தக திருவிழாவை அறிவு இயக்கம் கொண்டு நடத்துகின்றதற்கான பின்னணி. அறிவு இயக்கம் கொண்டு நாம் இயங்குகிறோம் என்றால், நான் உங்களுக்கு ஒரு 5 விதிகளை சொல்லி தருகிறேன். இந்த உலகத்தில் அறிவு பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு கூட்டமும், அறிவு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டமும், இரண்டு பேரும் மாறி மாறி வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். யாருடைய வேலைகளில் தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கிறதோ சமூகம் அவர்களை பின்பற்றுகிறது. ஒன்னும் இல்லை, பிரச்சனை. இப்ப நான் மேடையில பேசிட்டு இருக்கிறேன், மேடையில யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம டாக்டர் ஐயா காதலையோ அல்லது மேடம் காதலையோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கவனம் எல்லாம் அங்க போகுமா? போமா? இப்ப போச்சா? போச்சுல்ல? போகும். நாம சாவுற வரைக்கும் அவங்க காதல அவர் என்ன சொன்னாருன்னு இவங்க நம்ம கிட்ட சொல்ல போறதில்லை. ஆனா இங்க நான் மைக் போட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். எங்கே கவனம் சிதறுகிறதோ அந்த இடத்தில் நாம் விழுகிறோம். எந்த ஒரு விஷயம் நம்மை கவனச்சிதறலுக்கு உட்படுத்துகிறதோ அந்த கவனச்சிதறலை பார்த்து கேளுங்கள், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ உன் மீது எனக்கு கவனம் போகாது, எங்கே என் இலக்கு இருக்கிறதோ அந்த இலக்கில் தான் என் கவனம் இருக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அதுதான் என் தலைப்பிற்கான நோக்கம். நான் 5 விதிகளை உங்களுக்கு சொல்லி தருகிறேன், நானும் அதை பின்பற்றுகிறேன். முதல் விதி மர்ஃபி விதி. மர்ஃபி இப்படி சொல்கிறார், நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு வரும்பொழுது ஒரு நோட்டும் பென்னும் கொண்டு வரலாம், குறிச்சு வச்சுக்கலாம். ரெக்கார்ட் பண்றதை விட குறிக்கிறது நல்லது, நினைவாற்றல் பெருகும். அதைத்தான் மருத்துவர் சொல்லிவிட்டு போனார், நீங்க கேட்ஜெட்ல வாசிக்கிறத விட புத்தகத்தை தொட்டு வாசிப்பது மிக அற்புதமான ஒரு அறிவியல் நுட்பம். அது தங்கி இருக்கிறது. பேர குழந்தைகளை ஸ்கைப்ல பார்த்து தடவி கொஞ்சுவதை விட பிசிக்கலா தடவி கொஞ்சுகின்ற பொழுது இருக்கக்கூடிய ரசாயன மாற்றம் மிக மிக உயர்ந்தது. எங்க ஐயா நாதன் தான் சொல்லுவார், இன்னைக்கெல்லாம் எல்லாருமே வந்து தொலைபேசியில பேசிக்கிறாங்க, ஆனா நீங்க பழைய ஆட்கள் கிட்ட தொலைபேசியில பேசி பாருங்களேன், அவங்க சொல்லுவாங்க, மானே ஒரு 8 ஊருக்கு வந்துட்டு போடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன இருக்குதோ அதை போன்ல பேசுமா? போன்ல எல்லாம் பேச முடியாதுப்பா, நேர்ல வா, நேர்ல பேசணும். நேர்ல வா, நேர்ல பேசணும் என்று சொல்லுகின்ற பொழுது இருக்கக்கூடிய வீரியம் இருக்குல்ல, அது மிக மிக ஆழமான அறிவியல் நுட்பம் சார்ந்தது. தொடுதல் இருக்குல்ல, அது மிக மிக நுட்பம் சார்ந்தது. தொடவே முடியாதபடிக்கு காலம் யாரையேனும் தூக்கி அடித்திருந்தால் அவர்களை நாம் இப்படி ஹாலோகிராமில் கேட்டுக்கொள்ளலாம். நான் பாராட்டுகிறேன். யார் இந்த அறிவியல் நுட்பத்தை கண்டுபிடித்து இங்கே நமக்கெல்லாம் காட்டினார்? அவர் பேர் சங்கராம், மிஸ்டர் கார்த்திக். நீங்க ஆபரேட் பண்றீங்க. கார்த்திக்கிற்கு உலக தமிழர்கள் சார்பில், தமிழ்நாட்டின் 8 கோடி தமிழர்கள் சார்பில் உங்களுக்கு நான் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐன்ஸ்டீன் என்ன ஸ்டைலா நின்னு பேசினாரு தமிழ்ல? கலாம் தமிழில் பேசியது எனக்கு ஆச்சரியம் இல்லை. நீங்கள் ஐன்ஸ்டீனை தமிழில் சொல்ல வைத்தீர்கள். உலகெல்லாம் உங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, குழந்தைகளும் புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு நீங்கள் ஒரு வித்தையை அவர்களுக்கு முன்னால் விதையாக வீசி இருக்கிறீர்கள். அது வாங்கி வைத்துக் கொண்டு விருட்சமாக வளரும். மர்ஃபி விதி இப்படி சொல்கிறது. கையிலே நோட்ஸ் இல்லனா அதை விட பல மடங்கு இந்த புத்திக்கு ஆழமான சக்தி உண்டு. அதில் கிரகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை அதிகமாக யோசிக்கிறீர்களோ அது நிகழும் வாய்ப்பு மிக மிக அதிகம். புரிஞ்சுதா? நீங்க ரொம்ப ஒரு விஷயத்துக்கு பயந்தீங்கன்னா அது நடந்துடும். ரொம்ப ஒரு விஷயத்தை ஆழமா நேசிச்சீங்கன்னா அது நிகழ்ந்துடும். உங்கள் மனதிற்கு அந்த அளவிற்கு பெரிய ஆற்றல் உண்டு. நானும் 10-15 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. அது மரணமாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், அறமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம். எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும். இது மர்ஃபியின் விதி. இரண்டாம் விதி சொல்கிறேன், கிட்லிங்ஸ் லா. வீட்டிற்கு போய் நீங்கள் பரிசோதித்து பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையை தெளிவாக உங்களால் எழுத முடிகிறதோ அந்த பிரச்சனை பாதி தீர்ந்து விட்டதாக நீங்கள் கருதி கொள்ளலாம். நமக்கு பிரச்சனைன்னா என்னன்னு தெரியும், ஆனா அது விளக்கமா நம்மளால சொல்ல முடியாது. பெண்களுக்கு சொல்லவா, என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுல ஆர்டர் போடாத நாள் ஹோட்டலுக்கு போவோமா? இப்போ சமையல் பண்றது ரொம்ப குறைஞ்சி போச்சுன்றது புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. மருத்துவர்களுக்கு கொண்டாட்டம். வீட்டின் சமையலறைக்கு என்ன பெயர் தெரியுமா? மனம் மற்றும் உடல் மருத்துவ நிலையம். சமையலறைக்கு தான் பேர். யார் சமைக்கணுங்கிறத அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். வீட்டில் சமைத்து சாப்பிட வேண்டும் என்பதனை முடிவு செய்து கொள்வோம். ஆர்டர் போடாத அன்னைக்கு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் பெண்களுக்கு சொல்லிக்கிறேன், வீட்டில் நம்மளை உட்கார வச்சுட்டு என்ன சாப்பிட்றேன்னு கேட்டிருக்காங்களா? அவங்களே ஆர்டர் போட்டுருவாங்களா? அவ்வளோ தைரியம்லாம் இருக்கா? நான் அவங்களுக்கு நாம கிட்ட கேட்பாங்க, இட்லி சாப்பிட்றியாப்பா? காலையில் தானே சாப்பிட்றேன். தோசை? அது நேற்று நைட்டு சாப்பிட்டது. பூரி சொல்லவா? ராத்திரி நேரத்தில் ஆயில் ஜீர்ணாவதுன்னு சொல்லுவாங்களா உங்கள் வீட்டில்? பரோட்டா? உடம்புக்கு ஆகாதுங்க. நான் ஏதாவது சொல்லட்டுமா? அது என்னன்னு தெரியல. இல்லை, ஃபேன் போட்ட உடனே விழுத்து சாப்பிட்றதுக்குள்ளேயே விடிஞ்சு போயிடுங்க. அப்போது ஃப்ரைட் ரைஸ் அது எப்படிங்க? அது சோற போய் வறுக்கிறாங்க. தமிழில் சொல்லி பாருங்களா, வறுத்த சோறு என்னக்க சாப்பிட்ற? சரி, அப்போ நீயே சொல்லு என்ன சாப்பிட்ற. எனக்கு தெரில, நீங்களே ஏதாவது சொல்லுங்க. என்ன வேணா அது தெரியுது, என்ன வேணும் அது தெரியுதா? என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அதை எழுதி பாருங்க. பாதி பிரச்சனையை தீர்ப்பதற்கான வல்லமை உங்களிடத்தில் தான் இருக்கிறது. உங்களிடமிருந்து தொடங்குங்கள் என்கிறான் கின்ஸ்லா. அடுத்தது பாருங்க, கில்பர்ட் என்கின்ற ஒரு அறிஞன் சொல்லுகிறான், கில்பர்ட்ஸ் லா. வேலை செய்ய போறோம்ல, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைங்க அது. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால வேலை செய்யற இடத்துல இருந்த பெரியவங்க இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல இல்ல. வேலை செய்யற இடத்துல போற பிரச்சனை என்ன தெரியுமா? வேலை இடத்தில் உள்ள பெரிய சவால் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லித்தர மாட்டார்கள். இது ஒரு லா, கில்பர்ட்ஸ் லா. நீங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும்.
5: நீங்கள் தான் தயாராக இருக்க வேண்டும். இது மூன்றாவது லா. நான்காவது லா சொல்றேன், ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஆனால் அதில் பேரறிவு பொதிந்து இருக்கிறது. வால்சன்ஸ் என்கின்றவன் எழுதியிருக்கிறான் இந்த விதியை. வால்சன்ஸ் லா சொல்லுகிறான், தகவலுக்கும் அறிவுக்கும் முன்னுரிமை கொடுத்தால் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என்ன தகவல், அந்த தகவலை வைத்துக் கொண்டு உங்கள் அறிவு. நாம என்ன செய்யறோம் தெரியுமா, வெறும் தகவல்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறோமே தவிர அறிவை பயன்படுத்துவதே இல்லை. தகவலையும் அறிவையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடியவர்கள் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார். என்கிட்ட கூட ஒரு வாட்டி சொன்னாங்க, சார் நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா பேச்சுக்குன்னு. ஆனந்த விகடன்ல தான் ஒரு நண்பர் கேட்டார், இல்லையே 138 சேனல்ல உங்க பேச்சு வருதுங்க, நீங்க அதை போட்டு நீங்க சம்பாதிக்கலாமே. எனக்கு நான் சொன்னேன், சொல்லுகின்ற சொல் மக்கள் வரைக்கும் போய் சேர்வதற்கு அந்த 138 பேர் உழைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தானே அந்த பணம் போய் சேர வேண்டும். என் வாழ்த்துக்கள் அவருக்கு என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். தகவலையும் அறிவையும் சேர்த்து பயன்படுத்துகின்றவர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்கிறார். கடைசியா நான் சொல்றேன் பாருங்க, ஃபோக்லன்ஸ் என்கின்ற அறிஞன் சொன்னான், மிக முக்கியமான விதி இது. அவன் சொன்னான், ஒரு முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனில் அதில் தயவு செய்து எடுக்காதீர்கள். ஒரு முடிவை எடுக்க வேண்டாம், அதுக்கான பெரிய அவசியம் எதுவும் இல்லைன்னா எடுக்காதீங்க, கொஞ்சம் காத்திருங்கள் என்கிறார். அறிவு என்பது பொக்கிஷமானது. அந்த அறிவை பெறக்கூடிய வாய்ப்பும் அதை பயன்படுத்துகின்ற வாய்ப்பும் நாம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த 5 விதிகளை நான் சொன்னேன். உங்களை நீங்கள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். நான் தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். உங்களை யாரேனும் அவமானம் செய்கிறார்களா, உங்களை யாரேனும் மிகுந்த மன உளைச்சலுக்கு உட்படுத்துகிறார்களா, நான் ஒரு உத்தியை சொல்லி தருகிறேன். இன்றைக்கு நீங்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனதிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாரேனும் உங்களை மிக மிக சிரமப்படுத்தினால் அவமானங்களுக்கு ஒருபோதும் பதில் சொல்லாதீர்கள். உங்களை அவமானப்படுத்தினால் ஒருபோதும் பதில் சொல்லாதீர்கள். ஆழமா இதை மனசுல எழுதி வச்சுக்கோங்க. அவர்களின் நோக்கம் நம்மை சிந்திக்காமல் செயல்பட வைப்பதுதான். ஏன் நம்மை அவமானப்படுத்துகிறார்கள், நாம் சிந்திக்காமல் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தானே நம்மை அவமானப்படுத்துகிறார்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் மௌனத்தால் அவர்களுக்கு விரக்தி கொடுத்து உங்கள் வெற்றியால் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுங்கள். உங்களுடைய மௌனத்தால் முன்னால் இருக்கிறவன் ஒண்ணும் இல்ல, நீங்க தோத்துறணும் நினைக்கிறார் பாருங்க, அவருக்கு பதிலே நீங்க வாழ்ந்து காட்டுறதுதான். செத்துருவாங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தோத்துறணும்னு பிளான் பண்றாங்களா, அவன் என்ன ஆகும், அவனுக்கு என்ன பதில், திட்டிட்டு தெருவில் சண்டை போட்டுட்டு இருக்கிறதா. எதில் உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதில் வெற்றி பெற்று காட்டுவதுதான் அவர்களுக்கு நீங்கள் தருகின்ற பதிலே தவிர திருப்பி அவர்களிடத்தில் சண்டை போடுவதல்ல. அமைதியாக இருந்து விரக்தியை ஏற்படுத்துங்கள், வெற்றி பெற்று அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுங்கள். இதுதான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நீங்கள் எதிராளிக்கு சொல்லுகின்ற சவால். மிக நுட்பமான சவால் இது. எங்க குருநாதர் சொல்லுவார், வலிக்குதா, வலிக்கட்டும், வலிச்சா உயிரோட இருக்குன்னு அர்த்தம், பணத்துக்கு வலிக்காது, பணத்திற்கு வலிக்காது. Feel the pain, pain is sensation, feel the pain, don't suffer, suffering is optional. துன்பப்படுவது உன்னுடைய choice. அது வலி என்பது புறக்கணிக்கவே முடியாது, வந்து சேரும். அதை எப்படி அனுபவித்து அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு உயர்வது என்பதனை யோசிப்பதில் தான் இருக்கிறதே தவிர நீங்கள் துயரப்படுவதனால் வந்த துன்பம் போகாது. துன்பப்படுவதனால் மற்றவர்களுக்கு துன்பம் தான் விளைவிப்பீர்களே தவிர துன்பத்தை உள்வாங்கிக் கொண்டு சிந்திக்க தொடங்கினால் யாருக்கு பதில் சொல்ல வேண்டுமோ அந்த பதில் தரக்கூடிய ஆற்றலை இயற்கை உங்களுக்கு தரும். அதற்கு இறைவன் என்று பெயர்.
4: எங்க அம்மா சொல்வாங்க, ரொம்ப சிரமப்படுற நேரத்தில் சொல்வாங்க, அழுதுட்டு இருக்கும் போது சொல்வாங்க, அழாத போதும் அவங்கிட்ட சொல்லும். எங்க அம்மா கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க, அவங்கிட்ட சொல்லு, யாரெல்லாம் உனக்கு கஷ்டம் தந்தார்களோ, நீ அறத்தோடு இருந்தால் உனக்கு கஷ்டம் தந்தவர்களை இறைவன் உனக்கு முன்னால சோழி மாதிரி வந்து போடுவான். அப்புறம் அவங்களுக்காக நீ பிரார்த்திப்ப, நான் இப்படிலாம் சொன்னா அதுக்கு இப்படிலாம் தண்டனை கொடுக்காத இறைவா என்று அவருக்காக நீ இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் காலம் வரும். எப்போ நீங்கள் உறுதியுடன் இருந்து செயல்பட்டால், நீங்கள் வெற்றி பெற்றால், நான் விழுவேன் என்று நினைத்தாயோ என்று கேளுங்கள். கேட்டு அதிலிருந்து உங்களுக்கான பருக்கைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறேன் நான். இந்த உலகம், இந்த புத்தக கண்காட்சி, இந்த வாய்ப்புகள் எல்லாம் புறச்சூழ்நிலையில் நிகழ்வது. இதை பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்திற்குள் வர வேண்டும் என்றால் உங்களுடைய உள் சூழ்நிலை, உங்கள் அகச்சூழ்நிலையை சரியாக்கிக் கொள்ளுங்கள், உறுதிபட வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அகச்சூழ்நிலைகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பெயர் தான் கல்வி. அதனால் தான் நான் சொல்லுவேன், கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. அறிவார்ந்த நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் கல்வியை உள்ளே செலுத்திக் கொண்டே இருங்கள். குழந்தைகளுக்கு நான் சொல்லுகிறேன், கஷ்டப்பட்டெல்லாம் படிக்காதடப்பா, கஷ்டப்பட்டு படிக்காத, கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படி. இத படிச்சா நான் கஷ்டப்படாம இருப்பேன் அப்படிங்கிறதுனாலேயே இஷ்டப்பட்டு படி. நான் துன்புறுவேன், முடியாது எனக்கு. நாங்கெல்லாம் கம்பன் விழாக்கள்லாம் பேச போகும் பொழுது நாலு தலைப்பு கொடுப்பாங்கயா, 400 பாடலாவது நீங்க படிச்சீங்கன்னா தான் மேடையில நீங்க நிக்கவே முடியும். அந்த 400 பாடல்களை நீங்கள் படிக்கிறீர்கள் பாருங்க, அந்த வாய்ப்பு இருக்கு பாருங்க, அந்த வாய்ப்பு அந்த மேடைகளால் உங்களுக்கு கிடைக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்பார் என் தாய் தகப்பனார். வாசிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது, அந்த வாய்ப்பினால் நான் உலக புகழ் பெறுகிறேன், நான் உலகத்தில் செல்வத்தில் நான் மிதக்கிறேன், நான் உலகத்தில் பயணம் செய்கிறேன், எனக்கு பதவி கிடைக்கிறது, செல்வாக்கு கிடைக்கிறது. கஷ்டப்படாமல் இருப்பதற்காக நான் இஷ்டப்பட்டு படிக்கிறேன். ஒன்றும் இல்லை, என் சூட்கேஸ கொஞ்சம் எடுத்து பாருங்க, 12 புக்கு இருக்கு, 2 நாள் தான் பயணம், 12 புக்கும் படிச்சிட முடியுமா? ஆசை. இந்த புக்கு படிச்சுட்டே இருக்கும்போது போர் அடிச்சுன்னா வேற என்ன பண்றது? போனை கையில எடுக்காம இருக்கணும்னா இன்னொரு ஒரு புக் வேணுமே. என்னை நான் அடக்கி ஆழ்வதற்காக சாட்டை போல் புத்தகங்களை பக்கத்தில் வைத்திருக்கிறேன் நான். இதோ உங்கள் மத்தியில் 6வது ஆண்டாக வந்து பேசுகிறேன். ஒருவேளை இயற்கை வாய்ப்பு கொடுத்தால் 7வது ஆண்டும் வருவேன் புதிய செய்திகளோடு. உங்களுக்கு நீங்களே தருகின்ற விலை என்ன? இந்த உலகத்தில் யார் நம்மை மதிக்கிறார்களோ இல்லையோ, உங்களை நீங்களே மதிக்க இன்றிலிருந்து தொடங்குங்கள். எங்கிருந்து தொடங்கிறது பருவின்? எங்கிருந்து தொடங்கிறது? நீங்க ஏதாவது புக்ஸ் எனக்கு சஜஷன் பண்ணுவீங்களா? நான் வாசிக்கின்ற புத்தகங்கள் என்பவை, நான் 30 காலமாக வாசித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கான வாசிப்பு பயிற்சி வேறு, உங்களுக்கான வாசிப்பு பயிற்சி வேறு. தொடங்குங்கள், எங்கிருந்தாவது தொடங்குங்கள். எங்கிருந்து தொடங்கலாம்? ஒரு சின்ன பையன் இருந்தான், அந்த பையனுடைய அம்மா வந்து விவசாயி. அந்த அம்மா விவசாயம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நிறைய கோதுமை கதிர்களை கொண்டு வந்து போட்டிருந்துச்சு. அவன் அந்த கோதுமை கதிர்ல இருந்து ஒன்னு எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு போய் நேர விவசாய நிலத்துக்கு போனான். ஒரு நெல் மணியை எடுத்தான், மண்ணு தோண்டி புதைச்சான். புதைச்சி தண்ணி கொஞ்சம் ஊத்தி பார்த்துக்கிட்டே இருந்தான். 6 ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்து அப்பொழுது அவனுக்கு வயது 7. காலையில் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நேராக தோட்டத்துக்கு போவான். அந்த பாப்பா 1-2 தண்ணி விடுவான், அதையே பார்த்து அதை காதை வச்சு அதுக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். 3 இதுதான் பண்ணான் அவன். 3வது மாதம் முடிய செடி வளர்ந்துருச்சு, தன் டைரிகளில் தனக்கு தெரிந்த மொழியில் எழுதினான் தான் புரிந்து கொண்டதை. கோதுமை செடி வளர்கின்ற பொழுது எந்த சத்தத்தையும் எழுப்புவது இல்லை. அவன்தான் உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் பேசினால் எங்கோ ஒரு மூலையில் எடுத்து பேசுகின்ற தொலைபேசியை கண்டுபிடித்த கிரஹாம் பெல். எங்கிருந்து தொடங்கினா ஒலியை கண்டுபிடிக்க? மௌனத்திலிருந்து தொடங்கினான்.
5: நீங்கள் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே எல்லாம் 18வது படி கிடைக்காது. 48 நாள் விரதம் இருக்கணும். 3 நாள் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு நடக்கணும். தலையிலும் கையிலும் அந்த சுமையை சுமக்கணும். போய் நின்று நெக்குருகி இருந்தால்தான் 18வது படியில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு காட்சி தருவான் என்று ஐயப்ப மாலைக்கு விரதம் இருப்பவர்களிடத்தில் கேளுங்கள், அவர்கள் சொல்வார்கள். எதுவுமே கேட்கோ கிடையாது என்பதனை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்ல வேண்டாமா? 3 வயசு குழந்தைங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரையும் ஆட்டி படைக்குது. ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தீங்க, தாத்தா ஏந்திரி நீ பாட்டி பக்கத்தில் உட்காரக்கூடாது, என் பக்கத்தில் உட்கார். அம்மா நீ ஏந்திரி அந்த டேபிளில் போய் உட்கார். அவங்க உட்கார்றாங்க. எனக்கு வாழையில தான் வேணும். நான் வந்து இடியாப்பம் தான் சாப்பிடுவேன், அதுல நீ வந்து பாலை ஊற்று. கொட்டிடும் பாப்பா, கொட்டட்டும். ஆடுறாங்க 4 பேரும் கடந்து. அது அத்தனை ஆட்சி செய்து. எங்க அம்மா கூட உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு அந்த பயணத்துல. திருச்சியிலேருந்து சேலம் போற ரோட்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல நான் இந்த காட்சி நடக்குது. எங்க அம்மா சொன்னாங்க என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, இந்த வயசுல எல்லாம் பிள்ளைங்க அம்மா அப்பாவை தாத்தா பாட்டியை என்ன பாடுபடுத்துதுங்க பாரு. நால உங்களை நான் பாடுபடுத்தி இருந்தேன்னா இப்படி என்ன பண்ணிருப்பீங்க? நான் அடிச்சே கொண்டிருப்பேன் உன்ன. அப்ப நான் சொன்னேன், நான் போனா உனக்கு 4 பிள்ளை, எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, அதுங்களுக்கு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்றே ஒன்று. அது சொல்கிறதெல்லாம் கேட்குதுங்க. அதை நான் எங்கே வருத்தப்படுகிறேன் தெரியுமா? குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சில விஷயங்களை சொல்லித்தர வேண்டும், அதை சொல்லித்தராமல் குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் தோற்று கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஜெயிக்கிறேன் என்று சொல்லி அவர்களும் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த இடத்தில் நாம் நின்று இவர்களை எதிர்கொள்வது, எந்த சிந்தனையில் நாம் இவர்களை எதிர்கொள்வது என்று நான் யோசிக்கிறேன். எந்த இடத்தில் வந்தாலும் நான் இப்படி சொல்லிவிட்டு போகிறேன் உங்களுக்கு, நீங்க ஒத்துக்கிறதுக்கு முன்னால நீங்க தோக்க மாட்டீங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம், இல்லை என்றால் வாய்ப்பை இழந்தீர்கள் அவ்வளவுதான். வாய்ப்பை இழப்பது வேறு, தோற்று நிற்பது வேறு. நான் ஒரு வரலாறு உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உலகத்திலேயே சிறுத்தை போல் ரன்னிங் ரேஸ் ஓடுற ஒருத்தன் நம்ம சமூகத்தில் நாம வாழற காலத்துல தான் வாழறான். அவன் பேர் ஹுசைன் போல்ட். அவன் ஜமாய்க்கா நாட்டுக்காரன். அவனுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் விசாரிக்கிறேன். எனக்கு இந்த ஜெயிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அதுக்கு முன்னால அவர்கள் எங்கெல்லாம் தோற்றார்கள், எங்கெல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க வாசிக்கிறது பிடிக்கும். அப்படி நான் வாசித்த ஒருத்தர் தான் இந்த டெஸ்லா கார் ஓனர். அவர் பேர் என்னப்பா? அலன் மாஸ்க். தெரியுது. அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படிங்க ஜெயிச்சீங்க? அவர் ரொம்ப தோத்து தோத்து தான் ஜெயிச்சார். அவர்கிட்ட கேட்கறாங்க, எப்படிங்க ஜெயிச்சீங்க? அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படி கலங்கடிச்சிருச்சிங்க. அப்படி எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் உசேன் போல்ட் சொல்றதுக்கு முன்னால இதை சொல்றேன், இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உசேன் போல்ட் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். எலன் மாஸ்க் கிட்ட கேட்கறாங்க, நீங்க ஒரு இலக்கை வைக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை நீங்கள் எப்படி உற்சாகப்படுத்திக் கொள்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு அலன் மாஸ்க் அந்த பதில் இன்னிக்கோ நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல இருக்கு. அந்த தொழிலதிபர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. ஒரு இலக்கை அடைவதற்கு உங்களை நீங்கள் எப்படி உற்சாகப்படுத்துவீர்கள் என்று கேட்டால் தெரியவில்லை என்று சொல்கிறீர்களே, சும்மா சொல்லுங்க. இல்லை, உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை சார். புரியல தெரியலாம் சொல்லாதீங்க சார், பதில் சொல்லுங்க சார் சொல்றார் அந்த கேள்வி கேட்கின்றவர், இன்டர்வியூவர். அலன் மாஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? குழந்தைகள் கிட்ட போய் சொல்லுங்க, இதோ இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்று இரவு உறங்குவதற்கு முன்னால் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், ஏதேனும் ஒரு இலக்கை நீங்கள் வைத்து விட்டால். அலன்மாஸ் சொல்லுகிறான், ஒரு இலக்கை நீங்கள் வைத்து விட்டால் அதுதானே உங்களுக்கான உற்சாக புள்ளி, அதை அடைவதுதானே உங்களுக்கான உற்சாகம், அதற்கு எதற்கு தனியாக உற்சாகம் என்று கேட்டார். அங்க விருந்து சாப்பிடணும்ங்கிறது இலக்குனா பட்னியா கடந்து போறது தானேங்க விருந்துக்கு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதா, இன்னொரு விருந்து வேணும் இன்னொரு விருந்து வேணும் கேட்கிறதா? ஒன்றை அடைய வேண்டும் என்று இலக்கு வைத்து விட்டால் அதுதானே உனக்கான மோட்டிவேஷன் என்று பேசுகிறார். என்னுடைய பேச்ச கேட்கிற ஆட்களும் சொல்லுவாங்க, மேடம் உங்க பேச்சு கேட்டா உற்சாகம் ஆயிரும் மேடம், ஆனா 2 hours மேடம் சல்லுன்னு இறங்கிருது மேடம், அப்படியே உற்சாகமா இருக்கணும்னா என்ன மேடம் பண்றது? The only person under the sky will help you is you. உங்களுக்கு நீங்கள் தான் உதவ முடியுமே தவிர உங்களுக்கு புற சூழ்நிலைகளால் வருகின்ற எல்லா மோட்டிவேஷனும் ஒரு எல்லைக்குள் சரிந்து போய்விடும். உள்ளுக்குள் நீங்கள் எழுந்து நிற்கின்ற அந்த உண்மையான மோட்டிவேஷன் தான் மற்றவர்களை பார்த்து நான் விழுவேன் என்று நினைத்தாயோ என்று கேட்கக்கூடிய கேள்வியை உங்களுக்கு தரும். உசேன் போல்ட்டுக்கு நான் வரேன். 2009 ஆகஸ்ட் மாதம் 16 ஜெர்மன்ல பெர்லின்ல நடக்கிற உலக தடகள போட்டி, உசேன் போல்ட் ஓடுறார் கோல்ட் மெடல். அவர் ஓடுன இலக்கு என்ன தெரியுமா? 9.58. 10 seconds முடிகிறதுக்குள்ள 100 meters ஓடிட்டான். ஒரு கரும் சிறுத்தை கூட ஓடாது அவன் ஓடிட்டான். வேர்ல்ட் அவனை குறித்து வைத்துக் கொண்டது. நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குமே, என்னையும் உட்பட, ஜெயிச்சிட்டோம்னா ஒரு மதமதப்பு வந்துடும். இந்த 10th பிள்ளைகளை ஜெயிச்ச பிள்ளைகளை ஏத்தி ஏத்தி ஏத்தி அதுங்க +1 +2 ஒண்ணும் இல்லாம போயிடுதுங்க. எப்பொழுது நாம் வெற்றியை பொறுப்பாக்குவோம்? இப்ப நான் ஃபர்ஸ்ட் முறை வரும்பொழுது நல்லா பேசினேன், இப்ப அடுத்த முறை வரும்பொழுது நல்லா பேசினா தானே? நான் நல்லா பேசினா நினைப்புல வந்து நின்னா பேசாம போனா? வெற்றிகள் ஒருபோதும் நம்மை பின்னுக்கிழிக்க கூடாது என்றால் நான் ஒரு மந்திர சொல்லை தந்துவிட்டு போகிறேன், வெற்றிகளை கொண்டாடாதீர்கள், வெற்றிகளை பொறுப்பாக்கிக் கொள்ளுங்கள். இட்ஸ் அன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ ஜெயிக்கிறாயா? நீ ஜெயித்து விட்டால் அது உன்னுடைய பொறுப்பாக வேண்டுமே தவிர கொண்டாட்டம் ஆகக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், 5 நாட்கள் கடுமையாக உழைக்கின்றவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு போய் படுத்து ஓய்வெடுக்காமல் பார்ட்டிக்கு போய் விடுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியினுடைய அதீதமான அழுத்தங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் உங்களை தொடர்கிறது. அதற்கு பின்னால் அடுத்த நாளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் மீண்டும் திங்கட்கிழமை அவர்கள் வாழ்க்கையில் விடுகிறது. ஒரு ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை எப்படி பொறுப்பாக்கிக் கொள்வது? உசேன் போல்ட் 9.58 ஜெயிச்சாரா? அவருக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் வருது. எப்ப வருதுன்னா 2011 வருதுங்க. அதுவும் வேர்ல்ட் சாம்பியன் தான். நடந்த இடம் வந்து தென்கொரியா, ஆகஸ்ட் 28, 2011. நீங்க ஆகஸ்ட் 28, 2011 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் அந்த தடகள போட்டியை போட்டு பாருங்க. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், அதுவும் உலக தடகள போட்டி இருக்கு. உசேன் போல்ட்டினுடைய அந்த அந்த ஓட்டம் இருக்கு. அவர் நிக்கிறாருங்க, அப்படி நிக்கிறாங்க, அப்படி ஒரு எல்லோ கலர் அண்ட் கிரீன் இந்த ரெண்டு கலர்ல ஷர்ட் இருக்கு அவருக்கு. அது ஜமாய்க்கா நாட்டினுடைய கலர். அதுல பனியன் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி நிக்கிறாரு. கன் ஷாட் பண்ணாங்க பாருங்க. ஓடினவரு அந்த கன் ஷாட் முடிகிறது கூட கால் எடுத்து வச்சிட்டார். உங்களுக்கு தெரியுமா 2011 தென்கொரியாவில் ஹி வாஸ் டிஸ்குவாலிஃபைடு. டிஸ்குவாலிஃபைங்க, வேர்ல்ட் சாம்பியன் டிஸ்குவாலிஃபைடு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், என் வாழ்க்கையில் சில பின்னடைவுகள் வந்திருக்கின்றனவா? ஜெயித்துக்கொண்டே இருக்கின்ற பொழுது சில பின்னடைவுகள் வரும். அது வருவதற்கான காரணம் என்ன என்று அமர்ந்து யோசிக்க வேண்டும். உசேன் போல்ட்டுக்கு வந்தது. அந்த அந்த பையனை பார்க்கற சின்ன பிள்ளைங்க அப்படி போறாரு, இடுப்புல கைய வச்சிருக்கிறாரு, பனியனை தூக்கி அடிக்கிறாரு, காரி காரி துப்புறாரு. ஒரு ஒரு ஒரு பூட்டிய இருப்பு கூட்டில் உலவுகின்ற ஒரு வேங்கை போல் உலவுறாங்க. எனக்கு பதறுது, புள்ள தோத்துருச்சே, ஓடுறதுக்கு முன்னால தோத்துருச்சே புள்ள. பார்த்துக்கிட்டே இருக்கிற அவரை என்ன ஆச்சு தெரியுமா? திரும்பி வந்தாங்க. ஒரே வருஷம், ஒரே வருஷம், 2012 லண்டன்ல ஒலிம்பிக் வருது. 5 ஆகஸ்ட் 2012 பாக்குறேன். இருக்கிறியாப்பா? இருக்கிறான், இருக்கிறாங்க, நிக்கிறான். இப்ப சொல்லுங்க, அவன் எதன் மீது கவனமா இருக்கணும்? போன தப்ப பண்ணிடக்கூடாது, அதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்கான். ஷாட் பண்ண உடனே எடுத்து வச்சாங்க காலை. அப்புறம் ஓடுறான். நான் அவனையே பாக்குறேன். நாம எல்லாம் ஒண்ணா யார் பக்கத்துலங்க இருக்கோம்? கவனம்.
3: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை பர்வின் சுல்தானா அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவருமான அமரர் விஸ்வநாதர் தர்மலிங்கத்தின் 41வது ஆண்டு நெவிஞ்சலி நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாணம் தாவடியில் நடைபெற்றது. அம்பாந்தோட்டை மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எராஜ் பெர்னாண்டோ கொழும்பு பம்பலப்பட்டி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் இலங்கைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இன்று முதல் செப்டம்பர் 3 வரை உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதிப்பீடத்தின் உயர் டிப்ளமா கற்கநெறி மாணவர் ஒருவர் பரீட்சை முறைகேடுகள் காரணமாக தனக்கு ஏற்பட்ட கால விரியம் மற்றும் பாதிப்புகளுக்காக 5 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று அந்த இளைஞர் வீடு திரும்பிய நிலையில் நேற்று முன்தினம் மாலை அவர் உயிரிழந்து போனார். சிறிபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்லிகம பகுதியில் காட்டு யானைகளிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி 14 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்து போனார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள வனவிலங்குகளுக்கு குடிநீரை வழங்கும் நோக்கில் யால தேசிய பூங்காவில் மேலதிக குளங்களை அமைக்கும் நடவடிக்கைகளை வனவிலங்கு திணைக்களம் தற்போது மேற்கொண்டு வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன எதிர்வரும் 12 தேதி அனுராதபுரத்தில் நடத்த திட்டமிட்டுள்ள அரசியல் கூட்டத்துக்கு நகரில் உள்ள விசாலமான 2 விளையாட்டு மைதானங்களையும் வழங்க முடியாதென்று அனுராதபுர மாநகர சபை அறிவித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஷம்மி ஷில்வா மற்றும் செயலாளர் கிரிஷாந்த கபுவத்தா ஆகியோர் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கை அரசு கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிக மோசமான மனிதுரிமை மீறல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதில் மெத்தன போக்கை காண்பித்து வருவதானது எதிர்காலத்தில் எட்டப்படக்கூடிய முன்னேற்றம் தொடர்பில் தீவிர கரிசனைகளை தோற்றுவித்திருப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. பல்கலைக்கழக அமைப்பை பாதிக்கும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரி அரச பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இன்று மதிய உணவு இடைவேளையின் போது போராட்டங்களை நடத்த இருக்கிறார்கள். பொதுக்கடன் முகாமைத்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள புள்ளிபெற கடன் அறிக்கையின்படி 2026 ஜூன் மாத இறுதியில் இலங்கையின் மொத்த பொதுக்கடன் கிட்டத்தட்ட 33 டிரில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெதர்லாந்து தூதுவர் வைவே டி ஃபோயர் கிழக்கு மாகாணத்துக்கு தனது முதல் உத்தியோர்வ விஜயத்தை நேற்று முன்தினம் மேற்கொண்டு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரன்னசுகிராவை சந்தித்து தூதுவர் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி முன்னுரிமைகள் தொடர்பில் அவருடன் விரிவாக கலந்துரையாடியிருக்கிறார். நகர அபிவிருத்தி அமைச்சின் 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைவாக நாளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 16 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தில் திருவண்ணாமலை மற்றும் கந்தளாய் நகரங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் சுற்றுலா முதலீடு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சர்வதேச ரீதியில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சுமார் 250 சுற்றுலா பயணிகள் நேற்று திருவண்ணாமலைக்கு சென்று வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணேஸ்வரம் கோவிலுக்கு விஜயம் செய்து சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சேலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சேனை பகுதியில் 2 வயது குழந்தையொன்று நீர்த்தொட்டியில் விழுந்த நிலையில் பழகாமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து போனது. கக்ரன் கேத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டாவில பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சியில் குளிக்கச் சென்ற நபரொருவர் நேற்று நீரில் மூழ்கி மாயமாகிவிட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள்.
கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் ஒன்றிலிருந்து சுமார் 472 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலியமைப்பு குறித்து காவல்துறை தனது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. அந்தாதபுர தலைமைக காவல்துறை வலயத்துக்குட்பட்ட சாலியபுர மான்கடவல சந்தி பகுதியில் நேற்று காலை தீர்க்கமான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்து போனார். இலங்கையில் நிலவும் வறண்ட காலநிலை காரணமாக 27,475 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 88,068 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக நீண்ட கால வறட்சியான காலநிலையின் பின்னர் நேற்று மாலை கனமழை அங்கு பெய்துள்ளது. 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சிறிய அளவிலான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்திய செய்திகளில், நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் போராடிய மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதியப்பட்ட FIR உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு முதல் பெண் துணை தளபதியாக மருத்துவமல்லாத பிரிவுக்கு சக்தி சர்மா நியமிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று தெரிவித்திருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது. நிதியுதவி, ஆள் சேர்ப்பு, தீவிரவாதமயமாக்கல், போலிடங்கள் உள்ளிட்ட பயங்கரவாதத்தின் முழு கட்டமைப்பும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் நேற்று நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் வலியுறுத்தியிருக்கிறார். பிராந்தியத்தின் உயிர் நாடியாக விளங்கும் தண்ணீரை ஒருபோதும் ஆயுதமாகவோ அல்லது அச்சுறுத்தும் கருவியாகவோ இந்தியா பயன்படுத்தக்கூடாது என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வலியுறுத்தியிருக்கிறார். நேபாள வெள்ளத்திலிருந்து 163 இந்தியர்கள் மீட்கப்பட்டதாக மத்திய அரசு நேற்று அறிவித்தது. 151 பேர் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. நேபாள கோசி ஆற்றிலிருந்து வருகின்ற மீன்களை பிடித்து சமைத்து உண்ண வேண்டாம் என்று பீகார் அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. புனே அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை அகற்றியதாக மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேயின் மகன் அமித் தாக்கரே மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேற்குவங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜியின் மருமகள் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார். குடுவாஞ்சேரியில் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் யூடியூபை பார்த்து உடல் உறுப்புகளை வெட்டி பிரித்ததாக குற்றவாளி குறிப்பிட்டிருக்கிறார். கடல் மட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக அதிகரித்து வருவதால் இந்தியாவின் கொல்கத்தா மற்றும் மும்பை, வங்கதேசத்தின் தாகா உள்ளிட்ட தெற்காசியாவின் தாழ்வான டெல்டா பகுதிகளில் 1,40,00,000 அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை நிரந்தரமாக இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கையொன்று தெரிவிக்கிறது. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியர் மற்றும் அவர்களது மகள் உட்பட 3 பேர் உயிரிழந்து போனார்கள். மத்திய அரசின் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா மற்றும் கிருஷ்ணோன்னதி யோஜனா ஆகிய 2 முக்கிய வேளாண் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கு 2 தவணையாக 1,183.11 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ஒப்புதல் அளித்துள்ளார். இதில் தமிழ்நாட்டுக்கு 358.88 கோடி ரூபாய் 2 தவணையாக விடுவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பட்டம் விட்டு துரத்திய போது நேர்ந்த பயங்கர விபத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 10 வயது சிறுவன் பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். சமூக ஆர்வலர் அண்ணா ஹாரே சிறுநீரக தொற்று ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் தெரிய வந்ததை தொடர்ந்து மும்பை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் செம்பு தகடுகளும் திருடப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வில் தெரிய வந்திருப்பதை அடுத்து அங்கு அது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 225 ரூபாய் குறைந்து 13,950 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், நேபாள நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நேற்று 1,050

உடன்முறை சங்கம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான கடுமையான பதிலடி மோதல்களின் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் கடுமையாக அதிகரித்துள்ளது. பிரிட்டனின் முன்னாள் பிரதமரான கியர் ஸ்டார்மர் தலைநகர் லண்டனின் கோல்பர்ன் மற்றும் செயின்ட் பான்க்ராஸ் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாக நேற்று அறிவித்திருக்கிறார். காசாவில் முக்கிய ஹமாஸ் தளபதியை கைது செய்ய இஸ்ரேல் மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கையை தொடர்ந்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 3 சிறார்கள் மற்றும் 1 பெண் உட்பட 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானில் கடத்தப்பட்டு கட்டாய மதமாற்றம் செய்து திருமணம் செய்யப்பட்ட இந்து இளம் பெண்ணை மீட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைக்க அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவின் சாந்தியாகோ நகரில் உள்ள பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் 3 உயிரிழந்த சம்பவத்தை இணையத்தில் நேரலை செய்வதற்கு உதவியதாக கூறப்படும் 17 வயது சிறுமி மீது 3 கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் சதித்திட்டம் தீட்டியதாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தின் விலங்கியல் பூங்கா ஒன்றில் நடத்தப்பட்ட யானை காட்சி இணையவாசிகளை கவர்ந்துள்ளது. அந்த காணொளியை அவர்கள் 1 மில்லியனுக்கு அதிகம் முறை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் நேரில் ஒருவர் மட்டுமே நிகழ்ச்சியை கண்டு கழித்தது. தற்போது இணையவாசிகளை அது கவர்ந்திருக்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஒரு திருட்டு, அது தெரிய வந்ததும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் தள்ளாடி போய்விட்டார்கள். போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 18 டன் எடையுள்ள பியரை ஒரு கும்பல் திருடியிருக்கிறது. செக்குடியரசின் தன்னகர் பிராக்கில் மகப்பேற்று அறுவை சிகிச்சையின் போது ஒரு தாய் தீக்காயங்களுக்கு ஆளாகியிருக்கிறார். ஜப்பான் ஹோட்டலில் 30 வெள்ளெலிகளை கொன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தோனேஷியாவின் தேசிய பூங்காக்கள் சிலவற்றில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. அது இன்னமும் மோசமாகலாம் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் பிரபல சொல்லிசை கலைஞர் டுபக் ஷாகூரின் மரணத்தில் முன்னாள் குண்டர் கும்பல் உறுப்பினர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், T20 கிரிக்கெட்டில் மேற்கிந்திய தீவுகள் வீரர் ஷிம்ரான் ஹெட்மேயர் 7000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். முத்தரப்பு T20 தொடரில் சிம்பாபேக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 2வது முறையாக 43 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா ஏ அணி நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெறும் US ஓபன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியன்களான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ், பெலருசின் அரினா சபலங்கா ஆகியோர் தங்கள் பிரிவில் முதல் சுற்றில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் நடப்பு சீசனில் ஆர்சனல் அணி தனது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. புள்ளிப்பட்டியலில் 2ம் இடத்தில் அது இருக்கிறது. நடப்பு சாம்பியனான ஆர்சனல் அணி இந்த சீசனிலும் தொடர்ச்சியான 2 வெற்றிகளை பெற்றுள்ளது. இருந்தாலும் மான்செஸ்டர் சிட்டி அணி முதலிடத்தில் இருக்கிறது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியன் பார்சிலோனா FC 5-2 என்ற கோல் கணக்கில் ராயோ வால்கோனை வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.80 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.91 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.12 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.96 ரூபாய், 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403.33 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.73 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.77 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.15 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.66 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.20 ரூபாய். கேட்டது மணிக்கூர்தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷன் கரி, VT சூப்பர் ஸ்டோர் உணத்தினர், சாசல் கார்ஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்கு போய் பார்த்தனா மரக்கறியன்டா அகத்தி.

0: பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மறக்கறீங்க. அப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாதீங்க போங்க போங்க.
2: அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாச்சப்பலேரி
3: 11 13 rue Caille 75 000 Paris
2: விடி சூப்பர் ஸ்டோர் காலா கோனேஸ் சாசடில்
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேரி தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:17 ஐக்கியராஜ்யத்தில் 10:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: தினம் பல நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனம் பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசலாட்சப்பிலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களுடன் ஒரு சில நிமிடங்கள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோ, 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.
2: பொந்து பண்டிகை நேரம் சரியாக 11:21, ஐக்கியராஜ்யத்தில் 10:21. இந்த வேளையில் இன்றைய தீர்மான நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ, டி எம் எஸ் அவர்கள். பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி அவர்கள், வாலிக்கு. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். அவர்களோடு இணைந்து டி ஆர் ராமமூர்த்தி அவர்கள். பணம் படைத்தவன் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுக்கும்
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசை உசரி ரஜி தான். வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசை உசரி ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசை உசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரே இலக்கம் 95 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசை 1 42 5 23 78.
0: பரிசுலாட்சியப்பில் அமைந்திருக்கும் ஆசிபூஷரி நேரம் சரியாக 11:27, ஐக்கியராட்சியத்தில் 10:27. இந்த வேளையில் தொடரும் இந்த பாடல்.

0: உங்கள் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் ஹரிஷ் ராகவேந்திரா. பாடலை யாற்றவர் தமிழ்நாடான். பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆவணி திங்கள். நேரம் சரியாக 11:32. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:32. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள்
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: மறந்து விடுதீர்கள் அன்பர்களே, அதாவது ரன்சி நகரில் அமைந்துள்ளது. அதாவது புகையிறத நிலையத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பொருட்களின் விலையோ மலிவோ, மலிவு நம்ப முடியாத மலிவு. மீன் 1 கிலோ 13.99 விற்பனை செய்கின்றார்கள். அதோடு வெட்டியும் கொடுக்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள் அன்பவர்களே, உடனடியாக சென்று பொருட்களை கொள்வன செய்யுங்கள். அரிசியோ மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் சோழன் பல்பொருள் வாணிபத்தில். மறந்து விடாதீர்கள் அன்புறவுகளே. இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் தரும் பாடல்

அன்பர்வுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும்.

குமார் அவர்களுடைய இசைக்கு மாயவநாதன் அவர்களுடைய கவிதை வரிக்கு மூன்று தலைமுறை கண்ட பாடகர்கள் பாடினார்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:43, ஐக்கியராஜ்யத்தில் 10:44. இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் தரும்

0: ஒலித்து பாடலை பாடியவர்கள் சின்ன குயில் சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ மா பாலா அவர்கள், பாடலை ஆற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் அவர்கள். இதே தாமரை திரையிலிருந்து பாடல் ஒலித்தது.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்வாளர் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் கோபால் சர்மாவோடு இணைந்து தேவி, பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் வித்யாசாகர் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அரசியல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை சின்ன குயில் சித்ரா பாடியிருந்தார். பாடலை ஏற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து. பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புன்னகை மன்னன். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது என்றைய தேனும் பாலும். தேரும்பாலன் நிகழ்ச்சிக்கு நித்தமும் மனசனை கொடுத்து வானொலி கொடுத்து வந்தவர்கள் பரிசலா செப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசாரி. போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷ்லா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவருமான அமரர் விஸ்வநாதர் தர்மலிங்கத்தின் 41வது ஆண்டு நெவிஞ்சலி நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாணம் தாவடியில் நடைபெற்றது. அம்பாந்தோட்டை மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எராஜ் பெர்னாண்டோ கொழும்பு பம்பலப்பட்டி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் இலங்கைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இன்று முதல் செப்டம்பர் 3 வரை உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதிப்பீடத்தின் உயர் டிப்ளமா கற்கநெறி மாணவர் ஒருவர் பரீட்சை முறைகேடுகள் காரணமாக தனக்கு ஏற்பட்ட காலவிரியம் மற்றும் பாதிப்புகளுக்காக 5 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று அந்த இளைஞர் வீடு திரும்பிய நிலையில் நேற்று முன்தினம் மாலை அவர் உயிரிழந்து போனார். சிறிபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்லிகம பகுதியில் காட்டு யானைகளிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி 14 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்து போனார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள வனவிலங்குகளுக்கு குடிநீரை வழங்கும் நோக்கில் யால தேசிய பூங்காவில் மேலதிக குளங்களை அமைக்கும் நடவடிக்கைகளை வனவிலங்கு திணைக்களம் தற்போது மேற்கொண்டு வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன எதிர்வரும் 12 தேதி அனுராதபுரத்தில் நடத்த திட்டமிட்டுள்ள அரசியல் கூட்டத்துக்கு நகரில் உள்ள விசாலமான 2 விளையாட்டு மைதானங்களையும் வழங்க முடியாது என்று அனுராதபுர மாநகர சபை அறிவித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஷம்மி ஷில்வா மற்றும் செயலாளர் கிரிஷாந்த கபுவத்தா ஆகியோர் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கை அரசு கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிக மோசமான மனிதுரிமை மீறல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதில் மெத்தன போக்கை காண்பித்து வருவதானது எதிர்காலத்தில் எட்டப்படக்கூடிய முன்னேற்றம் தொடர்பில் தீவிர கரிசனைகளை தோற்றுவித்திருப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. பல்கலைக்கழக அமைப்பை பாதிக்கும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரி அரச பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இன்று மதிய உணவு இடைவேளையின் போது போராட்டங்களை நடத்த இருக்கிறார்கள். பொதுக்கடன் முகாமைத்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள புள்ளிபெற கடன் அறிக்கையின்படி 2026 ஜூன் மாத இறுதியில் இலங்கையின் மொத்த பொதுக்கடன் கிட்டத்தட்ட 33 டிரில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெதர்லாந்து தூதுவர் வைவே டி போயர் கிழக்கு மாகாணத்துக்கு தனது முதல் உத்தியோர்வ விஜயத்தை நேற்று முன்தினம் மேற்கொண்டு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரன்னசேகராவை சந்தித்து தூதுவர் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி முன்னுரிமைகள் தொடர்பில் அவருடன் விரிவாக கலந்துரையாடியிருக்கிறார். நகர அபிவிருத்தி அமைச்சின் 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைவாக நாளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 16 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தில் திருவண்ணாமலை மற்றும் கந்தளாய் நகரங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் சுற்றுலா முதலீடு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சர்வதேச ரீதியில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சுமார் 250 சுற்றுலா பயணிகள் நேற்று திருவண்ணாமலைக்கு சென்று வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணேஸ்வரம் கோவிலுக்கு விஜயம் செய்து சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சேலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சேனை பகுதியில் 2 வயது குழந்தையொன்று நீர்த்தொட்டியில் விழுந்த நிலையில் பழகாமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து போனது.
டக்ரன் கேட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டாவல பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சியில் குளிக்கச் சென்ற நபர் ஒருவர் நேற்று நீரில் மூழ்கி மாயமாகிவிட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் ஒன்றிலிருந்து சுமார் 472 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலியமைப்பு குறித்து காவல்துறை தனது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. அந்தாதபுர தலைமைக காவல்துறை வலயத்துக்குட்பட்ட சாலியபுர மான்கடவல சந்தி பகுதியில் நேற்று காலை தீர்க்கமான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்து போனார். இலங்கையில் நிலவும் வறண்ட காலநிலை காரணமாக 27,475 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 88,068 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்திருக்கிறது. திருவோணமலை மாவட்டத்தில் மிக நீண்ட கால வறட்சியான காலநிலையின் பின்னர் நேற்று மாலை கனமழை அங்கு பெய்துள்ளது. 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சிறிய அளவிலான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்திய செய்திகளில் நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் போராடிய மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதியப்பட்ட FIR உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு முதல் பெண் துணை தளபதியாக மருத்துவமல்லாத பிரிவுக்கு சக்தி சர்மா நியமிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று தெரிவித்திருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது. நிதியுதவி, ஆள் சேர்ப்பு, தீவிரவாத மயமாக்கல், போலிடங்கள் உள்ளிட்ட பயங்கரவாதத்தின் முழு கட்டமைப்பும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் நேற்று நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் வலியுறுத்தியிருக்கிறார். பிராந்தியத்தின் உயிர் நாடியாக விளங்கும் தண்ணீரை ஒருபோதும் ஆயுதமாகவோ அல்லது அச்சுறுத்தும் கருவியாகவோ இந்தியா பயன்படுத்தக்கூடாதென்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வலியுறுத்தியிருக்கிறார். நேபாள வெள்ளத்திலிருந்து 163 இந்தியர்கள் மீட்கப்பட்டதாக மத்திய அரசு நேற்று அறிவித்தது. 151 பேர் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. நேபாள கோசி ஆற்றிலிருந்து வருகின்ற மீன்களை பிடித்து சமைத்து உண்ண வேண்டாம் என்று பீகார் அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. புனே அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை அகற்றியதாக மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேயின் மகன் அமித் தாக்கரே மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேற்குவங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜியின் மருமகள் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார். குடுவாஞ்சேரியில் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் யூடியூபை பார்த்து உடல் உறுப்புகளை வெட்டி பிரித்ததாக குற்றவாளி குறிப்பிட்டிருக்கிறார். கடல் மட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக அதிகரித்து வருவதால் இந்தியாவின் கொல்கத்தா மற்றும் மும்பை, வங்கதேசத்தின் தாகா உள்ளிட்ட தெற்காசியாவின் தாழ்வான டெல்டா பகுதிகளில் 1,40,00,000 அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை நிரந்தரமாக இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியர் மற்றும் அவர்களது மகள் உட்பட 3 பேர் உயிரிழந்து போனார்கள். மத்திய அரசின் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா மற்றும் கிருஷ்ணோன்னதி யோஜனா ஆகிய 2 முக்கிய வேளாண் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கு 2 தவணையாக 1,183.11 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ஒப்புதல் அளித்துள்ளார். இதில் தமிழ்நாட்டுக்கு 385.88 கோடி ரூபாய் 2 தவணையாக விடுவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பட்டம் விட்டு துரத்திய போது நேர்ந்த பயங்கர விபத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 10 வயது சிறுவன் பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். சமூக ஆர்வலர் அண்ணா ஹாரே சிறுநீரக தொற்று ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் தெரிய வந்ததை தொடர்ந்து மும்பை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் செம்பு தகடுகளும் திருடப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வில் தெரிய வந்திருப்பதை அடுத்து அங்கு அது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 225 ரூபாய் குறைந்து 13,980 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது.
உலக செய்திகளில் நேபாள நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நேற்று 1050 உயர்ந்திருந்தது. நேபாள பெருவெள்ளத்தில் வீடிழந்த ஆயிரக்கணக்கானோர் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளார்கள். ஆனால் அங்கு பெண்களுக்கு போதிய கழிப்பறை தண்ணீர் வசதிகள் இல்லாதது புதிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா தனது உறுதிமொழிகளை

உள்ளது. பிரிட்டனின் முன்னாள் பிரதமரான கியர் ஸ்டார்மர் தலைநகர் லண்டனின் கோல்பர்ன் மற்றும் செயின்ட் பான்க்ராஸ் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாக நேற்று அறிவித்திருக்கிறார். காசாவில் முக்கிய ஹமாஸ் தளபதியை கைது செய்ய இஸ்ரேல் மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கையை தொடர்ந்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 3 சிறார்கள் மற்றும் 1 பெண் உட்பட 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானில் கடத்தப்பட்டு கட்டாய மதமாற்றம் செய்து திருமணம் செய்யப்பட்ட ஹிந்து இளம் பெண்ணை மீட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைக்க அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவின் சாந்தியாகோ நகரில் உள்ள பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் 3 உயிரிழந்த சம்பவத்தை இணையத்தில் நேரலை செய்வதற்கு உதவியதாக கூறப்படும் 17 வயது சிறுமி மீது 3 கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் சதித்திட்டம் தீட்டியதாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தின் விலங்கியல் பூங்கா ஒன்றில் நடத்தப்பட்ட யானை காட்சி இணையவாசிகளை கவர்ந்துள்ளது. அந்த காணொளியை அவர்கள் 1 மில்லியனுக்கு அதிகம் முறை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் நேரில் ஒருவர் மட்டுமே நிகழ்ச்சியை கண்டு அளித்தது. தற்போது இணையவாசிகளை அது கவர்ந்திருக்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஒரு திருட்டு, அது தெரிய வந்ததும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் தள்ளாடி போய்விட்டார்கள். போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 18 டன் எடையுள்ள பியரை ஒரு கும்பல் திருடியிருக்கிறது. செக்குடியரசின் தலைநகர் பிராக்கில் மகப்பேற்று அறுவை சிகிச்சையின் போது ஒரு தாய் தீக்காயங்களுக்கு ஆளாகியிருக்கிறார். ஜப்பான் ஹோட்டலில் 30 வெள்ளெலிகளை கொன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தோனேஷியாவின் தேசிய பூங்காக்கள் சிலவற்றில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. அது இன்னமும் மோசமாகலாம் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் பிரபல சொல்லிசை கலைஞர் டுபக் ஷாகூரின் மரணத்தில் முன்னாள் குண்டர் கும்பல் உறுப்பினர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், T20 கிரிக்கெட்டில் மேற்கிந்திய தீவுகள் வீரர் ஷிம்ரான் ஹெட்மேயர் 7000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். முத்தரப்பு T20 தொடரில் சிம்பாபேக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 2வது முறையாக 43 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா ஏ அணி நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெறும் US ஓபன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியன்களான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ், பெலருசின் அரினா சபலங்கா ஆகியோர் தங்கள் பிரிவில் முதல் சுற்றில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் நடப்பு சீசனில் ஆர்சனல் அணி தனது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. புள்ளிப்பட்டியலில் 2ம் இடத்தில் அது இருக்கிறது. நடப்பு சாம்பியனான ஆர்சனல் அணி இந்த சீசனிலும் தொடர்ச்சியான 2 வெற்றிகளை பெற்றுள்ளது. இருந்தாலும் மான்செஸ்டர் சிட்டி அணி முதலிடத்தில் இருக்கிறது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியன் பார்சிலோனா FC 5-2 என்ற கோல் கணக்கில் ராயோ வால்கோனை வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்ற வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.80 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.91 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.12 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.96 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403.33 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.73 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.77 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.15 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.66 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.20 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷன் கரி, VT சூப்பர் ஸ்டோர் உணத்தினர், சாசல் கார்ஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்திகள் கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: பூமிகை மகானம் காத்தால பெண்டு கையிலும் பூக்கு இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்துடும்.
2: வீட்டுக்கு சங்கரை இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியன்றா அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: இதுதான்
2: பாப்பாவுக்கு

0: அங்கால பார்த்தாத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி. ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மணிவண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தோறும் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: அங்கும் என்றும் என்றும் வீட்டு கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிஸ்
2: லாச்சப்பள்ளி
1: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசடில்
2: 5 rue Marcel Cerdan, 95 140 Berger Lyonnais.
1: Nelegiye todarbugalukku VT Cash and Carry Paris Lachapalil todarbu telivisi lakkam 01 40 55 07 18 Sasal Galagonisil ulla VT Superstore kana todarbu telivisi lakkam 01 39 88 49 31. Marandu vidadirgal angum endrum endrum VT Cash and Carry VT Superstore.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
4: ராஜாண்ணா மாதிரி இருக்கு.
5: ராஜாண்ணா, ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கிறீங்களா? முளைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சு போறோம். கேமா மூடையும் விற்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆரம்பங்களை தெரிஞ்சாக்கள் இருக்குமா?
4: நீங்க அந்த பவார் ஆதாரத்தை நம்ம தெரியுமா உங்களுக்கு?
6: அவர் கனடாவில் வங்கூர்ல பெரிய பிரபலியமான இன்சூரன்ஸ் கடை வச்சு
4: நம்பர் தெரியுது. உங்களுக்கு அவருக்கு மகன் இல்ல?
6: எனக்கு தெரியாத புள்ள, நான் தெரியாத தெரியாது தானே சொல்லணும். இப்ப அவர் மகன் செய்யறோம்
4: ஜோஸ் ராஜரத்னம், மறக்காதீங்க ராஜாண்ணா.
6: ஓ
1: மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23 25.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

கதைக்கொரு காலம். கதைக்கொரு காலம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கதைக்கொரு காலம் நிகழ்ச்சிக்காக கதையை எழுதி அனுப்புகிற அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றும் கதையை மீண்டுமாக உங்களில் ஒருவருடைய கதை வானிலைக்கு வர இருக்கிறது. அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சரி நேர்களே, நீங்களும் உங்களில் ஒருவருடைய கதையை கேட்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நானும் உங்களுக்காக இந்த கதையை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆகவே இந்த கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். இதோ உங்களுக்கான கதை ஆரம்பமாகின்றது.

0: என் கணவனை நான் ரசிப்பது அவர் என்னிடம் பெரிய வார்த்தைகள் பேசும் போது மட்டுமல்ல. அவர் வெளியே கிளம்பும் போது கதவை தாண்டி சென்ற பிறகும் திரும்பி பார்த்து கதவை சரியாக பூட்டி இருக்கிறதா என்று பார்ப்பதை ரசிப்பேன். சாப்பிடும் போது தட்டில் இருக்கும் கடைசி துண்டை எடுக்காமல் நீ சாப்பிடு என்று எனக்காக விட்டு வைப்பதை ரசிப்பேன். நான் அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் வேறு வேலையில் இருந்தாலும் என் வார்த்தையின் முக்கியமான இடத்தில் மட்டும் அப்படியா என்று கேட்டு அவர் உண்மையிலேயே கேட்டுக்கொண்டிருந்ததை தெரியப்படுத்துவதை ரசிப்பேன். நான் தூங்கிவிட்ட பிறகு என் அருகில் இருக்கும் பொருட்களை சத்தம் விடாமல் மெதுவாக நகர்த்துவதை ரசிப்பேன். நான் காலையில் எழுவதற்கு முன்பே வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை முடித்துவிட்டு எதுவுமே செய்யாது போல வந்து உட்கார்வதை ரசிப்பேன். அவர் என்னிடம் கோபமாக இருந்தாலும் எனக்கு தேவையான விஷயத்தை மட்டும் மறக்காமல் செய்து வைப்பதை ரசிப்பேன். சண்டைக்கு பிறகு முதலில் பேச வராமல் இருந்தாலும் என்னை சுற்றியே காரணமே இல்லாமல் சில முறை நடமாடுவதை நான் ரசிப்பேன். அவர் பேச விரும்புகிறார், ஆனால் தனது பிடிவாதம் அதை தடுக்கிறது என்பதை அந்த நடையில் நான் ரசிப்பேன். நான் அவருடன் நடக்கும் போது எனக்கு தெரியாமலேயே அவர் நடையின் வேகத்தை குறைத்துக் கொள்வதை நான் ரசிப்பேன். சாலையை கடக்கும் போது என்னை விட ஒருபடி முன்னால் சென்று வாகனங்களை கவனிப்பதையே ரசிப்பேன். கூட்டத்தில் நான் பின்னால் வந்தால் சில அடிகள் சென்ற பிறகு திரும்பி பார்த்து நான் வருகிறேனா என்று உறுதி செய்து கொள்வதை ரசிப்பேன். என் கையில் நிறைய பொருட்கள் இருந்தால் கொடு என்று கேட்காமல் அதில் பாதியை எடுத்துக் கொள்வதை ரசிப்பேன். நான் எதையாவது தேடிக்கொண்டிருந்தால் நான் கேட்கும் முன்னே அவர் எழுந்து தேட ஆரம்பிப்பதை ரசிப்பேன். நான் ஒரே விஷயத்தை மூன்று முறை சொன்னாலும் நான்காவது முறை சொல்லும் போது அவர் சிரித்துக் கொண்டே கேட்பதை ரசிப்பேன். நான் விரும்பும் பாடல் வந்தால் அவருக்கு பிடிக்கிறதா இல்லையா என்று பார்க்காமல் எனக்காக அதை கொஞ்ச நேரம் ஓட விடுவதை ரசிப்பேன். நான் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய கைபேசியில் அழைப்பு வந்தாலும் ஒரு நிமிஷம் என்று என்னிடம் சொல்லிவிட்டு முதலில் என் பேச்சை முடிக்க செய்வதை ரசிப்பேன். நான் அழகாக இருக்கிறேனா என்று கேட்கும் போது ஆமாம் என்று மட்டும் சொல்லாமல் என்னுடைய முகத்தை ஒரு நொடி பார்த்துவிட்டு சிரிப்பதை ரசிப்பேன். அவர் என் தலைமுடியில் தெரியாமல் சிக்கியிருக்கும் ஒரு நூலை எடுத்து விடுவதும் என் உடையில் ஒட்டியிருக்கும் சிறிய தூசியை சொல்லாமல் தட்டிவிடுவதும் இவையெல்லாம் எனக்கு தெரியாதது போல நடித்தாலும் என் மனம் ஒவ்வொன்றையும் சேமித்து வைத்திருக்கிறது. நான் அவரிடம் ஏதாவது சொல்லிவிட்டு விடு, ஒன்றுமில்லை என்று சொன்னால் அவர் அதை அப்படியே விடாமல் சொல்லு என்று மீண்டும் கேட்பதை ரசிப்பேன். நான் உடலால் சோர்ந்து இருந்தால் என் முகத்தை பார்த்தவுடனே அவருடைய பேச்சு மெதுவாக மாறுவதை நான் ரசிப்பேன். அவர் என்னை கட்டி பிடிக்கும் நேரத்தை விட கட்டி பிடிக்காமல் அருகில் உட்கார்ந்து என் தோளில் தனது தோளை சாய்க்கும் அந்த சிறிய நேரத்தை நான் அதிகமாக ரசிப்பேன். சண்டைக்கு பிறகு கோபத்தில் சென்ற பின் அவர் வீட்டில் இல்லாத போது அவருடைய செருப்பு இருக்கும் இடத்தை பார்த்து இவர் இங்கே இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுவேன். அவர் பயன்படுத்திய கப், அவர் விட்டு சென்ற சட்டை, அவர் உட்கார்ந்த நாற்காலி, அவர் இல்லாத நேரத்திலும் அவரை சுற்றி இருக்கும் அந்த சின்ன சின்ன தடயங்களை கூட நான் ரசிக்கிறேன். சில நேரங்களில் அவர் என்னிடம் எதுவுமே சொல்லாமல் என் அருகில் அமைதியாக இருப்பார். அந்த அமைதியில்தான் அவரை நான் அதிகமாக புரிந்து கொள்வேன். உலகம் கவனிக்காத அவருடைய 1000 சிறிய விஷயங்கள் என் மனதுக்கு மட்டும் அவர் காட்டும் அளவில்லாத அன்பின் அர்த்தங்கள் எனக்கு பிடித்திருக்கிறது. என் வாழ்க்கையில் என் கணவன் என்னை நேசிக்கிறார் என்பது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. நானும் அவரிலே மிக மிக அன்பை காட்டி நான் பாசங்காட்டி அவரை எப்பொழுதும் நான் நேசிக்கிறேன். நிச்சயமாக இந்த கதையிலே என் கணவனை நான் எப்படி ரசிக்கிறேன் என்பதை இந்த பதிவில் எழுதியுள்ளேன் என்று எழுதியிருக்கிறார் அந்த சகோதரி. அந்த சகோதரியின் அந்த கதையை படித்து சுவைத்து எழுதியிருக்கிறார் உங்களில் ஒருவன். நல்லது நேர்களே, நீங்களும் உங்களுடைய கணவன்மாரை எப்படி ரசிக்கிறீர்கள், உங்கள் மனைவிமாரை நீங்கள் எப்படி ரசிக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெரியும். அந்தந்த வேளையிலே நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்கள் கணவனை பார்த்து ரசித்திருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியை பார்த்து நீங்கள் ரசித்திருக்கலாம். இதுதான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் அன்பு என்பது இந்த கதையினூடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படியே இருந்தால் குடும்பத்திலே சண்டை வராது, சச்சரவு வராது, ஒரு அன்பான குடும்பமாக இந்த குடும்பம் இருக்கும் என்பதை இந்த கதையினூடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நல்லது நேர்களே, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பான ஒரு கணவன் மனைவி வந்து தன் கணவனை புரிந்து கொள்ளுகிற, ரசிக்கின்ற, அந்த ரசிப்பு ஏன் அவளிடமிருந்து வந்தது அந்த கணவனிடம், அப்போ அவர் அன்பு வைத்திருக்கிறபடியால் தானே, அவர் மேலே கொண்ட காதலினால் தானே. இல்லாவிட்டால் அவர் சின்ன சின்ன காரியங்களெல்லாம் ரசித்திருப்பார் அவர் மேல் காதல் இல்லாட்டி. உண்மையான அன்பு, உண்மையான காதல் இதிலே தான் அந்த புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரி, பார்ப்போம் உங்களுடைய பாடல் எப்படி வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வகையிலே இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். நல்ல பாசமுள்ள அன்பான இது கணவன் மனைவியும் ரெண்டு பேரும் ஒரே அன்பு இருக்க முடியாது. இப்படி அந்த அவெல்லாம் அவற்ற இதுகள் எல்லாமே உணர்வு மூலமாக எல்லாம் தெரிவிக்கிறாரா? நீங்க நல்ல அசல் குடும்பம் கண்டா இல்ல விசித்திரமான ஒரு கதை உங்களுக்கு தான் நீங்கள கேட்டிக்காரர் புரிதமான ஒரு அன்பான இப்படி எல்லா இடத்துலயும் அன்பா இருக்கிற போது தெரியாது சொல்ல அப்படியான ஒரு கதையை எழுதியிருக்கிறார் அந்த எங்களில் ஒருவர். அதற்கு நல்ல வாழ்த்துகளை கூறிக்கொண்டு பாதிப்பை உங்களுக்கு நன்மையில கூறிக்கொண்டு நல்ல அன்பான குடும்பங்களுக்கு என்ன நல்ல கணவன் என்று எனக்கு தெரியாதே சொல்லி நல்ல கேடிக்கொண்டு வருவார்கள் பாட்டுகளை நான் கேட்க போறேன் இருந்து.
0: ஓகேம்மா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் பார்த்திபன், எப்படி இருக்கிறீர்கள் நீண்ட நாளைக்கு பிறகு?
2: பழைய நம்பர் வேலை செய்யறது, பழைய சிம் கார்டு வேலை செய்யறது, ரெண்டுமே நின்று விட்டது.
0: அப்படியா?
2: ரெண்டே நின்று திருப்பி சொல்லித்தான் அவரை அனுப்பினப்புறம் எனக்கு போடல, உடைக்கால பயத்துல போடாம இருந்துட்டு கடையில கொண்டு வைத்தான் போட்டு கொண்டு வந்துடுறேன். அதுக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கு கூட காலமே இந்த போன் இந்த தொலைபேசி ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது. அப்ப இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி கலந்து கொள்ள மாட்டேன்னு ஒரு நிலைமை வந்துட்டு அப்புறம் நான் வீட்டுக்குள்ள வச்சு முயற்சி செய்து பார்த்தேன், காணும் ஒண்ணும் பெற மாட்டேன்ட்டு. அப்புறம் வெளியில போய் யாரையும் பாப்பேன், வெளியில ஒருத்தரும் வர இல்ல. அப்ப நான் திருப்பி இருக்காங்க ஆகல் வாத்துக்க முயற்சி செய்து பார்ப்பேன், முயற்சி செய்தேன் வந்துட்டு. அப்படித்தான் இப்ப இப்ப இருக்க தொலைபேசி வந்து அவன்தீனா சொல்லும் எந்த நாங்க எந்த இலக்கத்தை மாத்திரோண்டோ அந்த இலக்கத்தையும் சொல்லும். அப்ப தெரியும் அந்த தொலைபேசி வேலை செய்தா இல்லையாண்டா அப்ப தெரியும் என்ன. அப்ப நான் போய் பார்த்து கொண்டு அது அப்புறம் வரைக்கலான்னு மேல இருந்து ஆகல் போறாங்க என்ன. அதிர்ஷ்டம் ஏற்பட்டது. நான் இங்க வீட்டுல வச்சு செய்து செய்து பார்த்தா ஒண்ணும் வரல. வெளியில போயிட்டு நின்று பார்த்தா வந்தா கேட்டு பார்ப்பேன் யோசிச்சு கொண்டிருக்கிறதுக்குள்ள எதுக்கு வார்த்தை கூட முயற்சி செய்ய வேண்டாம், இன்னொரு முயற்சியை செய்து பார்ப்பேன் கடைசி முயற்சி என்ன செய்து பார்த்தேன்னு வந்துட்டு அப்புறம் ராஜாவோட காய்ச்சி எனக்கு இந்த கதையில வந்து அவங்களுக்கு ஒருவனுக்கும் உங்களுக்கு நன்றிகள் இப்படி வாழ்க்கை உங்களுக்கு நன்றிகள் வாழ்த்து பாராட்டு கூறிக்கொண்டு நான் அன்பு வந்தது என்னை ஆள வந்தது அந்த பாடலை நான் தெரிவு செய்யலாம். அன்பு அன்பான குடும்பம் குடும்பத்தோட ஒரு இது வந்தாலும் சொல்லிதான் கணவன் மனைவி சொல்லும் மனைவி கணவன் சொல்லும் இல்லாட்டி இப்படியா சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க நானும் மனைவி இருந்த காலத்துல ஒரே ஒருக்கா என்ன கோபம் அடித்து விட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு நாள் வர கைவிட்டே கிடையாது. ஒரு நாள் தான் அவரும் கோபம் வந்து இந்த கையெல்லாம் கிழிச்சு காவல்துறையெல்லாம் கூப்பிட்டு நான் வெளியில போக அவர் கதை பிடிக்கும் அப்புறம் காவல்துறையெல்லாம் வந்து அதுக்கு பிறகு அவர் அதுக்கு அன்றைக்கு ஒரு நாள் தான் சொல்லிதான் நாங்க 1999 இருந்து 2005 அப்ப 25 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்கோம் ஒரே ஒரு நாள் தான் அடிஞ்சிருக்கு. சொன்னாலே கோவம் வந்து அதுதான் சொன்னதுக்குள்ள ஏன்னா கோவம் வந்து கோவம் வந்த விட அடிச்சு விட்டேன் அது அப்படி ஒரே ஒரு நாள் தான் அவரை கையத்துக்கு அது இந்த இத்தனை வருடத்துக்கு நான் ஒரு நாளும் கோவித்த கிடையாது. என்ன சொன்னாலும் சரி ஓம ஒன்று கேட்டு அசடா இல்லாது என்ன சொன்னாலும் சரி நான் என்ன செய்யறேன்னு என்ன துப்புரை செய்யறது பால் காலாம் நான் நல்ல நிச்சயம் வந்து கேட்பேன் பால் காய்ச்ச போறீங்கன்னு நான் திடீர்னு போயிட்டு சரி நீ நின்று பாலை காய்ச்சி தரேன்னு குடிச்சிட்டு வரும் அப்படி நாங்கள் சந்தோஷமா தருந்தேன் சோபிதா. என்னன்னு சொன்னா நாங்க இதுவே அவருக்கு நான் இதுவே மறைக்கிறது இல்லை
0: அப்படித்தான் இருக்கும்
2: மறைக்காம இருந்தா சோவிதா ஒரு பிரச்சனையும் வராது. கணவன் மனைவி மனைவி வெளியில போயிருந்தா மனைவி என்ன அங்க போன இந்த ஆற கண்ட காட்சி எல்லாத்தையும் சொல்லிட்டா ஒரு சந்தேகமும் வராது. அதே போல கணவரும் வெளியே போயிட்டு வந்தா இந்த எல்லாத்தையும் அவரோட பகிர்ந்து கொண்டோம் ரெண்டு பேரும் தங்க பகிர்ந்து கொண்டாங்கன்னு இந்த வித பிரச்சனையும் வராது. இந்த கூறிக்கொண்டு சொல்லிதான் நீங்க நாஞ்சின பாட்டு வருது எப்படியே தெரியவில்லை நீங்க ஏதாவது பாடல ஒளி வைப்போங்க நான் கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: ஓகே நன்றி பார்த்திபன் நன்றி வணக்கம்.

0: அந்த வயலே இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் சதீஷ்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கின்றோம். கம்மார் கதை எழுதிய ஒருவன் தானே?
0: உங்களில் ஒருவன்.
1: உங்களில் ஒருவன் நன்றியை தெரிந்து கொண்டு அவர் ரெண்டு மூணு கதை எழுத ஒன்று மாணிக்காக கேட்டுக் கொண்டதை அவர்களுக்கு நன்றியை தெரிந்து கொண்டு நீங்கள் பலனடைந்து வாரே.
0: ஓகே, நன்றி சதீஷ். நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 12:35. நீங்கள் இணைந்திருப்பது கதை குருகானம்
1: நிகழ்ச்சியோடு.
0: கதை குருகானம் நிகழ்ச்சிக்காக கதையை மக்காக எழுதி அனுப்பிய உங்களில் ஒருவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு

0: ஒரு சிறிய விளம்பரத்துக்கு செல்வோம். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்களில் ஒருவனுடைய அந்த கதை கேட்டிருப்பீர்கள். எல்லாம் அந்த மனைவி தன்னுடைய கணவன் செய்கிற ஒவ்வொரு செயலையும் ரசித்ததை தன்னுடைய மனப்பூர்வமாக தந்த கதையாக எழுதியிருக்கிறார். அதை ரசித்திருக்கிறார் உங்களில் ஒருவன். அதை படித்து சுவைத்து ரசித்து எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார். ஒரு கணவன் மேல் மனைவி எப்படி அன்பு வைத்திருக்கிறது, பாசம் வைத்திருக்கிறதை ஒவ்வொன்றையும் அந்த ரசிப்பின் ஊடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சுவிதா.
0: உங்களுக்கு மிகிய மதிய வணக்கங்கள். திருமதி சிவசுந்தர் லிங்கம் அவர்கள்.
1: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கின்றோம். நீங்களும் நலந்தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி
1: நன்றி நன்றி சோபிதா. இன்று கதையாசிரியரான உங்களில் ஒருவன் அவர்களுக்கும் எமது குடும்ப சார்பான மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதை வாசித்தளித்த உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் கூறிக்கொண்டு நான் கூறவிருக்கும் பாடல் சோபிதா, எனக்கு வடிவா தெரியே இல்லை. ஆனா அந்த கேள்விப்பட்ட பாடலா கிடக்குது, அந்த ரசித்தேன் ரசித்தேன் சுட சுட, அப்படி ஒரு பாடல் இருக்குல்லே அந்த சோபிதா, எனக்கு அது துவக்கம் என்னவோ இல்லடி, அதுதான் துவக்கமோன்றது வடிவா தெரியே இல்லை. அந்த கதையை கேட்டு கொண்டிருக்க அந்த பாடல்ல தானே எனக்கு நினைவுக்கு வந்தது. அதை கூறுகின்றேன். மற்றது நீங்கள் ஒளிபரப்பும் பாடலுடனும் நான் இணைந்து கொள்ளுகிறேன் சோபிதா.
0: ஓகே, நன்றி
1: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா. ஜெர்மன்ல இருந்து பொங்கையூர் ராஜா.
0: வணக்கம். ஜெர்மன்ல இருந்து பொங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கு. நீங்க எப்படி?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: கலைக்குறு காணத்தை எழுதி அனுப்பி சிறப்பித்த உங்களில் ஒரு அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, உங்களுக்கும் கலைக்குறு காணத்தை திறம்பட வாசித்த உயிரூட்டியும் உயிரூட்டியும் வாசித்த உங்களுக்கு நன்றி கூறி கொண்டு, நான் இருக்க வாரில் இருந்து அன்புள்ள மாண்புலியே ஆசையில் ஒரு கடிதம்.
0: அன்புள்ள மாண்புலியே ஆசையில் ஒரு கடிதம்.
2: அது முதலெடுத்த பாட்டு மனைவி அமைவதெல்லாம் முன்னெடுத்த நான் அது பொருந்து போய் தெரியல. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தானே?
0: ஓம், இறைவன் கொடுத்த வரம். மனைவி தானே கணவரை ரசிக்கிறார்
2: ரசிக்கிறார் என்ன
0: இது கதையில?
2: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் மதிய வணக்கம் சோபிதா அவர்களே.
0: ஆமாம், மதிய வணக்கங்கள் திருமதி பாக்கியநாதன் அவர்கள்.
3: நாங்களும் சோபிதா, உங்கள் குடும்பத்தினருக்கும் எல்லோருக்கும் நல்லா இருக்கணும் பிரார்த்தித்துக் கொண்டு, நீங்கள் இதை வாசித்தீர்களே அந்த மாதிரி இப்படி எல்லாருக்கும் கணவன் கிடைக்கும் உடனே சோபிதா.
0: சில விஷயங்கள் சில பேர் ரசிக்க மாட்டினம். இப்ப கணவர் இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு அதை நாங்கள் ஒரு ஏனோ விட்டுடுவோம். ஆனா இவர் ஒவ்வொன்றையும் ரசித்திருக்கிறாரு என்ன?
3: உங்களில் ஒருவர் பேர கோடலாம் தானே அந்த உங்கள் ஆசிரியர் உங்கள் ஒருவனுக்காகவும் அவருக்கு நம்பியை தெரிவித்துக் கொண்டு சோபிதா, நீங்கள் வாசித்தளித்த உங்களுக்கு நம்பியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் போடும் பாட்டோட நான்
0: முனைகிறேன்.
3: நன்றி நன்றி வணக்கம்
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கிறீர்கள், வணக்கம். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்.
0: ஓம் வணக்கம் தேவி என்று நமக்கு அணிந்திருக்கிறீர்கள். நலமா?
4: ஓ, நலமா இருக்கிறோம். உங்களில் ஒருவருக்கு வாழ்த்து சொல்ல கணக்கம் பவுடுக்கு பாடலா நிறைய இருக்கு. ரசிக்கிற மாதிரி எல்லாம் போட்ட மாதிரி பாட்டு இருக்கா? இல்ல, ஆனால் நிறைய பாட்டுகள் இருக்கு. இந்த என்ன எனக்கு அந்த படம் என்னது, இந்த நீ நடந்தால் நடையழகு பாட்டு இன்னொரு பாட்டு எடுத்தேன், மூன்று பாட்டுன்னு யோசிச்சேன். இன்னொரு பாட்டு அந்த தவமாய் தவம் இருந்துல, உன்னை சரணடைந்தேன் உன்னுள்ளேன் நான் பிறந்தேன், அடைகாக்கும் கூலி போலேன்னு காத்து நின்றாயேன்ற மாதிரி இது நல்ல வரிய நல்ல வரிய கொண்ட பாடல் அது. இந்த பாட்டை கேட்டு பார்த்தா தெரியும்.
0: உன்னை
4: சரணடைந்தேன் உன்னுள்ளேன் நான் பிறந்தேன் நல்ல வரிகள் அந்த பாட்டு. கணவன் மனைவிக்குரிய பாடல் தான்
0: நடந்தழகு
4: சிரித்தா சிரிப்பழகு ரசிக்கிறது தானே. அப்படி இல்லாட எனக்காக பிறந்தவெளி எனதழகா பன்னேரும் பத்மினியும் படத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கு. சரி, ஏதோ ஒரு பாட்டை நீங்க போடுங்களேன் கேட்போம்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் திருமதி பசுபதி அவர்கள். குணநாயகி பசுபதி, ஆம் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி
5: இருக்கிறீர்கள்?
0: நான்
5: ஒரு பாட்டு எடுத்திருக்கேன். உங்களில் ஒருவன நளியது எழுதிய உங்களில் ஒருவன் அதுக்கு நன்றி உறி வாசித்தவங்களுக்கு நன்றி உறி. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன் அந்த பாட்டு ஒன்று இருக்கு.
0: அப்படியா?
5: இரு வெள்ளி சாவண முறையில் என்னை கொல்லுதே. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் அவற்றை ஒவ்வொரு அங்கத்தையும் இவ ரசித்து கொண்டுதான்
0: இருந்தவன்.
5: ஆனா இந்த பாட்டை சொல்றேன். நானும் தேடி பாக்குறேன், நீங்களும் பாருங்க. பாட்டேன் ரசித்தேன் தான் படமும் தெரியல எனக்கும். இந்த பாட்டுக்கு பாட்டு பெரிய வந்து
0: கட்டளை ரசித்தேன் என்றுதான் இருக்குது பாடல். ஆனால் அதுல பாட்டேன் ரசித்தேன் அந்த பாட்டேன் பாட்டேன் என்றுதான் இருக்கிறது.
5: பாட்டு பாருங்க, நானும் அந்த பாடத்தை பாட்டா சொல்லி வந்திருப்பேன்.
0: ஓகே,
5: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் சாமி.
0: வணக்கம் சித்ரா அக்கா, அப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். நன்றி அக்கா.
6: நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும். புள்ளியார பாத்திராத்துட்டு கண்டு.
0: நன்றி நன்றி.
6: கலைய துறவுகள் எப்படி இருக்கணும்?
0: கலைய துறவுகளை நலமாக இருக்கிறார்கள்.
6: சந்தோஷம் மகிழ்ச்சி. அப்ப நான் அந்த உடன்பிறப்பு படம் இருக்குல்ல, அந்த படத்துல அந்த நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லையே என்ற ஒரு பாடலோ இன்னொரு பாட்டு இருக்கிறது தடுமாற்றமா இருக்கு. அந்த பாட்டு வந்து எனக்கு
0: நன்றி சொல்லவே உனக்கு அது உடன்பிறப்பு தான்.
6: அந்த பாடல பாருங்க ஒருக்கா. நான் அது மற்றது உங்களில் ஒருவனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் திறம்பட வாசித்த உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் சோபி.
0: ஓகே நன்றி
6: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 12:44. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்குர்கானம் நிகழ்ச்சியோடு. கதைக்குர்கானம் நிகழ்ச்சிக்காக கதையை படித்து சுவைத்த கதையை மக்கள் எழுதி அனுப்பிய உங்களில் ஒருவனுக்கும் நன்றியை

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500. செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 66 67 20 40 சைபர்.
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ வெரி நைஸ், தேங்க்யூ.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவனியோ பிரசிடன்ட் வில்சன் 93 810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: ராஜா,
5: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
4: என்ன அடையாளம் பண்ணிட்டு கோயம்? குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 20

0: நேரம் சரியாக 12:51. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கு ஒரு காண முயற்சியோடு. கதைக்கு ஒரு காண முயற்சிக்காக உங்களில் ஒருவன் எழுதிய கதையை கேட்டீர்கள். இப்ப நான் வந்து கதையை வாசித்தது எல்லோரும் நன்றாக கேட்டிருப்பீர்கள். உங்களுடைய உங்களில் ஒருவனுடைய கதையை அதில் வந்து அந்த மனைவி வந்து மனைவி தன்னுடைய கணவனுடைய ஒவ்வொரு செயலையும் ரசிக்கிறார். அப்போ அதுக்குத்தானே நாங்கள் பாட்டு எடுக்கணும். இப்போ வந்து மனைவி வந்து ஆணை ரசிக்கின்றார், அதாவது கணவனை ரசிக்கிறார். கணவன் மனைவியை ரசிக்கவில்லை. அப்போ கணவன் தான் மனைவி தான் கணவனை ரசிக்கின்றார். கணவனும் அன்பு வைத்திருக்கிறார். அன்பு வைத்திருக்கிறபடியாத்தான் அவருடைய ஒவ்வொரு செயலிலும் அவர் அந்த அவருக்கு ஏற்ற மாதிரி செய்கிறார். அதனால தான் அவரும் அந்த அதை பார்த்து ரசிக்கின்றார். இப்போ வந்து சில பாடல்கள் வந்திருக்கிற பாடல்கள் வந்து கணவனை கணவன் மனைவி ரசிக்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. இப்போ மனைவி ரசிக்கிற மாதிரி, மனைவி தன் கணவனை ரசிக்கிற மாதிரி ஒரு பாடல் சொல்லுங்களேன் பார்ப்போம். அந்த வகையிலே இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொலைபேசி பேசவில்லை. இப்பொழுது
1: ஹலோ,
0: வணக்கம். சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள்.
1: வணக்கம் சோபிதா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழணுண்டு ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு கதை எழுதிய உங்களில் ஒருவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்க போடுற பாடலோட இணைந்து கொள்றனடா. மற்ற 2-3 கிழமைக்கு என்னுடைய நிகழ்ச்சி ஏதும் இருந்தா ஒலிபரப்பு செய்ய உண்டா? ஒன்றிய நட்சத்திரம் ஒலிபரப்பு எழுதி அனுப்பினான் கேமாண்ட இதுக்கு. அது வேற கவிஞானி
0: வாழ்ந்த நட்சத்திரம் கேமா செய்யறது இல்லையே.
1: ஐயோ,
0: கேமாண்ட தேன்மலை, தேன்மலை
1: இல்ல தேன்மலை, அதோட தான் அனுப்பினான் ராஜாவுக்கு.
0: இந்திய நட்சத்திரம் செய்கிறவர். ஆமாம்.
1: அவர்கிட்ட கொடுக்கும்படி அவர்கிட்ட கேட்டு ஒலிபரப்பு நாளைக்கு செய்ய ஒலிபரப்பு செய்யுங்கோ. இன்றைக்கு இல்லை நாளைக்கு நீங்களும் உங்களுக்கும் முத்தாரம் ஒலிபரப்பு எழுத்து அனுப்பினா நிலா வந்து ஒலிபரப்பு செய்யல. இன்றைக்கு நாளைக்கு ஒலிபரப்பு செய்யுங்க, இல்லை 2-3 கிழமைக்கு செய்ய வேணா. நான் வந்தவுடன் உங்களுக்கு சொல்லுவேன்டா.
0: ஓகே, நன்றி.
1: நன்றியடா இந்த பிள்ளை, நன்றி,
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் சோபி.
0: வணக்கம் வதனி மோகன். நலமா இருக்கிறீர்களா?
2: நலமாகவே இருக்கிறோம். இந்த நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: உடல் நலங்கள் எல்லாம் ஓகே ஆகட்டுது?
0: ஓ, பிரச்சனை இல்ல, கதைக்க கூடியதாக இருக்கிறது.
2: அது நல்ல நல்ல சந்தோஷம். அப்படியே நீங்களும் இருக்க எல்லாம் இறைவனையும் கத்திரையும் வேண்டிக் கொண்டு இப்ப இந்த கதையை நான் கேட்டு இப்ப நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். பாருங்க, கன பேர் வர இல்லை தானே. இதுக்கு நாங்கள் என்னத்தை சொல்றது? ஏனண்டா இது இப்ப இப்படி ரசிக்க கூடிய கணவர்மார்கள் இப்ப குறைவு தானே. அதால பாட்டுகளும் வந்து பெண்களைத்தான் நாங்கள் வர்ணித்து ரசித்து பாட்டுகள் நிறைய இருக்குது. அப்ப பெண்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு பாட்டுமே கிடைக்க இல்லை.
0: பெண்கள் ரசிக்கிற மாதிரி பெண்கள் எதற்காக கணவனை ரசிக்கிறார்? இப்ப வந்து அந்த கணவன் ஒவ்வொரு செய்யற செயலையும் வந்து அந்த பெண் வந்து எதற்காக? இப்ப பெண் கணவன் மேல அவர் கோபமாயிருந்தால் இல்ல கணவன் மேல ஒரு வெறுப்பு இருந்தால் அவர் ரசிப்பாரா? இல்லத்தானே, அவர் கணவன் மேல வைத்திருக்கிறது காதல்.
2: அதுதான் சோபி, இப்ப அந்த காதல் என்றாலும் இப்ப நான் கூட என்னுடைய கணவர் செய்யற இதுகளை எங்கட பிள்ளைகள் என்ன செய்வினம் அதற்கு அந்த செய்யற செயல்களை பார்த்து வீடியோ எடுத்து பார்த்து நாங்கள் அதை பார்த்து ரசித்து சிரிப்போம். இப்ப அத பாட்டு பாடுற அளவுக்கு இல்லத்தானே, அத நாங்கள் கொஞ்சம் என்னன்னு சொல்ல அதை ரசிப்போம். ரசித்து சிரித்து அதை ஒரு கேலி ஆக்கித்தான் நாங்க அதை விளையாட போமே ஒழிய அதற்காக ஒரு பாட்டு நாங்க பாடுற அளவுக்கு இல்லையென்றுதான் நான் சொல்றேன். அப்ப கூடுதலா பெண்களைத்தான் வர்ணிச்சு அவர்கள் வர்ணிச்சு பாடுவார்கள். பெண்கள் அப்படி பாடுறதா நானும் கேள்விப்படையில, நீங்கள் சொல்ற பாடலோட நான் இணைஞ்சு கொள்கிறேன். இப்ப அந்த பார்த்தேன் ரசித்தேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு, பார்த்தேன் ரசித்தேன் சுட ரசித்தேன்ற பாட்டு ஒன்று, அதெல்லாம் பாருங்க அது பெண்களைத்தான் அதை நீனம்.
0: பெண்களை ரசிக்கிற மாதிரி இருக்கு,
2: பெண்களை ரசிக்கிற மாதிரி வருது இல்லையா? இந்த பாட்டுகள் வந்து நான் கேள்விப்படையில, நீங்கள் வச்சிருந்தா போடுங்க பாப்பும் கேட்டு.
0: சரி, பார்ப்போம். நன்றி.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். குணநாயகி
3: பசுபதி சொன்ன மாதிரி எல்லாம் கணவன் மனைவிந்த பாடல்களா தான் கிடக்கு. நீங்க ஒரு பாட்டை இப்ப எடுத்துட்டீங்க தானே?
0: இன்னும் எடுக்கல, நான் இப்ப வந்திருக்கிறது பாட்டு என்ன தெரிவு செய்யல, பாப்போம். ஏதாவது நல்ல பாட்டு வருகுதான்னு பார்ப்போம்.
3: அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து, அது மாந்தானே பாடுறோம் என்ன,
0: பெண்ணும் பாடுறார் தான். அன்பு என்ன தேன் கலந்து, அது சாப்பாட்டுக்கு,
3: அது சாப்பாட்டு சொல்றது காதலுக்கு இல்ல. அப்ப
0: சாப்பாட்டு கண்டால் அந்த சாப்பாட்டுலயும் அவருக்கு அன்பு இருக்குன்னு அதை காட்டுகின்றார்.
3: எல்லாத்திலும் அன்புதான்,
0: நன்றி.

0: நேரம் சரியாக 12:58 இந்த வேளையிலே வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். நீங்க பாட்டுகள் எல்லாம் எனக்கும் தெரியும், அது ஐமிச்சம் தான், அப்படி இப்படி பாட்டு தானே. என்ன அந்த காக்க காக்க படத்துல அது தாமரைன்ற வரி அப்படியான அந்த பாட்டு சரியா இருக்கும். ஒன்றா ரெண்டா ஆசைகள்,
0: ஒன்றா ரெண்டு ஆசைகள்,
1: ஒன்று ரெண்டு வரி பொருந்தி வார மாதிரி கிடக்குது. பாட்டை எடுத்து வரி எடுத்து பார்த்தேன், ஆசைகள் இன்னும் ஒன்று ரெண்டு வரி தான் பெறுது. பெண்களை நிமிந்து பார்த்துடா, உன் இனிய கண்ணியம் பிடிக்கும், கண்களை நேரே பார்த்து தான் நீ பேசும், தோரனை பிடிக்குதே, தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழை அடிக்கும். அந்த ஒரு வரியெல்லாம் வருகுது, மற்றதெல்லாம் சும்மா என்ன ஒண்ணில நான் சூரியனை கண்டேனோ அப்படித்தான் வருகுது பாட்டுகள். பாட்டு தாமரையின் வரி ஏண்டா கொஞ்சம் கண்ணியமான வரி
0: தானே.
1: இப்ப நீங்க சொன்ன அப்புறம் இந்த பாட்டு ஞாபகம் வந்த பார்த்தனா சொல்லிட்டு போறேன். உறவு சொல்ல ஒருவன் என்று வாழ்ந்தவன், அது பழைய பாடல் இருக்கு. எம்ஜிஆர் சுவாதிக்கு இந்த அவர் அவன் சரோஜாதவி தான் என்னை கூட எம்ஜிஆர் வர்ணிக்கிறான்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சுபிதா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம் தாதா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம். கதை எழுதிய உங்களில் ஒருவனுக்கும் மற்றது உங்கள் நீங்க திறம்பட வாசித்த உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் வந்து மலர்கின்ற பருவத்திலே படத்துல இருந்து எந்தளவன் வருகின்றான் நேரிலே, வருகிறான் நேரிலே. ஆமா, அதுக்கு பிறகு நல்ல வர்ணனையான வரிகள் எல்லாம் வருது, அதனால இந்த பாடல நான் சொல்றேன்.
0: ஓகே ஓகே, நன்றி
2: நன்றி சுபிதா, நன்றி.

நேர்களே, சரி இப்பொழுது பாடலை நான் ஒளிபரப்புகிறேன். எல்லாரும் ஒவ்வொரு பாடல்களை சொல்லியிருந்தீர்கள். இருந்தாலும் ஒரு பாடல் ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடல் வந்து இப்போ என்ன பாடல்னு சொன்னால், உனக்காக பிறந்தேனே என்ற பாடல் வந்து அந்த பாடலை தான் தெரிவு செய்திருக்கிறோம். சரி, அந்த பாடலை கேட்போம். அந்த பாடலில் வரிகள் நல்ல பாடல். நீ நடந்தால் நடை அழகு, உனக்காக பிறந்தேன் என்ற பாடல். சரி, அந்த பாடல் வரிகள் கொஞ்சம் இதுக்கு பொருத்தமாக இருக்கிறது. என்ன செய்கிறது, எல்லோரும் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். பெண் வந்து ஆணை ரசிக்கிறது இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த பாடலை கேட்போம். இந்த பாடலை தெரிவு செய்தவர் தேவி அண்டன் அவர்கள் தெரிவு செய்திருந்தார். சரி, பார்ப்போம், இந்த பாடலை கேட்டு பார்ப்போம்.

பாடலை தெரிவு செய்ததன் காரணம் இரண்டு பேருமே ஒவ்வொருத்தரோட ரசிக்கிறார்கள். அதுதான் இந்த பாடலில் இருக்கிறதா, கணவன் மனைவியை ரசிக்கிறார், மனைவி கணவனை ரசிக்கிறார், இரண்டு பேருமே தங்கள் ரசித்து மாறி மாறி ரசிக்கிறார்கள். ஒவ்வொன்றும் செய்கிறது மனைவி தன் கணவனுக்கு செய்கிறத ரசிக்கிறார், கணவன் மனைவிக்கு செய்கிறத ரசிக்கிறார். அதுக்காக பொதுவாக இருக்கிறது இந்த பாடல் என்றபடியாக இந்த பாடலை ஒலிபரப்பியிருந்து ஆகவே தேவி அண்டனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்ற பாடல்களும் தெரிவு செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கதையை மக்காக எழுதி அனுப்பிய உங்களில் ஒருவனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: திட்டுறாங்க, விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, என் காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782-81-88-14.

ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 90

0: மாங்கானி வல்லாறு போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணர் பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜ்ஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஈரோ சஜ்ஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜ்ஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: நேரம் சரியாக 1:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர இருப்பது இன்றைய நேருக்கு பதிலாக திரைசை பாடல்கள். திரைசை பாடல்களை வெறும் பாடலாக

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைசை பாடல். திரைசை பாடலை கேட்டு மழ்ந்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது மதிய பிரதான செய்திகள்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக.
3: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
4: NWLUGA நூலுலகம் நூலுலகம்.
5: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க போங்க போங்க.
7: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
8: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
7: VT Superstore Gala Gonesse Sasselil
8: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
7: Mélodie et Tordre VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ, 3098, கொனிட்ஸ் சுவிஸ், கொனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலுலகம் .com. இந்திய செய்திக்கு பாரிஸ் ரியூகையில் அமைந்துள்ள விடி கேஷன்கரி, கார்லிய கொண்டஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் இலங்கையில் உள்ள நேபாள தூதரகத்துக்கு நேரில் சென்று நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்து இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். மேலும் நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள செந்தில் தொண்டமான் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நேபாள மக்களுடன் தனது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நேபாளம் எதிர்கொண்டுள்ள இந்த கடினமான சூழ்நிலையை விரைவில் கடந்து பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்ப வேண்டும் எனவும் அவர் தனது பிரார்த்தனைகளில் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் மாரிமுத்து, மேல்மாகாண உபதலைவர் திரு கே செல்லசாமி மற்றும் தொழிற்சங்க உபதலைவர் ராஜமணி ஆகியோர் உடனிருந்தனர். யாழ்ப்பாண முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவருமான அமரர் விஸ்வநாதர் தர்மலிங்கத்தின் 41 ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாணம் தாவடியில் நடைபெற்றது. 1985 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 தேதி தாவடி பகுதியில் இனம் தெரியாதாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட அமரர் வி தர்மலிங்கத்தின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. நிகழ்வில் அன்னாரின் புதல்வரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் அவரது பாரியார் இணைந்து நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சுடர்கள் ஏற்றப்பட்டதுடன் நிகழ்வில் கலந்து கொண்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களும் மலரஞ்சலி செலுத்தினர்.

அம்பாந்தோட்டை மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எராஜ் பெர்னாண்டோ கொழும்பு மம்பலப்பட்டி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கொழும்பு பம்பலப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அவருக்கு சொந்தமான வீடொன்றில் இருந்து இன்று புதன்கிழமை சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் இலங்கைக்கும் ஐக்கியரபு அமீரகத்துக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இன்று முதல் செப்டம்பர் 3 வரை உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கின்றார். இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்கும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய அமைச்சர்களை அமைச்சர் விஜித கேரர் சந்திக்க உள்ளார். அவர் சந்திக்க உள்ள அமைச்சர்களில் ஐக்கிய அரபு அமீரக மனிதவள மற்றும் அமீரக மயமாக்கல் அமைச்சர் டாக்டர் அப்துல் ரஹ்மான், அப்துல் மன்னனான அல் அவரர் மற்றும் பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல் பின் தௌக் அல் மர்ரி ஆகியோர் அடங்குகின்றனர். வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் தகவலின்படி அமைச்சர் விஜித கேரத் நாளை டுபாயில் நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா பியாண்ட் யோர் ட்ரீம்ஸ் நிகழ்வின் 2 பதிவிலும் பங்கேற்க உள்ளார். அந்த நிகழ்வில் ஐக்கிய அரபு அமீரக வெளிநாட்டு வர்த்தக அமைச்சர் கலாநிதி தானி பின் அஹ்மத் அல் சயூதி அவர்களுடன் இணைந்து அமைச்சர் விஜித கேரத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவம் மற்றும் நிதி பீடத்தின் உயர் டிப்ளோமா கற்கை நெறி மாணவர் ஒருவர் பரீட்சை முறைகேடுகள் காரணமாக தனக்கு ஏற்பட்ட கால விரியம் மற்றும் பாதிப்புகளுக்காக 5 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். நுகேகொட மாவட்ட நீதிபதி R.A.N. ராஜபக்சவின் உத்தரவுக்கு அமைய கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தற்போதைய துணைவேந்தர் முன்னாள் துணைவேந்தர் பீடாதிபதி திணைக்கள தலைவர் மற்றும் விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட 8 எதிர்வரும் செப்டம்பர் 10 நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கற்கை நெறியின் சில பாடங்களில் சித்தி அடையவில்லை என அறிவிக்கப்பட்ட மாணவர்கள் எந்தவித மீள் பரீட்சையும் இன்றி பின்னர் எவ்வாறு சித்தி அடைந்ததாக மாற்றப்பட்டனர் என்பது தொடர்பில் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளதுடன் இது குறித்த விளக்கங்களை மண்டில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். பரீட்சை வினாத்தாள் கசிவு, முறையற்ற புள்ளியிடல் மற்றும் கையூட்டல் கோரியமை போன்ற குற்றச்சாட்டுக்களை மனுதாரர் முன்வைத்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்ற குறித்த இளைஞர் வீடு திரும்பிய நிலையில் நேற்று முன்தினம் மாலை உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் மற்றும் மருத்துவ ஆவணங்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. உயிரிழந்த இளைஞரின் உடலம் தொடர்பான பிரேத பரிசோதனையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் வினவிய போது இளைஞரின் சிகிச்சையில் எந்தவிதமான சிக்கலும் ஏற்படவில்லை எனவும் அவரது உடல்நிலைக்கு ஏற்பவே மருந்துகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் போது இளைஞருக்கு வழங்கப்பட்ட மருத்துவ அட்டை மற்றொருவருடையது என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனை ஊழியர்களால் மருத்துவ அட்டை தவறுதலாக மாற்றி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இளைஞரின் மரணத்துக்கான காரணத்தை கண்டறியும் வகையில் பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் பெறுபவர்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சிறிபுர காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பள்ளிகம பகுதியில் காட்டு யானைகளிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி 14 சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை இரவில் மின்சாரம் தாக்கிய நிலையில் குறித்த சிறுவன்
சிகிச்சை கண்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த சிறுவன் சிரிபுர பல்லேகமா பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுவன் என காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர் தனது காணியை சுற்றி கம்பி வேலி அமைத்து அதற்கு தனது வீட்டில் இருந்தே சட்டவிரோதமான முறையில் மின்சாரத்தை பாய்ச்சியுள்ளார். இதன்போது இந்த சிறுவன் அவ்வேலிக்கு அருகாமையில் சென்ற வேளையில் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி விபத்து சம்பவித்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சட்டவிரோத மின்சார வேலி அமைத்த நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள வனவிலங்குகளுக்கு குடிநீரை வழங்கும் நோக்கில் யாழ தேசிய பூங்காவில் மேலதிக குளங்களை அமைக்கும் நடவடிக்கைகளை வனவிலங்கு திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. பழைய குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களும் புனரமைக்கப்பட்டு வருவதாக பூங்கா காப்பாளர் ADR ரவீந்திர தெரிவித்துள்ளார். மாணிக்க கங்கையிலிருந்து டேங்கிகள் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதேவேளை ஒக்கம்பிட்டிய மற்றும் மாளிகாவில வன காப்பகங்களில் உள்ள காட்டு யானை கூட்டங்கள் குடிநீருக்காக இரவும் பகலும் இலக்கு பெட்டிய குளத்துக்கு வந்து செல்கின்றன. எனினும் அந்த குளம் வறண்டு போயுள்ளதுடன் அதன் நடுப்பகுதியில் சேற்று குளம் ஒன்று மாத்திரமே எஞ்சியுள்ளது. நிலவும் கடும் வறட்சி காரணமாக காடுகளில் உள்ள அனைத்து நீர் வளங்களும் வறண்டு போயுள்ளதோடு இதனால் வனவிலங்குகளே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ADR ரவீந்திர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன எதுவரும் 12 தேதி அண்டாசபுரத்தில் நடத்த திட்டமிட்டுள்ள அரசியல் கூட்டத்துக்கு நகரில் உள்ள விசாலமான 2 விளையாட்டு மைதானங்களையும் வழங்க முடியாது என அண்டாசபுரம் மாநகர சபை அறிவித்துள்ளது. அண்டாசபுரம் மாநகர சபையின் ஆணையாளர் நிஷாந்தா பொதுஜன பெருமுனவின் அண்டாசபுரம் ஒருங்கிணைப்பாளருக்கு எழுத்து மூலமாக இதனை அறிவித்துள்ளார். அண்டாதபுரம் நகரில் உள்ள வளசிங்க கரிசந்திர விளையாட்டு மைதானம் மற்றும் சல்காது மைதானம் ஆகிய 2 மைதானங்களையும் பிரிதொரு தரப்பினர் முன்கூட்டியதாகவே கோரி அதற்குரிய நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர். ஆகவே இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு பிரிதொரு தினத்தை தீர்மானிக்குமாறு ஆணையாளர் பொதுஜன பெருமுனவின் ஒருங்கிணைப்பாளருக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஆணையாளரின் இந்த அறிவிப்புக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. அண்டாதபுரம் சல்காது மைதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக தாம் முன்கூட்டியதாகவே கோரிக்கை கடிதம் ஒன்றை முன்வைத்ததாகவும் கரிச்சந்திரம் விளையாட்டு மைதானத்தையும் 2 தரப்புக்கு வழங்கியுள்ளதாக முன்கூட்டியதாகவே அறிவிக்கவில்லை. ஆணையாளரின் தீர்மானத்தால் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் அண்டாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் தூண்டுதலினால் தான் ஆணையாளர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். இது ஒரு அரசியல் பழி வாங்கல் என்று பொதுஜன பெருமுன கட்சியின் அண்டாதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சம்மி சில்வா மற்றும் செயலாளர் கிரிஷாந்தா கபுவத்தா ஆகியோர் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக இருவரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசு கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதில் மெத்தனப்போக்கை காண்பித்து வருவதானது எதிர்காலத்தில் எட்டப்படக்கூடிய முன்னேற்றம் தொடர்பில் தீவிர கரிசனைகளை தோற்றுவித்திருப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினால் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜெனிவாவில் வெளியிடப்பட்ட நீதியில் உண்மையின்மை கடந்த கால மீறல்களை விசாரிப்பதில் இலங்கை வெளிப்படுத்தும் நாட்டமின்மை எனும் தலைப்பில் வெளியிட்டுள்ள 49 பக்க அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் வருமாறு: வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள்,
சித்திரவதைகள் மற்றும் படுகொலைகள் என்பவற்றுடன் தொடர்புடைய பல வழக்குகள் இன்னமும் முடக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களும் அச்சுறுத்தல்கள் மற்றும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். பல தசாப்தங்களாக தொடரும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் கடந்த கால மீறல்களுக்கான பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை ஜனாதிபதி அன்புக்குமார் திசநாயக்கா தலைமையிலான அரசு விரைவுபடுத்த வேண்டும். அதேவேளை கடந்த கால மீறல்கள் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையும் ஐநா மனிதுரிமைகள் உயர்ஸ்தானியரும் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும். கடந்த கால மீறல்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் மிகவும் மந்தகரமான நிலையிலேயே இருப்பதுடன் இந்த போக்கு எதிர்வரும் காலத்தில் நீதி நிலைநாட்டப்படுமா என்ற பலத்த சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. குறிப்பாக தொண்டு நிறுவன ஊழியர்களின் படுகொலை, ஊடகவியலாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டமை, பேராசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகள் எவ்வித முன்னேற்றமுமின்றி முடங்கி போயுள்ளன. இவ்வாறதொரு பின்னணியில் கடந்த கால அரசாங்கங்களைப் போன்று நீதியை தாமதப்படுத்துகின்ற மற்றும் மறுக்கின்ற போக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அரசாங்கம் கைவிட வேண்டுமென அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக அமைப்பை பாதிக்கும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி அரச பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இன்று மதிய உணவு வேளையின் போது போராட்டங்களை நடத்த உள்ளனர். அனைத்து அரச பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த விரிவுரையாளர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது. பொதுக்கடன் முகாமைத்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரக்கடன் அறிக்கையின்படி 2026 ஜூன் மாத இறுதியில் இலங்கையின் மொத்த பொதுக்கடன் கிட்டத்தட்ட 33 டிரில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளது. 2026 ஜூன் 30 நிலவரப்படி மொத்த பொதுக்கடன் 32.977 டிரில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது. இது மார்ச் மாத இறுதியில் 32.833 டிரில்லியன் ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் 2ஆம் காலாண்டில் சுமார் 744 பில்லியன் ரூபா அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. ரூபா அடிப்படையில் கடன் அதிகரித்திருந்தாலும் அமெரிக்க டாலர் மதிப்பில் கணக்கிடும் போது கடன் அளவு குறைந்துள்ளது. இதன்படி மார்ச் மாத இறுதியில் 102.27 பில்லியன் டாலராக இருந்த வெளிநாட்டு கடன் ஜூன் மாத இறுதியில் 97.95 பில்லியன் டாலராக குறைந்துள்ளது. மத்திய அரசாங்கத்தின் கடன் 31.999 டிரில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதில் உள்நாட்டு கடன் 19.803 டிரில்லியன் ரூபாயாகவும் வெளிநாட்டு கடன் 12.796 டிரில்லியன் ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இருதரப்பு கடன் வழங்கினர்களினால் சீனா 5.1 பில்லியன் டாலர்களுடன் தொடர்ந்து முதலாவது இடமாகவும் அதனைத் தொடர்ந்து ஜப்பான் 2.27 பில்லியன் டாலர்களுடன் ஜப்பான் 2.27 பில்லியன் டாலர்களுடனும் இந்தியா 853.9 மில்லியன் டாலர்களுடனும் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கந்தசாமி பிரபு அழைப்பின் பேரில் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க உடனான விசேட கலந்துரையாடல் மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதன்போது குடிநீர் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள எல் நினோ தாக்கத்தினால் வறட்சி நிதியால் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறை தொடர்பாக விசாரிப்பதற்கு நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த நிலையில் மழை வீழ்ச்சி
இரண்டு மாதங்களுக்குள் கிடைக்கும் என வானிலை அவதான நிதியத்தின் ஊடாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த குடிநீர் பற்றாக்குறையை எதிர்காலத்தில் தடுத்துக் கொள்வதற்காகவும் மக்களின் குடிநீர் பிரச்சினையை பூர்த்தி செய்வது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. நெதர்லாந்து தூதுவர் வைபேடி போயர் கிழக்கு மாகாணத்துக்கு தனது முதல் உத்தியோகபூர்வ விஜயத்தை நேற்று முன்தினம் மேற்கொண்டுள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்த தூதுவர் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி முன்னுரிமைகள் தொடர்பில் கலந்துரையாடி புரிந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து தூதுவர் திருகோணமலை மாவட்ட செயலாளர் WGM ஹேமந்தகுமாரவையும் சந்தித்தார். பின்னர் டச்சு காலனித்துவ பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை கோட்டை பிரெட்ரிக் பகுதிக்கும் அவர் விஜயம் மேற்கொண்டுள்ளார். நகர அபிவிருத்தி அமைச்சின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 16 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தில் திருகோணமலை மற்றும் கந்தளாய் நகரங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதன்படி 2027 ஆண்டு முதல் அடுத்த 10 வருட கால பகுதியில் குறித்த நகரங்களின் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் வகையில் அடையாளம் காணப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கமைய திருகோணமலை நகரத்துக்கான அபிவிருத்தி திட்ட முன்மொழிவுகளை அடையாளம் காணும் விசேட கலந்துரையாடல் திங்கட்கிழமை திருகோணமலை மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலானது திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மமின் அவர்களின் தலைமையில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் அவர்களின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் திருகோணமலை மாநகர சபை, பிரதேச சபைகள் உள்ளிட்ட நகர அபிவிருத்தியுடன் தொடர்புடைய அனைத்து அரச நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் அதிகார சபையின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதன்போது அபிவிருத்திக்கான முன்னுரிமை திட்டங்கள், மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் பிரதிநிதிகளால் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட உள்ளன. திருகோணமலை மாவட்டத்தின் சுற்றுலா முதலீடு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சர்வதேச ரீதியில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சுமார் 280 சுற்றுலா பயணிகள் நேற்று திருகோணமலைக்கு வருகை தந்து வரலாற்று சிறப்புமிக்க திருகோணேஸ்வரம் கோயிலுக்கு விஜயம் செய்து சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலைக்கு வருகை தந்த ஜப்பானிய சுற்றுலா பயணிகளுக்கு பாரம்பரியமான பரதநாட்டிய நிகழ்வுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழர்களின் கலை, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்வு ஜப்பானிய சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிகழ்வை திருகோணமலை மாவட்ட கோட்டல் சங்கத்தின் தலைவர் குமார் ஏ குமாரன் அவர்களின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கற்றேனே பகுதியில் 2 வயது குழந்தையொன்று நீர் தொட்டியில் வீழ்ந்த நிலையில் பழுகாமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளது. கற்றேனை முல்லை வீதியைச் சேர்ந்த 2 வயது 8 மாதங்களுமான நந்தகோபன் கிஷோத் என்ற குழந்தையே மாலி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தது. நேற்று காலை 10:30 மணியளவில் வீட்டின் வாசலில் நீர் நிரப்பி வைக்கப்படுந்த பெரிய மாளியின் அருகே சிறுவன் விளையாடி கொண்டிருந்தான். இதன்போது எதிர்பாராத விதமாக சிறுவன் தலைகீழாக மாளிக்குள் விழுந்ததில் நீரில் மூழ்கி மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக உறவினர்கள் சிறுவனை மீட்டு பழுகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்தின் கட்டளைக்கு அமைவாக திடீர் மரண விசாரணை அதிகாரி VR மகேந்திரன் பழுகாமம் வைத்தியசாலைக்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டதுடன் உறவினர்களிடமும் விசாரணைகளை முன்னெடுத்தார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சிறுவனின் சடலம் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணியளவில் பழுகாமம் வைத்தியசாலையிலிருந்து களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கங்குரன்கெத்து காவல்துறை பிரிவுக்குள்பட்ட மண்டாவள பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சியில்
குளிக்க சென்ற நபர் ஒருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை நீரில் மூழ்கி மாயமாகி உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவ்வாறு மாயமானவர் சித்தூல்வே பல்லே போவள பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஆவார். குறித்த நபர் தனது நண்பர்கள் இருவருடன் இணைந்து குளித்துக் கொண்டிருந்த போதே நீரில் மூழ்கி மாயமாகி உள்ளமை இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாயமான நபரை தேடும் பணிகளுக்காக காவல்துறை உயிர் காப்பு பிரிவினர் மற்றும் கடற்படையினரின் உதவியுடன் விசேட தேடுதல் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் ஒன்றில் இருந்து சுமார் 472 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு குறித்து காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. துபாயிலிருந்து தப்பியோடி தற்போது பாகிஸ்தானில் தங்கியிருப்பதாக நம்பப்படும் பரவி சுதா என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரே இந்த போதைப்பொருள் தொகையை இலங்கைக்கு அனுப்பியிருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கின்றது. அத்துடன் அங்குட பிரியந்தா மற்றும் ரூபன் என்ற நபர்களும் இந்த நடவடிக்கையில் தொடர்பு பட்டிருக்கலாம் என விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர். கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலின் முண்டலில் கடந்த 31 தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டைச் சேர்ந்த தனிப்பட்ட தகவல் வழங்குநரிடமிருந்து கிடைத்த தகவலை அடுத்து சிரேஷ காவல்துறை அதிச்சரக்கின் ஊடாக இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை பெற்று காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரும் இலங்கை சுங்கப்பிரிவினரும் இணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டனர். இந்த கொள்கலன் ராக்கோவிற்கு மீள் ஏற்றுமதி செய்யப்பட இருந்ததாக மொரோக்கோவிற்கு மீள் ஏற்றுமதி செய்யப்பட இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்துவதே உண்மையான நோக்கமாகும் என விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர். கொழும்பைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர் உள்பட பாகிஸ்தானிய நாட்டவர்கள் இருவர் இது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உலோக கதவுகளுக்குள் நுட்பமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 200,000+ அதிகமான சீன தயாரிப்பு சிகரெட்டுகளை சுங்கப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அடங்கிய கொள்கலன் ஒன்றை பரிசோதித்த சுங்க வருவாய் பணிப்பாய்வு பிரிவின் அதிகாரிகள் இந்த சட்டவிரோத கடத்தலை கண்டுபிடித்துள்ளனர். சுங்க பிரிவினரின் சோதனையிலிருந்து தப்பிப்பதற்காகவே இந்த சிகரெட்டுகள் கதவுகளுக்குள் மிகவும் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அண்டாதபுர தலைமுக காவல்துறை வலயத்துக்குள்பட்ட சாலியபுர மான்கடவர சந்தி பகுதியில் நேற்று காலை தீர்க்கமான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் ரம்பாவ பண்டுகாம்பயபுர பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய 3 குழந்தைகளின் தந்தையான ரத்நாயக்க பண்டாரா என்பவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் இன்று காலை தனது மகளை உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவிப்பதற்காக பரீட்சை நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுவிட்டு பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்து அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை அண்டாதவர தலைமுக காவல்துறை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிலவும் வறண்ட காலநிலை காரணமாக 27,475 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 88,068 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. 6 மாவட்டங்களில் உள்ள 28 பிரதேச செயலாளர் பிரிவுகள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 27 பிரிவுகளில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி அதிகளவானோருக்கு குடிநீர் விநியோகிக்கப்படும் மாவட்டமாக மொனராகலை விளங்குகின்றது. அங்கு 1,751 குடும்பங்களைச் சேர்ந்த 37,890 பேருக்கு உதவி வழங்கப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பில் 9,547 குடும்பங்களைச் சேர்ந்த 28,523 பேருக்கு குடிநீர் வழங்கப்படுகின்றது. அத்துடன் அம்பாறை, பதுளை, பொலன்னறுவை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களிலும்
5,150 குடும்பங்களைச் சேர்ந்த 14,955 பேருக்கு குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அனைத்த மையம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் மிக நீண்ட கால வறட்சியான காலநிலையின் பின்னர் நேற்று மாலை கனமழை பெய்தது. அதிக வெப்பத்துடனுடனான எல் நினோவின் காலநிலை தாக்கம் காரணமாக குளங்கள் வற்றி வறண்ட நிலை காணப்பட்ட நிலையில் மழை பெய்தமையால் சூடு ஓரளவு தணிந்துள்ளது. கிண்ணியா, தம்பளகாமம், திருகோணமலை, கந்தளாய் உள்ளிட்ட பல இடங்களிலும் கனமழை பெய்தது. தொடர்ச்சியான கடும் வெப்பம் மற்றும் மழையின்மையால் மக்கள், விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி இருந்த நிலையில் இன்று பெய்த மழை அவர்களுக்கு ஓரளவு நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. வறட்சியால் நீர்நிலைகள் மற்றும் குளங்களில் நீர்மட்டம் குறைந்து காணப்பட்டதுடன் கால்நடைகளுக்கான குடிநீர் மற்றும் நீர் ஆதாரங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெய்துள்ள மழை நீர் வளங்களை மீண்டும் மேம்படுத்துவதற்கும் விவசாய நடவடிக்கைகளுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. தலவாக்கலை டெமோன் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் டெமோன் ஆற்றில் மாற்றுச்சி எலும்புகள் மற்றும் கழிவுகளை கொட்டி கொண்டிருந்த இறைச்சி கடை ஊழியர்கள் இருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டனர். கழிவுகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவர்களுக்கு தலா 2,00,000 ரூபாய் சரீரப்பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் கொட்டகலை நகரில் கோழி இறைச்சி கடைகளின் கழிவுகளும் இதே போன்ற டெமோ நோடையில் கொட்டப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர் எச்சரித்துள்ளார். 2026 ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சிறிய அளவிலான வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தரவுகளின்படி ஆகஸ்ட் மாதத்தில் 191,704 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதுடன் இது கடந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 3.3% வீழ்ச்சியாகும். ஆகஸ்ட் மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்தே வருகை தந்துள்ளனர். அந்த எண்ணிக்கை 47,153 ஆகும். இதற்கு மேலதிகமாக பிரித்தானியாவில் இருந்து 19,588 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 12,321 சுற்றுலா பயணிகளும் மற்றும் ஜெர்மனியிலிருந்து 11,405 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர். இதற்கமைய 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 15,35,122 பதிவாகி உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம்.com. இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு பரிசுகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன்கரி, கால்லே கோணுசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTS Finance GmbH நிறுவனத்தினர்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi, Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: மதியம் தர செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் போராடிய மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதியப்பட்ட FIR உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இந்திய விமானப்படைக்கு முதல் பெண் துணை தளபதியாக சக்தி சர்மா நியமிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது. நிதியுதவி, ஆட்சேர்ப்பு, தீவிரவாதமயமாக்கல், போலிடங்கள் உள்ளிட்ட பயங்கரவாதத்தின் முழு கட்டமைப்பும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் நேற்று நடைபெற்ற சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் வலியுறுத்தினார். பிராந்தியத்தின் உயிர் நாடியாக விளங்கும் தண்ணீரை ஒருபோதும் ஆயுதமாகவோ அல்லது அச்சுறுத்தும் கருவியாகவோ இந்தியா பயன்படுத்தக்கூடாது என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஆண்டு நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தின் சமீபத்திய உத்தரவையும் இந்தியா நிராகரித்துள்ள சூழலில் கிர்கிஸ்தானில் நடைபெற்ற சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் செவ்வாய்க்கிழமை உரையாற்றிய ஷபாஸ் ஷெரீப் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்திலிருந்து 163 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு நேற்று அறிவித்துள்ளது.

ஆற்று நீரில் கலந்துள்ளன. அந்த நீரில் உள்ள மீன்களை பிடித்து சமைத்து சாப்பிடுவதால் கடுமையான வயிற்றுப்போக்கு, மாந்தி பேதி மற்றும் தொற்று நோய்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் நிலைமை சீராகும் வரை பீகார் மக்கள் கோசி ஆற்றில் உள்ள மீன்களை பிடித்து சாப்பிடவோ அதை விற்கவோ வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதே வேளையில் இது குறித்த தவறான தகவல்களை அல்லது வதந்திகளை நம்பவோ பரப்பவோ வேண்டாம் என்றும் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. புனே அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை அகற்றியதாக மகாராஷ்டிரா நவன் நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேயின் மகன் அமித் தாக்கரே மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மகாராஷ்டிரா நவன் நிர்மாண் சேனா கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரேயின் மகன் அமித் தாக்கரே மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக புனேயில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு வருகை தந்தார். அப்போது கல்லூரியின் சுவரில் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் உருவப்படத்துக்கு அருகிலேயே பிரதமர் மோடியின் புகைப்படம் மாட்டப்பட்டிருந்ததை அவரது ஆதரவாளர்கள் சுட்டிக்காட்டினார். சத்ரபதி சிவாஜி படத்துக்கு இணையாக பிரதமரின் படம் வைக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அமித் தாக்கரே அந்த படத்தை உடனடியாக அகற்றும்படி கூறினார். இதையடுத்து அவரது ஆதரவாளர்கள் அங்கிருந்த பிரதமர் மோடியின் புகைப்படத்தை சுவரிலிருந்து அகற்றியுள்ளனர். மேற்கு வங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜியின் மருமகள் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். பீர்பும் பகுதியில் உள்ள தனது வீட்டின் மாடி அறையில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கூடுவாஞ்சேரியில் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் யூடியூப்பை பார்த்து உடல் உறுப்புகளை வெட்டி பிரித்ததாக குற்றவாளி தெரிவித்துள்ளார். கடல் மட்டம் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக அதிகரித்து வருவதால் இந்தியாவின் கொல்கத்தா மற்றும் மும்பை, வங்கதேசத்தின் தாகா உள்ளிட்ட தெற்காசியாவின் தாழ்வான டெல்டா பகுதிகளில் 1,40,00,000+ அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை நிரந்தரமாக இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கை எச்சரித்துள்ளது. அசாம் மாநிலம் கபுகாத்தியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியார் மற்றும் அவர்களது மகள் உள்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். குவஹாட்டியின் நூன்மதி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மலையில் மண் சரிந்து வீட்டின் மீது விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். மத்திய அரசின் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா மற்றும் கிருஷ்ணாநோநதி யோஜனா ஆகிய 2 முக்கிய வேளாண் திட்டங்களின் கீழ் தமிழ்நாட்டு உள்பட 5 மாநிலங்களுக்கு 2வது தவணையாக ₹1,183.11 crore நிதியை உடனடியாக விடுவிக்க மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ஒப்புதல் அளித்துள்ளார். இதில் தமிழ்நாட்டுக்கு ₹355.85 crore 2வது தவணையாக விடுவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பட்டம் விட்டு துரத்திய போது நேர்ந்த பயங்கர விபத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 10 வயது சிறுவன் மீட்கப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் மூடப்படாத மற்றும் பயன்பாடற்ற ஆழ்துளை கிணறுகளால் குழந்தைகள் தவறி விழும் விபத்துக்கள் தொடர்கதையாகி வருகின்றன. இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் மாவட்டம் ராம்கர் பகுதிக்குள்பட்ட புடோலி கிராமத்தைச் சேர்ந்த சீஸ்ராம் என்பவரது மகன் பானு அப்பகுதியில் அருந்து காட்டில் பறந்து வந்த பட்டம் ஒன்றை எடுப்பதற்காக விவசாய நிலத்தை நோக்கி வேகமாக ஓடினான். அப்போது அந்த நிலத்தில் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்த சுமார் 300 அடி ஆழ்துளை கிணற்றின் மீது வைக்கப்பட்டிருந்த கல் லேசாக விலகி இருந்ததை அறியாமல் ஓடிய சிறுவன் எதிர்பாராத விதமாக அந்த குறுகிய குழியில் தவறி விழுந்து சுமார் 50 முதல் 55 அடி ஆழத்தில் சிக்கிக்கொண்டான். சிறுவனின் அலற சத்தம் கேட்டு ஓடி வந்த கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். உடனடியாக 2 ஏசிபி எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு ஆழ்துளை கிணற்றின் அருகிலேயே மற்றொரு பெரிய பள்ளம் தோண்டும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது. பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு சிறுவன் பானு எந்தவித ஆபத்துமின்றி பத்திரமாக வெளியே கொண்டு வரப்பட்டதால் அவனது குடும்பத்தினரும் கிராம மக்களும் பெருமூச்சு விட்டனர்.
சமூக ஆர்வலர் அண்ணா கசாரே சிறுநீர்

புதிதாக தொற்று ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் தெரிய வந்ததை தொடர்ந்து மும்பை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 89 வயதான கசாரி அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த ஊரான ராலேகான் சிட்டியில் இருந்து நேற்று முன்தினம் இரவு தெற்கு மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் விரிவான பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இரத்த பரிசோதனையில் சிறுநீரக தொட்டி இருப்பது தெரிய வந்ததாகவும் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவரது உதவியாளர் தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கம் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் செம்புத்தகடுகளும் திருடப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வில் தெரிய வந்திருப்பது அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹1,800 குறைந்து ₹1,11,600 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹525 குறைந்து ₹13,950 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராமுக்கு ₹880 விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்வது உலகச் செய்திகள். நேபாள நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நேற்று 1050 உயர்ந்துள்ளது. வெள்ளத்தால் கடும் பாதிப்படைந்துள்ள ரசுவா, நுவாகோட், சித்வன், நவல்பராசி, கோர்கா, தனாகு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் உயிரிழந்தோர் உடல்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. திபெத் நேபாள எல்லையில் பெரும் பனிப்பாறை சரிவால் லெண்டே நதியில் நடந்த கடந்த ஆகஸ்ட் 26 ஏற்பட்ட பெருவெள்ளம் நேபாளத்தின் போடே கோசி நதியில் சீறி பாய்ந்தது. சக்தியுடன் பல அடி உயரத்துக்கு பெருக்கெடுத்த வெள்ளத்தில் கரையோர கிராமங்கள், சிறு நகரங்கள் அடியோடு அழிந்தன. வீடுகள், கட்டடங்கள், வாகனங்கள், பாலங்கள், சாலைகள், நீர்மின் நிலையங்கள், இதர உள்கட்டமைப்புகள் அடித்து செல்லப்பட்டன. 4,000 பேர் மாயமாகி 12,000 பேர் மீட்கப்பட்டது. பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,050 உயர்ந்தது. 583 வெளிநாட்டவர்கள் உட்பட 4,000 மேற்பட்டோர் மாயமாகினர். இதையடுத்து ஒரு வாரமாக நேபாள தேசிய பேரிடர் மீட்பு படை, இராணுவம் மற்றும் பிற நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் மீட்பு பணியால் 12,000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். புதிய எச்சரிக்கையாக நேபாளத்தின் நுவாகோட் மற்றும் ரசுவா மாவட்டங்களில் பாய்ந்தோடும் சிறு நதிகளின் நீர்மட்டம் பன்மடங்கு உயர்ந்து வருவதை அடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க நேபாள பேரிடர் மீட்பு படை செவ்வாய்க்கிழமை புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் வீடிழந்த 1,000 தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளனர். ஆனால் அங்கு பெண்களுக்கு போதிய கழிப்பறை, தண்ணீர் வசதிகள் இல்லாதது புதிய சவாலாகியுள்ளது. நுவாகோட் மாவட்டத்தில் பள்ளி ஒன்றில் நிவாரண முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு 400 மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். ஆனால் 3 கழிப்பறைகள் மட்டுமே உள்ளன. அவற்றில் குழாய் நீர் வசதியும் இல்லை என்று AFP ஊடகம் கூறுகின்றது. 40 வயது அஞ்சு புஜேல் தமது 2 குழந்தைகளுடன் அங்கு தங்கியுள்ளார். வெள்ளத்தில் அவரது வீடு அடித்துச் செல்லப்பட்டது. மாதவிடாய் சுகாதாரம் பெரும் பிரச்சினை இருப்பதாக திருவாட்டி புஜேல் கூறியுள்ளார். ஒரு தொண்டு நிறுவனம் மாதவிடாய் அணை ஆடைகளை வழங்கியுள்ளது. ஆனால் பயன்படுத்தியவற்றை முறையாக அகற்ற வசதி இல்லை என்றார் அவர். ஜோகிதா தமாங் தமது 20 பேர் கொண்ட குடும்பத்துடன் ஒரே வகுப்பறையில் தங்கியுள்ளார். மாதவிடாய் அணை ஆடைகள் தருகிறார்கள், ஆனால் எங்களிடம் உள்ளாடைகளே இல்லை, அவற்றை வைத்து என்ன செய்வது என்று அவர் கண்ணீருடன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஐக்கிய நாட்டு நிறுவன அமைப்பு பெண்களுக்கு குளிக்கும் சவர்க்காரம், உள்ளாடைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்குகின்றது. எனினும் குடிநீருக்கு தட்டுப்பாடு இருப்பதாக முகாமில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்கா தனது உறுதிமொழிகளை முறையாக நிறைவேற்ற முன்வந்தால் கடந்த ஜூன் மாதம் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த ஈரான் தயாராக உள்ளதாக அந்த நாட்டு அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்று வரும் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டுக்கிடையே பேசிய அவர், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கடமைகளுக்கு அமெரிக்கா திரும்பினால் ஈரான் உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தெரிவித்துள்ளார். ஈரானில் திருமணம் நடந்து கொண்டிருந்த வீட்டில் அமெரிக்கா நடத்திய ஆகாய தாக்குதலில் குறைந்தது 4 பேர் இறந்தனர். இறந்தோர்களில் ஒரு பிள்ளையும் அடங்கும். 50 அதிகமானோர் காயமடைந்ததாக ஈரானிய செம்பறை சங்கம் தெரிவித்துள்ளது.
சம்பவத்தின் காணொலியை ஈரானிய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. திருமணம் நடைபெற்ற இடத்தில் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருப்பது காணொலியில் தெரிய வந்தது. பின்னணியில் பலர் கத்துவதும் கேட்க முடிகிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஜூலை மாதத்துக்கு பிறகு மீண்டும் தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றன. கோர்மோஸ் நீரிணையிலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. அங்கு நேற்று முன்தினம் இரு கப்பல்கள் தாக்கப்பட்டன. நீரிணையை அனைத்துலக போக்குவரத்துக்கு மூடியிருப்பதாக ஈரான் கூறுகின்றது. வளைகுடா வட்டாரத்திலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை தடுப்பதில் அது உறுதியாக உள்ளது. பதிலுக்கு ஈரான் மீது தாக்குதல்கள் கடுமையாக்கப்படும் என்றும் புதிய தடைகள் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்கா மிரட்டுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான கடுமையான பதிலடி மோதல்களின் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. இந்திய நிலவரப்படி பிரெஞ்ச் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை கடந்த சனிக்கிழமை 88.10 அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் இன்று கிட்டத்தட்ட 96 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. பிரிட்டனின் முன்னாள் பிரதமரான கியர் ஸ்டார்மர் தலைநகர் லண்டனின் கோல்போர்ன் மற்றும் சென்ட் பார்கிரான்ஸ் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக நேற்று அறிவித்துள்ளார். ஆளும் தொழிலாளர் கட்சியின் தலைவராகவும் பிரதமராகவும் பதவி வகித்த கியர் ஸ்டார்மர் கடந்த மாதம் அப்பொறுப்புகளிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து ஆண்டி பன்காம் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார். பிரிட்டன் நாடாளுமன்றம் கோடைகால விடுமுறை முடிந்து மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் சர்வதேச விவகாரங்கள் மற்றும் சமூக பணிகளில் தனி கவனம் செலுத்துவதற்காக இம்முடிவை எடுத்துள்ளதாக கியர் ஸ்டார்மர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காசாவில் முக்கிய ஹமாஸ் தளபதியை கைது செய்ய இஸ்ரேல் மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கையை தொடர்ந்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 3 சிறார்கள் மற்றும் ஒரு பெண் உள்பட 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் கடத்தப்பட்டு கட்டாய மதமாற்றம் செய்து திருமணம் செய்யப்பட்ட கிந்து இளம் பெண்ணை மீட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைக்க அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிந்து மாகாணம் சங்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த 21 வயதான ஸ்ரீமதி ரீட்டா கடந்த ஆகஸ்ட் 24 கடத்தப்பட்டு பஞ்சாப் மாகாணத்தில் ஏற்கனவே திருமணமான நசீர் ஹுசேனுக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளார். இது குறித்து குடும்பத்தினர் அளித்த புகாரில் ஸ்ரீமதி ரீட்டாவை மீட்ட காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தினர். ஸ்ரீமதி ரீட்டாவை அரசு காப்பகத்துக்கு அனுப்ப காவல்துறையினர் கோரினர். ஆனால் குடும்பத்தினருடன் செல்லவே விரும்புவதாக ஸ்ரீமதி ரீட்டா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை குடும்பத்தினரிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் சந்தியாகோ நகரில் உள்ள பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 3 உயிரிழந்த சம்பவத்தை இணையத்தில் நேரலை செய்வதற்கு உதவியதாக கூறப்படும் 17 சிறுமி மீது 3 கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் சதி திட்டம் தீட்டியதாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த மே 18 சந்தியாகோ இஸ்லாமிய மையத்தில் 17 மற்றும் 18 வயதுடைய இரு இளைஞர்களால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். நார்த் கரோலினா மாநிலத்தைச் சேர்ந்த குறித்த சிறுமி தாக்குதல்தாரிகளின் அறிக்கையை வெளியிடுவதுடன் ஹெல்மெட் கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்பட்ட தாக்குதலை இணையத்தில் நேரலை செய்வதற்கு உதவியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்தின் விலங்கியல் பூங்கா ஒன்றில் நடத்தப்பட்ட யானை காட்சி இனியவாசிகளை கவர்ந்துள்ளது. அந்த காணொலியை அவர்கள் 1 மில்லியனுக்கும் அதிக முறை பார்த்தனர். ஆனால் நேரில் ஒருவர் மட்டுமே நிகழ்ச்சியை கண்டு களித்தார். பார்வையாளர் பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. நிகழ்ச்சியை ரத்து செய்யாமல் நடத்திய ஊழியர்களை இணையவாசிகள் பாராட்டினர். விலங்கியல் தோட்டத்துக்கு சென்று அவர்களுக்கு ஆதரவளிக்க போவதாகவும் இணையவாசிகள் சிலர் தெரிவித்தனர். காணொலியை பகிர்ந்தவருக்கும் ஆதரவு தந்தவர்களுக்கும் விலங்கியல் பூங்கா நன்றி சொன்னது. பொருளாதார நிலை, சுற்றுலா பயணிகளின் வருகை போன்றவை மாறினாலும் விலங்குகள் நன்கு பராமரிக்கப்படுவதாக அது தெரிவித்துள்ளது. குடும்பமாக விலங்கியல் பூங்காவிற்கு வந்தால் அதிலிருந்து கிடைக்கும் பணம் விலங்குகளின் தேவையை நிறைவு செய்ய உதவும் என்று விலங்கியல் பூங்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஒரு திருட்டு அது தெரிய வந்ததும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் தள்ளாடி போய்விட்டனர். போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 18 டன் எடையுள்ள பியரை ஒரு கும்பல் திருடிவிட்டது. மார்க்ளேர் நகரில் உள்ள விநியோக நிலையத்துக்கு சென்ற ஒருவர் போலி ஆவணங்களை காட்டி பப்ஸ் ப்ளூ ரிபன் பியர் லாரியை ஓட்டிச் சென்றார்.
சாண்டியாகோவுக்கு அனுப்பப்பட இருந்த அந்த சரக்கின் மதிப்பு சுமார் $25,000. அதே விநியோக நிலையத்தில் அன்று நடத்தப்பட்ட இரண்டாவது சரக்கு திருட்டு அது என்று காவல்துறை கூறியது. முதலில் அரிசோனாவின் டஸ்கனுக்கு அனுப்பப்பட இருந்த சுமார் $45,000 மதிப்புள்ள மற்றொரு சரக்கும் இதே போன்று கடத்தி செல்லப்பட்டது. இரண்டு சம்பவங்களிலும் போலி ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரே திருட்டு கும்பல் அதில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் காவல்துறை விசாரிக்கின்றது. திருடப்பட்ட பீரை மீட்க உதவுபோருக்கு பப்ஸ்ட் பிரேவிங் நிறுவனம் வெகுமதி அறிவித்துள்ளது. என்ன வெகுமதி என்பதை நிறுவனம் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. பப்ஸ்ட் பிரேவிங் நிறுவனம் 1844 தொடங்கப்பட்டது. அதை நினைவு கூறும் வகையில் பீரை திருப்பிக் கொடுக்க 18 நாள் 44 நிமிடம் அவகாசம் கொடுப்பதாக பப்ஸ்ட் பிரேவிங் நிறுவனம் சமூக ஊடகத்தில் வேடிக்கையாக குறிப்பிட்டுள்ளது. செக்குடியரசன் தலைநகர் பிராகில் மகப்பேற்று அறுவை சிகிச்சையின் போது ஒரு தாய் தீக்காயங்களுக்கு ஆளானார். அறுவை சிகிச்சையின் போது மருத்துவமனை ஊழியர்கள் கிருமி நாசினி ஒன்றை அந்த பெண்ணின் மீது பயன்படுத்தினர். அப்போது அது தீப்பிடித்ததாக ஊடக தளங்கள் தெரிவித்தன. அதனால் 24 வயது பெண்ணின் தொடை, அடிவயிறு உள்ளிட்ட பல இடங்களில் தீக்காயங்கள் ஏற்பட்டது. சம்பவத்தில் பெண்ணின் குழந்தைக்கு எந்த காயம் ஏற்படவில்லை என்று மருத்துவமனை தெரிவித்தது. தாயின் உடல்நிலை தற்போது சீராய் இருப்பதாகவும் அவர் குழந்தையுடன் இன்னொரு வார்டில் இருப்பதாகவும் அது கூறியது. 2024 புளோஃப்கா மருத்துவமனையின் பெயர் மற்றொரு சம்பவத்தில் அடிபட்டது. அது தவறான கர்ப்பிணி பெண்ணுக்கு கருக்கலைப்பு செய்திருந்தது. பின் அவருக்கு இழப்பீடு வழங்கியது. ஜப்பான் ஹோட்டலில் 30 வெள்ளெலிகளை கொண்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த 36 வயது நிரம்பியவர் உயர்நிலை பள்ளி ஊழியர். கடந்த மார்ச் மாதம் அவர் ஒரு 20 வயது பெண்ணுடன் இணைந்து வெள்ளெலிகளை கொண்டார். காவல்துறை அதிகாரிகள் அவரின் கை தொலைபேசியை பறிமுதல் செய்தனர். பெண்ணுடன் சேர்ந்து வெள்ளெலிகளை கொல்ல திட்டமிட்டது அதில் தெரிய வந்தது. அவை கொல்லப்படுவதை காட்டும் காணொலிகள் கை தொலைபேசியில் பதிவாகின. அவர் பிடிபடுவது இது முதல் முறையல்ல. பிப்ரவரியில் அவர் வேறொரு பெண்ணுடன் இணைந்து 20 வெள்ளெலிகளை கொண்டார். அதற்காக அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு துணை புரிந்த 2 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். அவரிடம் விசாரணை தொடர்கிறது. இந்தோனேசியாவின் தேசிய பூங்காக்கள் சிலவற்றில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. அது இன்னும் மோசமாகலாம் என்று அஞ்சப்படுகிறது. 9 பூங்காக்கள் மூடப்பட்டுள்ளன. இந்தோனேசியா தற்போது 6 மாநிலங்களில் தீயணைக்கும் பணியில் ஈடுபடுகிறது. வனத்துறை அமைச்சர் ராஜா ஜூலி அந்தோனி தேசிய பூங்காக்களில் ஏற்பட்டுள்ள தீச்சம்பவங்கள் ஏற்கனவே நடைபெறும் தீயணைப்பு நடவடிக்கைகளை பாதித்திருப்பதாக தெரிவித்தார். தேசிய பூங்காக்களில் ஏற்பட தீச்சம்பவங்களை கையாள இன்னும் அதிகமான ஆதரவு தேவைப்படுகிறது. முன்னெச்சரிக்கையாக பூங்காக்கள் தற்காலிகமாய் மூடப்பட்டிருக்கின்றன. தீயணைப்பு வளங்கள் முக்கிய இடங்களில் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு ராஜா ஜூலி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பிரபல சொல்லிசை கலைஞர் டூபக் சவுரின் மரணத்தில் முன்னாள் குண்டர் கும்பல் உறுப்பினர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. 63 வயது டுவான் ஹெக்பிடி டேவிஸ் ஆபத்தான ஆயுதத்தால் கொண்டதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. 1996 லாஸ் வேகஸில் திரு சகூர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது அவருக்கு 25. 35 ஆண்டு கழித்து திரு சகூரின் மரணத்துக்கு தீர்ப்பு கிடைத்துள்ளது. 1996 செப்டம்பரில் லாஸ் வேகஸ் சூதாட்ட கூடத்துக்கு வெளியே டேவிஸின் உறவினரே திரு சகூரின் ஆட்கள் அடித்தனர். டேவிஸ் அதற்கு பதிலடி கொடுக்க முற்பட்டார். சுமார் 2 மணி நேரத்துக்கு பின் வெள்ளை கடில காரில் இருந்த ஒருவரால் திரு சகூர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடில் காரில் டேவிஸ் வேறொருவரிடம் துப்பாக்கியை கொடுத்து சுடச் சொன்னதாக அரசாங்க வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். 6 நாட்கள் கழித்து திரு சகூர் உயிரிழந்தார். அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டோரில் இன்னமும் உயிருடன் இருக்கும் ஒரே நபர் டேவிஸ். அடுத்த மாதம் 13ஆம் தேதி டேவிஸுக்கு தண்டனை விதிக்கப்படும். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். T20 கிரிக்கெட்டில் மேற்கிந்திய தீவுகள் வீரர் சிம்ரான் ஹெட்மேயர் 7000 ஓட்டங்களை கடந்துள்ளார். முத்தரப்பு T20 தொடரில் ஜிம்பாபேக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 2வது முறையாக 43 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா ஏ அணி நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் US ஓபன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியன்களான ஸ்பெயினின் ஹார்லோஸ் ஆல்கராஸ், பெலாரஸின் அரினா சபலென்கா ஆகியோர் தங்கள் பிரிவில் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர்.
இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் நடப்பு சீசனில் ஆர்சனல் அணி தனது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது. புள்ளி பட்டியலில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது. நடப்பு சாம்பியனான ஆர்சனல் அணி இந்த சீசனிலும் தொடர்ச்சியாக இரண்டு வெற்றிகளை பெற்றுள்ளது. இருப்பினும் மான்செஸ்டர் சிட்டி அணி முதலிடத்தில் இருக்கிறது. ஆர்சனல் அணியும் ஆஸ்டன் வில்லா அணியும் இன்று மோதின. இந்த போட்டியில் ஆர்சனல் அணி 1-0 என திரில் வெற்றி பெற்றது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டி நடப்பு சாம்பியன் பார்சிலோனா எஃப்சி 5-2 என்ற கோல் கணக்கில் ராயோ பால்கனாவை வீழ்த்தியது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டு கணசனை வழங்குகின்றார்கள் www.trtamilori.com. ஒதியோக்கு இலங்கை பெறுமதியில் 379.80% இந்திய பெறுமதியில் 109.91%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.12% இந்திய பெறுமதியில் 94.96%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403.33% இந்திய பெறுமதியில் 116.73%. ஒரு ஐக்கிய நாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.77% இந்திய பெறுமதியில் 128.15%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 235.66% இந்திய பெறுமதியில் 68.20%. இத்துடன் மத்திய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினுடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பரிசுகையில் அமைந்துள்ள வீதி கேசன்கரி, காலிய கோணத்தில் அமைந்துள்ள வீதி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விஜிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை சமீபத்தில் நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
1: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: இதுதான்
5: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
7: VT Superstore, Gala Gones Sasselil,
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
7: Mélodie et Tordre, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர்.
1: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி, GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
2: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக முத்து என்று சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் தேவி தனராஜ் அவர்கள் பிரான்சிலிருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் முத்து என்று சொல்லில் வரும் முதலாவது பாடல்

நேரம் சரியாக 2:47. நீங்கள் இணைந்திருப்பது முத்தாரத்தோடு. இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் தேவி தரராஜ் அவர்கள் பிரான்சிலிருந்து. அவர் முத்தாரத்துக்கான முத்து என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார். அந்த வயலை அவர் தெரிவு செய்திருக்கு முத்து என்ற சொல்லில் வெறும் அடுத்த பாடலாக சாமுண்டி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 2:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் தேவி தனராஜ் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் முத்து என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடலாக அடுத்து வரும் பாடல். ராஜதுரை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 2:57. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் தேவி தர்ராஜ் அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தெரிவித்திருக்கும் முத்தாரத்துக்கான சொல் முத்து. அந்த முத்திலேயே வருகின்ற பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தேவி தர்ராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

இன்றைய முத்தான நிகழ்ச்சிக்காக இனிமையான பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை முத்து என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தேவி தன்ராஜ் அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பெறும் பாடலாக தெரிவு செய்த பாடல் அதர்மம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக முத்து என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் தேவி தர்ராஜ் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவையர் சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள். தேவி மகால் மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
3: மனுஷன் உழைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சு போறோம். முக்கியமா வீடு எம்பிக்க ஓடும், புது வீடு ஒன்று வாங்க ஓடும். ஆறு மூலம் தெரிஞ்சாக்கள் இருக்குமா?
1: கடவுள்
3: கைவிடுத்த மாதிரி இருக்குது. கேமா நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எம்பித்து புது வீடு எம்னு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
1: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரத்னத்தை.
3: ஓ, கடைசியரையும் மறக்க மாட்டேன்.
4: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23.

ஆங்கில தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: இந்த 18604 Volkswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள். வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய

0: குளிச்சு அங்க விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒண்ணும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.

பாடலில் நான் அந்த பாடலை எப்படி ரசித்திருக்கின்றேன் என்று நான் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு பாடலிலும் உங்களையும் ரசிக்க வைத்திருக்கும். நீங்களும் ரசித்திருப்பீர்கள் அந்த நாட்களில், அல்லது இன்றைய நாட்களில் கூட. அதனால் அந்த பாடலுடைய அந்த ரசனையை நீங்களும் வானொலிகளில் வந்து சொல்கின்ற பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதற்காக உங்களை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். மூன்று வார இடைவெளிக்கு பின் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உறவுகளே.

0: பல்கலை வித்தகர் கமலஹாசன் அவருடைய குரலில் இந்த பாடல் ஒலித்திருக்கின்றது. இளையராஜா அவருடைய இசை, கங்கை மரனுடைய வரிகள், அவள் அப்படித்தான் என்கின்ற திரைப்பட பாடல். இந்த பாடல் பல கதைகளை சொல்லி நிற்கின்றது. பெண்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து மீள்வதற்கான வரிகளை கங்கை மரன் அழகாக சொல்லியிருக்கின்றார். பெண்கள் ஆண்களுக்கு கீழ்தான், அவர்களோடு அடிமைப்பட்ட வாழ்க்கையோடு தான் வாழ வேண்டும் என்கின்றது போல் இந்த பாடல் வரிகள் செல்கின்றது. அப்படியாக இந்த திரைப்படமும் ஒரு சற்று வித்தியாசமான திரைப்படமாக அந்த நாட்களில் வெளிவந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2-3 தடவைகள் நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு மிக மிக ஒரு வித்தியாசமான கதை. பெண் அடிமைத்தனத்தினை ஆண்களுக்கு அடிமைப்பட்டவர்களாகத்தான் அவர்கள் வாழ வேண்டும், அப்படியான ஒரு கதை அம்சத்தினை கொடுத்து இந்த திரைப்படத்தை பின்னியிருக்கின்றார்கள். அழகான திரைப்படம், அழகான பாடல் வரிகள், அழகான இசை, இப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. எல்லாவற்றுக்கு மேலாக கமலஹாசன் அவருடைய குரல் இந்த பாடலுக்கு மேலும் மெருகூட்டுவதாக எனக்கு தெரிகின்றது. சரி, வானொலியில் நிற்பவரை கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம். பார்த்திபன் சொல்லுங்கள்.
1: நலம் தானே?
0: நலம் நலம் நலம். நீங்கள்
1: குளிர்வான காலநிலை
0: இல்லை? காலநிலை இங்கு வெப்பநிலை தான்.
1: தொலைபேசியில அழைக்க முடியாது வானொலிக்கு. இன்றைக்கு தான் நான் காலமா ராஜாவாக ஆச்சு, பிறகு சோபிதாவாக ஆச்சு, இப்ப உங்களோட இந்த மூணு கருத்தி கொண்டிருப்போம். இந்த நல்ல ஒரு பாடல். எனக்கு கமலஹாசன் ஒரே ஒரு பிடிப்பு என்ன சொல்லுங்க, அப்போ சில படங்கள் கிழவன் மாதிரி கழகத்தை செய்வோம், அந்த இந்தியன் போன்ற படங்கள்ல அந்த எனக்கு அந்த அவரை குரல், அந்த குரல் தான் எனக்கு பிடிக்கும். அந்த இளந்த குரலை விட அந்த வயசு மன குரல காய்ப்பாரல்ல, இது என்ன கடல் மீன்கள் மற்றது இந்தியன் இந்தியன் அந்த முதலா முதல் அந்த அந்த அந்த அந்த குரல் எனக்கு பெருசா பிடிக்கும். ஏன்னா அந்த அதை கொஞ்சம் நன்மை அந்த கொஞ்சம் கேட்கக்கூடிய இருக்கு. அந்த இளம்ப குரலை விட அந்த வயசு போன குரல் எனக்கு நல்லா பிடிக்கும் என்பதை கூறிக்கொண்டு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த பாடம் என்ன இருக்கு படம் எனக்கு எடுத்து ஞாபகம் இல்லை. இது சில இருக்கிறது என்ன படம் சொன்னீங்க? இளவ காலம்.
0: அவள் அப்படித்தான்.
1: அவள் அப்படித்தான். ஆஹா, அது கமலஹாசன் அந்த இவர் மாதிரி
0: கமலஹாசன் ஸ்ரீ பிரியா அப்படி நினைக்கின்றேன். சரியா தெரியவில்லை. 2 நாட்களுக்கு முன்னதாக பார்த்த திரைப்படம்
1: சொன்னா இவர் என்ன செய்யறாரு டக்குனு ஞாபகம் வருது இல்லை எனக்கு. இவர் என்ன டக்குனு ஞாபகம் வரல. அவள் அப்படித்தானே இந்த படம் வெளிவச்சிருச்சோட இருக்கலாம். என்னோட படங்கள் இருக்கிறது அதுல இருக்கு. சிவகுமாருமா அதுல
0: தெரியவில்லை.
1: படம் பார்த்தேன் கமலஹாசன் சிவகுமாரும் அது அப்படி அந்த படமும் தெரியவில்லை. சில பெயர்கள் தெரியும், அது பெயர்களுக்கு படத்துல கதை சில கதை தெரியும், படம் தெரியாது, பெயர் தெரியாது. அப்படியான நிலைமையில இருக்க நான் அந்த அவள் இன்னொரு அடுத்து பார்த்த சில என்ன இருக்கலாம் அப்படி ஒன்னு படம் பார்த்தேன்னா அது அதான் தெரியவில்லை என்பதை கூறிக்கொண்டு நன்றி வாழ்த்துக்கள். கருணால நீங்கள் வந்திருக்கீங்க, நாங்களும் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள தொலைபேசியில ஒரு பிரச்சனை இருந்து நான் சிம் கார்டு அனுப்பிட்டாங்க. அது சிம் கார்டு வந்து அது வேலை செய்ய மாட்டேன்ட்டு. அப்ப அவங்க பழைய நம்பரை வேலை செய்ய விட அது 2-3 நாள்ல நின்றுட்டு இப்ப தொலைபேசியில சிம் கார்டு அவசரம் ஆக்டிவேட் பண்ணி தாரம், நீங்க போடுங்க வேலை செய்ய. அது வேலையே செய்யவில்லை. திருப்பி சொல்லி அதை எடுத்து நான் கலட்டி போட மாட்டேன்தானே. அப்ப ஒரு ஆள்கிட்ட கொண்டு கலட்டி போட்டு வந்த அப்புறம் இன்றைய காலமா கூட இந்த தொலைபேசியில ஏதோ அமர்த்தப்பட்டு பேசி மாட்டேன். வீட்டுக்கு வந்து அமர்த்தி அமர்த்தி பார்த்தா வரவில்லை. வெளியில போய் யாரையும் கூப்பிடணும், வெளியில போய் நின்று பார்த்தா ஒரு தேக்கங்கள்லாம் சும்மா இருக்கும். அது வெளியில டிக்கெட்ல ஒரு அமர்த்தி பார்ப்பேன், அமர்த்தி பார்த்தேன் அந்த இல்லைன்னா இன்றைக்கும் கலட்டிருக்கோம். இப்படியா போ இருக்கு. அருமத்தவர்
0: நன்றி, வாழ்த்துக்கள். பாத்திபன் சந்திப்போம்.
2: நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை.
0: நான் ரசித்த பாடல் அந்த வகையில் அடுத்த பாடலாக

0: ஸ்டீவ் பாஸ் ரூமியும் சுசிலாமா இணைந்து பாடிய ஒரு சற்று வித்தியாசமான பாடல். இரண்டு உள்ளங்களின் மன வழிபாட்டினை, காதல் வழிபாட்டினை அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கான இசையினை கொடுத்திருக்கின்றார் ஜே யூஐ என்கின்ற ஒரு இசையமைப்பாளர். இவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடன் உதவியாளராக இருந்ததாக சொல்லப்படுகின்றது. யாருக்கு யார் காவல் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல். இந்த பாடலை இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் தமிழ்ச்சேவையில் நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். காலை பொங்கும் பொங்குனால் அதே நேரத்தில் நீங்கள் கேட்டவை. இப்படியாக பல தடவைகள் இந்த பாடல் ஒலிக்கப்பட்டிருக்கின்றது. பலருடைய விருப்ப பாடலாகவும் இருக்கின்றது. பாடலுடைய அர்த்தங்கள் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் அந்த மெட்டு எஸ்பி மற்றும் சுசிலாமா அவர்கள் பாடியிருக்கின்ற அந்த விதம் நெஞ்சை கவர்ந்து செல்கின்றது. அப்படியாக என்னை கவர்ந்திருக்கின்றது. சரி, வானொலியில் நிற்பவர்களுக்கு இப்படி கவர்ந்திருக்கின்றது பார்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்கள். அதே நேரத்தில் இந்த பாடலின் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்து கொள்கின்றேன். சரி, இந்த தொடரை துண்டித்து வணக்கம்.
1: எனக்கு இல்ல, சில சில பாடங்கள்ல ஒரு பாடத்தை இந்த நேரம் ஒளி வைப்பாங்க. அத கேட்க ஆட்கள் கூட விரும்புவாங்கன்னு சொல்லி இப்ப என்ன சில சில பாடங்கள், அதாவது என்ன அப்ப ஒரு பாடம் கேட்டிருந்த காலத்து முன்னதுல என்ன நேரத்தை கொடுத்தா இப்ப இங்க பார்த்தாலும் அந்த ஒரு பாட்டு சௌந்தர பாட்டுக்கு இல்ல அப்போ அதைத்தான் ஒளி. அதே மாதிரி என்ன இந்த மல்லிகை முன்னை
0: நீங்க விரும்பி கேக்குறாங்க, நீங்களும் வித்தியாசமான பாடல
1: கேட்கறோம். காலம் ராஜா கிட்ட பாடல் குறைவு நேற்று முடி போல என்ன அந்த ஒரு பாட்டு கேட்ட என்ன கண்ணை நம்பாதீங்கள் அது போல ஒளிவிப்பு குறைவு என்ன
2: இருப்பதா இறப்பதா அழுவதா சிரிப்பதா அம்மா தாயே.
0: ஒழித்துக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்நிலையில். நான் ரசித்த பாடல், நான் ரசித்த பாடலில் அடுத்து வருகின்றது.

அந்த ஆயர்பாடு கண்ணு கோபிகா ஸ்திரீகளை அளவச்சான். இந்த ஆடுதுறை கண்ணு சுந்தரவல்லி நாச்சியாரை அளவச்சுட்டானே. நான் அழுதாத்தான் உனக்கு சந்தோஷம்னா கண்ணா, உனக்காக நான் அழுகுறேன் அழுகுறேன் அழுதுகிட்டே இருக்கிறேன். நான் மட்டுமா அழுகிறேன், என்னோட சேர்ந்து என் நாதசுரமும் அழுகுதே, கேட்கிறியா?

கச்சேரியில பல ராகங்கள் வாசிச்ச என்ன, வாழ்க்கையில முகாரி ராகத்தை மட்டுமே வாசிக்க வச்சுட்டியே, உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்?

காலி கத்துனப்போ புடவையோட வந்தேன், சத்யேந்திரன் கத்துனப்போ கருதனோட வந்தேன், இந்த சுந்தரவன் நீ கத்துறப்போ தவளோட வாயே. கண்ணா

0: பூந்தோட்டம் திரைப்படத்திற்காக அச்சி மனோரமா பாடியிருந்தார். ஆனால் இந்த பாடலை பாடுகின்ற பொழுது அவர் மிக மிக இளமை காலமாகத்தான் இருந்திருக்கின்றார். பாடலுக்கான கல்வரிகளை வாலி அவர்கள் தர இசை வடிவத்தினை சங்கர் கணேஷ் கொடுத்திருக்கின்றார். தமிழ் திரையுலகை பொறுத்த மட்டில் மனோரமா அவர்கள் ஒரு பல்துறை கலைஞியாக வலம் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த பாத்திரமாக இருக்கட்டும் பிச்சு பின்னி நடித்து விடுவார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு எங்களுக்கு கிடைத்திருந்த ஒரு பொக்கிஷம் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். நடிப்பாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் பல பாடல்கள் பாடியிருக்கின்றார். அழகாக இந்த பாடல் ஒரு நகைச்சுவையாக கூட வருகின்றது. பல ராகங்களில் மாறி மாறி வருகின்றது. ஒரு கண்ணனை நினைத்து இறுதியில் இரண்டு மூன்று பாடல்களையும் அங்கே இணைக்கப்பட்டு இசையமைப்பாளர் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதை அழகாக பாடியிருக்கின்ற மனோரமா அவர்களுக்கு நாங்கள் ஒரு சபாஸ் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இன்று அவர் உலகில் இல்லை. இப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. வானொலி இணைப்பவர்களை கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராகினி அல்வம். நீங்க நலமா?
0: நலம் நலம் நலம். நீங்கள்?
1: ஆமாம் நலம். நன்றி.
0: சொல்லுங்க.
1: நல்லா விளக்கம் எல்லாம் கொடுக்குறீங்க பாடலுக்கு. நானும் கூட தான் கேட்டுருக்கேன். எனக்கு எல்லா சினிமா பாடல் வேண்டாம், பழைய பாடல் கொஞ்சம் விருப்பம். எனக்கு உண்மையிலேயே அந்த எல்லா இதுகளும் தெரியாது, முழு இதுகளும். அந்த பாடல்கள் உண்மையிலேயே மனோரமா சில இதுகளும் அந்த பாட்டை கேட்கவே ஒரு சந்தோஷமா இருக்கும். அவளுக்க காலமா இருந்தவ
0: தானே. நீங்களும் கண்ணனை தேடி நீங்களும்
1: தேடி வைத்ததை தான் வீட்டில் வைத்து கொண்டிருக்கோம்.
0: தேடி வைத்தது தான் சொல்லுங்க.
1: என்ன நான் அது அழகு மயிலாட அப்படின்னு எங்களாவது எத்தனை நேரம் கேட்டாலும் அந்த உண்மையிலேயே சரிக்காது அந்த பாடல்.
0: அந்த பாட்டு அவ பாட இல்லையே?
1: இல்ல அவ பாடி நீங்க இவ மனோரமா பாடின பாடல.
0: இல்ல இல்ல, இது வந்து நான் ரசித்த பாடல் சொல்லி நான் தான் பாட்டை சொல்லி பாட்டுக்கு கருத்து சொல்றது. இது என் தெரியும் பாட்டு, நான் ரசித்த பாடல். இதுல நான் நீங்க அந்த பாட்டுக்கான கருத்தை சொல்லலாம்.
1: நீங்க விரும்பி போட்ட பாட்டுக்கு இப்ப உண்மையிலேயே நம்ம முதல் பாட்டு
0: வாழ்த்துக்கள்.
2: வணக்கம்
0: ரோசாலி. சொல்லுங்க. நலம் நலம் நலம். என்ன நீங்களும் கண்ணனை தேடிட்டீங்களா? தெய்வம் இல்ல மனோரமா அவருடைய தன்னுடைய காதலனை தான்
2: தேடுறான்.
0: அதுக்கு பேர் கண்ணன். அவருக்கு பேர்
2: அவருக்கு பேர் கண்ணன் வச்சு தேடுறான். ஒருத்தர கண்ணன் என்று தேடி எடுத்துட்டு பல அர்த்தங்கள் உண்டு. அதுல நானும் அவள் பாடலை ரசித்து கேட்டேன். இனிமையாக இருந்தது. உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
3: மீண்டும்
0: சொல்லுங்க.
3: என்னன்னு இவ வந்து நகைச்சுவையா நடிப்பானே? ரெண்டு பேர் தான் பெண்கள், அத்தனை பேர் ஆண்கள் இருந்தாலும் பெண்கள் ஒவ்வொரு ஒண்ணுக்கும் சொல்றேன். ரெண்டு பேர் தான் நகைச்சுவைக்கு வந்தவர்கள்.
0: அதான்
3: பாடல் நடிப்பு எல்லாத்தையும் செய்தவர்கள் பாடல். ஆனா கோவிசோட பாடினமா எனக்கு தெரியவில்லை. ஆனா இவ வந்து பாடல் அந்த இதுல ஒன்று இருக்க பாட்டி பாட்டி சொல்லி தட்டாத பாட்டி
0: சொல்லித்தட்டாத
3: தத்துவ பாடல் மாதிரியே நல்ல நல்ல ஒரு பாடலா இருந்தது. கன பாடல் பாட எனக்கு இது ஒண்ணு ஞாபகம் பாட்டு சொல்ல என்ன நெல்ல பத்தி எல்லாம் சொல்லுவாரு, தத்துவமா சொல்லுவாரு. அதே இந்த ரெண்டு பேரை விட வெறுமே அந்த நகைச்சுவை பெண்கள்ல வரல. கணவர் நடிப்புக்கு வந்தாலும் ஆண்கள் தான் கூட நகைச்சுவைக்கு வந்தது. இவங்க ரெண்டு பேர் தான் நகைச்சுவைக்கு
0: இருக்கின்றார்கள், சச்சு இருக்கின்றார், கோவை சரளா சச்சு ஒரு சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்களை ஆண்களை விட
3: பெரிசா பெரிசா கதைக்கப்படவில்லை, பெண்களை பெருசா கதைக்கப்படவில்லை. வேற ஒரு ரெண்டு பேரும் தான் நம்ம ஆண்கள் கூட இருந்தவர்கள் சில பாடலையும் அந்த பாட கேட்டு கூட ஒரு சிரிப்பு வரக்கூடிய பாடலாகவும் கண்டிப்பா பாடல் அமைந்திருக்குன்னு சத்தம் வந்திருக்கு, சிரிப்பு வந்து எல்லாத்தையும் வரக்கூடிய கலந்தர் கலவையா கொடுத்தார் சில பாடல்கள். எல்லாத்த ஒரு ஒரு சொல் சிரிப்பா இருக்கும், ஒரு சொல் கவலையா இருக்கும், அப்படி அப்படியான சில பாடல் இருக்கு அருள்மொழித்தவன். கண்ண பாடல் அவர பாடல் இருக்கு என்ன ஒன்று சிரிப்பா இருக்கும், ஆரம்ப சிரிப்பா, அதுப்புறம் தத்துவம் வரும், அப்புறம் கவலையா வரும், அப்புறம் சிரிப்பா, அப்படியே இந்த மாற்றி மாற்றி இந்த குரலை எல்லாம் மாற்றுற அளவுக்கு பல பல பல கலைஞராக இருந்த ஒரு இருவர் ஒருவர் எங்களிடம் விட்டு போட்ட அதான் பெரிய ஒரு கவலை. என்ன இன்னும் இருந்தா இன்னும் பல பாடலை தந்திருப்பார் கூறிக்கொண்டு
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். என்ன
0: மாதிரி ராதைய பார்ப்போது இல்லை கண்ணாவா
4: கேட்டுக்கிறோம்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
4: நன்றி வணக்கம்.
0: விழுந்து கொண்டிருப்பது நான் ரசித்த பாடல் டிஆர்டி தமிழில் அந்த வரிசையில்.

ஜெயச்சந்திரன் அவர்களுடைய ஒரு அழகிய பாடல். கூடுதலாக ஜெயச்சந்திரன் பாடிய அத்தனை பாடல்களுமே ரசித்து ரசித்து கேட்கக்கூடிய பாடல்கள் தான். மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் தமிழை மிக மிக நேசித்த ஒரு அற்புதமான பாடகர். எனக்கு மிக மிக பிடித்த பாடல் அனைத்துமே அவருடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அந்த குரலில் இருக்கின்ற ஒரு கனிவு இனிமை இப்படியாக நிறைய சொல்லிக்கொள்ளலாம். இந்த பாடல் நெருப்பில் பூத்த மலர்கள் என்கின்ற திரைப்படத்தில் கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவருடைய கவி வரிகள் இங்கே அழகாக இருக்கின்றது. ஒரு ஆண் தன்னுடைய வருங்கால துணியை நினைத்து அந்த வரிகள் சொல்லுகின்றது, அழகாக பின்னப்பட்டிருக்கின்றது, கோவையாக செல்கின்றது வரிகள். இப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது, நிச்சயமாக உங்களையும் கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த பாடலுக்குள் நுழைந்து கொள்கின்றேன். நிகழ்வினை நிறைவு செய்யும் பாடலாக

மாம்பழம் போல உடம்பிருக்கு மனசுல ரொம்ப பசி இருக்கு. மாம்பழம் போல உடம்பிருக்கு மனசுல ரொம்ப பசி இருக்கு. மச்சான் பேச்சை கேட்டு நடந்த மயக்கம்.

0: நான் ரசித்த பாடல் இறுதியாக நீங்கள் கேட்டிருந்த பாடல் சிஎம் சவுந்தரராஜன் ஜானகி அம்மா இணைந்து பாடியிருந்தார்கள். ஒரு அசத்தான துணை பாடல். ஆனால் இந்த பாடல் எங்களுடைய பழம்பெரும் நடிகர்களுக்கு அவர் குரல் கொடுத்து பாடவில்லை. பின்னணி காலத்தில் வந்த ஒரு நடிகருக்காக டிஎம் சவுந்தரராஜன் குரல் கொடுத்து பாடிய பாடல் இது. அதாவது நடிகர் சுதாகருக்காக பாடப்பட்ட பாடல். கூடுதலாக என்னை பொறுத்தமட்டில் நம்புவதற்கு சற்று கடினமாகத்தான் இருந்தது. மற்றவர்கள் சொல்கின்ற பொழுது, ஆனால் திரைப்படத்தில் அந்த பாடலினுடைய காட்சியை பார்க்கின்ற பொழுது அதை நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படியாக இந்த பாடலை தன்னுடைய வளமையான பாணியிலிருந்து மாறி அந்த குரல் வடிவத்தையும் சற்று விளக்கி பாடியிருக்கின்றார் டிஎம்எஸ் அவர்கள். இசை வடிவம் இசைஞானி. இந்த பாடலுக்கு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கிழக்கே போகும் ரயில் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறவில்லை என்ற கருத்தையும் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஆனால் பாடல் காட்சிகள் தற்பொழுது வெளிவந்து இருக்கின்றது. அந்த திரைப்படத்தை நான் நீண்ட நாட்களுக்கு முன்னதாக பார்த்திருக்கின்றேன். அதாவது நான் ஏகனேன் சுமாராக ஒரு 25 வருடங்களுக்கு முன்பதாக பார்த்த ஞாபகம் கிழக்கே போகும் ரயில். ஆனால் மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும். இந்த பாடல் திரைப்படத்தில் இருக்கின்றதா இல்லையா? ஆனால் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. இப்படியாக நிறைய பாடல்கள் திரைப்படங்களுக்காக அமைக்கப்பட்டிருந்தாலும் திரைப்படத்தில் இடம்பெறுவதில்லை, பின்னர் பாடலாக வெளிவந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பாடலாக இது இருக்கவும் கூடும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நான் ரசித்த பாடலை இதோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இதனை நேரம் ரசித்த உங்களுக்கும் என்னோடு கலந்து கொண்டு பேசிய அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து வானொலிகளில் மணிக்கொரு தடவை செய்த தலைப்பு. அதனைத் தொடர்ந்து வருகின்றது கதம்பம்.
1: கூட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை புரிய

0: பாரிஸ் லாச்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
1: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: தனது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாபுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: Der AU 18604 Volkswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா.
2: நேரம் 4 மணி.

அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஆசிரியர் சங்கங்களின் ஏற்பாட்டில் நாடளாவிய ரீதியில் அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களிலும் ஒன்று மதிய உணவு இடைவேளையின் பொழுது அடையாள கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. இதன் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினரும் மதிய உணவு இடைவேளையில் அடையாள போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளதாக யாழ் தகவல் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. அரசாங்கம் கொண்டுவரும் முனையும் 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்திற்கு எதிராக வரும் வியாழக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக பொதுமக்கள் மற்றும் ஏனைய எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து பிரமாண்டமான போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாக சமஜக ஜனக பலவேக பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதகம பண்டாரா தெரிவித்திருக்கின்றார். வவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க கிளையினரால் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட குறித்து போராட்டம் ஒன்று பல்கலைக்கழக நுழைவாயிலுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சமூக நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டங்களின் ஒரு அங்கமாக இந்த போராட்டம் இன்று வவுனியாவில் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது. தற்பொழுது எல்நினோ தாக்கத்தினால் ஏற்பட்ட வறட்சியால் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறை மற்றும் மாவட்டத்தின் மக்களின் குடிநீரை நிரந்தரமாக பூர்த்தி செய்வதற்கான முழு நடவடிக்கையையும் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கா எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்திருக்கின்றார்.

இலங்கை கிரிக்கெட்டின் முன்னாள் தலைவர் ஜமி சில்வா மற்றும் முன்னாள் செயலாளர் கிரிசந்த கம்புவத்த ஆகியோர் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவில் முன்னிலையுமாறு அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது நடைபெற்று வரும் ஒரு விசாரணையின் ஒரு பகுதியாக இவ்வழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரண்டாயிரத்தி 2026 ஐந்தாம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சையின் முடிவுகள் சற்று முன்னர் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் குறித்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 55,000 பேர் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்றுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. மணிக்கொண்டும் 56,000 பேர் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்றுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இந்த பரீட்சைக்கு 294,132 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களில் 289,867 பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கில் 2 குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜியாரத்ன வெளிக்கடை சிறைச்சாலையின் விசேட பாதுகாப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிகால் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கு 7 வீதம், 14 கடுமைய சிறை தண்டனை விதத்துடன் அந்த சிறை தண்டனைகளை ஒரே நேரத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அத்துடன் 2,00,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முன்னிலையாக உள்ளார் என அவரது சட்டத்தரணி முதித்த அரலொகு முதலி தெரிவித்திருக்கின்றார். குறிப்பிட்ட தேதியில் காலை 9 ஆணைக்குழுவில் முன்னிலையுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நாமலுக்கு எழுத்துப்பூர்வமாக முறைப்படி அறிவித்துள்ளது எனவும் சட்டத்தரணி தெரிவித்திருக்கின்றார். மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் மருமகள் பிரிஸ்டி முகர்ஜி தனது 28 வயதில் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கும் சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழக முதல்வர் விஜய் ஜோசப் பெயரில் அறக்கட்டளை நடாத்தி 10,00,000 ரூபாய் வரை நிதியுதவி தருவதாகவும் தொழில் தொடங்க கடன் வழங்குவதாகவும் கூறி இணையம் மூலம் பண மோசடிகள் நடந்துள்ளதாக மத்திய பிரதேச காவல்துறையில் 6 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை அருகில் உள்ள தெற்கு ஈரானின் சீரிக் பகுதியில் உள்ள பண்டார் கூடக் என்ற இடத்தில் நடைபெற்ற திருமண மண்டபம் ஒன்றின் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இந்த தாக்குதலில் 4 குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக ஈரானிய சம்ரை சங்கம் தெரிவித்திருக்கின்றது. துருக்கியின் இஸ்தான்புல் நகரின் ஜில்விர் மாவட்ட கடற்பகுதியில் இன்று அதிகாலை 2 சரக்கு கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 10 மாலுமிகள் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. கோகோவில் இருந்து அலோகியா நோக்கி சென்ற அல்ஸ் என்ற கப்பலும் இண்டஸ் காமின் துறைமுகத்திலிருந்து கரனிஸ் எலுகி நோக்கி சென்ற துக்பெரக் இமால்லூ என்ற கப்பலுமே இன்று அதிகாலை 3 அளவில் மோதியுள்ளதாக இஸ்தான்புல் ஆளுநர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. இந்தோனேசியாவின் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் அரசாங்கத்தின் இலவச உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட 500 மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.

ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை செயலகத்தில் செப்டம்பர் 1 ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் சுழற்சி முறை தலைமையினை பிரான்ஸ் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலகளாகிய அமைதி, பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அமைப்புகளின் சீர்திருத்தங்கள் குறித்த விவாதங்களுக்கு பிரான்ஸ் தலைமை தாங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் திட்டங்கள் மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் மொபைல் போன் தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்துவதற்கான முழுத்தடை நடைமுறைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. சிக், என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்லை அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடன்

வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஹீரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிங்கா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவைகளில் இவற்றோடு கடலுள்ள பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஹீரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் உண்டாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஹீரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஹீரோ சஜன், 01 60 20 49 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.

வரிசையில் கதம்பம். கதம்பனிகளோடு உன்னை காத்திருக்கும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். மூன்று வாரங்களுக்கு பின்பதாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. கதம்ப நிகழ்ச்சியில் உங்கள் தாயகத்தில் இருக்கும் ஊர்களின் பெயரை கண்டுபிடிப்பதாகவும், நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியில் இருந்து இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கில் மற்றும் எழுத்து வழக்கில் இருந்து அற்றுப்போயிருக்கின்ற சொற்களை கண்டுபிடிப்பதாகவும் இந்த நிகழ்வு செல்கின்றது. நிகழ்வோடு பேசி சுவாரஸ்யமாக நிகழ்வினை கொண்டு செல்லும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: இன்றைய நிகழ்வினை ஆரம்பித்து வைக்க முதலில் நான் தருகின்ற சொல் ஒரு பண்டைய தமிழ் சொல், அன்ன சாரம். ஆனா ரெண்டு சொல்லி இன்னன்னா ரெண்டு சொல்லி நானா, சாவன்னா சானா, இம்மன்னா சாரம். நாங்கள் சாதாரணமாக சொல்லிக்கொள்கின்ற சாரம், அன்ன சாரம் என்றால் என்ன? இந்த அன்னசாரம் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட போரின் பொழுது பல லட்சம் மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அங்கே, இதற்கு மேல் சொன்னால் படித்து விடுவீர்கள். சரி, அடுத்து ஊரின் பெயருக்குள் நுழைகின்ற நேரத்தில் தென்மராட்சியில் இருக்கும் ஒரு ஊர் நான்கே நான்கெழுத்துத்தான், நான்கே நான்கெழுத்துத்தான். இந்த மன்னிக்க வேண்டும், இந்த ஊரின் பெயரை நாங்கள் சொல்கின்ற பொழுது எங்களுடைய ஒரு இலை வகை மரக்கரையில் முக்கியமாக ஒரு சத்துள்ள உணவான ஒரு இலை வகையை எங்களுக்கு நினைவு வருகின்றது. அதனுடைய ஆரம்ப உச்சரிப்பு கிட்டத்தட்ட இப்படி வரும், ஆனால் முதல் எழுத்து மாறி வருகின்றது, முதல் எழுத்து மாறி வருகின்றது. அதனை, இந்த முதல் எழுத்தை நாங்கள் மாற்றி அடுத்து வருகின்ற இன்னொரு எழுத்தை நாங்கள் இடுவோமானால் எங்களுடைய உணவில், அதாவது இந்த நாட்டில் அந்த தாவர இனம் இல்லை, எங்களுடைய ஆசிய நாடுகளிலிருந்தான் இங்கே இறக்குமதி செய்யப்படுகின்றது. அங்கிருக்கும் பொழுது நாங்கள் அவற்றை பெரிதாக கவனிக்காவிட்டாலும் இங்கிருந்து நாங்கள் அதை கவனித்துக் கொள்கின்றோம். ஆனால் அங்கிருப்பவர்களை கேட்டால் இதெல்லாம் சாப்பிடுகின்றோன்று அங்கிருப்பவர்கள் கேட்கின்றார்கள். அப்படியான ஒன்றின் பெயர்தான் இந்த ஊரின் பெயராக வருகின்றது, தென்மராட்சியில் நான்கெழுத்து. சரி, எல்லா பக்கத்திலும் வந்திருக்கிறீர்கள், வைபர், வாட்ஸ்அப். அப்படியாக முதலிலே வந்தவர் திக்கம் நடா அண்ணா, வணக்கம்.
1: வணக்கம் அருமளித்தவன், நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம், நீங்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: சொல்லுங்க,
1: அன்னசாரம் என்று சொல்லி சொன்னீங்களோ, அது எனக்கு தெரியாது. அம்மா அந்த உலை மூடி வச்சுக்கொண்டு அப்படி சரிச்சு படிக்க ஒரு வார சிலவம் உண்டு, இந்த பேராயிருக்கு.

0: மறந்து போனீங்களா?
1: நீங்கள்
0: சொல்லுங்க.
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம் கூறிக்கொண்டு இதுக்கு திக்கநாடா அண்ணா தெரியாதுன்னு சொல்லி போட்டு போனதுக்கு நான் சொல்லி பாக்குறேன். நாங்க குடிச்சபடியா சொல்லி பாக்குறேன். அதுக்கு கஞ்சி என்று சொல்லிக்கொண்டு அதான் அவருக்கு தெரியாதுன்றால் அதை இருக்க தெரியப்படுத்தி விடுவோமே. அதிக குடிக்கல கொஞ்சம் பணக்கார நாட்டுல இருக்கணும். அதே இடத்துல டவுன்களுக்கு இருக்கிறாக்கும் குடிக்க மாட்டோம். கிராமப்புறத்துல இருக்கிறாக்கும் குடிச்சிருப்போம். அதால நாங்கள் குடிச்சு அதால கஞ்சி என்று கூறிக்கொண்டு அடுத்ததுக்கு அல்லாரை என்று கூறி பாக்குறேன்.
2: நீங்க
0: பாப்பம்
2: முதல் முன்னுக்கு வர்றதே அந்த இடத்துல முன்னுக்கு இப்படி வரும் என்று சொன்னீங்க. தைக்கிறதோ ஏதோ உண்டு
0: வானாவை போட்டு பாருங்க.
2: வெள்ளார வெள்ளார நான்டை சம்பல் போட்டேன். வெள்ளார நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மனம் சந்திப்போம். வணக்கம்
3: அக்கா. நான் மறந்துட்டீங்க ஆகுமன்னு.
0: ஏன் உங்களை எல்லாம் மறக்கிறேன்? வந்த உடனே தோட்டம் தோட்டம்லாம் எடுக்கணும். அது வர எனக்கு பிரச்சனை
3: வந்துருமே.
0: சொல்லுங்க.
3: நானும் கஞ்சியும் வல்லாறு அல்லாறு என்று சொல்லி
0: வேற ஊருண்ட பேர் வல்லாறையா இல்லாட்டி அல்லாறையா?
3: அல்லாறு அல்லாறு. கச்சலுக்கு வல்லாறு.
0: கச்சலுக்கு வச்ச கச்சல் தானே சத்து இருக்கு. இப்பதெல்லாம் சாப்பிடுறோம். ஊர்ல இருக்க எக்கத்திரி மீன் பாக்குறேன்.
3: என்ன
0: உள்நாடு வந்தான் வெள்ளாரையெல்லாம்
3: தோடுறானே
0: எல்லாம் தோடுறோம். அங்க இருக்க எங்க குப்பை கிடந்த என் கொண்டு வர மூதவியா கொண்டே போடன்னு திட்டுறது.
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். சரி, அவரே தொடர்ந்து
4: போட்டு
0: பண்பாட்டு
4: கலாச்சாரம்
0: சொல்லுங்க.
4: நான் இது கஞ்சிதானி கடைசி யுத்த காலத்துல பிரசித்தது. கூழன்னு சொல்வார்கள், கஞ்சியன்னு சொல்வார்கள். மற்றது வெள்ளாரை.
0: வெள்ளாரை
4: வெள்ளாரை
0: எல்லாரையிலிருந்து வெள்ளார வந்ததா வெள்ளாரையிலிருந்து எல்லார வந்ததா?
4: எடுக்கலாம் வெள்ளாரை, அது முந்தி இங்க வெளியில மலைநாட்டில எல்லாம் நிறைய வெள்ளார இருக்கு தானே, அங்க பாவிச்சவே தானே, மலைநாட்டிலேதான் அது கூடியதா கூட வளர்றது.
0: ஆமா,
4: நாங்க பாவிச்சாங்க, நாங்க ஹண்டியில இருக்கல வெள்ளாறு அங்க நடுவில் மலைநாட்டில இருந்து வேற்றாது.
0: நிச்சயமா,
4: இப்ப முருங்கையிலேயே யாழ்ப்பாணத்தார்கள் சாப்பிட இனம் இல்ல, இங்கே அருமையா நாங்க அதை வாங்குறோம் என்ன.
0: ஆமா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மட்டும் சந்திப்போம். சரி, இதுல சியாமலா காத்திருக்கிறார். வணக்கம்.
5: வணக்கம். லீவ்ல நின்றதெல்லாம் ஒழுங்கெல்லாம் மறந்துட்டீங்க?
0: என்ன ஒழுங்கம் மறந்தன?
5: வாட்ஸ்அப் ரெண்டு தரம் எடுத்துட்டீங்க.
0: வாட்ஸ்அப் ரெண்டு தரம் இல்லையே, மாறித்தான் எடுத்தேன். முதல்ல அங்க கதை இஞ்சால இல்ல, ஜெனிய எடுத்து இஞ்சால மெட்ட நம்பர்ல நின்றவே எடுத்து அது எடுத்து, அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப்புக்கு அப்புறம் உங்களோட அழைப்பு வந்து அங்க திக்க நடான வந்து
5: என்னடா
0: பிரச்சனையா கிடக்குது.
5: அதுக்கு பிறகு ரெண்டு லேண்ட் லைன் எடுத்து அடுத்தது என்னட்ட வந்திருக்கோம்.
0: ஆண்டவா, இந்த கிளிநொச்சி பிரச்சனை பாக்கி இது பெரிய பிரச்சனையா இருக்கு.
5: அது பெரிய பிரச்சனை.
0: நாங்க 15
5: நிமிஷம் 15 நிமிஷமா
0: நிக்கிறேன். சரி, என்ன ஆசை? நலம் நலம். தாங்கள்
5: நானும் கஞ்சியும் ஏற்கனவே
0: கேட்டுட்டீங்க. வெள்ளார வந்ததா வெள்ளாரையிலிருந்து எல்லாரும் வந்ததா?
5: ஒரு ஆள் வெள்ளார வச்சுதான் அவருக்கு அந்த வானா வர மாட்டேன்னு தான் அதோட அல்லாரி என்றா போல அந்த இடத்துக்கு அல்லாரி என்று பேர் வச்சிருக்கணும்.
0: ஆஹா, இது நல்லா இருக்குது.
5: நம்பிட்டீங்களா?
0: நம்பிட்டேன்.
5: நன்றி
0: நன்றி நன்றி. மீண்டும்
5: சந்திங்க. வரிச கிராமத்தில் எடுங்க.
0: நன்றி வணக்கம்.
5: நன்றி
0: நன்றி, வாழ்த்துக்கள். சரி, அவர் தொடர்ந்து வணக்கம். வணக்கம்
6: வணக்கம் அருண்மொழி.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வாங்கோ
6: சமாச்சாரத்தை
0: கேட்டு நலம் நலம். நீங்கள் சந்தோஷம் சொல்லுங்க.
6: நானும் முதலாளுக்கு கஞ்சி, நானும் நினைக்கிறேன் வெள்ளாரை சொல்ல தெரியாம தான் வெள்ளாற
0: வந்திருக்கேன்.
6: சும்மா சொல்லுறேன்,
0: சும்மா சொல்றேன். பாப்போம்.
6: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
6: நன்றி வணக்கம்.
0: சரி, அவர் வாதனாவை தொடர்ந்து வாட்ஸ்அப்பின் ஊடாக வணக்கம்.
7: வணக்கம் அருமளித்தவன்.
0: வணக்கம், வாங்க சொல்லுங்க.
7: நானும் கஞ்சி என்று சொல்லிக்கொண்டு கேட்டதுக்கு, மற்றது அல்லாரை என்று நானும் சொல்றேன்.
0: சரி, அல்லாரையிலிருந்து வல்லாரை வந்தது வல்லாரையிலிருந்து அல்லாரை வந்தது வந்தது.
7: நான் நினைக்கிறேன் வல்லாரையிலிருந்து அல்லாரை என்று வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
0: அது அப்படி
7: சில உள்ள வெள்ளாரை அந்த ஊருக்கும் வெள்ளாரை இருந்திருக்கும். அப்ப அல்லாரை என்று வச்சுட்டு நம்ம
0: வெள்ளாரை வந்து வடக்குல பெருசா வராதே, மலைநாடெல்லாம் கூட பொன்னாங்கனி பிரதேசங்கள்ல பொன்னாங்கனியும் குறைவு வரவர கீரியல் தான் வெள்ளார வந்து.
7: ஆனா இஞ்சால வருது, வன்னி பிரதேசத்துல நல்லா வரும்.
0: அங்கால வரும், கொஞ்சம் ஈரப்பதங்கள் உள்ள இடத்துலதான் வெள்ளார வரும்.
7: அது கூடுதலா வருமோ? மற்றது இங்க எனக்கு, நான் இஞ்ச வச்சு அது இஞ்சத்தை வெள்ளார வந்து ஒரு வித்தியாசமான வெள்ளார. இங்க எனக்கு யோக்ரஜனி தந்த
0: வாளியோட
7: மாதிரி
0: எனக்கு
7: வாளி எனக்கு கொண்டு வந்தவே அப்படியே நான் வச்சு வளர்த்து இந்த வரையும் பிடிங்கி பிடிங்கி சம்பல் போட்டு
0: வந்தோம். சந்திப்போம்.
7: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. சரி, அவரை தொடர்ந்து வானொலிகளை வணக்கமா.
8: அன்பான இனிய மால வணக்கம் அருள் முழித்தவன் கொண்டிலிருந்து வீட்டில் நாங்கள் நலம் எங்கள் நலமாக இருக்க எல்லாம் பெற்றுகிறேன் வேண்டிக் கொண்டு திக்கன் நாடாண்டு அம்மா ஏதோ மடிச்சாவே
0: இருக்கிறாடுத்து
8: அதுக்குல கொஞ்சம் உப்பு போட்டு தேங்காய் பூத்தி வச்சிருந்த வெள்ளை சம்பளுக்கு அரைக்கிறதுக்கு டக்குனு அதுக்குள்ள போட்டு குடிச்சா நந்த மாதிரி இருந்தது. இந்த அல்லறையில வந்து மண்ணுக்குள்ள என்னத்தையோ போட்டுட்டா அது வளர்ந்து வந்து வெள்ளறையா வந்துட்டு
0: அப்படியே
8: அதே மாதிரி அக்கா சொன்ன மாதிரி அதே ரோச் ரதனி ஒரு நாள் வீட்டை போக கிரண்டு ஒரு பேப்பர்ல கச்சான் சுத்துற மாதிரி கச்சான் வாங்குறதுக்கு சுத்தின மாதிரி சுத்தினா உள்ள நல்லா சுத்துற நல்ல அனுபவம் போட கிடைச்சா கடகரண்டோடு போய் பெரிய சாடைக்குள்ள பெரிய இது என்ன வெள்ளாரு குடும்ப நல்ல துப்பர வர்றது நல்லா நான் சொன்ன காம்போட நல்லா காம்போட போயிட்டு வந்தா ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு வச்சுனா இந்த வெள்ளாரையா இரண்டு போட்டு அம்மியில இறக்க இறக்க ஒரு நாள் தேதிக்காய் வெட்டி ரெடியா வச்சிட்டு போடும் அப்படிங்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு இறக்க இறக்க பெருமிதால எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருக்கணுமா டேஸ்டா இருக்கும் என்று கூறிக்கொண்டு நானும் ரெண்டு ஊர் வச்சிருக்கிற தரவோ கேட்டால் போன தரவோ
0: ஒரு ஊரை தாங்க ஒரு ஊரை போக சொல்லும்.
8: அப்ப இது வந்து முதல் அஞ்சலத்திலே ஒரு ஊர் வடமாகாணம் கிளிநொச்சியில் உள்ளது. வடமாகாணம் கிளிநொச்சியில் உள்ளது. இங்கு எடுக்கப்படும் மண் வீடு கட்ட உதவும். கொஞ்சம் காஸ்டியானது விலகூடினது. இப்ப வெள்ள மண்ணை விட கொஞ்சம் வித்தியாசமான மண் விலகூடின மண் இது. முற்பகுதி ஒரு உடல் உறுப்பு முற்பகுதி ஒரு உடல் உறுப்பு முற்பகுதி பிற்பகுதி இங்கு பறவைகள் ஊர்வனவின் வதிவிடம். பிற்பகுதி இங்கு பறவைகள் ஊர்வன சில ஊர்வனவர்களின் உதாரணத்துக்கு பாம்பு வதிவிடம். ஒன்றும் அஞ்சும் வயல்களில் தோட்டத்தில் இதை எடுப்பார்கள். ஒன்றும் ஐந்தும் வயலில் தோட்டத்தில் இதை எடுப்பார்கள். ஒன்று நாலு சண்டு ஒன்று நாலு இரண்டு செச்சப்பொல்லின் தமிழ் சொல். திரும்ப வருகிறேன். வடமாகாணம் கிளிநொச்சியில் உள்ளது. இங்கு எடுக்கப்படும் மண் வீடு கட்ட உதவும். முற்பகுதி ஒரு உடல் உறுப்பு பிற்பகுதி இங்கு பறவைகள் உருவன வதிவிடம். ஒன்றும் அஞ்சும் வயலில் தோட்டத்தில் இதை எடுப்பார்கள். ஒன்று நாலு இரண்டு செச்சப்பொல்லின் தமிழ் சொல். உங்களுக்கு விடையா சொல்லவா இல்லாண்டால்
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் சொன்ன அந்த விடைகள் சரியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி திக்க நாடானே இதுக்கு வாரார் கேட்டுக்கொண்டு சொல்லுங்க. வணக்கம்.
9: வணக்கம் அருள்மொழிசேவன்.
0: சொல்லுங்க.
9: நான் தானே?
0: நீங்களா?
9: பிபியான சொன்னதுக்கு கண்டாவளி என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: கண்டாவளி பாபம்.
9: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம் அருண்மலை.
0: வணக்கம். சொல்லுங்க.
10: நானும் கண்டாவளி என்று சொல்லி பார்க்க.
0: கண்டாவளி.
10: ஆமா, வந்து வந்து லைன் கட் பண்ணினா நீங்க கேள்வி கேட்டு இருக்கு. கண்டாவளை மண் தான் எடுத்து வீடு கட்ட.
0: நன்றி நன்றி நன்றி
10: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். ஜீனி காத்திருக்கீங்க, சொல்லுங்க.
11: வணக்கம். எனக்கு நான் ஒரு சந்தேகம் உண்டு, கேட்கட்டும்.
0: கேளுங்க.
11: உங்களுக்கு விபிஎன் கேள்வி இப்பதான் வந்தது. ஆனா விபிஎன் கேள்வி வரைக்கும் போதுலே திக்கண்டாடான லைன்ல நிக்கிறாரு சொல்லி போட்டீங்க.
0: அது நின்று லைன்ல நின்று வச்சுட்டு கட் பண்ணி
11: கேள்வியை கேட்டு விட சொல்லி போட்டு
0: போறேன். இல்ல இல்ல, அவர் சொல்லி கொண்டு லைன் கட் ஆயிடுது. பிரதிருந்து வந்தவர்
11: இவ்வளவு இதுக்கும் ஒரு திறமை வரும் நாலு கண்டா அப்படி என்று கூறி பாக்குறேன். சும்மா பாக்கிடுச்சியா? நன்றி
0: நன்றி நன்றி
11: நன்றி நன்றி.
0: வணக்கம். வணக்கம். தொடர்பில் காத்திருப்பவர் பேசுங்கள். வணக்கம்.
12: வணக்கம்.
0: சொல்லுங்க.
12: கண்டாவளை என்று சொல்லிக் கொண்டு அதென்ன சொல்லி பார்க்கறது என்று இருக்கின்றடா சொல்றேன். சரியான பதில்
0: வைபரினூடாக பத்மராணிய கணிக்கிறீங்க சொல்லுங்க. ஓம் சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். அடுத்து வாட்ஸ்அப்பினூடாக சொல்லுங்க.
12: வணக்கம்.
0: ஓம் சொல்லுங்க. ஜியா
12: நடேசன்
0: அக்கா சொல்லுங்க. வணக்கம்.
12: கண்டாவளை.
0: கண்டாவளை தான். எல்லாரும் ஒரே இப்படியா நினைக்கிறீங்க? கண்டாவளை
12: எல்லாம்
0: வருது, மண்ணும் இருக்குது. நன்றி நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
12: நன்றி.
0: சியாமலா சொல்லுங்க.
13: வணக்கம்.
0: ஓம்.
13: அங்காளில இல்லையோ?
0: இல்ல, ஒருத்தரும் இல்ல, அக்கம் பக்கம் ஒருத்தரும் இல்ல. மேல நிக்கிறேன். மீண்டும்
14: பிபி
0: சொல்லுங்க.
14: கன்னடாவில தொடக்கம் பதில கூறிய அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். கண்டாவளை என்பது சரியானதை. உட்பகுதி கண், பிற்பகுதி வலை, இதில் நீக்கம் ஒளிஞ்சிருக்கும். ஒன்று மஞ்சள் களை எடுப்பார்கள், மற்றது வந்து கெட்டப்பொல்லுக்கு கவன் என்று சொல்லுகிறார்கள். கெட்டப்பொல்ல இந்த கண்டாவளையை பற்றி இப்ப பதில் சொன்ன அத்தனை பேரும் நிச்சயமாக இலங்கை வானொலியில மூத்தார் ஜேசுரத்னம், பிரான்ஸ் இருந்து காலமான மூத்தார் ஜேசுரத்னம் நடிச்ச தனியாத சாகன் நாடகம் பார்த்திருப்பார்கள். கண்டாவளையில இருந்தோண்டு தந்தி அடிப்பார் ஊருக்கு, செய்வானைக்கும் சரவண செய்வான மனசி சரவண மச்சான், அதிவி வெட்டவனும் உடவன் உடன் விரவும் என்று தந்தி அடிக்க, அறிவு கட்டு போச்சு உடன் விரவும் என்று வாச்ச விசற்கூட்டன் டே சரவண ஓடாதேரான். அங்க போனால் அவர் கள்ள குடிச்சு கொண்டு காட்டு அடை கொண்டிருப்பார் கண்டாவளையில. இது நல்ல நிகழ்ச்சி, இதை அவருக்கே சொல்லி காட்டி சொல்லி காட்டினேன். அடுத்த ஊரை தந்துட்டு நிக்கிறேன். ஆறு எழுத்தில் ஒரு ஊர், ஆறு எழுத்தில் ஒரு ஊர், மத்திய மாகாணம் நுவரெலியாவில் உள்ளது. மத்திய மாகாணம் நுவரெலியாவில் உள்ள ஆறு எழுத்தில் ஒரு ஊர், தண்டு அஞ்சு டிஆர்டியில் அன்பு அறிவிப்பாளர் ஒருவரின் மனைவியின் பெயர். இரண்டும் அஞ்சும் ஒரு சிஆர்டியின் அறிவிப்பாளர் ஒருவரின் மனைவியின் பெயர், சின்ன பெயரா. நாலும் அஞ்சும் ஒவ்வொருவருக்கும் பத்து பத்தாக பிரித்து கொடுக்கவும். நாலும் அஞ்சும் ஒவ்வொருவருக்கும் டேஷ் பத்து பத்தாக பிரித்து, இந்த டாசில நீங்கள் அந்த விடைய கண்டுபிடிக்கும், பத்து பத்தாக பிரித்து கொடுக்கவும். தண்டும் மூன்றும் நாலும் உடன், தண்டு மூன்று நாளுடன் அஞ்சாவது எழுத்தில் உள்ள காலை எடுத்து விட்டு குத்து போட்டால் ஏழைகளின் உடை இப்படி இருக்கும். ரெண்டு மூன்று நாளுடன் அஞ்சாவது எழுத்தில் உள்ள காலை எடுத்து விட்டு குத்து போட்டால் ஏழைகளின் உடை இப்படி இருக்கும். மீண்டும் தருகின்றேன், மத்திய மாகாணம் நுவரெலியாவில் உள்ளது. இரண்டு அஞ்சு ஒரு சிஆர்டி ஒரு அறிவிப்பாளரின் மனைவியின் பெயர். நாலும் அஞ்சும் ஒவ்வொருவருக்கும் கீறு பத்து பத்தாக பிரித்து கொடுக்கவும். இரண்டு மூன்று நாளுடன் அஞ்சாவது எழுத்தில் உள்ள காலை எடுத்து விட்டு குத்து போட்டால் ஏழைகளின் உடை இப்படி இருக்கும். இதை உள்ளுக்கு தரவா அப்படியே
0: எடுக்கிறேன்.

0: சரி அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதை மீண்டும் அவர் இணைந்து அந்த பெயரை சொல்லிக்கொள்ளலாம். சரி, இந்த நேரத்தில் அந்த அவர் முன்னுக்கு ஒரு உதாரணம் சொன்னார், வந்து டிஆர்டியில் இருக்கின்ற ஒருவருடைய மனைவியின் பேர் என்று. உண்மையில் டிஆர்டிக்கு இருக்கிற எனக்கே தெரியாம கிடக்க அவருக்கு தெரிஞ்சிருக்குது. உண்மையில் வாழ்த்துக்கள். சரி, அடுத்து இன்றைய நாளில் ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தல் ஒன்றை நான் தந்து கொள்கின்றேன். வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு. கூடியளவு பிரான்சில் இருக்கின்ற உறவுகள் கலந்து கொண்டு சிறப்பித்தால் நன்றாக இருக்கும். தமிழக விடுதலை புலிகளினுடைய 50வது ஆண்டை நிறைவு செய்கின்ற ஒரு விழா, பெருவிழாவாக இடம்பெறிருக்கின்றது, பொன் விழாவாக. இது மிக பிரம்மாண்டமாக பாரிஸின் புறநகர் பகுதியான வில்லியூபலில் அமைந்திருக்கின்ற மண்டபத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக விடுதலை புலிகளின் வரலாறுகள் அங்கே சொல்லப்பட இருக்கின்றது, பேசப்பட இருக்கின்றது, காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. நிறைய விடயங்கள் அங்கே இடம்பெற இருக்கின்றது. அதற்குரிய மதியம் 12 மணியிலிருந்து மாலை 9 மணி வரையில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அதனால் உறவுகளை நீங்களும் வந்து சிறப்பித்தால் எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். தவறவிடப்பட்ட வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு மிக ஏதுவாக இருக்கும். நிறைய வரலாறுகள், இந்த விடுதலை புலிகள் பற்றிய நிறைய வரலாறுகளை நாங்கள் மறந்திருக்கின்றோம், தெரியாமல் இருக்கின்றோம். அத்தனையும் அங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. 50 ஆண்டுகள், ஒன்றல்ல இரண்டல்ல 50 ஆண்டுகள் கடந்து நிற்கின்றோம். அந்த 50 ஆண்டுகளில் நடைபெற்ற விடயங்கள், நன்மை தீமை துயரங்கள் இப்படியாக நிறைய இருக்கின்றது. அவற்றை இங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது விடுதலை புலிகளுடைய 50வது பொன் விழாவில். வில்லியூபலில் அமைந்திருக்கின்ற இந்த பிரம்மாண்டமான மண்டபம், இதை நான் இப்பொழுது உச்சரிப்பில் சொல்கின்ற பொழுது அந்த பாதைகளை நீங்கள் கண்டுகொள்ள முடியுமோ தெரியவில்லை. ஆனால் இவை அனைத்துமே சகல சமூக வலைத்தளங்களிலும் பகிரப்பட்டு வருகின்றது, முகவரிகள் அனைத்தும். அதே நேரத்தில் பொது போக்குவரத்தில் வருகின்றவர்கள் வில்லியூபல் தொடர்ந்து நிலையத்தில் நீங்கள் இறங்கும் இடத்தில் அங்கிருந்து உசட வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. காலையிலிருந்து மாலை வரை. அதனால் இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு அவர்கள் தொலைபேசி இலக்கத்தை தரவில்லை. இருந்தாலும் நீங்கள் சுலபமாக வந்து கொள்ளலாம். வில்லியூபல் தொடர்ந்து நிலையத்திலிருந்து சுலபமாக வந்து கொள்ளலாம். அல்லது அதற்கான பேருந்தானது 270 நீங்கள் பெறுகின்ற பொழுது லா கெரின் என்கின்ற திரைப்படத்தில் இறங்கினால் ஒரு 5 நிமிட நடைதூரத்தில் இந்த மண்டபம் இருக்கின்றது. 270 வில்லியூபல் தொடர்ந்து நிலையத்திலிருந்து, அல்லது நீங்கள் உசட போக்குவரத்தில் வரினால் கூட மண்டபம் வாசலில் கொண்டு வந்து அவர்கள் இறக்கி விடுவார்கள். மண்டப முகவரி என்று பார்க்கின்ற பொழுது லா பெலே, இலக்கம் 13, அவனியூ தே என்ற பர்னோ, 95400 வில்லியூபல். இப்படியாகத்தான் அந்த மண்டப முகவரி வருகின்றது. மறந்துவிடுவார்கள் உறவுகளே, வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழக விடுதலை புலிகளுடைய 50வது பொன் விழா மிக பிரம்மாண்டமாக பாரிஸின் புறநகர் பகுதியில் வில்லியூபலில் இடம்பெற இருக்கின்றது. இது பிரான்ஸ் வால் உறவுகளால் நடத்தப்படும் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நேரத்தில் நடனா அவருடைய கேள்விகளுக்கான உங்களுடைய அழுத்தங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து என்னுடைய கேள்வி இரண்டையும் நான் தந்து கொள்கின்றேன். இதில் ஒரு ஊரை கண்டுபிடிக்க வேண்டும். இதுக்கு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அழைத்து செல்கின்றோம். அந்த ஊருக்கான எழுத்து மட்டுமே 13 எழுத்தாக வருகிறது. நான் ஏற்கனவே இந்த கதம நிகழ்ச்சியில் இதுவரையில் நான் சொன்ன ஊர்களில் இதுதான் கொஞ்சம் பெரிய ஊராக இருக்கும் என்று நினைக்கிறேன். 13 எழுத்துக்களில் இந்த ஊரின் பெயர் வருகின்றது. இந்த ஊரனுடைய முதல் உச்சரிப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முருகனுக்கு நிறைய பெயர்கள் நாங்கள் சொல்லிக்கொள்வோம். முருகனுக்கு கிச்சுக்கமான பேர் இருக்கு என்ன, அந்த பெயர்களில் ஒன்று இங்கே இதனுடைய முன்னுக்கு வருகிறது. இந்த ஊரனுடைய பெயருக்கு முன்னிலையாக வருகின்றது. முருகனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றது. அந்த பெயர்களில் ஒன்று இங்கே இந்த ஊரினுடைய முன்னிலையில் வருகின்றது. சரி, அடுத்து பண்டைய தமிழ் சொல் என்று பார்க்கின்ற பொழுது இணைதால் ஈனா, ரெண்டு சுழி நையன்னா, தாவன்னா, பாம்பு இல்லைன்னா இணைதால் என்ற என்ன. இன்றைய நாட்களில் நாங்கள் இதனை வேறு விதமாக சொல்லிக் கொள்கின்றோம். மனிதர்களுடைய உடல் வாகை பொறுத்து இது சொல்லப்படுகின்றது. மனிதர்களுடைய உடல் வாகனை வைத்து இந்த சொல்லு சொல்லப்படுகின்றது. சரி, இரண்டுக்குமான விடை மற்றும் விபிஎன் அவருடைய விடையை இணைத்து உங்களுடைய அழைப்புகளை மேற்கொள்ளுங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வானொலியில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: நோம் வாங்கோ சொல்லுங்கோ.
1: மட்டக்களப்பூர் மட்டும் சொல்றேன், ஆறு முகத்தான் குடியிருப்பு.
0: ஆறு முகத்தான் குடியிருப்பு.
1: ஓ, முருகன் வேர் முதல் ஆறு முகன். நீங்க வேறு ஒரு தகவலும் தெரியல தானே. ஆறு முகத்தான் குடியிருப்புன்னு
0: சொல்லுவேன். ஆஹா, ஓஹோ,
1: சரி, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வாட்ஸ்அப்பில் இணைப்பை ஏற்படுத்துவதை தயவு செய்து அந்த இணைப்பை துண்டித்து மீண்டும் ஒரு முறை இணைப்பினை ஏற்படுத்துங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாட்ஸ்அப்பில் இணைப்பினை ஏற்படுத்துபவர் யாரென்று தெரியவில்லை. அங்கே மேல் பேர் வந்தது அந்த இலக்கத்தினை அமர்த்துவதற்கு நேரம் அந்த தொலைபேசியில் கோட் இலக்கம் கேட்கின்றது. அதனால் உங்களுடைய இணைப்பினை மீண்டும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என கேட்டுக்கொள்கின்றேன்.

0: உண்டு, அழைப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் வைபரனுடைய வதனா சொல்லுங்க, வதனா பேசுங்கள், வைபரில் காத்திருக்கின்றீர்கள்.
1: வணக்கம்.
0: ஓம் சொல்லுங்க.
1: முதல் நம்பர் எத்தனை நேரம்
0: அடிக்கிறேன்? 48.
1: அங்காள போல நீங்க அந்த கேள்வியை கேட்க எனக்கு ரேடியோ நின்றுட்டது. உடம்புக்கு வேண்ட கேள்வி அது தெரியல. என்னடா ஆளுக்கு மெலிதல் என்று சொல்றேன்.
0: மெலிதல்
1: மெலிதல்
0: சொல்றீங்க.
1: அவர் சொன்னதுக்கு கண்டாவில வருமா? என்ன சொன்ன
0: அதுக்கு கண்டாவில
1: இல்ல இல்ல
0: இல்ல முதலாவது தான் கண்டாவில.
1: பாருங்க வார
0: சொல்லவில்லை. அந்த வாட்ஸ்அப் ஏதோ குழப்பிற மாதிரி இருக்கு. ஆமாம், தொலைபேசி கட் ஆகிவிட்டது. மற்ற வாட்ஸ்அப்பில் அழைப்பினை ஏற்படுத்தாமல் மற்ற இலக்கங்களை ஏற்படுத்துங்கள். வாட்ஸ்அப் இந்த கோட் இலக்கம் கேட்குது, எனக்கு கோட் இலக்கம் தெரியாது.
1: சொல்லுங்க.
0: வரையில என்னென்று தெரியல.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். மீண்டும் பிபி
0: சொல்லுங்க.
1: மெலிதல் என்று சொல்லிக் கொண்டோம். பதிமூன்று இடத்துல சரியா வேறது ஆறுமுகத்தான் குடியிருப்பு.
0: ஆறுமுகத்தான்
1: குடியிருப்பு. மீண்டும் என்னுடைய தரவை தருகின்றேன். மத்திய மாகாணம் நுவரெலியாவில் உள்ள ஊர் 2-5 சிஆர்டி அன்பு அறிவிப்பாளர், அதுவும் வெள்ளிக்கிழமையில வார ஒரு அன்பு அறிவிப்பாளரின் மனைவியின் பெயர். 4-5 ஒவ்வொருவருக்கும் டாஷ் 10-10 பிரித்து கொடுக்கவும். 2-3-4 5வது எழுத்தில் உள்ள காலை எடுத்துவிட்டு குத்து போட்டால் ஏழைகளின் உடை இப்படி இருக்கும். கரெக்டா உள்ளுக்கோ? அப்போதான் கரெக்டா போச்சு.

0: மீண்டும் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டு சரி திக்கம்னா நினைக்கிறீங்க சொல்லுங்க. வணக்கம்.
1: பேர்கள் தெரியாது
0: எனக்கு தெரியாது, எடுக்கிறவங்களுக்கு தெரியாது, அவருக்கு என்ன தெரியும்?
1: நன்றி, வணக்கம். நன்றி,
0: நன்றி, நன்றி.

0: வணக்கம் சியாமலா. வணக்கம்.
1: வணக்கம். என்னையா கேக்குறீங்க?
0: வணக்கம் சியாமலாண்டா
1: சொன்னா எனக்கு வேற இல்ல சத்தம்.
0: தெரியும்.
1: இணைதலுக்கு வருந்துதல் அல்ல இறங்குதல் என்று
0: சொல்லுதன். அப்படி இல்லை
1: என்று ஆரம்பத்தான் குடியிருப்பு
0: குடும்ப
1: பிரச்சனை
0: ஓடிடுவேன்.
1: என்ன
0: நடந்தது அவரே தீர்த்து கொள்ளட்டும் சொன்னவர். நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க.
2: நான் புகை வந்தலாவே அதை சொல்றேன். அது வந்து கலா அன்று வருது வயல ராகுண்ட மனுஷன் பேரைத்தான் அவர் சொன்னாரோ புரியல. நான் புகை வந்தலாவே என்று நான் சொல்லிக்கொண்டும் ஆறுமுகத்தான் குடியிருப்பான்னு சொல்றேன். ஆறுமுகத்தான் குடியிருப்பு நீங்க சேர்த்ததுக்கு
0: ஆறுமுகத்தான் ஆனை முகத்தான்
2: என்ன ஆறுமுகத்தானே என்று சேர்ந்து காண கிடைக்கல.
0: ஆறுமுகத்தான் ஜீனி
3: சொல்லுங்க. தெரியல இவ்வளவுக்கும் ஆத்துக்காரியுமேற்ற பெயர் தெரிகிறதை விட திருமணமானவர்களோ ஆகாதவர்களோ தெரியாது. உண்மைக்கு நான் இவ்வளவு காலமும் கணேசியெல்லாம் என்ற கற்பனையில நான் வச்சிருந்தது 30க்குட்பட்ட வயசு சின்ன பிள்ளைய சின்ன ஆள் என்றுதான் சொல்லி கொண்டு சதைச்சு கொண்டாங்க. இடையிருப்ப அந்த இவற்ற ராஜானாண்ட பர்த்டே பார்ட்டியுடன் எனக்கு கணேஷ் திருமணம் இல்லை. அதுக்கு ஒரு கேள்வி ஒன்றுக்கு மனைவியர் நல்லிய பந்தல் கட்டுறவன் சொன்ன பிறகுதான் நான் அடிச்சுக்கிறேன். அந்த ஃப்ரெண்டு வந்து ஐயோ கணேஷ் திருமணமானவரோ நான் உண்மையிலே எங்கட பிள்ளைகளோட விட ஒரு 2-3 வயசு வித்தியாசமா ஒரு பிள்ளை மாதிரி தான் நான் நினைச்சேன். எனக்காண்டது நான் சொல்லிட்டு வச்சனும் அந்த வகையில இருக்கைகள் எங்களுக்கு கொடுத்துட்ட மனைவி மேட்ட பேரும் தெரியான்னு சொல்லிக்கொண்டு உங்களையும் எனக்கு சத்தியமான நீங்களும்
0: ஆரம்ப காலத்துல ஒரு வருஷம் ஏபிசியோட அப்படியே
3: போயிட்டு
0: செஞ்சனா
3: ஒரு 3-4 வயசு மேல கூட தான்
0: இருந்திருப்பாரு. புலனாய் வேலை ஒன்று நடந்திருக்குது.
3: கொஞ்சம் நடிப்ப கொஞ்சம் ராஜா அந்த பாட்டிக்கு பிறகு பர்த்டே பாட்டி பிறகு தேடிதாங்க. அந்த வகையில கண்ணீர கதைக்கு பேச போறேன். நானும் இதுக்கு ஆறுமுகத்தான் குடியிருப்பேன் குறிக்கொண்டு மெல்லிதான் நல்லது வருந்துதல் நையண்ணாவா சொன்னீங்க அல்லது 3
0: நையண்ணாவா
3: நையண்ணா அப்படி இணைதால் அப்படி நானும் மெல்லிதல் என்று கூறி பாக்குறேன் அல்லது வருந்துதல் ரெண்டும் பெருந்தது தெரியல. நன்றி வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் அருண்மொழி.
0: சொல்லுங்க.
4: எங்கட தரவுகள் கொஞ்சம் பிழைக்குது. கலாதான் ஒன்று புகை வந்தலா அப்படி என்று இல்ல வைதான் முடிய வேணும்.
0: புகந்தலாவை
4: இடம் இல்லை புகந்தலாவை என்று வருணும். சிங்கள திருவா என்று சொல்லலாம். இது காணாவில கடைசி எழுத்து
0: கலாவது கடைசியா வருதா?
4: சரி, பகவந்தலாவ என்றான் தமிழ் எழுதைக்கு எழுத வேணும். லாவான்னைக்கு அது சிங்களமா உச்சரிக்க வேணும். அப்ப வந்து காணா லாவன் வந்தா கலா ரகுவின் மனைவி வெள்ளிக்கிழமையில வாரதன்னு சொன்னவரல்லோ வாரவன். மற்றது வந்து நாலு மஞ்சும் அது பிழைக்குது, பத்து பத்தா பிரிச்சு கொண்டு
0: போவோம். வடிவத்தையே மாத்தி போட்டீங்களா?
4: ஓ, அதுதானே. மற்றது ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஏழைகளின் உடுப்புக்கு வராது. ரெண்டு நாலு மூன்று வராது. ரெண்டு நாலு அஞ்சு ஆறாவது எழுதுதான் குத்து போட்டால் அது கந்தல் என்று வரும். சரி, அது பிழைச்சு போச்சு. இணைதல் என்றால் இணைதலுக்கு நான் முதல் சொல்லல, நான் இதுல இறங்குதல் அல்ல மருந்துதலா.
0: நன்றி,
4: அடுத்தது. நன்றி, நன்றி.
0: வணக்கம். நிறைவு செய்யும் நேரத்தில் யாரது? வணக்கம்.
5: வணக்கம் மருமத்தவன் பிபி.
0: சொல்லுங்க.
5: நான் ஆறு சொன்னான் ஆறாவதுக்கு தரவு தரவே
0: இல்லை.
5: ரெண்டு மஞ்சும் ஒரு அறிவிப்பாளர் மனைவி பேர் அஞ்சோ சவன்ன கலாக்காக சுவங்கொண்டதா சொல்லுங்கோ. சவன்ன கலாக்காக சொல்லுன்னா கலாக்காக கண்டுபிடிச்சேன். அதாவது அதாவது கலா நாலு மஞ்சும் ஒவ்வொரு பேருக்கும் கலா பத்து பத்து தானா லாவண்ணா தானா லவனா கலா பத்து பத்து வாழைப்பழங்களாக பிரித்து கொடுக்கவும். சரியா? இப்ப சரியா கலாண்டது அதுக்கு வருதுண்டு. மற்ற சண்டும் மூன்று நாளும் சண்டு காணா இந்த தானா கடைசி லாவண்ணாவில அடாப்பி எடுத்து போட்டு இந்த என்ன போட்ட கந்தல் ஏழைகளை நுடுப்பு எப்படி இருக்கும் கந்தல் இருக்கும். அடுவா புரிஞ்சு கொடுக்கும். இப்போ திரு திக்கநடா உடலுடன் கதைச்சிருந்தேன். அவர் சொல்லுறார் வீட்டில் அது புகந்தராக ஆர்வத்தில் வராது எழுத்துல வரும் போது என்றால் புகவன் போனா காணா வானா இந்த தானா தாவன்னா வானா புகவந்தராவு என்று வேற மட்டும் கூறியிருக்கார். ஆனா எனக்கு இதுல அடிச்சு போக கேட்கல புகந்தலாவ என்று வந்தது. ஆனால் அதுல நான் வானா என்ற எழுத பையன்னா போட்டும் சண்டு மருதி கிடாது வானா மருதி கிடாது. அப்ப நான் நினைக்கிறேன் தமிழ்ல
0: சரியான
5: அறிவிப்பாளருக்கும் வேறு நேயர்களுக்கும் சொல்லி இருக்கிறேன். நீங்க வீட்டியோட பழகி பாருங்க. அதோட வந்து இல்ல இது கலாண்டது வந்து நான் சொல்லிருக்கலாம் படத்தின் படத்துல பாட்டுல வருது.
0: நல்லவர்களே, தொடர்ந்து கதம்பத்தினை நான் உணவு கொண்டு வருகின்றேன். அதே நேரத்தில் மறந்துவிடாதீர்கள், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழக விடுதலை புலிகளுடைய 50வது ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக விலிலுபலில் அமைந்திருக்கின்ற மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது. கூடிய அளவு வருவதற்கு முயற்சியுங்கள். இது எங்களுடைய ஒரு வரலாற்று கடமையாகவும் இருக்கின்றது. அங்கே மண்டபத்தில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடும் கூடுதலாக நேரலைகளிலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். என்னுடைய முகநூல் தளமாக இருக்கட்டும், வேறு வேறு தளங்களிலிருந்தும் அதுக்காக வீட்டிலிருந்து பார்க்காம நேரம் வந்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக பல விடயங்களை ஆராய்ந்து கொள்ளலாம். வாருங்கள் என அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அனைத்து உறவுகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: ரவி, சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன, சியாஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவையர் சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள். தேவி மகால் மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
3: மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள். பிசரியா மம்மா மியா GmbH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஆச்சு, அங்க விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது.

சிறுவர் முற்றம் சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் அன்பு மனநிலைகளுக்கு அன்றியின் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கிறீர்கள் செல்லங்களே? நலமாக இருக்கிறீர்களா? எல்லா வேக்கன்ஸும் முடிந்துவிட்டு வீடு வந்து விட்டீர்களா? அந்த வகையிலே எல்லோரும் நலமாக இருக்க எல்லாம் இல்லை இறைவனையும் பிரார்த்தித்து கொண்டு கள்ளம் கபடமற்ற மனநிலைகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம். உங்களுக்கு தெரிந்த திருப்புகள், திருவாசகம், திருக்குறள் மற்றும் கதைகள், கட்டுரைகள் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

மனநிலைகளை அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033 9 51 48 47 71. வட்ஸ்அப்பூடாக 0033 683 89 86 55 29. வைபரூடாக 0033 680 0774 27.

0: நல்லது நேர்களே, ஒரு அருமையான வண்ண வண்ண பூக்கள் என்ற ஒரு அருமையான பாடல் ஒன்றை கேட்டிருந்தீர்கள். அந்த வகையில் வந்திருக்கும் மணலி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் மார்த்திகன், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம் செல்லம், நன்றி. சாப்பிட்டீங்களா? நாங்களும் சாப்பிட்டோம். இப்ப என்ன இரவு சாப்பாடு? என்ன மதியம் சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆயிட்டுது? ஓ, எப்படி வக்கன்ஸ் எல்லாம் முடிந்து வந்துட்டீங்களா? சரி, பிறகு என்னென்ன எல்லாம் கடல்ல, அந்த கடலுக்கு போன இடத்துல என்ன செய்வீங்கள் எல்லாம்? உப்பு எப்படி செய்யறதெல்லாம் பாத்தீங்களா? எப்படி செய்தாங்க?
1: அது ஒரு ஆரம் இருக்கும், இப்ப கடல் தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல வந்து நிக்கும், வட்ட விடுவாங்க. வட்டினா பெறி வாரம் உப்பு
0: என்ன மாதிரி வரும்? உப்பு வயல். ஓகே, அது எப்படி வரும்? கடல் நீரை வட்டின எப்படி வரும்? சரி, வேற என்ன பாத்தீங்க? எப்ப வந்தீங்க முதல்ல? ஓ, இரண்டாம் உலக யுத்த கோட்டைக்கு போனீங்களா? பயம் இல்லையா உங்களுக்கு போக அங்க எல்லாம்?
1: கொஞ்சம் படி கெடு முடியும்.
0: ஏன்
1: என்ன
0: விளக்கு?
1: அந்த
0: காலத்தான விளக்கு எல்லாம் இருந்தது. ஓகே,
1: அது இருந்த டேங்க் இருந்த
0: நீங்க ஏறி போவீங்களா? ஏணியில ஏறின மாதிரி? ஓகே ஓகே, பயம் இல்லையா அந்த ஏணியில ஏறும் போது?
1: கொஞ்சம்
0: அவ்வளவு தூரம் ஏறணுமா?
1: முப்பத்தி ரெண்டு தட்டு இருக்கும்.
0: நீங்க அந்த ஏணியில ஏறினீங்க எல்லாரும்? அம்மா அப்பா எல்லாரும்?
1: இல்ல, நான்

0: பெண்ணுமைத்தன்.
1: அப்ப உங்களை பயமில்லா விட்டார்கள் அம்மா அப்பா?
0: கொஞ்சம்
1: கல்லாலே கட்டின ஏணியா? ஓகே, ஆனா ஏணி மாதிரி உயர்ந்திருக்கும். அந்த உயர்ந்தன்னு சொன்ன ஏணி மாதிரியே இருக்கும். இப்ப படியல் மாதிரி இல்லாமல் இப்ப ஏணி மாதிரி நீளத்துக்காக அப்படியே ஒரே இதா இருக்கும்.
0: என்ன?
1: ஆ சரி செல்லம். ஓகே, வேற வேற என்ன பாத்தீங்க?
0: நாங்க ஒரு போட்டி ஒன்று வச்சாங்க. நாங்க வச்சேன்னா
1: அவையல் வச்சார்களா?
0: ஒரு புத்தகம் இருக்கு, நீங்க ஒவ்வொரு காலம் சொல்வீங்க. இப்ப இந்த தொப்பி போட்டிருக்கீங்க, இந்த
1: என்ன பேர் அது? சுருக்கமான பேர் தான் கோஷால். ஓகே, கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். அப்ப இந்த தானா
0: பாக்குற மாதிரி இருக்குமா?
1: அப்ப நிறைய எல்லாம் வித்தியாசமாக ஒரு பயங்கரமான இதெல்லாம் பார்த்து கழிச்சிட்டு
0: வந்துட்டீங்கள்.
1: பெரிய சுறாவா? ஆமா, பிரச்சனை இல்ல. சுறா பயம்
0: என்ன?
1: அதுல பல்ல பார்த்தாலே பயம். ஆமா,
0: அதுல
1: ஏறி இருந்தே போகலாம் போல என்ன திருக்கேல அப்படி அந்த கிலோ இல்ல, ஏறி இருக்கலாம். ஆனா பெரிய திருக்கதானே, அப்போ நிறைய பேர் ஏறி இருக்கலாம். என்ன?
0: ஒரு நாடகம் வந்து
1: என்ன சொல்றது? ஓகே,
0: அது பின் பிசில் இருந்த ஒவ்வொரு நாளும் கடந்த போய் சாதாரணமா குளிக்கிறாங்க. ஒரு சென்டர் கமிஷனுக்கு போனாங்க. அதோட வந்துட்டோம்.
1: வந்துட்டீங்க? எப்ப வந்தீங்க?
0: சனிக்கிழமை.
1: சரியான காத்து மழையும் எங்களிடத்துல எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் விழுந்து முறிஞ்சது. எங்களிடத்துலதான் கூட விழுந்து முறிஞ்சிருக்குது. பெரிய மரம் எல்லாம் எங்களுக்கு வீட்டுக்கு முன்னுக்கு பெரிய ஒரு மரம் உண்டு, அது விழுந்து முறிஞ்சது. என்ன பத்து மணித்தாலும் பிறகு கார் ஓடி அப்படி நின்று நின்று தான் வந்தீங்களா? அப்ப எப்ப பாடசாலை உங்களுக்கு தொடங்குது? அங்கேயா? வெறும் போதா? ஓகே. ரெண்டாள் பக்கன்ஸ் டைம் தானே, அப்ப அதனால நிறைய வாகனங்கள் எல்லாம் போகும் என்ன, அப்படி நடந்தது. இப்ப இனி பாடசாலை ஆரம்பமாகிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆமாம், இவ்வளவு பிரச்சனை நடந்ததும் இவ்வளவு இது இடையில வழி போக்கிலும் எல்லாம் பிரச்சனைகள் நடந்தும் கடவுள் உங்களை காத்து வீட்டுக்கு கூட்டி கிடந்ததுக்கு நன்றி சொல்லணும்
0: என்ன.
1: சரி, அப்ப இனி திங்கக்கிழமை தான் நேக்கோலாகும்
0: என்ன?
1: நேற்று தொடங்கிட்டது உங்களுக்கு. சரி சரி, ஓகே சரி செல்லம். அப்ப ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணினீங்களா அஞ்சிக்கு சொல்றதுக்கு? என்ன சொல்ல போறீங்க?
0: என்ன
1: செல்லம்?
0: ஓ,
1: காணும் காணும், பிரச்சனை இல்ல, காணும் நேரம். நீங்க சொல்லுங்க.
0: நான் அப்துல் கலாம் ஐயாண்டது கதை ஒன்னு சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க.
0: ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பள்ளிக்கூட ஒரு இடத்துல ஒரு விழா வந்து
1: நடந்துச்சுதான்.
0: அங்க விழாவுக்கு அப்துல் கலாம் ஐயாவ சிறப்பு விருந்தினரா அழைத்திருந்தவர்.
1: ஓகே.
0: அப்துல் கலாம் ஐயாவுக்கு மாணவர்கள் சரியான விருப்பம் எல்லாருக்கும் அது தெரியும். அப்ப அவர் வந்தாராம் விழாவுக்கு.
1: ஓகே.
0: எப்ப போனாலும் ஒரு சிறப்புரை ஒன்று நடக்குமா, அதுக்கு பேர ஒரு கேள்வி பதில் நேரமும் நடக்குமா. அப்ப அன்னைக்கு அந்த சிறப்புரை எல்லாம் முடிச்சா பேர கேள்வி பதில் நேரம்
1: வந்துச்சுதான்.
0: அப்ப ஒரு மாணவன் ஒன்று ஒரு ஒலிம்பி
1: ஒரு கேள்வி. ஓகே.
0: அப்ப அவர் கேட்டாராம், நீங்க சொன்னீங்க கனவு காணும் கேட்ட அதுக்கு ஏத்த கடன் வேலை செய்யணும், கடன் அதுக்கு பின்னாலும் ஆனால் எந்த குடும்பத்துல வந்துகிட்டே இருக்கு, ஒன்ன சீக்கிரம் வருது, நான் என்ன செய்யணும்
1: கேக்குறேன்.
0: இருக்கிற நான் என்ன கனவு காண்றேன். அப்ப
1: என்ன
0: சொல்றேன்,
1: இந்த கதை
0: ஒரு பெரிய காதி
1: இருந்துச்சான்.
0: அந்த காதிக்க மிருகங்கள் பறவைகள் எல்லாம்
1: இருந்துச்சுதான்.
0: எல்லா பறவைகளும் கடல சாப்பிடுறது
1: கணக்கு
0: தெரியாத பறவைகள் எல்லாம் மறைவிடம் தேடி இருந்துச்சுமா. பறக்க தெரிந்த பறவைகள் அவரை கூட நோக்கி பறந்து போச்சினமா. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடமும் தேடல, தன்னை கூடையும் தேடல.
1: ஓகே.
0: அதுதான் கழுகு. கழுகு என்ன செய்துச்சு, தன்னால முடிஞ்ச வரைக்கும் போக அடிக்க ஆனால் கழுகு மட்டும் அடிக்கி அடிக்கி அடிக்கி விட்டே இருந்துச்சா.
1: மேகத்துக்கு மேலால அங்கால போட்டுது
0: போயிடும். தங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு மேலால பறந்து போகணும், அதை எடுத்து கவலத்துல போட்டுட்டு அதுக்கு மேலால போகணும்.
1: நாங்க
0: அதை பார்த்து பயந்து ஒளிஞ்சிருக்க கூடாது.
1: ஆமாம், நாங்கள் தைரியமாக நிற்கணும். அந்த கழுகு வந்து இவ்வளவு மழை காற்று எல்லாம் அடிக்கும் போது கூட தைரியமாக எழும்பி எழும்பி எழும்பி எழும்பி மேலெழும்பி அந்த மழை இல்லாத இடம் அந்த மேகத்துக்கு மேலால போயிட்டு
0: தானே. முதலாவது விஷயம்
1: அதான் அந்த அவர் சொன்னது, அந்த பையன் இந்த வீட்டை நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அப்ப அப்படி என்று சொன்னா நான் எப்படி கனவு காண்றேன்னு என்ன, அதுக்கு அர்த்தமாக இந்த கதையை சொல்லி இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் அங்கு இருந்தாலும் நீ அதை தாண்டி பயம் இல்லாமல் நீ மேல உயர வேணும்னு சொன்னால் நீ அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான் வேணும். என்ன
0: அது நீங்க
1: ஓ அதான் அது சிறகு அடிச்சடிச்சு இவ்வளவு தூரம் கஷ்டம் தானே. என்ன
0: தேவையான
1: கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். இந்த எவ்வளோ பெரிய கதை அவருடைய அப்துகலாமை பற்றியும் சொல்லி அதுக்கு கதையெல்லாம் சொல்லும்போது எவ்வளவு நீங்கள் அந்த கதையை எவ்வளவு உன்னிப்பாக அதை கேட்டு அழகாக சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் செல்லம்.
0: நன்றி அண்டி.
1: என்னது உங்களுக்கும் கூடிய? ஆமாம், உங்களுக்கும் கூடிய கதை தான். ஓகே சரி, அதை மனதில் வச்சு நீங்களும் படித்து எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் நன்றாக நான் பெரியவனாக வேண்டுமென்னு சொன்னால் எல்லாத்தையும் தாண்டி மேலே வேலை ஓடும். என்ன? ஓகே, வாழ்த்துக்கள் செல்லம்.
0: நன்றி.
1: எங்க அங்கே நீ? ஓகே,
0: வணக்கம்.
1: அம்மா ஐனி செல்லம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். அண்ணா கதை சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? உலகத்தை படைப்பதற்கு முதல் வந்த கதையா? சொல்லுங்க.
0: அப்ப எல்லா மிருகங்கள் கொண்டுக்குமே தளர் இல்ல.
1: என்னம்மா?
0: அப்போ ஒரு மிருகங்களுக்கு எல்லாமே
2: ஒன்றுக்குமே நிறங்கள் கொடுக்க
0: ஒரு மிருகங்களுக்குமே நிறங்கள் கொடுக்கல.
1: ஓ,
0: கதவுக்கு கொடுக்கல. அப்ப ஒரு நாள் அந்த கதவு சொன்னாராம், நீங்க பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு நாள் ஒடுக்கி வச்சிருக்க. நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறம் தருவேன், தென்னை நீங்க போவலாம்னு சொன்னாராம். அப்படியே ஆமிட்டு மூணாவது நாள் மீன் ரத்தினம், எல்லா மீனுமே கடல் தவணியவான் நிறங்கள் இருக்கிறக்கு கடவுள் நிறங்களை
1: கூப்பிட்டான்
0: போயிட்டு. ரெண்டாவது நாள் மிருகங்கள் மூணுமே வந்தது, கடவுள் மிருகங்களுக்கும் நிறத்தை கூட்டிட்டு மிருகங்கள் போயிட்டு. மூணாவது நாள் பறவைகள் பறவைகளும் வந்தவன் நிறங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு பறவையும்
1: போயிட்டான்.
0: ஒரு பறவை மட்டும் தூரத்துல இருந்து பறந்து வருதான் கலர் தாண்டி. காற்று அடிக்குது, மலருது, புயல் வருது, ஆனாலும் அதுக்குமே யோசிக்கல, அப்படியே பறந்துகிட்டே இருந்தானா. எனக்கு அந்த வெள்ள கலவைன்னா எனக்கு ஏதாவது ஒரு நிறத்தை தண்ணிங்கன்னா நான் போயிடுவேன்னு
1: சொல்லிட்டுறேன்.
0: இப்படி போயிடாம கொண்டு சேர்த்து. ஆனால் அந்த கடவுள்கிட்ட அவர்த போட்டிருக்க ஒரு கலர், எல்லா போட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் தான் இருக்கு, கலர் தான் மூஞ்சது. எல்லா போட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு.
1: ஓகே,
0: கடவுள் சொன்னாரா என்னத்த நிலம் இப்ப வந்துட்டு எனக்கு நிலங்கள் முடிஞ்சிருந்து அந்த கடவுள் சொல்லிட்டுதான் ஒரு
1: ஓகே, அதுதான் எல்லா வண்ணங்களும் சேர்ந்த கிளி, பஞ்ச வண்ண கிளி என்ன. ஓகே சில, நல்ல அருமையான கதையெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறீங்க கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். ஓ,
0: ஒரு இலக்குக்கு படிலாம் எல்லா இலக்கையும்
1: கெட்டிக்காரி அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி அண்டி.
1: நன்றி செல்லம், உங்களுக்கும் அண்ணாக்கும் நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் அண்டி.
1: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 5:38 இந்த வேளையில் வந்திருக்கும் மனிதையை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் அண்டி.
1: வணக்கம் சஞ்சு.
3: இல்லை நான் மித்து.
1: யாரு? மித்து. மித்து. ஓ மித்து. மித்துன்ற குரலும் சஞ்சுன்ற குரலும் ஒரே மாதிரி இருக்குது. எப்படி இருக்கிறீங்க செல்லம்?
3: சுகமா இருக்கிறேன். நீங்க?
1: ஓம், நானும் சுகமாக இருக்கிறேன். வந்துட்டீங்கள, அப்ப வந்தீங்க தாயங்களுடைய இலங்கை நாட்டில் இருந்து?
3: மூன்று நாள்
1: வந்து. மூன்று நாளா?
3: ஓம்.
1: ஓகே, அப்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்கள என்ன?
3: ஓம்.
1: ஓகே, அப்ப ஏதாவது சொல்ல போறீங்களா அங்க நடந்தது? அங்க
3: ஏதாவது
1: கதை சொல்ல போறீங்களா?
3: ஓம்.
1: சரி சொல்லுங்க.
3: அதான்
1: நீங்களும் படிச்சீங்களா?
4: சரி, அகேனி அகேனியில குரலால கேட்டுட்டோம். இப்ப உங்களோட குரலால கேட்போம் அந்த கதை. என்ன நீங்க எப்படி அந்த கதையை சொல்லுவீங்கன்னு பாப்போம். சரி சொல்லுங்க.
3: பழைய காலத்துல ஒருத்தருக்கும் கலர் இல்லையாம். கடவுள் சொன்னவரால் ஒன்று ஒரு ஒரு ஆளா வர சொன்னவராம். அப்ப முதல் வந்து மீன் போனதால் கலர் அடிச்சவரா. அப்புறம் குருவி, அப்புறம் விலங்குகள் போனவங்களாம். அப்புறம் அவங்களுக்கும் கலர் அடிச்சவரா. அப்புறம் ஒன்று ஒன்று பறவைதான் ரொம்ப கஷ்டப்பட்டு மலையில வெயில்ல காட்டுல கஷ்டப்பட்டு கடவுள் கிட்ட போனவரா. அப்ப கடவுள் வந்து கடவுள் கலர் ஃபுல்லா முடிஞ்சுட்டான். அப்ப அந்த பறவை வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு எனக்கு ஒரு உண்டு ஒரே ஒரு கலர் அச்சம் பாருங்க வந்து சொன்னவரால். அப்ப அவர் வந்து முடிஞ்சுட்டு என்று சொன்னவரால் அப்ப அந்த பெயிண்ட் எல்லா பெயிண்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிக்க வச்சாராம். அப்ப அதுக்கு அந்த புறாத பேர் வந்து அந்த அந்த பறவை வந்து
4: முழுமையாக அந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விலங்கும் போனதை பெற்றீங்கன்னு சொன்ன நீங்க அப்படியே சுருக்கமாக சொல்லி முடிச்சிருங்க. வாழ்த்துக்கள் செல்லம்.
3: வெற்றி
4: முயற்சி செய்தா வெற்றி கிடைக்கும். என்ன நீங்களும் எந்த விஷயத்திலும் முயற்சி செய்யணும். என்ன படிப்புலையும் சரி எல்லாவற்றிலயும் முயற்சி செய்து வெற்றி அடைய வேணும். வாழ்த்துக்கள் செல்லம்.
3: நன்றி
4: நன்றி நன்றி செல்லம். எங்க அக்கா?
3: அக்காட்ட குடுக்கறேன்.
4: ஓகே.
3: ஹலோ.
4: வணக்கம் சஞ்சு.
3: வணக்கம் நந்தி.
4: எப்படி இருக்கிறீங்க?
3: என்ன
4: பாத்தீங்க? எல்லாம் பாத்தீங்க?
3: அங்க போய் கொழும்பு சைட் பார்த்தாங்க.
4: அண்ணி சொன்ன இடத்துக்கு எல்லாம் போனீங்களா? போனீங்களா?
3: அங்கதான்
4: பெரிய பெரிய கதைகள் எல்லாம் இருக்கு இந்த மலை பிரதேசத்துல.
3: நிறைய
4: மலை பிரதேசத்தை பற்றி. தைல தோட்டம் எல்லாம் பாத்தீங்களா? தைல தோட்டம், காபி தோட்டம், கருவா, நிறைய அங்க எல்லாம் இருக்கு. என்ன வாசனை எல்லாமே இருக்குது.
3: நாங்க வந்து அங்க போன பிறகு கடைசியா நல்லூர் கோவில், திருகோணமலை, அப்புறம் யாழ்ப்பாணம், வவுனியா, முருகண்டி, அப்புறம் கிள்ளொச்சி, அப்புறம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன்.
4: எல்லாமே சுத்தி பார்த்து இலங்கை எல்லாம் முழுசா சுத்தி பாத்துட்டீங்க. என்ன இலங்கை கடைசி அந்த உலகம் சொல்லுவாங்க, கடைசி உலகம் முடிகிற இடம் சொல்லுவாங்க, அங்க போனீங்களா?
3: இல்ல.
4: அது இலங்கையில இருக்கிறது ஒரு இடத்துல, அதுவும் மலைப்பிரதேசம். இல்ல வந்து உலகம் முடிகிற இடம் சொல்லி அதுல ஒன்று இருக்குது. அது அடுத்த வருஷம் நீங்க போயிட்டு பாக்கலாமா? அதுல நின்று பார்த்தா எல்லாமே தெரியுமா? இலங்கை ஃபுல்லா தெரியும்.
3: நாங்க அந்த அந்த தாமரை கோபுரத்துக்கு மேலதான் உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்தனா.
4: தாமரை கோபுரத்துக்கு கடைசி வரைக்கும் போனீங்களா? ஓகே, நல்லா இருக்கும். சாமர கோபத்துல அப்புறம் எப்படி இருந்தது உங்களுக்கு? என்னெல்லாம் பாத்தீங்க அதுல?
3: பயமா இருந்தது. சுத்தி பார்த்ததாங்க, ரவுண்ட் பாடி இருக்கும், அதால எல்லாத்தையும் சுத்தி பாக்குறது.
4: பயமா இருக்கும். என்ன அது?
3: விழுற மாதிரி இருக்கும்.
4: விழுற மாதிரி இருக்கும்.
1: சரி, பயம்.
3: நிறைய மாடிகள் இருக்கும் லிப்டுக்குள்ள.
4: ஓ, ஒவ்வொரு லிப்டில இறங்கும் போது ஒவ்வொரு மாடிகள் இறங்கி இறங்கி பாக்கலாம்.
1: வடிவா இருக்கும். என்ன
4: புதுசா கட்டியது? அப்ப முதல் முறையாக அங்க போயிருக்கிறீங்க?
3: ரெண்டு தடவை போயிருக்கோம்.
4: போன முறையும் போனீங்க, இந்த முறையும் போனீங்களா? ஓகே அம்மா. அப்ப திருவண்ணாமலை
3: இந்த முறை பெரியம்மாக்களோட போனாங்க.
4: இந்த முறை பெரியம்மாக்களோட போனீங்க. ஓகே, அப்ப திருவண்ணாமலையில என்ன பாத்தீங்க?
3: திருவண்ணாமலையில வந்து கோவில்கள் பார்த்தாங்க.
4: என்ன கோவில் அங்க பெரிய விசேஷமான கோவில்?
3: சிவன் கோவில்.
4: சிவன் கோவில். அங்க எத்தனை நாள் நின்றீங்க திருவண்ணாமலையில?
3: ரெண்டு நாள்.
4: ரெண்டு நாள் நின்றுட்டு வந்தீங்க. ஓகே ஓகே செல்லம். அங்க என்ன விசேஷம் திருவண்ணாமலையில? விசேஷமாக நீங்க பாத்தீங்க?
3: குரங்குகள் இருந்தது.
4: ஓகே,
3: அதான் ரொம்ப பயமா இருக்கும். குரங்குகள் போனை தூக்கிட்டு போவேன். வெளியில வச்சவா கதவை திறந்துட்டா அப்ப எல்லா குரங்கும் உள்ள வந்து பிலா பழத்தை சாப்பிட்டு
4: கொண்டிருந்தது. சில குரங்கு நல்ல மாமா வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு தலை சீவி விடுங்க. சில குரங்குகள் முந்தியெல்லாம் நாங்க இருக்கும் போது அங்க வந்துச்சுக்க குரங்குகள் எல்லாம் தலை சீவி விடுங்க. இப்ப நாங்கள் ஏதாவது சாப்பாடு கொடுத்தா வாழைப்பழம் தான் அதுக்கு முக்கிய சாப்பாடு. வாழைப்பழம் எல்லாம் கொடுத்தா சாப்பிடுங்கள். ஒண்ணும் செய்யாது. சில குரங்குகளுக்கு கொஞ்சம் குரங்கு சேட்டுகள் இருக்குந்தானே? என்ன சில குரங்குகள் அப்படி நல்லா இருக்கும். தலையெல்லாம் மாறி பேன் பாக்குங்கள். குரங்குல விட்டா தலையில முழு பேனையும் எடுத்துடுவார். எடுத்துடும். பேன் உள்ளாக்கள் இருக்கல்ல, தலையில பேன் உள்ளாக்கள். அப்ப அந்த பேருள்ளாக்கள பேருள்ளாக்கள போனா குரங்கு முழு அந்த முழுக்க பேன் எல்லாத்தையும் எடுத்துடும். அப்படித்தான் அது பேன் பாக்கும். அது அப்படியே அந்த தன்னுடைய கையால அப்படியே குத்தி குத்தி அதுக்குள்ளே குத்தி குத்தி எடுத்துடும். நான் பாத்திருக்கிறேன், இத்தனை வீடியோகள்ல பாத்திருக்கிறேன். அப்படி இருக்கு.
3: உண்மைதான்.
4: உண்மையா சில குரங்கள் அப்படி இருக்கு. என்ன வளர்க்கிற வீட்டுல இப்ப பழக்கமான குரங்கள் எல்லாம் வீட்டுல போய் அவைகளுக்கு வேலையில செய்து கொடுக்கும். சில குரங்கள் வந்து மனுஷர் மாதிரியான இதுகள் தான் செய்யும். எல்லாம்
3: நீர்கொழும்பு வீட்டுல
4: பாத்தனாங்க. வீட்டுல வளர்க்கணுமா?
3: இல்ல பாத்தனாங்க வெளியில. பாம்பு பாத்தாங்க. ஒரு ஆள் பாம்பு ஒரு ஒரு பானிக்குள்ள போட்டுட்டு பிறகு அதை வச்சு ஏதோ எங்கட கழுத்துல போட சொல்லுறேன்.
4: நீங்க போட்டீங்களா?
3: இல்ல.
4: சில பேர் சொன்னா வேண்டி போடுவீனம். என்ன அது? பாம்பு வந்து அந்த இதெல்லாம் விஷம் எல்லாம் எடுத்திருப்பினம், பல்லெல்லாம் எடுத்திருப்பினம். அப்ப சில பேர் போடினா சில பேர் பயத்துல தொட்டாலே பயம் தானே? என்ன அப்ப போட மாட்டினம். சரி, அப்ப எல்லா இடமும் இந்த முறை கூட ரெண்டு மாசம் நின்று இருக்கிறீங்களா? என்ன
3: இல்ல ஒரு மாசம்.
4: ஒரு மாசம் தான் நின்றீங்களா இந்த முறை?
3: 40 நாள்.
4: ஓ, அப்ப 40 நாளே கூடத்தானே.
3: ஆனா போன விட எவ்விட இந்த முறை குறைவு
4: குறைவு போன மாசம் போன வருஷம் ரெண்டு மாசம் நின்றீங்க என்ன ஓகே இப்ப உங்களுக்கு தாயம் பிடிச்சு கொண்டுச்சுதான் இலங்கை தேசம் எது உங்களுக்கு பிடிக்கும் பிரான்ஸ் தேசமா இலங்கை தேசமா
3: உண்மையா சொல்லணும்னா பிரான்ஸ் தான் சொல்லுவேன்
4: உண்மையை சொல்லவே விட பிரான்ஸ் தான் சொல்லுவீங்க சரி அது இங்க பிறந்து விழுந்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் சரி உங்களுக்கு எல்லாம் அதான் பிடிக்கும் பிரான்ஸ் தேசம் எங்களுடைய தேசம் தான் பிடிக்கும் என்ன எங்களுக்கு எல்லாம் இலங்கை தேசம் தான் பிடிக்கும் அங்க எப்படா போய் அங்க நல்ல சுதந்திரமா இருக்கணும் மாதிரி இருக்கும்
3: என்ன பிடிக்கும் ஸ்ரீலங்காக்கு போய்
4: முதல் வருஷம் இந்த வருஷம் போயில இப்ப நீங்க ஸ்ரீலங்கா போறதுக்கு வேற நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போய் பாக்கலாம் என்ன சரி அம்மா கிட்டி காதி நல்ல இலங்கை தேசத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க இலங்கை தேசத்தில் நாங்கள் நீங்கள் சொந்த அங்கே என்ன நடந்தது எங்கே போனீங்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க சரி வாழ்த்துக்கள் எதை சொல்ல போறீங்களா அஞ்சிக்கு என்ன சொல்ல போறீங்க
3: முற்பகல்
4: முற்பகலா
3: பிற்பகல் விளையும் பொருள் சொல்ல போறேன் பொறுத்து அதற்குண்டான பலன் விரைவாக அவரை வந்ததை விடுகிறது நல்ல செயல்களை செய்யும் போது நமக்கு நன்மையும் தீய செயல்கள் செய்தால் அதற்கு தகுந்த கெடுதலும் ஏற்படும்
4: ஓகே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்றதுக்கு நல்ல கருத்து சொன்னீங்க உண்மையில நன்மையும் தீமையும் நாங்கள் உரிய காலத்திலே எங்களுக்கு இப்ப நாங்கள் முற்பகல்ல வந்து நன்மை செய்யறோமா தீமை செய்யறோம் அது எங்களுக்கு பிற்காலத்துல எங்களுக்கு அது தேடி வரும் நன்மையாகவும் சரி தீமையாகவும் சரி அது கட்டாயம் தேடி வரும் என்ன நம்மை தேடி வரும் உரிய காலத்திலே நன்மையும் தீமையும் உரிய காலத்தில் நம்மை தேடி வரும் வாழ்த்துக்கள் அம்மா
3: நன்றி
4: நன்றி வணக்கம்
3: நன்றி வணக்கம்
4: நன்றி செல்லுங்கள்
1: நேரம் சரியாக 5:53 இன்று எங்களுடைய செல்லங்களோட நிறைய நேரம் பேசியதே நேரம் கடந்து போனது கடந்து போனதே
5: தெரியாது பாப்பா
1: அந்த வகையில் இப்பொழுது வந்திருக்கும் மணலி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
6: வணக்கம்
1: யஸ்மினா இல்ல யனிசா யா
6: அறிந்து
1: கொள்வன் உங்களுடைய பேரு சரியா சரியா ஓகே செல்லம் எப்படி
6: இருக்கிறீங்க
1: அக்காக்கள் இப்ப உங்களை விட்டுட்டீங்க முதல்ல
6: என்ன
1: நீங்களும் நல்ல ஆர்வத்தோட வந்திருக்கிறீங்க ஓகே செல்லம் எங்க வக்கன்ஸுக்கு எங்க போனீங்க
6: ஸ்பெயினுக்கு
1: எத்தனை நாள் நின்றீங்க அங்க
6: அஞ்சு நாள்
1: நின்று வந்தீங்க அப்ப அங்க என்னென்ன எல்லாம் செய்யறீங்க என்ன பாத்தீங்க ஸ்பெயின்ல
0: கடலுக்கு போனாங்க.
1: கடலுக்கு ஒவ்வொரு நாளும் கடலுக்கு தான் போனீங்களா?
0: இல்ல,
1: ஒரு நாள் போனீங்க கடலுக்கு. மிகுதி நாள் என்ன சொல்ல போறீங்க அண்டிக்கு? மெய் உயிர் மெய் எழுத்துக்கள் சொல்ல போறீங்க. ஓகே செல்லாம், ஓகே ஓகே சொல்லுங்க.
0: கரும்பு, கம்பு, பத்தி, பழுதை, பரிகாரம், சங்கு, நுங்கு, திங்கம், குரங்கு, மாங்காய், முள்ளங்கி, முள்ளங்கி, சக்கரம், சலை, சலை, சத்தம், சட்டை, சலத்தை, சந்தீஷன், சந்தீஷன், பஞ்சு, குஞ்சு, மஞ்சள், ஞானம், டப்பா, குடம், மாடம், பட்டம், தமரம், கிணறு, மனம், உணவு, தண்ணீர், கிண்ணம், மன்னம், தவளை, தம்பி, தட்டு, சங்கம், தக்காளி, நரி, நங்கு, நங்கம், நகம், நாய், நத்தை, நண்பன், பட்டம், பழம், பதை, பதம், பந்து, பம்பரு, பட்டம், மரம், மாலினி, மவர், மவர், மாட்டு, மலை, மயில், யானை, நாய், காயம், முயல், ஆகாயம், ரத்தம், ரத்தம், ரசம், ரசம், ரம்பம், ரத்தம், ரன், லட்டு, லதா, லப்பம், லாபம், லட்சம், லட்சுமி, லவங்கம், வண்டி வந்து வட்டம் வட்டை தளம்பி பழம் மூலம் அழகு உழவன் குழந்தை லா விலங்கு மிளகு தளம் மேலம் பழம் அப்பளம் பறவை அரம்பு மிருக்கு மிருக்கு இறகு பன்றி காற்று இரங்கல் வானம் பண்ணம் மின்னல் மன்னன்
4: பிடிச்சிட்டீங்களா அக்காக்கள் உங்களை கஷ்டப்படுத்திடுறேன் கணக்கு தந்தேன்னு களைச்சு போனீங்களே கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள் எல்லாம் உயிர் மெய்யெழுத்துக்களுடைய பெயர்களை சொல்லி இருந்தீங்கள் என்ன ஓகே செல்லம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி வணக்கம் அடுத்தது யார் பேச போறது யஸ்மினா இல்ல யனிசா யஸ்மின் ஓகே கொடுங்க யஸ்மினிட்ட கடலுக்கு போனது வேற என்ன பாத்தீங்க
7: மலை கோயிலுக்கு
4: போனீங்களா பயமா இருக்குமே இந்த மலையில கோயில்
7: கடைகளுக்கெல்லாம்
4: போய் உங்களுக்கு உடுப்புல எல்லாம் எடுத்துக்கணும் வந்தீங்க ஓகே சரி 5 நாள் நின்னீங்க என்ன நல்லபடியாக போய் வந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி இப்ப என்ன சொல்ல போறீங்க நன்றிக்கு
7: இப்ப
4: நாய்க்குட்டியிலேயே ஒரு சின்ன இது இருக்கு அதை பத்தி சொல்ல சரி சரி ஓகே
7: நாய்க்குட்டி துள்ளி வாவா நாய்க்குட்டி உன்னை தானே நாய்க்குட்டி ஓடி வாவா நாய்க்குட்டி கழுத்தில் மணியை கட்டுவேன் கரியும் சோறும் போடுவேன் இரவில் இங்கே தங்கிடு எங்கள் வீட்டை காத்திடு
4: பாட்டா படிக்கணும்
7: பாட்டா படிக்கணும்
4: பாட்டா படிங்க அப்படித்தானே பாட்டெல்லாம் இது தோ தோ நாய்க்குட்டி துள்ளி வா நாய்க்குட்டி அப்படி எல்லாம் படிக்கணும்
7: சரி படிங்கோ தோதோ நாய்க்குட்டி, துள்ளி வாவா நாய்க்குட்டி, உன்னை தானே நாய்க்குட்டி, ஓடி வாவா நாய்க்குட்டி. களத்தில் மணியை கட்டுவேன், கரியும் சோறும் போடுவேன், இரவில் இங்கே தங்கிடு, எங்கள் வீட்டை காத்திடு.
4: கட்டிக்காரி, ஓகே பாத்தீங்களா? அப்ப அப்படியே முதல்ல படிச்சிருக்கலாம் எல்லாம். சரி, நல்லா படிச்சீங்கள், ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. அக்கா என்ன சொல்ல? ஓகே, அக்காட்ட கொடுங்க. வணக்கம் ஜானிஸ், எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? ஓகே, நலமாக இருக்கிறீர்கள். நான் எல்லாம் ஸ்பெயினுக்கு போறத பத்தி ஜெய்சன்கிட்ட கேட்டுட்டேன். ஜெய்சன் தான் தம்பியின் பெயர். அவர் சொல்லும் போது எனக்கு விளங்கல. அதுக்கு முதல் வாரம் வந்தவர் தானே, அப்ப அது அப்ப தெரிஞ்சது. அப்ப இவர் சொல்லும் போது எனக்கு அந்த இது மறந்துட்டேன், நான் என்ன பெயர் இப்ப விளங்கிச்சு, ஜெய்சன். சரி சரி, ஓகே, சரி, நல்ல சுகமாக வந்து சேர்ந்துட்டீங்க உங்களுடைய வீட்டுக்கு. உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டுதா பாடசாலை?
7: ஸ்கூல் தொடங்கிட்டு இனி என்னால புதன்கிழமையில வர முடியாது.
4: புதன்கிழமையும் இருக்கா உங்களுக்கு வகுப்பு?
7: எட்டுல இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கு, புதனும் வியாழனும் திங்களும்.
4: காலை 8 மணில இருந்து பின்னரும் 6 மணி வரை. சரியான கடமை தான். ஓகே சரி, பரவாயில்ல. நீங்கள் உங்களுக்கு அந்த நேரம் கிடைக்கும் போது நீங்கள் அண்டியோட ஒரு நாட்கள்ல பேசிக்கொள்ளலாம், என்ன? ஓகே சரி அம்மா, இப்ப என்ன சொல்ல போறீங்க?
7: இன்னைக்கு வந்து கதிரவனை ஒளித்து வைத்த சிறுமித கதை வாசிக்க போறேன்.
4: சரி வாசிங்க.
7: பார்வையாளர்கள் வருகை நேரம் முடிந்திருந்தது. மாலை நேரம் கடந்து இருள் பரவ தொடங்கியது. மண்டபத்துள் பேரமைதி நிலவியது. சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஓவியம் ஒன்று லேசாக அசைந்தது. சத்தமில்லாமல் இட வளமாக அசைந்தது. ஓவியத்தில் இருந்த ஒரு சிறுமி துருதுருவென்று உற்சாகமாக இருந்தார். எவ்வளவு நேரம்தான் சத்தங்களுக்குள் இருப்பது? சின்ன விளையாட்டு விளையாடலாம் என நினைத்தார். அற்றென்று வெளியில் குதித்தார். ஒவ்வொரு ஓவியத்துக்கு அருகிலும் நின்று பார்த்து இரட்சித்தாள். இயற்கை காட்சி அவளை கவர்ந்தது. அதிலிருந்த கதிரவன் நிறைந்த ஒளியை வீசியது. அதன் வெளிச்சம் இரவு நேரம் சூழலை குலைப்பதாக நினைத்தாள். உடனே அவள் கதிரவனில் இருந்த மஞ்சள் நிறத்தை எடுத்தாள். அடுத்த ஓவியத்தில் இருந்த கடலுக்கு அடியில் அதனை ஒளித்து வைத்தாள். கதிரவனின் ஒளி மங்கியது. ஓவிய கண்காட்சி மண்டபம் குளிர தொடங்கியது. சிறுமி மகிழ்ச்சி அடைந்தாள். ஓவியங்களில் உள்ள நிறங்களை மாற்றி விளையாடினால் என்ன என்று அவளுக்குள் தோன்றியது. தன்னை வண்ணங்களால் அழகுபடுத்தி கொள்ளவும் ஆசைப்பட்டாள். அவளது ஆசையை அங்கிருந்த மற்ற ஓவியங்கள் ஏற்க மறுத்தன. பேராசைக்காரி, வேண்டாம் இந்த விளையாட்டு. எதிர்ப்பு குரல்கள் அதிகமாயின. மூன்றாவது ஓவியத்தில் இருந்து கேட்ட அழகை சத்தம் அவளை திரும்பி பார்க்க வைத்தது. அக்கா, ஊதா நிறம் சட்டை எனக்கு மிகவும் பிடிக்கும், அதை மாற்ற விடமாட்டேன் என்று எதிர்ப்பை தெரிவித்தான் அந்த சிறுவன். அழாதே தம்பி, அக்கா உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று அவளது வாக்குறுதியை ஏற்று அழுகையை நிறுத்தினான் அந்த சிறுவன். அவளது உடை அலங்காரம் கண்களை கவர்ந்தது. எல்லோரும் பாராட்டினர். அவள் நன்றி சொன்னாள். அருகில் இருந்த ஓர் ஓவியத்தில் மிக பெரிய அரண்மனை இருந்தது. பயிர்காவல் வளர்களில் இசைவை பெற்று அரண்மனையை சுற்றி பார்த்தாள் ஓவிய சிறுமி. உள்ளே அரசவை கூடத்தில் அமைச்சரவை கூடி கலந்துரையாடி கொண்டிருந்தன. அரசனின் தலையில் இருந்த மணிமகுடம் அவளது கவனத்தை ஈர்த்தது. அரசவைக்குள் நுழைந்தவள் திடீரென்று அரசனுக்கு அருகில் சென்றான். அவரின் மணிமகுடத்திலிருந்த பொன்னிறத்தை விரலால் தடவி எடுத்து தலையில் பூசிக்கொண்டான். அரசரின் தோற்றமும் சிறகும் காணாமல் போயின. அரசர் அதிர்ச்சி அடைந்தார். தினம் கொண்டார். காவலர்களை அழைத்து அவளை பிடிக்க சொன்னார். காவலர்களின் பிடியில் சிக்காமல் அவள் ஓடினாள். மலை, ஆறு, மரம் போன்ற ஓவியங்களுக்குள் பின்னால் ஒளிந்து கொண்டாள். எவ்வளவு தேடியும் காவலர்களால் சிறுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வளவு நேரம்தான் அவளால் ஓவியங்களுக்குள் பின் மறைந்திருக்க முடியும்? விரைவில் களைத்து போனாள். அப்போது ஓவியத்திலிருந்து ஒரு சேவல் கீழே குதித்தது. பொழுது விடிய போகின்றது என்பதை அந்த சிறுமி புரிந்து கொண்டாள். அக்கா, எவ்வளவு நேரம்தான் கடலுக்கு அடியில் கதிரவனை மறைந்து வைத்திருப்பாய்? பொழுது விடிய வேண்டாமா என்று கேட்ட அவளை சிந்திக்க வைத்தான் ஊதா நிறக்கார சிறுவன். கண்காட்சி மண்டபத்திற்கு வெளியே மழை விழுந்த சத்தம் கேட்டது. குளிர்காற்று வீசியது. அக்கா, தங்க நிறத்தில் இருக்கும் உன் முடியை பார்த்தால் வெளிநாட்டு சிறுமியை நினைவு படுத்துகின்றது. இதைவிட உன் கருப்பு தலை முடிதான் அழகாக இருந்தது. எது இயற்கையோ அதுவே சிறந்தது என்றான் சிறுவன். நீ சொல்வது உண்மைதான் என்ற ஓவிய சிறுமி அவன் கையை குலுக்கி பாராட்டினாள். சிறுவன் கூவியது. அரண்மனைக்கு சென்று அரசரிடம் மன்னிப்பு கேட்டாள். மணிமகுடத்தில் இருந்து எடுத்த நிறத்தை மீண்டும் தடவினாள். அரசனின் மணிமகுடம் பொன் நிறத்தில் பளபளத்தது. பொக்கடிக்கோ, மறுபடியும் பொழுது விடிய போவதை அறிவித்தது சேவல். கடலுக்குள் குதித்த சிறுமி அதன் அடியிலிருந்த கதிரவனின் மஞ்சள் நிறத்தை எடுத்து வானில் வைத்தாள். அடுத்த நொடியே இளஞ்சிவப்பு நிறத்தில் கதிரவன் ஒளிந்தான். பொழுது விடிந்தது. அவளும் சற்றென்று தன்னுடைய ஓவியத்துக்குள்

மணியை தாண்டி 6:15 ஆகிவிட்டது. நீங்களா மோனதாஸ் அவர்கள் தொகுத்து விளங்கும் பாட்டு மதமும் ஒலிபரப்பாக இருக்கிறது. அந்த வேளையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மனிதர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

இப்பொழுது நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும் நேரடியாக ஒலிபரப்பப்படுகின்றது. கடந்த வாரங்கள் 4 வாரங்கள் மறு ஒலிபரப்பாக இடம்பெற்றிருந்த பாட்டும் பதமும் இன்று நேரடியாக நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்குகின்றார்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகிலா மோகனதாஸ் அவர்களுடைய பாட்டும் பதத்தோடு நீங்களும் இணைந்திருங்கள்.

பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் அனைத்து அன்பு நேர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்நிகழ்ச்சியூடாக எமது அன்பு நேயர்கள் தமது பிரதியூடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கும் நேரம். எனவே இன்றைய தினம் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க வருகின்றார் தாயகத்திலிருந்து வாஹிதா பதுர்தீன் அவர்கள். அன்பான நேர்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது பிரதிகளும் ஒலிபரப்பாகும். எனவே அந்த வகையிலே காத்தான்குடி 6 இலக்கம் 86 ஜின்னா லேனை சேர்ந்த வாஹிதா பதுர்தீன் அவர்கள் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கின்றார். எனவே அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கும் வாஹிதா பதுர்தீன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: இந்த வாழ்க்கை பயணம் எப்போ முடியும், அந்த ரகசியம் அவனுக்குத்தான் தெரியும். இந்த வாழ்க்கை பயணம் எப்போ முடியும், அந்த ரகசியம் அவனுக்குத்தான் தெரியும். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க இந்த என்னும் பதத்திற்காக பாடலை தெரிவு செய்திருக்கின்றார் வாஹிதா பதுர்தீன் அவர்கள். இது அவரது முதல் பாடல் தெரிவு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டி ஆர் டி தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் வாஹிதா பதுர்தீன் அவர்கள். இலக்கம் 86 ஜின்னாலேன் காத்தான்குடி 6 தாயகத்திலிருந்து. தொடர்ந்து அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் அந்த என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

0: இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக வலம் வந்து கொண்டிருக்கும் பதங்கள், இந்த வாழ்க்கை பயணம் எப்போ முடியும், அந்த ரகசியம் அவனுக்குத்தான் தெரியும். எனவே தொடரும் பாடலை ரகசியம் என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார் வாஹிதா பதுர்தீன் அவர்கள்.
1: ரகசியம் பரம ரகசியம், இது நமக்குள் இருப்பது அவசியம். ரகசியம்

உதயம் தானில் பாதியம் காதல் உதயம் ரகசியம் பரம ரகசியம்

0: இது நமக்குள் இருப்பது அவசியம்.
1: அன்பான நேர்களே, இந்நிகழ்ச்சிக்கான உங்களது பிரதிகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதேவேளை தொடர்ந்து இந்நிகழ்ச்சிக்காக உங்களது பிரதிகளை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கும் நமது அன்பு நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் வாகிதா பதூர்தீன் அவர்களின் தெரிவிலே அவனுக்குத்தான் என்னும் பதத்திற்காக வானொலி ஊடாக.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவு பதமாக வருகின்றது தெரியும். இதற்கான பாடலாக இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வாஹிதா பதுர்தீன் அவர்களின் தெரிவிலே

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இதுவரை நேரமும் வலம் வந்த பதங்கள். இந்த வாழ்க்கை பயணம் எப்போ முடியும்? அந்த ரகசியம் அவனுக்குத்தான் தெரியும்.

இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்த வாஹிதா பதுர்தீன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நிரம்பும் நிகழ்ச்சியை சுயமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம்.

0: உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ யோசப் 93,700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-2. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ கைத்தொலைபேசி இலக்கம் 6-67-20-40.
1: தேவையான
0: தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93,810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலி விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை, பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: போட்டு உங்களுக்கு வீட்டை வித்து வாங்கி எல்லாம் முடிச்சு தருவேன்.

0: கடவுள் கைவிடுத்த மாதிரி இருக்கிறேன். நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை பித்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
1: மறக்காதீங்க,
0: மறக்க மாட்டேன்.
2: ஆமா, உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வான்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வான்கூவருக்குரியது 778-994-22-22.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trttamilil.com என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலி.

அனைவரும் நலமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய புதன் மாலை பொழுதில் நமது நிகழ்ச்சிகள் விளைவு போல் வானொலியில் தொடர்கின்றது. பாடல்கள் போட்டியிடும் பந்தயம்.

இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் வானொலியில் இசை அமைப்பாளர் சிப்பி அவர்களது இசையில் உருவான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வர இருக்கிறது. இனிமையான பல பாடல்களை தனக்கு தனது இசை மூலமாக தந்த ஒரு இசையமைப்பாளர் சிப்பி அவர்களது இசையில் இன்றைய பாடல்களை போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் மொத்தமாக வந்திருக்கிறது ஆறு பாடல்கள். ஆறு பாடல்களில் மூன்று பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட அந்த மூன்று பாடல்களை தந்த நீங்கள் அப்படி நிகழ்ச்சிக்கு ரசித்துக் கொண்டிருக்கலாம். ஏனைய நிகழ் நிகழ்ச்சியிலிருந்து சிறப்பிக்கப் போகிறீர்கள். இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் இசை அமைப்பாளர் சிபி அவர்களது இசையில் உருவான பாடல்களில் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வானொலியில் ஒலிக்கின்றது பாடல் இலக்கம் ஒன்றாக. பாடலது நாட்டாமே தெரியலிருந்து வாழ்க்கை

ஒலி தேர்ந்திருக்கிறது பாடல். இது கொட்டப்பாக்கம் கொழும்பு வைத்தலையும் பாடலில் வானொலியில் நாட்டாமை திரையில் இருந்து பாடல் இலக்கம் ஒன்றாக வானொலியில் ஒலி தேர்ந்திருக்கிறது. ஒலிக்கப் போகிறது பாடல் இலக்கம் இரண்டு. ஒலிக்கிறது கோகுலமும் சிறையில் இடம்பெற்ற பாடல். இசையமைப்பாளர் சிப்பி அவர்களது இசையில் உருவான பாடல்கள் வானொலியில் இன்றைய நாளில் போட்டிக்கு வந்திருக்கிறது. ஒலிக்கின்றது பாடல் இலக்கம் இரண்டாக வானொலியில்.

சரி, பாடல்கள் போட்டியிடுங்கிற பந்தயம் நிகழ்ச்சி ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இசையமைப்பாளர் சிபி அவர்களது இசையில் உருவான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. சரி, அந்த வகையில் இன்றைய பாடல் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் மூன்றாவது பாடல்கள் செல்வதற்கு முன்பாக ஒரு கடிக்கல்வி ஒன்று காத்திருக்கும். சரி, கடிக்கவில்லை, மிக மிக இலகுவான சிறிய ஒரு கடிக்கவில்லை. உடனே வந்து சுழச்சுடு எடுத்த ஒரு கடிக்கல் தான் இன்றைய நாள் உங்களை வந்து உங்கள்ட்ட விரப்பப்போது கடிக்கல்வின் அப்படின்னு பார்க்கலாம். சரி, கணவர் வந்து மனைவிக்கு இடையில் எடுக்கிற சம்பாசனை தான் இன்றைய நாளிலும் கடிக்கல்வியாக விரப்பப்படுது. ஆம், கணவர் வந்து வீட்டை வந்துட்டார், வெயிலெல்லாம் முடிஞ்சு வீட்டை வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து போய் சாப்பாட்டு மேசையில் இருக்க மனைவி வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க. சரி, அப்போ வந்து சொன்னாங்க, ஏன் செல்லாம் நானும் சாப்பிட்றேன், வா நீயும் சாப்பிட என்னோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லைப்பா, எனக்கு பசி இல்லை, எனக்கு பசிக்கலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனைவி. சரி, அதாவது வந்து கணவர் வந்து வெயிலெல்லாம் முடிஞ்சு வந்துட்டு வீட்டை வந்து சாப்பிட்ற டைமில் வந்து சாப்பாடு மேசையில் இருந்துட்டு சாப்பாடு வந்து மனைவி பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மனைவியை வந்து பார்த்து கேட்குறாங்க, வா சரி ஓகே என்னோட சேர்ந்து நீயும் சாப்பிடலாம் தானே, எனக்கு சாப்பாடு எனக்கு உனக்கும் சேர்ந்து சாப்பாடு பரிமாறு, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைப்பா இல்லைப்பா எனக்கு வந்து பசிக்கலையப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ஏமா என்னாச்சு உனக்கு உடம்பு கடம்பு ஏதாவது சரியில்லையா, என்ன பசி இல்லையா அப்படின்னு சொல்லிச்சுனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கணவர். அதுக்கு வந்து மனைவி சிம்பிளாக ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, மிக மிக இலகுவான ஒரு கடிக்கல். சரி, அதாவது வந்து கணவர் வந்து வேலை முடிஞ்சிட்டு வந்துட்டு வீட்டை வந்து சாப்பிட்ற மேசிலேருந்து சாப்பாடு வந்து மனைவி வந்து கணவருக்கு பரிமாறுறப்போ கணவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வாமா சரி என்னோட சேர்ந்து நீயும் சாப்பிடு, நானும் சாப்பிடும், நீயும் சாப்பிடு, உனக்கும் சேர்த்து சாப்பாடை போடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து மனைவி சொல்கிறா, இல்லைப்பா எனக்கு வந்து பசி எடுக்கலை பசிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு பசி எடுக்கலை பசிக்கலப்பா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு, ஏமா என்னாச்சு உனக்கு உடம்பு கிடம்பது சரியில்லாமல் போச்சா, உடம்புக்கு ஏதாவது ஆச்சா, ஏன் சாப்பிடு பசி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்று திருப்பி கணவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து மனைவி வந்து திருப்பி சிம்பிளாக ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, மிக மிக இலகுவான ஒரு கடிக்கல் தான் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அந்த மனைவி. சரி பார்க்கலாம். இதன் வந்து கடிக்க ஒளி ஒலிக்கப்போகிறது பாடல் இலக்கம் 3 சிபி அவர்களது செயல்பான பாடல்களில் வானொலியில்

0: சரி, இப்பொழுது நேர்கள் இணைந்து கொள்ளும் நேரம் இது மூன்று பாடல்கள் ஒலி தோய்ந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வாழ்நிலையில் இசையமைப்பாளர் சிபி அவர்களது பாடல்களில் கொட்டப்பாக்கு கொழும்பு வைத்தல முதலாவது பாடலாக ஒலித்திருக்கிறது. இரண்டாவதாக சுவந்தி பூவெடுத்தேன், அதில் உண்முகம் பார்த்திருந்தேன். இரண்டாவது பாடல், மூன்றாவதாக பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே பாடல் ஒலித்து வந்திருக்கிறது. சரி, அந்த வகை நிகழ்ச்சி வந்திருக்கின்றவர்களில் முதலாவதாக தொலைபேசியாக வந்திருக்கின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்றவர் வணக்கம். வணக்கம், தொலைபேசியாக வந்திருக்கின்றவர். சரி, அவர் இணைப்பிலே தொடர்ந்து இங்கே வைபூராக திருமதி புஷ்பவதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். புஷ்பவதி அவர்களை என்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம், வாட்ஸ்அப் ஊடாக வணக்கம்.
1: வணக்கம், எங்களுடைய அன்பான சாரதி, பார்த்த சாரதி அன்பாக வரவேற்றுக் கொண்டு
0: நன்றி நன்றி உங்களை என்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் புஷ்பவதி.
1: இங்க கேட்ட அந்த தனிக்கேள்விக்கு பதில் எனக்கெல்லாம் தெரியும், நான் சமைச்சது எப்படி
0: சமைச்சேன்னா நன்றி. புள்ளிகள்
1: வந்து 231
0: 231 என்ற புள்ளி. நன்றி
1: நன்றி, நீங்க அவருக்கு அனுப்பாட்டி விடுங்க சாரதி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அன்புக்குரிய புஷ்பவதி அவர்கள் ஐக்கிய ராஷ்டிரத்தில் இருந்து அவரை தொடர்ந்து தொலைபேசியாக வந்திருக்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
0: ஜோஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நீங்கள் நலமா இருக்கிறீங்க. அன்போடு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி.
2: நன்றி
0: நன்றி. அவர் அன்புக்குரிய திருமதி ஜோஸ்வரி அம்மா அவர்கள் அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த யார் வணக்கம்.
3: வணக்கம் சாரதி.
0: வணக்கம் அன்புக்குரிய ரோசாரி.
3: பூங்குயில்
0: ராகமே 2 புள்ளி,
4: நன்றி. நாட்டாமை கோகுலத்திடம் நான் பேச நினைப்பதெல்லாம் சிஆர்டி ராடியோ ஜாக்கி சாரதியிடம் சொல்லிவிட்டேன் என்று கூறியுள்ளார். கடிக்கல்விக்கு
0: பழையதை சாப்பிடத்தானே நான் புதுசு செஞ்சப்பட முதல்ல சாப்பிடுங்க சொல்லியிருப்பாரு.
4: ஆமா,
0: பார்க்கலாம். நன்றி
4: நன்றி
0: நன்றி. அன்புக்குரி விபி அவர்கள் பிரான்ஸ் மோண்டியிலிருந்து இணைப்பில் நினைந்திருந்தார். நேர்கள் இருந்திருக்கிறீர்கள் பிரான்ஸிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் வானொலிகளில். இன்றைய நாளில் பாடல்கள் போட்டியிடம் பந்தயம் இசையமைப்பாளர் சிபி அவர்களது சீல் உருவான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் மூன்று பாடல்கள் போட்டிக்கு வந்திருக்கிறது. மூன்று பாடல்கள், முதலாவதாக கொட்டப்பாக்கு குழம்பு வைத்தல், இரண்டாவதாக செவ்வந்தி பூவெடுத்தேன், மூன்றாவதாக பூங்குயில் ராகமி பாடல் வானொலியில் இன்றைய நாளில் போட்டிக்கு வந்திருக்கிறது. சரி, அந்த வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சி விட கணிந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கிறார் மாலி. வணக்கம் சாப்பாடு மேசையில் அமர்ற சாப்பாடு பறிந்து பரிமாறுற மனைவி. அப்போ கணவர் சொல்றார், ஏன்பா நீ வந்து அங்கால உனக்கு வந்து சாப்பாட போன, என்னோட சேர்ந்து சாப்பிட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னோட சேர்ந்து நீ சாப்பிட, உனக்கும் சேர்ந்து சாப்பாட போனா. இல்லப்பா எனக்கு பசி எடுக்கல அப்படின்னு சொல்லி மனைவி சொல்றா. எனக்கு பசிக்கலப்பா, எனக்கு பசி எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து கணவர், ஏனப்பா என்னாச்சு உனக்கு உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா, என்னாச்சு ஏன் பசிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து மனைவி சிம்பிளா ஒரு பதில் சொல்றாங்க. சிம்பிளா போற போக்குல ஒரு பதில சொல்லிட்டு போறாங்க. அதுதான் இன்றைய கடிக்கோளி. என்ன கதை பதிலாக இருக்கும், என்ன மனைவி சொல்லியிருப்பா?
5: சிம்பிளா சொல்றாண்டா, சில சமயம் அவ பழைய சாதத்தை வச்சுதான் இவருக்கு கொடுக்குறார். இவர் சாப்பிட்டு முடியத்தான் இந்த சமைச்சதை சாப்பிடலாமண்டு நினைக்கிறா. அவள் பழசு உதை சாப்பிடுங்க நீங்கள் என்று சொல்லியிருப்பான்.
0: ஓ
5: சரி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அன்புக்குரிய குருநாயகி அவர்கள், குருநாயகி தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்தனியரை பார்க்கலாம். வந்திருக்கின்றவர் வணக்கம், தொலைபேசூராக. வணக்கம் ராசலிங்கம். எப்படி இருங்க ராஜலிங்கம்? ராஜலிங்கம் நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா தான் இருக்கோம். சூப்பர். அந்த
6: மாதிரி
0: நேரம் காதல் பாடல்கள், காதல் விட சுமந்த பாடல்கள் உங்கள் தெரிவில் வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. நீங்க சிறப்பிக்க தயாராகுங்கள்.
6: காதல் பாட்டு கேட்க முடியும். அந்த ஞாபகம் எல்லாம் நெஞ்சிலே வருகிறது. காதல்
0: நன்றி. அன்புக்குரிய ராஜலிங்கம், ராஜலிங்கம் தொடர்ந்து இங்கே ரவீந்திரன் தர்மம் உதயமா இருக்கிறார். அன்போட பெரியவர்கள் வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் விஜயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: சூப்பரா சூப்பரா. என்ன பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நாங்கள் ஜோவா இருக்கிறோம். நீங்கள் ஜோவா இருக்கணும். அது எல்லாம் ஜோவா மாலை ஜோவாக இருக்கணும் என்ற விஞ்சுகள் அதுக்காக சொல்லும் எல்லாம் குட்டியாண்டு கடைசி கடைசி வேறு பலர் என்று நான்
0: சொல்லிருக்காங்க. நான் கொஞ்சம் தூரம் சாப்பிட அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான்
7: சொல்றீங்க.
0: பார்க்கலாம் பார்க்கலாம். சும்மா போற போக்கில் அடிச்சுட்டு போறீங்க. சரியான இப்படியா கூட இருக்கலாம். பார்க்கலாம். நன்றி.
7: நன்றி.
0: இவர் இணைப்பிணைந்த அன்போடு ரவீந்திரன் மோதி இவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்தனியர். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் பதனி.
8: ஆமாம். நலமா?
0: சூப்பரா இருக்கு. நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நாங்களும் சூப்பராக இருக்கிறோம்.
0: ஓகே.
8: நீங்களும் அப்படியே எப்பவும் சூப்பராக இருக்கணும் வேண்டிக்கு உண்டு. என்னுடைய புள்ளி 231 என்று
0: சொல்றேன்.
8: ஆமா. இந்த கடிக்கேள்விக்கு நான் சொல்றேன். இந்த பல இந்த பழசுகளை எல்லாம் எனக்கு என்ன உங்களுக்கு தானு சொல்லி
0: போட்டு உங்களுக்கு தான் ஒத்து விடா நீங்களே சாப்பிடணும் சொல்லி இருப்பாங்க. நேர்களிருந்து நெஞ்சம் மறப்பதிலே திருமதி ஜோஸ்வரி குணராஜா அவர்கள் பிரான்சில் இருந்து அனுப்பி வைத்திருக்கின்ற பாடல் திருவிழி தாங்கிய இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சி 8:15 வானொலியில் பயணிக்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையை தொடர்ந்து அறிவித்தார்கள். அறிவித்தார்களை தொடர்ந்து 10:30 இமை தொங்கும் நேரம். இனிமையான காதல் பாடல்கள், காதல் வலு சுமந்த பாடல்களை தாங்கி என்று இமை தொங்கும் நேரம் உங்கள் தெளிவாக வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றோம். நேரம் இருக்கிறது. இன்றைய நாளில் இசையமைப்பாளர் சிப்பி அவர்களது பாடல்கள் 3 பாடல்கள் ஒலித்திருக்கிறது. முதலாவதாக ஒலித்திருக்கின்றது கொட்டப்பாக்கு குழந்து வைத்தல சரி பாடல். இரண்டாவதாக செவ்வந்தி பூவடத்தின், மூன்றாவதாக பூங்குயில் ராகம் இப்பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக பாடல்களுக்கான புள்ளிகளோடு நின்றிருக்கின்ற அடுத்து நீங்கள் யாருக்கு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ராணி அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். ராணி இருக்கிறீங்க. ராஜா எப்படி இருக்கார்? ராஜா ரத்னம். ராஜா அவர் எப்படி இருக்கிறார்? அப்படி இருக்கிறார். சந்தோஷம். சொல்லுங்க உங்களுடைய புள்ளிகள்.
9: நான் 132 என்று சொல்லிக்கொண்டு கடிக்கேள்வி என்னென்று விளங்க இல்லை தெரியாது.
0: கடிக்கேள்வி பார்க்கலாம். நன்றி. நன்றி. அன்புக்குரிய பத்மானி ராஜரத்னம் அவர்கள் இணைப்படைந்திருந்தார். சேர்ந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கின்றது பந்தயம். பந்தயத்தை தொடர்ந்து சில திரையசைப்பாடுகள், திரையசைப்பாடுகளை தொடர்ந்து 8:15 மணியிலிருந்து வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. எங்களுடைய நெஞ்சம் மரப்பத்திலே திருமதி ஜோயஸ்வரி குணராஜ் அவர்களது பாடத்திரிவுகள், அதைத் தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை, பிரதான செய்தி அறிக்கையை தொடர்ந்து வானொலியில் அறிவித்தல்கள், அறிவித்தல்களை தொடர்ந்து இன்றைய தினத்தில் இமை தூங்கும் நேரம், காதல் பாடல்கள், உங்கள் மனங்க விருந்த காதல் பாடல்கள், காதல் வலு சுமந்த பாடல்கள் வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு ஞாபகமூட்டி தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்றவர் வணக்கம்.
10: வணக்கம் சாரதி.
0: வணக்கம். நான் சர்வ பரமேஸ்வரன்.
10: நன்றி.
0: சரி, சிம்பிளான பதில் தான், சிம்பிளான பதில். அதாவது நீங்கள் என்ன சாப்பிட வாங்க, நீ வந்து என்ன சேர்ந்து சாப்பிடு, சாப்பாடு போடாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லையப்பா எனக்கு வேணாம் பண்ணதுக்கு கணவர் கேட்குறாரு, என்னாச்சு உடம்பு கிடம்பு சரியில்லையான்னதுக்கு, அப்படி இல்லாம இல்லை உன்னை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கலாம், ஆனால் இப்போ தான் கொஞ்சதுக்கு முன்னால் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் பதில். சரியா, அந்த பதிலோடு இணைந்திருந்த அன்புக்குரிய தர்மவதி அவர்களே, தர்மவதி அவர்களுடைய பூர்வபக்கில், நான் இப்போ தானேப்பா சாப்பிட்டேன், என்ன நான் சாப்பிட்றது, எனக்கு பசிக்கலை, நீ சாப்பிடு, எனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையே, அவ்வா சாப்பிடணுன்னு சொல்லி நான் எல்லாம் ஒன்றிலாம் பார்த்துருக்கேன், நான் கொஞ்சத்துக்கு முன்னால் சாப்பிட்றேன், நீ சாப்பிடப்பா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. சரி, இதன்றி கடிக்கடிக்கான பதில், அந்த வகையில் இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை நீ சொந்தங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சொல்லி வர்த்தக விளம்பர அடைவலை குறித்து வருகிறேன். ஜாஜாவுடைய பழைய திருமணத்துக்கு வந்திருக்கிறது என்பதை பார்க்க போகின்றோம். சரியான பதிலை சொன்ன தர்மாதி அவர்கள், அரவிந்தன் தர்மாதி அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய கடிக்கல்விக்கான சரியான பதிலுடன் இருந்தார் திருமதி ரவீந்திரன் தர்மாதி அவர்கள். இருந்த பதிலோடு அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
11: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்மாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓடு கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
12: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். எத்தனை பேருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
13: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
12: ஓ, அப்படி என்ன, ஜிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
14: என்ன சமயலோ, என்ன சமயலோ.
11: உங்கள் தேவையர் சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள். தேவை மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள். தேவி மகால் மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

சரி, பாடல்கள் போடுகின்ற பந்தம் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் வானொலியில் இசையமைப்பாளர் சிபி அவர்களது பாடல்களை தாங்கி வானொலியில் ஒலித்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்கள் சிறந்த வகையில் வரிசையில் உருவான பாடல்களில் முதலாவதாக ஒழித்த பாடலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆம், முதலாவதாக ஒழித்தது கொட்டப்பாக்கு குழந்தவத்தில் நாட்டாமை திரைப்பட பாடல் ஒழித்திருக்கிறது. சதீஷ் அவர்கள் பிரான்சிலிருந்து தெரிவு செய்திருக்கின்றார் முதலாவது பாடலை. இரண்டாவதாக ஒழித்தது செவ்வந்தி பூவடத்தின் பாடலை தெரிவு செய்திருக்கின்றார் திருமதி வதனா தேரன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து. மூன்றாவதாக ஒழித்திருக்கின்றது பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமி பாடலை திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் ஜெர்மனி நாட்டிலிருந்து தெரிவு செய்திருக்கின்றார். நேர்கள் உங்களது அடிப்படையில் புள்ளிகளை தந்திருக்கிறார்கள். உங்களது புள்ளிகளின் அடிப்படையில் 31 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது முதலாவது பாடல். முதலாவது பாடல் செவ்வந்திப்பு வடத்தின் திருமதி வதனாதேலன் அவர்களது பாடல் முதலிடத்தை பிடித்திருக்கிறது 31 புள்ளிகளுடன். திருமதி வதனாதேலன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

இரண்டாவது வந்திருக்கிறது 18 புள்ளிகளை பெற்றிருக்கிறது பூங்குயில் ராகமி பாடல். பூங்குயில் ராகமி பாடல் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது. பூங்குயில் ராகமி புதுமலர் வாசமி பாடலை தெரிவு செய்திருந்தார் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் சேர்மணி நாட்டிலிருந்து.

மூன்றாவது இடத்துக்கு 17 புள்ளிகளை பெற்றிருக்கிறது சதீஷ் அவர்களது பாடல். அந்த வகையில் இரண்டாவது இடத்துக்கு வந்த திருமதி சிவசுந்தரம் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மூன்றாவது இடத்துக்கு 17 புள்ளிகளுடன் சதீஷ் அவர்களது பாடல் வந்திருக்கின்றது.

பதினேழு புள்ளிகளை பெறுகிறது. அதாவது சதீஷ் அவர்கள், சதீஷ் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சி. தொடர்ந்து ஒரு சில திரையிசை கானங்கள், திரையிசை கானங்களை தொடர்ந்து வானொலியில் பயணிக்க இருக்கின்றது. இன்றைய நெஞ்சம் மறுப்பதிலே திருமதி ஜோகஸ்வரி குமராஜ் அவர்களது பல திருவிழி தாங்கி அந்த வகையில் விடுவிச்சிருக்கிறது. நெஞ்சம் மன்னிக்கவும் பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சி நிகழ்ச்சி உடாக இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சிக்காக பாடல் திருவிழி தந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம் நேர்களே.

நேர்களின் பிரியமன்போடு நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். அன்றைய நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியில் நெஞ்சத்தை விடுகளாத பாடல் திருவழி தாங்கி வானொலியில் தனது பாடல் திருவழி தருகின்றார் திருமதி யோகேஸ்வரி குணராஜ் அவர்கள் பிரான்சிலிருந்து. நிகழ்ச்சிக்காக பாடல் திருவழி தந்த திருமதி யோகேஸ்வரி குணராஜ் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களது பாடல் திருவிழா நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கிறது.

நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீர்கள். நேர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறார்கள். அது வகையில் இன்றைய நெஞ்சம் அறுப்பதில் நிகழ்ச்சிக்காக பாடல் திருப்பி தந்திருக்கின்ற திருமதி ஜோகேஸ்வரி குன்ராஜ் அவர்களது பாடல் திரிவுகளில் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் பாடலாக வானொலியில் மேல்நாட்டு மருமகள் திரையிட

0: கவலைகரமான விழாக்கள் கோவில் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS Langa 12@gmail.com.
1: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
2: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
1: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
2: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரத்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெயரத்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

0: நெஞ்சமரப்பதில் நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறது அந்த பாடல். திருமதி ஜோகேஸ்வரி குன்ராஜ் அவர்களது பாடல் தெருவில் அமைதியான நதி நிலைய ஓடம் நாடுவன் கட்டளை திரையில் இருந்து.
1: அப்பா என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கி விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.

நெஞ்சம் மறுப்பது நிகழ்ச்சியில் இன்றைய தினத்தில் திருமதி ஜோகேஸ்வரி குணராஜ் அவர்களது பாடல் தெரிவுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவரது பிரதி ஊடாக அவரது பாடல் தெரிவுகளை நிகழ்ச்சி அலங்கரிக்கும். அடுத்த பாடலாக ஒலிக்கின்றது பொன்னுமணி திரையிலிருந்து.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: நெஞ்சது விடுகிற பாடல் தேவைகளை தாங்கி தனது பிரதிவுடாக நெஞ்ச மறுப்பதில் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள் பிரான்சில் இருந்து. ஜோகேஸ்வரி குணராஜா அவர்களது பாடல் தேவைகளின் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக வானிலையில் ஒலிக்கின்றது ரயில் பயணங்களில் தெரியலிருந்து.

ஒலித்துக் கொண்டிருந்த நெஞ்சமரப்பதில்லை நெஞ்சமரப்பதில்லை நிகழ்ச்சியில் திருமதி யோகேஸ்வரி குணராஜ் அவர்களது பாடல் தெரிவுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களது பாடல் தெரிவுகளில் வருகிறது மீண்டும் கோகிலா திரையிலிருந்து அடுத்த

ஒழித்துக் கொண்டிருக்கும் நெஞ்சமரபத்தில் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கின்றது. கர்ணன் தெரியில் இருந்த திருமதி யோகேஸ்வரி குணராஜ் அவர்களது தெரிவில் பாடல் ஒழிக்கின்ற பாடலோடு நெஞ்சமரபத்தில் நிகழ்ச்சியும் நிறைவேக்க வருகிறது. நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவிப்பை தந்த திருமதி யோகேஸ்வரி குணராஜ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுச் செல்கின்றது. நெஞ்சமரபத்திலே நன்றி வணக்கம் நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Garlagones, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: மேலதிக தொடர்புகளுக்கு VT Cash and Curry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரக்ட் ராச 3098 சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். பிரான்சில் இருந்து ஒரு பேர் பாகம் டிஆர்டி தமிழலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் www.nurulagam.com இணையதளத்தினர் தொடரும் இந்திய செய்திகளுக்கு பாரிஸ் ரூகியில் அமைந்திருக்கின்ற வேட்டி கேசன்கரே, கார்லிக் குன்னஸில் அமைந்திருக்கின்ற வேட்டி சூப்பர் ஸ்டோர்ஸ், உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் வேடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் இலங்கையில் உள்ள நேபாள தூதரகத்துக்கு நேரில் சென்று நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்து இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். மேலும் நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்ற செந்தில் தொண்டமான் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நேபாள மக்களுடன் தனது எண்ணங்களையும் பிரார்த்தனைகளையும் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். நேபாளம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த கடினமான சூழ்நிலையை விரைவில் கடந்து பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்ப வேண்டும் எனவும் அவர் தனது பிரார்த்தனையில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் மாரிமுத்து, மேல்மாகாண உபதலைவர் திரு கே செல்லசாமி மற்றும் தொழிற்சங்க உபதலைவர் ராஜமணி ஆகியோரும் உடனிருந்திருக்கிறார்கள். அம்பாந்துட்டை மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எராஜ் பெர்னாண்டோ கொழும்பு பம்பலப்படி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் உயர்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். கொழும்பு பம்பலப்படி பகுதியில் அமைந்திருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பில் அவருக்கு சொந்தமான வீடொன்றிலிருந்து இன்று புதன்கிழமை அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் தற்போது விசாரணைகளை இரண்டு பிரிவுகளாக முன்னெடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள்.
1: கொழும்பு தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன.
2: முன்னாள் மேயர் எராஜ் பெர்னாண்டோவின் சடலம் கொழும்பு திம்பிரிகஸ்காய பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 8வது மாடியில் உள்ள அவருக்கு சொந்தமான வீடொன்றிலிருந்து இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது. வீட்டின் அறையொன்றின் கதவில் கழுத்து பட்டியொன்றை பயன்படுத்தி அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த வீட்டில் மற்றொரு நபர் தங்கியிருந்ததாகவும் அவர் ஹமாந்தோட்டைக்கு நேற்று சென்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த நபர் எராஜ் பெர்னாண்டோவுக்கு தொலைபேசி அழைப்பொன்றை இன்று காலை மேற்கொண்டுள்ள போதிலும் அவர் அதற்கு பதிலளிக்கவில்லை. இதன் காரணமாக வீட்டில் பணிபுரியும் பெண் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி வீட்டை பரிசோதிக்குமாறு குறித்த நபர் கூறியுள்ளார். இதற்கமைய பணிப்பெண் வீட்டுக்கு சென்றபோது முன்னாள் மேயர் எராஜ் பெர்னாண்டோ சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 61 வயதான எராஜ் பெர்னாண்டோ 2 தடவைகள் ஹமாந்தோட்டை மாநகர சபையின் மேயராக பதவி வகித்துள்ளார்.
0: வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் கேரத் இலங்கைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இன்று முதல் செப்டம்பர் 3 வரை உத்திபூர்வ விஜயமுறை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நலம் சார்ந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்கும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய அமைச்சர்களை அமைச்சர் விஜித் கேரத் சந்திக்க இருக்கிறார். அவர் சந்திக்க உள்ள அமைச்சர்களில் ஐக்கிய அரபு அமீரக மனிதவள மற்றும் அமீரமயமாக்கல் அமைச்சர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் அப்துல் மெனான் அல் அவார் மற்றும் பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் டவுக் அல் மக்ரி ஆகியோர் அடங்கியிருக்கிறார்கள். வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் தகவலின்படி அமைச்சர் விஜித் கேரத் நாளை துபாயில் நடைபெற இருக்கின்ற ஸ்ரீலங்கா பயோட்ரீம்ஸ் நிகழ்வின் 2வது பதிப்பிலும் பங்கு கொள்ள இருக்கிறார். அந்த நிகழ்வில் ஐக்கிய அரபு அமீரக வெளிநாட்டு வர்த்தக அமைச்சர் கலாநிதி தானி பின் அகமது அல் சவுதி அவர்களுடன் இணைந்து அமைச்சர் விஜித் கேரத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவம் மற்றும் நிதி பீடத்தின் உயர் டிப்ளமா கற்கை நெறி மாணவர் ஒருவர் பரீட்சை முறைகேடுகள் காரணமாக தனக்கு ஏற்பட்ட காலவெறியம் மற்றும் பாதிப்புகளுக்காக 5 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி நீதிமன்றத்தில் வழக்கில் தாக்கல் செய்திருக்கிறார். நுகைக்குடம் மாவட்ட நீதிவான் ஆர் என் ராஜபக்ஷவின் உத்தரவு கமைய கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தற்போதைய துணைவேந்தர், முன்னாள் துணைவேந்தர் மற்றும் பீடாதிபதி, துணைக்கழகத் தலைவர் மற்றும் விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட 8 பேருக்கு எதிர்வரும் செப்டம்பர் 10 நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு ஆணை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த கற்கை நெறியின் சில பாடங்களில் சித்தியடைவிலேயே அறிவிக்கப்பட்ட மாணவர்கள் எந்தவிதமான மீள் பரிச்சயமின்றி பின்னர் எவ்வாறு சித்தியடைந்ததாக மாற்றப்பட்டார்கள் என்பது தொடர்பில் நீதிபதி கேள்வி எழுப்பியதுடன் இதுகுறித்து விளக்கங்களை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். பரீட்சை வினாத்தாள் கசிவு, முறையற்ற புள்ளியிடல் மற்றும் கையூட்டல் கோரியமை போன்ற குற்றச்சாட்டுகளை மனுதாரர் முன்வைத்திருக்கிறார். 2026 ஆண்டு திறம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான பெறுபர்கள் வெளியாகி இருக்கின்றன.
1: பரீட்சைகள் திணைக்களத்தின் www.donets.lk எனும் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசித்து பெறுபேறுகளை பார்வையிட முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
3: நாடளாவிய ரீதியில் 2723 பரீட்சை மத்திய நிலையங்களில் கடந்த மாதம் 9 தேதி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்றது. இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 289,867 மாணவர்கள் தோற்றினர். இவர்களில் 56,000 மாணவர்கள் விட்ட புள்ளிகளை விட அதிக புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
4: செப்டம்பர் 2 தேதி இப்பரிசினுடைய பெறுபேறுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாடளாவிய ரீதியிலே மாவட்ட ரீதியிலான வெட்டுப்புள்ளிகள் பின்வருவாறு அமைகின்றன. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கண்டி, மாத்தலை ஆகிய மாவட்டங்களுடைய வெட்டுப்புள்ளிகளாக சிங்கள
0: இலங்கை பரிசுத்திலிருக்கின்ற பிரதி பரிசு ஆணையாளர் சுபா விஸ்வநாதன் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களவை
4: மொழி மூலத்திலே 139 புள்ளிகளும், தமிழ் மொழி மூலத்துக்கான வெட்டு புள்ளிகளாக 135 புள்ளிகளும் காணப்படுகின்றன. அதேவேளையில் நுவரெலியா மாவட்டத்துக்கான சிங்கள மொழி மூலமான வெட்டுப்புள்ளி 133 தமிழ் மொழி மூலமாக 132 காணப்படுகிறது. காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி சிங்கள மொழி மூலமாக 139 புள்ளிகளும், தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளியாக 135 காணப்படுகிறது. அம்பாந்தோட்டை மாவட்டத்துக்குரிய சிங்கள மொழி மூலமான வெட்டுப்புள்ளி 135 காணப்படுகிறது. இவ்வழியிலே தமிழ் மொழி மூலமான வெட்டுப்புள்ளி 133 காணப்படுகிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலே சிங்கள மொழி மூலமான பரீட்சார்த்திகளுக்கான வெட்டுப்புள்ளிகள் இல்லை, தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளிகளாக 133 புள்ளிகள் காணப்படுகின்றன. மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் சிங்கள மொழி மூலமான வெட்டுப்புள்ளியாக 125 புள்ளிகளும், மன்னார் மாவட்டத்துக்கான தமிழ் மொழி மூலமான வெட்டுப்புள்ளியாக 131, வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களுக்கான தமிழ் மொழி மூலமான வெட்டுப்புள்ளியாக 132, திருகோணமலை மாவட்டத்துக்கான தமிழ் மொழி மூலமான வெட்டுப்புள்ளியாக 131 காணப்படுகிறது. அதே வேளையிலே குருநாகலி மாவட்டத்தின் தமிழ் மொழி மூலமான வெட்டுப்புள்ளி 135 புத்தளம் மாவட்டத்துக்கான வெட்டுப்புள்ளி தமிழ் மொழி மூலமானது 131 காணப்படுகிறது. அதே வேளையிலே அனுராதபுரம் மாவட்டத்தின் தமிழ் மொழி மூலமான வெட்டுப்புள்ளி 130 காணப்படுகிறது. புலனறுவை, பதுளை ஆகிய மாவட்டங்களது தமிழ் மொழி மூலமான வெட்டுப்புள்ளியும் 130 காணப்படுகிற அதே வேளையிலே பதுளை, முனராகலை, ரத்னபுர ஆகிய மாவட்டங்களின் தமிழ் மொழி மூலமான வெட்டுப்புள்ளியாக 133 காணப்படும். அதேவேளை கீகாலை மாவட்டத்தின் வெட்டுப்புள்ளி 135 தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கானதாக காணப்படுகிறது.
3: தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் இம்முறையும் 1,000,000 மாணவர்கள் உயர் பெறுபேறுகளை பெற்றுள்ளனர். அந்த மாணவர்கள் அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் அகமகிழ்கின்றோம். ஆனால் பெறுபேறு எதிர்பார்த்தவாறு கிடைக்காத சிறிய புள்ளிகளின் வித்தியாசத்தில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைய முடியாத எமது பிள்ளைகளையும் நாம் அன்புடன் அரவணைத்து மகிழ்கின்றோம். நினைவிற்கொள்ளுங்கள், இந்த பரீட்சை என்பது உங்களது முழு எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் ஒரு அளவுகோல் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்கும் ஒரு சவால் மாத்திரமே. ஆகவே மனம் தளர வேண்டாம். எதிர்காலத்தில் இன்னும் பல வெற்றிகள் உங்கள் வாழ்வில் நிச்சயம் கிட்டும். உண்மையான திறமை என்பது வீழ்ச்சியடையாமல் எழுந்து நின்று இலக்குகளை நோக்கி துணிகரமாக பயணிப்பதாகும். பரீட்சைகளில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற அன்பு செல்வங்களுக்கும் சவாலை துணிகரமாக எதிர்கொண்ட ஏனைய அனைத்து பிள்ளைகளுக்கும் உங்களது உண்மையான திறமைகளை உங்களது அடுத்த கட்ட கல்வி நகர்வுகள் மூலம் முழு உலகுக்கும் வெளிக்காட்ட எமது இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.
0: முன்னாள் தொடரும் இலங்கை செய்திகளில், முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்ற குறித்த இளைஞர் வீடு திரும்பிய நிலையில் நேற்று முன்தினம் மாலை உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் மற்றும் மருத்துவ ஆவணங்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த இளைஞரின் உடலம் தொடர்பான பிரேத பரிசோதனையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளரிடம் வினவிய போது இளைஞரின் சிகிச்சையில் எந்தவிதமான சிக்கலம் ஏற்படவில்லை எனவும் அவரது உடல்நிலைக்கு ஏற்பவே மருந்துகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதேவேளை மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் போது இளைஞருக்கு வழங்கப்பட்ட மருத்துவ அட்டை மற்றொருவரது என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.

0: அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர் சிறிபுர பெல்லிகம் பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுவன் என போலீசார் தெரிவிக்கிறார்கள். சந்தேகநபர் தனது காணியை சுற்றி கம்பிவேலி அமைத்து அதற்கு தனது வீட்டிலிருந்தே சட்டவிரோதமான முறையில் மின்சாரத்தை பாய்ச்சியிருக்கிறார். இதன்போது இந்த சிறுவன் அந்த வேலைக்கு அருகாமையில் சென்ற வேளையில் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி விபத்து சம்பவித்திருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. நாட்டில் நீதித்துறை நடவடிக்கைகளை விரிவாக்கும் நோக்கில் அரசாங்கம் அரசியல் அமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதி துணை திருத்த சட்ட மூலங்களை சமர்ப்பித்திருப்பதாக சட்டமா அதிபர் குறிப்பிடுகிறார்.
1: மூலங்களை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன இதனை குறிப்பிட்டார்.
2: இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான அச்சல வெங்கப்புலி, அர்ஜுன உபயசேகர, சம்பத் அபேகோன் மற்றும் கிஹான் குலத்துங்கு ஆகிய ஐவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இடம்பெற்றது. மேற்கோள் ஆரம்பம். கனம் நீதியரசர் அவர்களே, இந்த முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நிறைவேற்று அதிகாரத்தின் அதிகாரம் குறைக்கப்படுகிறதே தவிர அதிகரிக்கப்படவில்லை. மனுதாரர்கள் இந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பின் 3 மற்றும் 4 பிரிவுகள் மீறப்படுவதாக கூறிய போதிலும் அது எந்த விதத்தில் மீறப்படுகிறது என்பதை மனுதாரர்கள் சட்டப்பூர்வமாக சுட்டிக்காட்டவில்லை. இந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீதிமன்றத்தின் சுயாதீனத்துவத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதனை அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அத்தகைய அரசியலமைப்பு மீறல் எதுவும் இந்த திருத்தத்தின் மூலம் நடக்கவில்லை. கனம் நீதியரசர் அவர்களே, உலகின் ஏனைய நாடுகளின் ஓய்வு பெறும் வயதை பரிசீலிக்கும் போது அமெரிக்காவில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஆயுட்காலம் முழுவதும் பணியாற்ற முடியும். ஐக்கிய ராஜ்யத்தில் ஓய்வு பெறும் வயது 75 வரை அதிகரிக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்நாட்டில் ஓய்வு பெற்றிருந்த நீதியரசர்கள் கூட மீண்டும் சேவைக்கு அழைக்கப்பட்டனர். இலங்கையில் அவ்வாறு இல்லை. எப்போதும் அரச சேவையின் ஓய்வு பெறும் வயதை விட அதிக வயதை நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தற்போது அரச சேவையின் ஓய்வு பெறும் வயது 60 ஆகும். எனவே நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. முன்மொழியப்பட்ட இந்த சட்டமூலங்கள் அரசியல் அமைப்புக்கு அமைவானதா என பார்ப்பது மட்டுமே நீதியரசர்களின் பணியாகும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் மட்டுமே நீதியரசர்களால் இதனை பொது வாக்கெடுப்பிற்கு அனுப்ப முடியும். மனுதாரரான பாராளுமன்ற உறுப்பினர் லட்சுமண் நிபுணராட்சி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நைஜல் ஹெச் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்திற்கு பொது வாக்கெடுப்பு அவசியமில்லை என குறிப்பிட்டார். மேற்கோள் ஆரம்பம். கனம் நீதியரசர் அவர்களே, இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட மனுதாரர்கள் தமது சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு பொது வாக்கெடுப்பு அவசியம் என கூறினர். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனுதாரர்கள் அரசியலமைப்பின் 20வது திருத்தம் பற்றி பேசுவதில்லை. அந்த திருத்தத்தின் மூலம் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. அது பொது வாக்கெடுப்பிற்கு முன்வைக்கப்படவில்லை. அப்படி என்றால் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது எவ்வாறு பிரச்சனையாகும்? 1972 அரசியலமைப்பில் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 63 என குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் 1978 அரசியலமைப்பின் மூலம் அது மீண்டும் 65 வரை உயர்த்தப்பட்டது. முன்மொழியப்பட்ட வரைவின் மூலம் அரசியலமைப்பின் 3வது பிரிவு மீறப்படுவதில்லை. அதேபோல் நீதிமன்றத்தின் சுயாதீனத்துவமும் மீறப்படுவதில்லை. அரசியலமைப்பின் எந்த ஒரு ஏற்பாடும் குறைக்கப்படவும் இல்லை. எனவே இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு பொது வாக்கெடுப்பு அவசியமில்லை. மற்றும் ஓர் இடையீட்டு மனுதாரர் தரப்பான நவ சிகல உரிமைய கட்சியின் தலைவர் சரத் மனமேந்திர சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மோகான் வீரகோன் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதன் மூலம் நீதிமன்றத்தின் சுயாதீனத்துவம் மீறப்படாது என குறிப்பிட்டார். மேற்கோள் ஆரம்பம். கனம் நீதியரசர் அவர்களே, இலங்கையின் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் மக்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும் போது இது மிகவும் காலத்திற்கு பொருத்தமான திருத்தம் என கூற முடியும். 1948 ஒருவரின் ஆயுட்காலம் 48-55 வயதிற்கு இடைப்பட்டதாக இருந்தது. 1978 அது 67-69 வயது வரை அதிகரித்திருந்தது. தற்போதைய காலத்தில் அது ஆண்களுக்கு 77 வயதாக

0: வயதாகவும் பெண்களுக்கு 81 வயதாகவும் அதிகரித்துள்ளது. இந்த ஆயுட்கால அதிகரிப்பை கருத்தில் கொள்ளும் போது நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது மிகவும் பொருத்தமானது. கடந்த காலத்தில் பிரித்தானியாவிலும் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 70 to 75 வரை உயர்த்தப்பட்டது. அது பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை வாக்களிப்பின் மூலம் செய்யப்பட்டது. அதற்காக பொது வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. எனவே தற்போதைய திருத்தத்தினூடாக அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மீறப்படுவதில்லை. ஆகவே அதனை பொது வாக்கெடுப்பிற்கு அனுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை. மற்றமோர் இடையீட்டு மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நிறை
1: தொடர்ந்து வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வனவிலங்குகளுக்கு குடிநீரை வழங்கும் நோக்கில் யாழ் தேசிய பூங்காவில் மேலதிக குளங்களை அமைக்கும் நடவடிக்கைகளை வனவிலங்கு துணைக்களம் மேற்கொண்டிருக்கிறது. பழைய குளங்கள் மற்றும் நீர்த்தங்குகளும் புனரமைக்கப்பட்டு வருவதாக பூங்கா காப்பாளர் ஏடியா ரவீந்திர தெரிவித்திருக்கிறார். மாணிக்க கங்கையிலிருந்து தாங்கிகள் மூலம் தண்ணீர்கள் கொண்டுவரப்பட்டு குளங்கள் மற்றும் நீர்த்தங்குகள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளையில் ஒகம்பட்டியம் மற்றும் மாணிக்காவில வனக்காப்பகங்களில் உள்ள காட்டு யானை கூட்டங்கள் குடிநீருக்காக இரவும் பகலும் இழுக்கப்பட்டிய குளத்துக்கு வந்து செல்கின்றன. அந்த குளம் வறண்டு போயுள்ளதால் அதன் நடுப்பகுதியிலும் சேட்டுக்குளம் ஒரு மாத்திரமே எஞ்சியிருக்கிறது. நிலவும் கடும் வறட்சி காரணமாக காடுகளில் உள்ள அனைத்து நீர்வளங்களும் வறண்டு போயுள்ளதோடு அதனால் வனவிலங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ஏடிஆர் ரவீந்திர குறிப்பிடுகிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்வரும் 12 அனுராதபுரத்தில் நடந்த திட்டமிட்டிருக்கின்ற அரசியல் கூட்டத்திற்கு நகரில் உள்ள விசாலமான 2 விளையாட்டு மைதானங்களை வழங்க முடியாது என அனுராதபுரம் மாநகர சபை அறிவித்திருக்கிறது. அனுராதபுரம் மாநகர சபையின் ஆணையாளர் ஆர் நிசாந்த பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் ஒருங்கிணைப்பாளருக்கு எழுத்து மூலமாக இதனை தெரிவித்திருக்கிறார். அனுராதபுரம் நகரில் உள்ள வனசிங்க கரிச்சந்திர விளையாட்டு மைதானம் மற்றும் சால்காது மைதானம் ஆகிய 2 மைதானங்களையும் பெரிதொரு தரப்பினர் முன்கூட்டியதாகவே கூறி அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு பெரிதொரு தீர்மானிக்குமாறு ஆணையாளர் பொதுஜன பெரமுனவின் ஒருங்கிணைப்பாளருக்கு அறிவித்திருக்கிறார். ஆணையாளரின் இந்த அறிவிப்புக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. அனுராதபுரம் சல்காது மைதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக தாம் முன்கூட்டியே கூறி கடிதம் ஒன்றை முன்வைத்திருப்பதாகவும் ஹரிச்சந்திர விளையாட்டு மைதானத்தை 2 தரப்புக்கு வழங்கியுள்ளதாக முன்கூட்டியதாகவே அறிவிக்கவில்லை எனவும் ஆணையாளரின் தீர்மானத்தால் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் யாழ்ப்பாணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவருமான அமரர் விஸ்வநாதர் தர்மலிங்கத்தின் 41வது ஆண்டு நினைவஞ்சல் நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாணத்தின் தாபடியில் இடம்பெற்றிருக்கிறது.
2: யாழ்ப்பாணம் தாவடியில் உள்ள அமரர் தர்மலிங்கத்தின் நினைவு தூபியில் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. அன்னாரின் புதல்வரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். 1918 கந்தரோடையில் பிறந்த விஸ்வநாதர் தர்மலிங்கம் 1960 இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு முதன் முதலாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டதுடன் 1983 வரை தொடர்ச்சியாக நடைபெற்ற 5 பாராளுமன்ற தேர்தல்களிலும் வெற்றியிட்டிருந்தார்.
3: அவருடைய இறப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் தெலுவுதா. என்னை பொறுத்த மட்டில் பலர் கேட்பார்கள், அது என்னென்று நீ தெலுவுட ஒரு கூட்டு வைத்திருக்கின்றாய் என்று. அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்றால், திரும்ப திரும்ப அனைவரும் வந்து ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்லுகின்ற விஷயம் நிச்சயமாக நடைபெற முடியாது. ஏனென்றால் எல்லாருமே தவறு செய்தவர்கள், எல்லாருமே தவறுக்கு துணையும் சென்றவர்கள். அந்த தவறுகளை மறந்து எல்லாரும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை.
2: முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் வி தர்மலிங்கத்தின் 41வது நினைவஞ்சலி வலி தெற்கு பிரதேச சபை முன்றலில் உள்ள நினைவு சிலை அருகில் நடைபெற்றது.
4: அவங்கெல்லாம் குழப்பிறார்கள், ஒற்றுமையை பேசுறவர்கள் குழப்பிறார்கள். சில பேருக்கு இன்னும் என்ன தலைவர் என்று சொல்ல விருப்பம், அது நான் தான் 12 வச்சிருக்கிறேன். யாப்பும் எல்லாம் கிளியரா நான் தான் தலைவர். தமிழரசு கட்சி தலைவர் இல்லாத கட்சி அல்ல. தலைவர் தமிழரசு கட்சி பதில் பொதுச் செயலாளர்களும் அல்ல, சுதந்திரன் பொதுச் செயலாளர். எந்த பிரச்சனையும் இல்லை, அது நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். சில கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு 1-2 பேரால கட்சி பிளவு போட்டு அழிஞ்சு போவோம் அல்லது பின்னடிஞ்சு போனார் என்னச்சா தவறு.
1: ஸ் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சர்ண சில்வா மற்றும் செயலாளர் கிருஷாந்த் கபுவத் ஆகியோர் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் ஒரு பகுதியாக இருவரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை அரசு கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதில் மெத்தன போக்கை காண்பித்து வருவதாக எதிர்காலத்தில் எட்டப்படக்கூடிய முன்னேற்றம் தொடர்பில் தீவிர கருத்தனைகளை தோற்றுவித்திருப்பதாக மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. மனித உரிமை கண்காணிப்பகத்தால் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜெனீவாவில் வெளியிடப்பட்ட நீதியில் உண்மையின்மை, கடந்த கால முறைகளை விசாரிப்பதில் இலங்கை வெளிப்படுத்தும் நாட்டமின்மை என்ற தலைப்பில் வெளியிட்டிருக்கின்ற 49 பக்க அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிந்து காணாமலாக்கப்படல், சித்திரவதைகள் மற்றும் படுகொலைகள் என்பவற்றுடன் தொடர்புடைய பல வழக்குகள் இன்னும் முடக்கப்பட்டும் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவரும் குடும்பத்தினரும் மனித உரிமை செயற்பாளர்களும் அச்சுறுத்தல்கள் மற்றும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். பல தசாப்தங்களாக தொடரும் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கையும் முடிவுக்கு கொண்டு வருவதுடன் கடந்த கால மீறல்களுக்காக பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக தலைமையிலான அரசு விரைவுபடுத்த வேண்டும் எனவும், அதேவேளை கடந்த கால மீறல்கள் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதை உறுதி செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையும் ஐநா மனித உரிமை உயர்சானிகரம் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரிவிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த கால மீறல்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் மிக மந்தக தன்மை நிலையில் இருப்பதுடன் இந்த போக்கு எதிர்வரும் காலத்தில் நீதி நிலைநாட்டப்படும் என்ற பலத்த சந்தேகத்தை தோற்றுவிப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொண்டு நிறுவன ஊழியர்கள் படுகொலை, ஊடகவியலாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டமை, பேராசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் வெளிந்து காணாமலாக்கப்பட்டமை உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகள் எந்தவித முன்னேற்றமின்றி முடங்கி போயிருக்கின்றன. இவ்வாறு பின்னணியில் கடந்த கால அரசாங்கங்களைப் போன்று நீதி தாமதப்படுத்துகின்ற மற்றும் மறுக்கின்ற போக்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக அரசாங்கம் கைவிட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலிவின் உடல்நலம் தொடர்பில் அவரது சிகிச்சை வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிபதி நீதிமன்றம் கொழும்பு வைத்தியசாலைக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது.
5: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை திசை திருப்பியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே உள்ளிட்ட இரண்டு சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன முன்னிலையில் மீள விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
6: வழக்கு என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜரான அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி ஒஸ்வல் பெரீரா விசாரணை முன்னேற்ற அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் மூன்றாவது சந்தேக நபரான அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலீவின் உடல்நிலை தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளரிடம் அறிக்கை ஒன்றை கோருமாறு அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். சந்தேக நபர் சுமார் 3 மாதங்களாக வைத்தியசாலையில் தங்கியிருப்பதால் அவரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய முடியாமல் போயுள்ளதாகவும் இதனால் வேறு விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு தடை ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார். உடல்நிலை குறித்த அறிக்கையை கோருவதில் தமக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என சந்தேக நபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். எனினும் சந்தேக நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றாலும் அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறும் சாத்தியக்கூறுகள் உள்ளதாக டாக்டர்கள் தெரிவித்துள்ள போதிலும் விசாரணை அதிகாரிகள் சந்தேக நபரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் மன்றில் சுட்டிக்காட்டினார். விடயங்களை ஆராய்ந்த நீதிவான் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலீவின் உடல்நிலை தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தேசிய வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டுமா இல்லையா என்பது குறித்து அறிக்கை ஒன்றை வழங்குமாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலை பணிப்பாளருக்கு உத்தரவிட்டார். இதுவழி கடந்த நீதிமன்ற அமர்வின் போது இவ்வழக்கில் அதிருப்தி அடைந்த தரப்பாக தலையிடுவதற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கையையும் கோட்டை நீதவான் நிராகரித்தார். செப்டம்பர் மாதம் 15 மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலே கடந்த பிப்ரவரி மாதம் 25 கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. எனினும் திடீரென ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக கடந்த ஜூன் மாதம் 7 சுரேஷ் சலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அன்றிலிருந்து இன்று வரை அவர் வைத்தியசாலையிலேயே தங்கியுள்ளார். வைத்தியசாலையில் தங்கியிருப்பதால் வாக்குமூலங்களை பதிவு செய்ய முடியாமல் போனவை மற்றும் விசாரணைகளை முறையாக முன்னெடுக்க முடியாமை என்பனவற்றை கருத்தில் கொண்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் 25 மேலும் 90 நாட்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.
1: தொடர்ந்து பல்கலைக்கழக அமைப்பை பாதிக்கும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரி அரச பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இன்று மதிய உணவு இடைவெளியின் போது போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அனைத்து அரச பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த விரிவுரையாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் தெரிவித்திருக்கிறது. அரசாங்கம் தங்கள் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண தவறினால் அடுத்த வாரம் மேலதிக தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அதனுடைய செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளருமான சாருத இலக்கிய சிங்க தெரிவித்திருக்கிறார். அண்மைய ஆண்டுகளில் சுமார் 1000 விரிவுரையாளர்கள் அரச பல்கலைக்கழக அமைப்பிலிருந்து வெளியேறியுள்ளதாக, அதேவேளை வெள்ளந்த மாணவர் சேர்க்கை 2015 சுமார் 25,000 இருந்த நிலையில் இன்று சுமார் 45,000 அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். பொதுக்கடன் முகாமைத்துவ அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற புள்ளிவிவர கடன் அறிக்கையின்படி 2026 ஜூன் மாத இறுதியில் இலங்கை மொத்த பொதுக்கடன் கிட்டத்தட்ட 33 டிரில்லியன் ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. 2026 முப்பதாம் தேதி நிலவரப்படி மொத்த பொதுக்கடன் 32,977 டிரில்லியன் ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இது மார்ச் மாத இறுதியில் 32,233 டிரில்லியன் ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் இரண்டாம் காலாண்டில் சுமார் 744 பில்லியன் ரூபாய் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ரூபா அடிப்படையில் கடன் அதிகரித்திருந்தாலும் அமெரிக்க டாலர் மதிப்பில் கணக்கிடும் போது கடன் அளவு குறைந்திருக்கிறது. இதன்படி மார்ச் மாத இறுதியில் 1,27,000,000,000 டாலராக இருந்த வெளிநாட்டு கடன் ஜூன் மாத இறுதியில் 97,095 பில்லியன் டாலராக குறைந்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கந்தசாமி பிரபு அழைப்பின் பேரில் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க உடனான விசேட கலந்துரையாடல் மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் செவ்வாய்க்கிழமை நேற்று நடைபெற்றிருக்கிறது. இதன்போது குடிநீர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது ஏற்பட்டிருக்கின்ற எல்நினோ தாக்கத்தினால் வறட்சி நிலையால் ஏற்பட்டிருக்கின்ற குடிநீர் பற்றாக்குறை தொடர்பான விசாரிப்பதற்கு நீர் தேவைகள் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. இந்த எல்நிலோ தாக்கத்தினால் மொனராகலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இரு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீர் வழங்கும் பிரதான உன்னிச்சை குளத்தில் இருந்து வருகின்ற நீர் படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் மழை வீழ்ச்சி 2 மாதங்களுக்கு கிடைக்கும் என்று வானிலை அவதான நிலையம் ஊடாக புறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த குடிநீர் பற்றாக்குறை எதிர்காலத்தில் தடுத்து கொள்வதற்காக மக்களின் குடிநீர் பிரச்சினையை பூர்த்தி செய்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நெதர்லாந்து தூதுவர் வைபே டி போயர் கிழக்கு மாகாணத்துக்கு தேர்ந்த முதல் உச்சிபுர விஜயத்தை நேற்று முதல் மேற்கொண்டிருந்தார். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்த தூதுவர் கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி முன்னுரிமைகள் தொடர்பில் கலந்துரையாடி புரிந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து தூதுவர் திருகோணமலை மாவட்ட செயலாளர் WGM ஹேமந்தகுமாரவை சந்தித்திருக்கிறார். பின்னர் டச்சு காலனித்துவ பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வரலாற்று சிற்பமிக்க திருகோணமலை கோட்டை பிரடிக் பகுதிக்கும் அவர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே நாளை மாதிரி மறுதினம் இளைஞர் ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருப்பதாக அவரது சட்டத்தரணி குறிப்பிடுகிறார்.
5: நாமல் ராஜபக்சவை நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ஆணைக்குழு எழுத்து மூலம் அறிவித்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதற்கமைய தனது சேவை பெறுநர் ஆணைக்குழுவின் முன்னிலையாவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார்.
6: பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நாளை மறுதினம் முன்னிலையாகுமாறு கடந்த ஞாயிற்றுக்கிழமை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முதன்முறையாக அறிவித்திருந்தது. நாளை ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியும் என நாமல் ராஜபக்சே இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார். எனினும் எதிர்வரும் 25ஆம் தேதி அல்லது அதன் பின்னர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுவதாக நாமல் ராஜபக்சே தனது சட்டத்தரணி ஊடாக கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நாமல் ராஜபக்சவை நாளை மறுதினம் முன்னிலையாகுமாறு வாட்ஸ்அப்பில் அனுப்பிய கடிதத்தின் ஊடாக தெரிவித்ததாக சட்டத்தரணி முதித்த ஆர் லொக்குமுதலி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சோவி நிறுவனத்திற்கு பாரிய அளவிலான விமானங்களை குழுவினவு செய்யும் நடவடிக்கைகளில் இடம்பெற்றதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஊழல் தொடர்பான விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். எதிர்கட்சித் தலைவரை விடவும் அதிகமாக செயற்படும் நாமல் ராஜபக்சவின் அரசியல் பலம் தொடர்பில் அரசாங்கம் அச்சமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதியமைச்சர் இந்திக்கு அனுருத்து தெரிவிக்கின்றார்.
7: நாமல் ராஜபக்ச அரசியல் பலம் தொடர்பில் அரசாங்கத்திற்கு பாரிய அச்சம் உள்ளது. எனவே அரசாங்கம் தற்பொழுது சில அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயற்சிக்கின்றது. எம்மை தினமும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கின்றார்கள். இன்றைய நிலைமையின் பிரகாரம் நாட்டின் பிரச்சனை தொடர்பில் பேசும் பிரதான நபர் அவர்தான். எதிர்க்கட்சி தலைவர் கூட இவ்வளவு தூரம் பேசுவதில்லை என்பதை நான் பொறுப்புடன் தெரிவிக்கின்றேன். பாராளுமன்றத்திலும் பேசுவதில்லை, வெளியிலும் பேசுவதில்லை. அதனாலேயே கடந்த வாரம் நாம் பார்த்தோம், குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்திருந்தார்கள். தற்போது மீண்டும் நாளை மறுதினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைத்துள்ளார்கள்.
2: ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் அது தொடர்பில் அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் குறித்தும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதியமைச்சர் டி பி சரத் இவ்வாறு தெரிவித்தார்.
8: கடந்த காலத்தில் அரசு சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. எமது பணத்தை அரசியல்வாதிகள் தமக்கு தேவையானவாறு பயன்படுத்தியுள்ளனர். பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் ஒவ்வொருவராக சிறைச்சாலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அவர்களுக்கு கழுவிய சிறை தண்டனை வழங்கப்படுகின்றது. 12ஆம் தேதிக்கு முன்னர் தன்னை கைது செய்ய போவதாக நாமல் ராஜபக்சே தெரிவிப்பதனை நான் பார்த்தேன். அப்படி எவரையும் கைது செய்ய முடியாது. வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். வழக்கு விசாரிக்கப்பட்டு நீதிமன்றம் சுதந்திரமாக தீர்ப்புகளை வழங்கும். அவர் கூறுவது போன்று எதுவும் நடைபெறாது.
2: சட்டத்தின் முன் தமது குற்றமற்ற தன்மையை நிரூபிக்க முடியாத ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் தமக்கு பாதுகாப்பு தேடிக் கொள்வதற்காக மக்களை கேடயமாக பயன்படுத்த முயற்சிக்கின்றனர் என மக்கள் விருப்பத்துக்கு பொறுப்பான மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது.
9: நாமல் ராஜபக்சே
8: இப்போது தன்னை கைது செய்ய போகிறார்கள், கைது செய்வார்கள் என நேற்று நாமல் ராஜபக்சே கூறுகிறார். அவ்வாறு கூறிவிட்டு இப்போது பேசுகிறார். இப்போது தெரியும் இந்த பக்கமாக சட்டம் செயல்பட்டு வருகின்றது என்பதை அவர்கள் அறிவார்கள் என்று. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு மூலமாக இந்த ஊழல்கள் தொடர்பில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. நாமல் ராஜபக்சேவுக்கு அழைப்பாணைகள் விடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நாமல் ராஜபக்சே குடும்பத்திற்கும் அவர்களை சுற்றியுள்ள ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் எதிராக இன்னும் பல வழக்குகள் உள்ளன. இதில் நடுவிலேயே நாமல் கூறுகிறார் தன்னை சிறையில் அடைப்பார்கள் என்று, தன்னை கைது செய்வார்கள் என்றும் கூறுகின்றார். அவ்வாறானால் இதன் அர்த்தம் என்ன? இவர்களுக்கு எதிராக சட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதை அவர்கள் அறிவார்கள். எனவே ரணில் செய்ததைப் போலவே இவர்களும் மக்களை கேடயமாக பயன்படுத்தி இந்த சட்டத்திலிருந்து தப்பிக்க முயற்சிக்கின்றனர். அவ்வாறு சட்டத்திலிருந்து தப்பிக்க முயற்சி செய்பவர்கள், சட்டத்திற்கு தாக்கம் செலுத்த முயல்பவர்கள் இப்போது நீதிமன்றத்தின் சுயாதீனம் தொடர்பில் பேசுகின்றார்கள்.

0: தொடர்ந்து நகர அபிவிருத்தி அமைச்சின் 2027 ஆண்டுக்கான பிறப்பு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைவாக நாடாளுமன்ற ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 14 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தில் திருகோணமலை மற்றும் கந்தளாய் நகரங்களும் உள்ளெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன்படி 2027 ஆண்டு முதல் அடுத்த 10 வருட காலப்பகுதியில் குறித்த நகரங்களில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் வகையில் அடையாளம் காணப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கமைய திருகோணமலை நகரத்திற்கான அபிவிருத்தி திட்ட முன்மொழிவுகளை அடையாளம் காணும் விசேட கலந்துரையாடல் திங்கட்கிழமை திருகோணமலை மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. குறித்த கலந்துரையாடலானது திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோசானா அக்மீனமா அவர்களின் தலைமையில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் அவர்களின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் திருகோணமலை மாநகர சபை, பிரதேச சபைகள் உள்ளிட்ட நகரசபை அபிவிருத்தியுடன் தொடர்புடைய அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியலின் அதிகார சபையின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன்போது அபிவிருத்திக்கான முன்னுரிமை திட்டங்கள், மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் பிரதிநிதிகளால் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. திருகோணமலை மாவட்டத்தின் சுற்றுலா முதலீடு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சர்வதேச ரீதியில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சுமார் 250 சுற்றுலா பயணிகள் நேற்று திருகோணமலைக்கு வருகை தந்து வரலாறு சிறப்புமிக்க திருகோணேஸ்வரம் கோயிலுக்கு விஜயம் செய்து சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். திருகோணமலைக்கு வருகை தந்த ஜப்பானிய சுற்றுலா பயணிகளுக்கு பாரம்பரிய பரதநாட்டிய நிகழ்வு சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழர்களின் கலை, கலாச்சாரம், ஆன்மீக பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்வு ஜப்பானிய சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிகழ்வை திருகோணமலை மாவட்ட ஹோட்டல் சங்கத்தின் தலைவர் குமார் ஜெயக்குமாரன் அவர்களின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். திருகோணமலை ஹோட்டல் சங்கத்தின் தலைவர் குமார் ஜெயக்குமாரன் கருத்து தெரிவிக்கையில், இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. திருகோணமலை மாவட்டத்தில் சுற்றுலா வளங்கள், இயற்கை அழகு, வரலாற்று மற்றும் கலாச்சார பாரம்பரியம், முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் வர்த்தக சாத்தியக்கூறுகளை ஜப்பான் மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய முதல் படியாக இதனை நான் பார்க்கின்றேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜப்பானின் லிட்டில் ஜப்பான் நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் ரூபான் அவர்களுடன் தொடர்ந்து மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் மற்றும் தொடர்புடைய தொடர்புகளின் ஊடாகவே இந்த ஜப்பானிய சுற்றுலா குழுவை திருகோணமலைக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் குமார் ஜெயக்குமாரன் குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் தெளிப்படையில் அமைந்திருக்கின்ற தந்தை சில்வா அவர்களது நினைவு தூபி நேற்று இரவு சேதமாக்கப்பட்டிருக்கிறது.
1: இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வா என அழைக்கப்படும் SJV செல்வநாயகத்தின் நினைவாக தெல்லிப்பளையில் நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடையாளம் தெரியாதவர்களால் தந்தை செல்வாவின் நினைவு தூவி நேற்றிரவு சேதமாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நாம் வினவிய போது சம்பவம் தொடர்பில் இதுவரை எவ்வித முறைப்பாடும் கிடைக்கவில்லை என தெல்லிப்பளை போலீசார் தெரிவித்தனர்.
0: மட்டக்களப்பு குக்குட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சேனை பகுதியில் 2 வயது குழந்தை ஒன்று நீர்த்தொட்டியில் விழுந்த நிலையில் பழகாமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறது. கச்சேனை முல்லைத்தீவு வீதியைச் சேர்ந்த 2 வயதும் 8 மாதங்களுமான நந்தகோமன் கிஷோத் என்ற குழந்தையை வாளி நீரில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. நேற்று காலை 10:30 மணியளவில் வீட்டில் வாசலில் நீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த பெரிய வாளியினருக்கே சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தான். இதன்போது எதிர்பாராத விதமாக சிறுவன் தலைகளாக வாளிக்குள் விழுந்து நீரில் மூழ்கி மூச்சுத்திறனில் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக உறவினர்கள் சிறுவனை மீட்டு பழுகாமம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் வழியில் சிறுவன் உயிரிழந்திருப்பதாக வைத்தியர்கள் குறிப்பிடுகிறார்கள். மட்டக்கிடப்பு மாவட்ட நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக திடீர் மரண விசாரணை அதிகாரி VR மகேந்திரன் பழுகாமம் வைத்தியசாலைக்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டதுடன் உறவினர்களிடமும் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார். உடற்கூட்டு பரிசோதனைக்காக சிறுவன் சடலம் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் பழுகாமம் வைத்தியசாலையிலிருந்து கிளவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கங்குரன் கெந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டவில பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சியில் குளிக்கச் சென்ற நபர் ஒருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை நீரில் மூழ்கி மாயமாக இருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இவர் மாயமானவர் சிதுல்பே பெல்லே பூவல பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஆவார். குறித்த நபர் தனது நண்பர்களுடன் இருவருடன் இணைந்து குளித்துக் கொண்டிருந்த போதே நீரில் மூழ்கி மாயமாக இருக்கின்றார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட விசாரணைகளில் இது தெரிய வந்திருக்கிறது. மாயமான நபரை தேடும் பணிகளுக்காக போலீசாரின் உயிர் காப்பு பிரிவினர் மற்றும் கடற்படையின் உதவியுடன் விசில தேடுதல் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு குறிக்கட்டுவான் படகு சேவையில் குமுதினி படகு இன்று முதல் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது.
2: யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலிருந்து குறிக்கட்டுவான் செல்வதற்காக வடதாரகை, நெடுந்தாரகை, குமுதினி படகு சோவைகள் ஈடுபடுத்தப்பட்டு வந்த நிலையில் திருத்த வேலைகளுக்காக குமுதினி படகு தற்காலிகமாக சோவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து தற்போது திருத்த வேலைகள் நிறைவடைந்து குமுதினி படகு இன்று முதல் மீண்டும் சோவையில் ஈடுபடுத்தப்பட்டது. இன்று பிற்பகல் 3:45 அளவில் குறிக்கட்டு பாணியிலிருந்து சுமார் 40 பயணிகளுடன் குமுதினி படகு தனது சோவையை ஆரம்பித்தது. படகின் இயந்திரம், பயணிகள் இருக்கை பகுதி, படகு செலுத்துனர் பகுதி சேதமடைந்திருந்த நிலையில் திருத்த வேலைகளுக்காக கடந்த மே மாதம் 13 ஊர்காவல்துறை துறைமுகத்திற்கு படகு கொண்டு செல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
3: தளவத்துக்குடு பகுதியில் உள்ள சுற்றுலா முகவர் நிலையம் ஒன்றை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை தேடி விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
2: திகதி 2026/9/1, நேரம் பிற்பகல் 5:30. தளபத்துக்குட பகுதியில் உள்ள சுற்றுலா முகவர் நிலையம் ஒன்றுக்கு வெள்ளை வேன் ஒன்றில் ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று வருகை தந்துள்ளது.

0: சிசிடிவி காணொலிகளின் உதவியுடன் சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் அவர்கள் தப்பி சென்ற பகுதிகள் தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
1: தொடர்ந்து இலங்கை செய்திகளில், கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலனூரில் இருந்து சுமார் 472 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு குறித்து காவல்துறை விசாரணை ஆரம்பித்திருக்கிறது. துபாயிலிருந்து தப்பியோடி தற்போது பாகிஸ்தானில் தங்கியிருப்பதாக கூறப்படுகின்ற பரவி சுதா என்ற போதைப் பொருள் கடத்தக்காரரே இந்த போதைப் பொருள் தொகையை இலங்கைக்கு அனுப்பியிருக்கலாம் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அத்துடன் அங்கே கூட பெரியந்த மற்றும் ரூபன் என்ற நபர்களுக்கு இந்த நடவடிக்கையில் தொடர்பிருக்கலாம் எனவும் விசாரணைகளில் சந்தேகப்பட்டிருக்கிறது. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலனூரில் கடந்த 31 தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டைச் சேர்ந்த தனிப்பட்ட தகவல் வழங்குநரின் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து இந்த சிரேஷ்ட காவல்துறை அதிபரின் ஊடாக இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நீதிமன்ற உத்தரவை பெற்று இந்த காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் இலங்கை சுங்கப்பிரிவு முடிந்து இந்த சோதனையை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த கொள்கலன்களில் மொரக்கோவில் இருந்து மீள் ஏற்றுமதி செய்யப்படவிருந்ததாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்துவதே உண்மையான நோக்கமாகும் என விசாரணையாளர்கள் சந்தேகித்திருக்கிறார்கள். கொழும்பைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர் உட்பட பாகிஸ்தானிய நாட்டவர்கள் இதுதொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உலோக கதவுடன் நுட்பமான முறையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 200,000 அதிகமான சீன தயாரிப்பு சீரீடுகளை சுங்கப்பிரிவினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களில் ஒன்றை பரிசோதித்த சுங்க வருவாய்த்துறை பணிப்பாளரும் பிரிவின் அதிகாரிகள் இந்த சட்டவிரோத கடத்தலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சுங்கப்பிரிவின் சோதனையிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த சிகரெட்டுகள் கதவுகளில் மிகவும் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சுங்க திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அனுராதபுர தலைமையகமான காவல்துறை வலயத்துக்கு உட்பட்ட சாலிபுர மாங்கட வில சந்தி பகுதியில் நேற்று காலை தீர்க்கமான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் ரம்பாவ பண்டு காமல்புர பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய 3 குழந்தைகளின் தந்தையான ரத்னாக்கிய பாண்டார் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த நபர் ஒரு காலை தனது மகளை உயிரிழந்த பரீட்சைக்கு தோற்றுவதற்காக பரீட்சை நிலையத்துக்கு அழைத்து சென்றுவிட்டு பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதலுக்கு இலக்காக இருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை குறிப்பிடுகிறது. இந்த சம்பவத்தின் தொடர்புகளில் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை அனுராதபுர தலைமையக காவல்துறை முன்னெடுத்திருக்கிறது. நாட்டில் நிலவும் வறண்ட காலநிலை காரணமாக 27,475 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 88,068 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்திருக்கிறது. 6 மாவட்டங்களில் உள்ள 28 பிரதேச செயல் பிரிவுகளில் இந்த பாதிப்பு உட்பட்டிருப்பதாக, இதில் 27 பிரிவுகளில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இதன்படி அதிகளவான குடிநீர் விநியோகிக்கப்படும் மாவட்டமாக முனராகலை விளங்குகிறது. அங்கு சுமார் 11,751 குடும்பங்களைச் சேர்ந்த 37,890 பேருக்கு உதவி வழங்கப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பில் 9,547 குடும்பங்களைச் சேர்ந்த 28,523 பேருக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அம்பாறை, பதுளை, பொன்ராகரி மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களில் 5,750 குடும்பங்களைச் சேர்ந்து சுமார் 14,955 பேருக்கு குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அனைத்து முகாமைத்துவ மையம் தெரிவித்திருக்கிறது. தெலவாக்கலை டெவோ நீர்வழிக்குச் செல்லும் டெவோ நாட்டில் மாற்றுச் எலும்புகளை மற்றும் கழிவுகளை கூட்டிக் கொண்டிருந்த இறைச்சி கடை ஊழியர்கள் இருவர் இன்று புதன்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கழிவுகளை ஏற்றிச் சென்று பயன்படுத்தப்பட்ட மூச்சுக்கர வண்டியும் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 2026 ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சிறிய அளவிலான புகழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தகவல்களின்படி ஆகஸ்ட் மாதத்தில் 1,97,704 பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்ததுடன் இது கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 3.3 வீத புகழ்ச்சி எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேர்கள் கண்டுகொண்டபோது டிஆர்ஐ தமிழிலேயே நிறுவனம் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளை கேட்டீர்கள். தொடர இருக்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான
2: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: Viti Superstore, Gare Lagonnais, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnais.
4: Mélodiguer Todorbrelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Todorbe Tolibisi Lakam, Cyberundre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: தொடர்ந்து இந்திய செய்திகளில், நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் போராடிய மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்த உச்சநீதிமன்றம். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது பதியப்பட்ட FIRஐ உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு முதல் பெண் துணை தளபதியாக மருத்துவம் இல்லாத பிரிவுக்கு சக்தி சர்மா நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் இன்று நேற்று அறிவித்திருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை இரட்டை நிலைப்படையிருக்கக்கூடாது. நிதியுதவி, ஆட்சியர் தீவிரவாதமயமாக்கல், புகலிடங்களை உள்ளிட்ட பயங்கரவாதத்தின் முழு கட்டமைப்புகள் ஒழிக்கப்பட வேண்டும் என நரேந்திர மோடி கிர்கிஸ்தான் தலைவர் பிஷ்கெக்கில் நேற்று நடைபெற்ற சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் வலியுறுத்தியிருக்கிறார். நேபாள வருடத்திலிருந்து சுமார் 163 இந்தியர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு நேற்று தெரிவித்திருக்கிறது. 151 பேர் சீனாவிலிருந்து தாயகத்துக்கு புறப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேபாள கோசி ஆற்றில் வெறும் மீன்களை பிடித்து சமைத்து உண்ண வேண்டாம் என பீகார் அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. கோசி ஆறானது நேபாளத்திலிருந்து பீகார் மாநிலத்தின் பீம் நகர் வழியாக இந்தியாவிற்குள் நுழைக்கிறது. நேபாளத்தில் ஏற்படுத்தி வெள்ளத்தால் ஆற்றில் நீர்பெருக்கு எடுத்து ஓடுகிறது. இதில் ஆற்றில் வெறும் மீன்களை பீகார் மக்கள் பலர் பிடித்து சாப்பிடுகிறார்கள். நேபாளத்தில் ஏற்பட்டிருந்த பெரு வெள்ளம் காரணமாக உள்ள தொழிற்சாலை கழிவுகள், ரசாயனங்கள் மற்றும் அசுத்தமான நீர் ஆற்றில் கலந்திருப்பதாகவும் அதில் நீரில் உள்ள மீன்களை பிடித்து சமைத்து சாப்பிடுவதால் கடுமையான வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் தொற்று நோய்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையால் நிலைமை சீராகும் வரை பீகார் மக்கள் கோசி ஆற்றில் உள்ள மீன்களை பிடித்து சாப்பிடவோ அதை விற்கவோ வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. புனே அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை அகற்றியதாக மகாராஷ்டிர நவநிர்மாண் சீனா தலைவர் ராஜ் தாக்கரேயின் மகன் அமீர் தாக்கரே மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மகாராஷ்டிர நவநிர்மாண் சீனா கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரேயின் மகன் அமித் தாக்கரே மாணவர் சந்திப்பு மிக நிகழ்ச்சிக்காக புனேயில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு வருகை தந்தார். அப்போது கல்லூரியின் சுவரில் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் உருவப்படத்துக்கு அருகே பிரதமர் மோடியின் புகைப்படம் மாட்டப்பட்டு வந்தவர் ஆதரவாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். சத்ரபதி சிவாஜி படத்திற்கு இணையாக பிரதமரின் படம் வைக்கப்பட்ட கடும் எதிர்ப்பு தெரிவித்த அமீர் தாக்கரே அந்த படத்தை உடனடியாக அகற்றுமாறு கூறியிருக்கிறார். அதனை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் அங்கிருந்து பிரதமர் மோடியின் படத்தை சுவரிலிருந்து அகற்றியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து அந்த புகைப்படம் மீண்டும் அதே இடத்தில் மாற்றப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக சதுரங்கி போலீசார் அத்துமீறல் நுழைதல் மற்றும் சட்டவிரோத கூடுதல் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் அமீர் தாக்கரே மற்றும் அவருடைய இருந்த 20 முதல் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூட்டுமஞ்சேரியில் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் யூடியூப்பை பார்த்து உடல் உறுப்புகளை வெட்டி பிரித்ததாக குற்றவாளி தெரிவித்திருக்கிறார். கடல் மட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக அதித்து வருவதால் இந்தியாவின் கொல்கத்தா மற்றும் மும்பை, வங்கதேச தாகா உள்ளிட்ட தெற்காசிய தாழ்வான டெல்டா பகுதிகளில் 1,40,00,000 அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளில் நிரந்தரமாக இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கை எச்சரித்திருக்கிறது. மனித நடவடிக்கையில் படம் புவி வெப்பமயமாதல், பனிப்பாறைகள் உருகுவது, கடல் வெப்பம் அடைந்து விரிவடைவது இதன் உயர்வுக்கு காரணமாகும். 2024 ஆண்டு மட்டும் உலகளாவிய கடல் மட்டம் 5.9 மில்லிமீட்டர் உயர்ந்து சாதனை படைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியர் மற்றும் அவர்களது மகள் உட்பட 3 பேர் உள்ளிருந்திருக்கிறார்கள். குவகாட்டியின் நோய்நதி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மலையின் மண்சரிந்து வீட்டின் மீது விழுந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பட்டம் விட்டு துரத்திய போது நேர்ந்த பயங்கர விபத்தில் ஆழ்துளை கிணத்தில் விழுந்து 10 வயது சிறுவன் மீட்கப்பட்டிருக்கிறார். நாடு முழுவதும் ஓடப்படாத மற்றும் பயன்பாடற்ற ஆழ்துளை கிணறுகளால் குழந்தைகள் தவறிவிடும் விபத்துகள் தொடர் கதையாகி வருகின்றன. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் மாவட்டத்தில் ராம் பகுதிக்கு உட்பட்ட புடோலி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதாம் என்பது மகன் பானு அந்த பகுதியில் அறந்து காரில் பறந்து வந்த பட்டம் ஒன்றை எடுப்பதற்காக விவசாய நிலத்தை நோக்கி வேகமாக ஓடியிருக்கிறார். அப்போது அந்த நிலத்தில் 3 நாட்களாக பயன்படுத்தாமல் இருந்த சுமார் 300 அடி ஆழ்துளை கிணத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த கல் லேசாக விலகியிருந்ததை அறியாமல் ஓடிய சிலவன் இருப்பாத அந்த குறுகிய வழித்தடத்தில் தவறி விழுந்து சுமார் 50 முதல் 55 அடி ஆழத்தில் சிக்கியிருந்தான். சிறுவன் அலறச் சத்தம் கேட்டு ஓடிவந்த கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்திருந்தார்கள். உடனடியாக 2 ஜேசிபி இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு ஆழ்துளை கிணத்தின் அருகிலேயே மற்றும் ஒரு பெரிய பள்ளம் தோண்டும் பணியில் முழுவீச்சில் நடைபெற்றது. பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு சிறுவன் பான் என்பது ஆபத்துமின்றி பத்திரமாக வெளியே கொண்டு வரப்பட்டதால் அவரது குடும்பத்தினரும் கிராம மக்களும் பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் செப்புத்தகடரும் திருடப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வில் தெரிய வந்திருப்பது அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் ஆவணத்தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1,800 குறைந்து ரூபாய் 1,11,600 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 125 குறைந்து ரூபாய் 13,950 விற்பனை செய்யப்படுகிறது. வள்ளி விலை மாற்றமின்றி கிராமுக்கு ரூபாய் 250 விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர் தமிழ்நொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இந்திய செய்திகளை கேட்டீர்கள். தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 250000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ்
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: தொடர்பது உலக செய்திகள். நேபாள நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நேற்று 1050 உயர்வடைந்திருக்கிறது. வெள்ளத்தால் கடும் பாதிப்படைந்திருக்கின்ற ரசுபா, நுவார்கோட், சித்வன், நவல் பராசி, கோர்கா, தனாகு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் உள்ளந்திரன் உடல்களை தேடும் பணிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
3: நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு மிக்க வெள்ளத்துக்கான நடவடிக்கைகள், நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மையமாக கொண்ட புதிய கட்டத்துக்குள் தற்போது நுழைவதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் நேபாளத்துடனான சீன கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தில் கேரோங் எல்லைக் கடவு பாதையை தடுத்திருந்த இடிபாடுகளை மீட்பு பணியாளர்கள் அகற்றியுள்ளனர். சீன எல்லைப்பகுதியில் யாரும் உயிருடன் மீட்கப்படவில்லை. இருப்பினும் காணாமல் போன 500 மேற்பட்டோரை தேடும் பணி துரிதப்படுத்தப்படும் என்று அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் சாலைகள் சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை விரைவாக வழங்க ஹெலிகாப்டர்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. நீர்மின் நிலையங்களின் சுரங்கப்பாதைகளில் சிக்கியுள்ளதாக கருதப்படும் 100 மீட்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1000 குடும்பங்களுக்கு மனித நேய உதவிகளை வழங்குவதே தங்களின் முன்னுரிமை என ஐநா தெரிவித்துள்ளது. இதுவரை 1000 மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதேவேளையில் ஏறத்தாழ 4000 பேர் குறித்து எந்த தகவல்களும் இல்லை. இதுவரை 12000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நேபாளத்தின் பத்ராவதி என்ற கிராமத்திற்கு பயணம் செய்து பிபிசியின் தெற்காசிய செய்தியாளர் அஷாதே மோஸ்ரி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். பத்ராவதி நகரில் இப்போது எஞ்சியிருப்பது சேரும் வண்டலும் மட்டுமே. மக்களின் வாழ்க்கை தடயங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. சந்தை, பள்ளி மற்றும் 1000 மக்களின் வாழ்விடமாக இருந்த இடம் இது. வெள்ளம் ஏற்படுத்திய பேரழிவை பாருங்கள். கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. சில நிமிடங்களிலேயே ஒட்டுமொத்த நகரமும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. பலருக்கு தப்பிக்க கூட நேரம் கிடைக்கவில்லை. ஆற்றுக்கு மிக அருகில் இருந்திருக்கிறது. உயரமான இடத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த பிரதீக்ஷா தனது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு எச்சரிக்க முயன்றார்.
4: என் மாமியார் வெள்ளத்திலிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருந்தார். ஆனால் வெள்ளம் அவரை அடித்து சென்று விட்டது. இன்னும் அவருடைய உடல் கிடைக்கவில்லை. அவர் என்னுடைய கணவரின் கையிலிருந்து நழுவி சென்று விட்டார்.
5: இந்த பகுதி ஆற்றங்கரையை ஒட்டி இருப்பதால் வெள்ளத்தால் மிக எளிதில் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்திருக்கும். இங்கு வசித்தவர்களிடம் பேசிய போது முன்பு இருந்த நிலைக்கும் இப்போது காணப்படும் நிலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றனர். மேலும் இங்கு மூக்கை துளைக்கும் அளவுக்கு அழுகிய நாற்றம் வீசுகிறது. பள்ளி பேருந்து ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து கிடக்கிறது. அதன் உள்ளே ஒரு பையும் கிடக்கிறது. இதை உங்கள் வீடாகவும் இந்த வெள்ளத்திலிருந்து நீங்கள் உயிர் பிழைத்ததாகவும் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் அன்பிற்குரியவர்களை இழந்திருக்கலாம். திரும்பி வந்து பார்க்கும்போது உங்கள் வீடு இருந்த இடம் இப்படி காட்சி அளிக்கலாம். அப்படியானால் உங்கள் வீடு அங்கே இருந்ததா? அந்த பேருந்துக்கு கீழே உள்ள இடத்திலா? அது தில்பகதூரின் வீடு. அவர் தினமும் இங்கு அமர்ந்து தனது வீட்டில் எஞ்சியிருக்கும் அந்த சிறிய பகுதியையே பார்த்து கொண்டிருக்கிறார். தனது மனைவியின் உடல் இன்னும் அங்கேயே இருப்பதாக அவர் கூறுகிறார்.
6: எனக்கு உதவ இதுவரை யாருமே வரவில்லை. நான் இங்கேயே காத்துக் கொண்டிருக்கிறேன். மீட்பு குழுவினர் சற்று தொலைவில் உள்ள சாலையில் இருந்து ஒரு உடலை மீட்டனர். நான் அவர்களிடம் உதவி கேட்டேன். இங்கு வருவதாக அவர்கள் கூறினார்கள். ஆனால் இதுவரை வரவில்லை.
5: வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு வாரம் ஆகியுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் கண்டு அவற்றை குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பது பெரும் சவாலாக உள்ளது. நூற்றுக்கணக்கான உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. சித்வான் பகுதியில் டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்ட பிறகு உயிரிழந்தவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் யாரேனும் பின்னர் வந்து கூறினால் அடையாளம் காணும் வகையில் காவல்துறையினர் அந்த இடங்களில் அடையாள குறிகளை விட்டு செல்கின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் சந்தித்துள்ள இழப்பின் தீவிரத்தை இப்போது தொடங்கியுள்ளனர். நேபாளம் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு பேரிடரின் உண்மையான அளவை இந்த காட்சிகள் வெளிப்படுத்துகின்றன.
0: தொடரும் உலக செய்திகளில், அமெரிக்கா தனது உறுதிமொழிகளை முறையாக நிறைவேற்ற முன்வந்தால் கடந்த ஜூன் மாதம் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த ஈரான் தயாராக உள்ளதாக அந்த நாட்டு அதிபர் மசூத் பெசக்கியான் தெரிவித்திருக்கின்றார். கிர்கிஸ்தான் நடைபெற்று வருகின்ற சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டுக்கிடையே பேசிய அவர், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கடமைகளுக்கு அமெரிக்கா திரும்பினால் ஈரான் உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானில் திருமணம் நடந்து கொண்டிருந்த வீட்டில் அமெரிக்கா நடத்திய ஆகாய தாக்குதலில் குறைந்தது நான்கு பேர் இழந்திருக்கிறார்கள். இறந்தோரில் ஒருவர் பிள்ளையும் அடங்கும். 50 அதிகமானோர் காயமடைந்ததாக ஈரானிய செம்புரி சங்கம் தெரிவித்திருக்கிறது. சம்பவத்தின் காணொலி ஈரானிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. திருமணம் நடைபெற்ற இடத்தில் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருப்பது காணொலியில் தெரிகின்றது. பின்னணியில் பலர் கத்துவதும் கேட்க முடிகிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஜூலை மாதத்திற்கு பிறகு மீண்டும் தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றன. கோர்மோஸ் நீரிணையிலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. அங்கு நேற்று முன்தினம் இரு கப்பல்கள் தாக்கப்பட்டன. நீரிணையை அனைத்து உலக போக்குவரத்து மூடியிருப்பதாக ஈரான் சொல்கிறது. வளைகுடா வட்டாரத்தில் இருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை தடுப்பதிலும் அது உறுதியாக இருக்கிறது. பதிலுக்கு ஈரான் மீது தாக்குதல் கடுமையாக்கப்படும் என புதிய தடைகள் விதிக்கப்படும் எனவும் அமெரிக்கா மிரட்டி வருகிறது. பிரிட்டனின் முன்னாள் பிரதமரான கியர் ஸ்டார்மர் தலைநகர் லண்டனில் கோல்போர்ன் மற்றும் செயின்ட் பாக்னாஸ் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக நேற்று அறிவித்திருக்கிறார். ஆளும் தொழிலாளர் கட்சியின் தலைவராகவும் பிரதமராகவும் பதவி வகித்த கியர் ஸ்டார்மர் கடந்த மாதம் அப்பொறுப்புகளிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து ஆண்டி பெர்ஹாம் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார். பிரிட்டன் நாடாளுமன்றம் கோடைக்கால விடுமுறை முடிந்து நாடாளுமன்றம் தொடங்கியிருக்கும் நிலையில் சர்வதேச விவகாரங்கள் மற்றும் சமூக பணிகளில் தனி கவனம் செலுத்துவதாக இந்த முடிவை எடுத்திருப்பதாக கியர் ஸ்டார்மர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். காசாவில் முக்கிய ஹமாஸ் தளபதியை கைது செய்ய இஸ்ரேல் மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கையை தொடர்ந்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 100 சிறார்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். ஹமாஸ் அமைப்பின் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு தளபதியை பிடிப்பதற்காக இஸ்ரேல் ஆதரவு சிறப்பு படையினர் காசா நகருக்குள் புகுந்தனர். இந்த நடவடிக்கைக்கு ஹமாஸ் அமைப்பினால் கண்டறியப்பட்டதால் ஹமாஸ் படைகள் பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு தடையாக இஸ்ரேல் தீவிர வான்வழி தாக்குதலை நடத்தியது. காசா நகரின் மேற்கே உள்ள கதிபா பகுதியில் இஸ்ரேல் போர் விமானங்கள் சுமார் 12 ஏவுகணைகளை வீசியதாக 2 வாகனங்கள் உருக்குலைந்திருக்கின்றன. இந்த பகுதியில் தஞ்சமடைந்திருந்த குடும்பங்களைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதேபோல் மத்திய காசாவில் டெய் அல் ஃபலா பகுதியில் இஸ்ரேல் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இஸ்தா அல் ஹிஸ்ஸி என்ற சிறுமி உயிரிழந்திருக்கிறார். பாகிஸ்தானில் கடத்தப்பட்டு கட்டாய மதமாற்றம் செய்து திருமணம் செய்யப்பட்ட ஹிந்து இளம்பெண்ணை மீட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைக்க அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சிந்து மாகாணம் சங்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த 21 வயதான ஸ்ரீமதி ரீட்டா கடந்த 24 தேதி கடத்தப்பட்டு பஞ்சாப் மாகாணத்தில் ஏற்கனவே திருமணமான நசீர் உசேனுக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து குடும்பத்தில் அளித்த புகாரில் ஸ்ரீமதி ரீட்டாவை மீட்ட காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தார்கள். ஸ்ரீமதி ரீட்டாவை அரசு காப்பகத்துக்கு அனுப்ப காவல்துறை கோரியது. ஆனால் குடும்பத்தினருடன் செல்வ விரும்புவதாக ஸ்ரீமதி ரீட்டா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை குடும்பத்தினரிடம் பாதுகாப்பு ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாகிஸ்தானில் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான சிறுபான்மையின பெண்கள் கடத்தப்பட்டு கட்டாய மதமாற்றம் மற்றும் திருமணத்துக்கு உள்ளாக்கப்படுவதாக மனித உரிமைகள் ஆணையகம் சுட்டிக்காட்டுகிறது. இதில் பெரும்பாலானோர் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஹிந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். அமெரிக்காவின் சத்தியோகோ நகரில் பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் மூவர் உயிரிழந்த சம்பவத்தை இணையத்தில் நேரலை செய்வதற்கு உதவியதாக கூறப்படும் 14 வயது சிறுமி மீது 3 கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் சதித்திட்டம் திட்டியதாக ஒரு குறை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதம் 18 தேதி சத்தியோகோ இஸ்லாமிய மையத்தின் 17 மற்றும் 18 வயது இரு இளைஞர்களால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மூவர் உயிரிழந்தார்கள். நார்த் கரோலினா மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த சிறுமி தாக்குதல் தாக்கலின் அறிக்கையை வெளியிடுவதுடன் ஹெல்மெட் கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்ட தாக்குதலை இணையத்தில் நேரலை செய்வதற்கு உதவியதாக அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தாய்லாந்தின் விலங்கியல் பூங்கா ஒன்றில் நடத்தப்பட்ட ஜானை காட்சி இணையவாசிகளை கவர்ந்திருக்கிறது. அந்த காணொலி அவர்களை 1 மில்லியனுக்கும் அதிகமான முறை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் நேரில் ஒருவர் மட்டுமே நிகழ்ச்சியை கண்டுகளித்திருக்கிறார். பார்வையாளர் பகுதி வெறிச்சொலி காணப்பட்டது. நிகழ்ச்சியை ரத்து செய்யாமல் நடத்திய ஊழியர்களை இணையவாசிகள் பாராட்டியிருக்கிறார்கள். இஸ்ரேலில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஜூத குடியேற்றவாசிகளின் வன்முறை இந்த ஆண்டு அளவில் எதிர்பாராத வகையில் அதிகரிக்கும் என மனித உரிமை அமைப்புகள் கவலை வெளியிட்டிருக்கின்றன. இது தொடர்பான செய்திக்குறிப்பு.
3: இந்த வன்முறை புதிய பகுதிகளுக்கும் வேகமாக பரவி வருவதாகவும் அவை கூறுகின்றன. சர்வதேச சட்டத்தின்படி சட்டவிரோதமானவை என கருதப்படும் இஸ்ரேலிய குடியேற்றங்கள் விரிவடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலின் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாலத்தீனர்கள் மீதான தாக்குதல்களும் அதிகரித்துள்ளன. கடந்த ஒரு வாரத்தில் மேற்கு கரை முழுவதும் பதிவான குடியேற்றவாசிகளின் வன்முறை சம்பவங்கள் குறித்த அறிக்கைகளை ஆய்வு செய்து பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் லூசி வில்லியம்சன் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். இந்த செய்தி தொகுப்பின் தொடக்கத்தில் இடம்பெறும் சில காட்சிகள் மனதை சங்கடப்படுத்தக்கூடும் என எச்சரிக்கிறோம். சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு இளைஞர், தீ வைப்பு சம்பவங்கள், சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு கழுதை, ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் யூத குடியேற்றவாசிகளால் நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் அவற்றுக்கு பின்னால் பாலத்தீனர்களுக்கு எதிரான பரந்த அளவிலான வன்முறை உள்ளது. செய்திகளில் இடம்பெறாத, சில சமயங்களில் பாதிக்கப்பட்டவர்களால் புகார் அளிக்கப்படாத தினசரி ஊடுருவல்கள் மற்றும் மிரட்டல்கள் உட்பட கடந்த வாரத்தில் மட்டும் 60 மேற்பட்ட சம்பவங்களை நாங்கள் கணக்கிட்டுள்ளோம். கடந்த சனிக்கிழமையன்று மாற்றுத்திறனாளியான சயித் அல் அமூர் தனது ஊன்றுகோள்களில் ஒன்றை எடுப்பதற்காக கீழே குனிந்தபோது குடியேற்றவாசி ஒருவர் இரும்பு கம்பியால் அவரை தாக்கியுள்ளார். தாக்குதல் நடத்தியவர் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிகிறார். அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு தனது வீட்டுக்கு அருகே குடியேற்ற பகுதியைச் சேர்ந்த பாதுகாப்பு பணியாளர் ஒருவரால் சூடப்பட்டதில் தனது காலை இழந்த சயித் குடியேற்றவாசிகள் தொடர்ந்து தங்களை துன்புறுத்துவதாக கூறுகிறார்.
7: நான் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள். நான் மட்டுமல்ல, இங்குள்ள அனைவருமே குறிவைக்கப்படுகிறார்கள். நான் வெளியேறிவிட்டால் அவர்கள் இந்த தெருவில் வசிக்கும் என் அண்டை வீட்டாரை குறிவைப்பார்கள். பிறகு அடுத்தவரை, அதற்கடுத்தவரை என தொடர்ந்து துரத்துவார்கள். இப்பகுதிகளில் உள்ள அனைவரையும் அகற்றிவிட்டு அவர்களுக்கு பதிலாக ஜியோனிஸ்டுகளை குடியேற்றும் வரை அவர்கள் ஓய மாட்டார்கள்.
3: ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமையன்று ஆயுதம் ஏந்தியிருந்த சிலரையும் உள்ளடக்கிய யூத குடியேறிகளின் ஒரு பெரிய குழு பாலத்தீன கிராமமான சயிர் வழியாக சென்றது. அவர்கள் 17 வயதான கரீம் ஷலால் தேவின் வீட்டை கடந்து சென்றனர். அந்த குழுவில் இருந்த ஒருவர் 2 துப்பாக்கியால் சுட்டதில் அங்கிருந்த தூண் அருகே நின்று குடியேற்றவாசிகளை படம் பிடித்துக் கொண்டிருந்த கரீம் கொல்லப்பட்டதாக அவரது தந்தை கூறினார். பாலத்தீனர்கள் கல்வீச்சில் ஈடுபட்டதாக தகவல்கள் கிடைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது.
4: என்னால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ளவோ அல்லது விடை கொடுக்கவோ முடியவில்லை. கரீமின் இழப்பால் என் இதயம் நொறுங்கி போனது. அவருடன் இன்னும் 1 செலவிட முடியாதா என்று ஏங்குகிறேன்.
3: அருகில் உள்ள குடியேற்ற பகுதிகள் குறித்த ஒவ்வொரு நினைவூட்டலும் இப்போது அந்த குடும்பத்திற்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது.
5: முந்தைய இரவு அவர்கள் எங்கள் மீது தேடு விளக்கை ஒளிரவிட்டனர் என்றும், அது நாங்கள் உங்கள் மகனை கொன்றுவிட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்வது போல இருந்தது என்றும் கரீமின் தந்தை என்னிடம் கூறினார். மேற்கு கரையில் சர்வதேச சட்டத்தின்படி சட்டவிரோதமானவை என கருதப்படும் இஸ்ரேலிய குடியேற்றங்கள் விரிவடைந்து வருகின்றன. அதேவேளையில் குடியேற்றவாசிகளின் தாக்குதல்களும் அதிகரித்து வருகின்றன. ஆனால் இத்தகைய சம்பவங்களில் வெகு சிலரே தண்டிக்கப்படுவதாக கூறப்படுகிறது.
8: யூதர்களில் சிலர் மீது காவல்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 7.5 லட்சம் பேரில் அதிகபட்சமாக 300 அல்லது 400 இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபட்டிருக்கலாம்.
5: கடந்த வாரம் இஸ்ரேலின் ஆளும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள குடியேற்றவாசிகளில் ஒருவர் மேற்கு கரையின் ஒரு கிராமத்தில் உள்ள நினைவு சின்னம் ஒன்றை தானே சேதப்படுத்தி அதை படம் பிடித்தார். அந்த நினைவு சின்னம் பயங்கரவாதிகளை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். மேலும் கழுதை ஒன்றை தங்கள் வாகனத்தில் கட்டிய யூத குடியேற்றவாசிகள் அது இறக்கும் வரை இழுத்துச் சென்று கொடூரமாக சித்திரவதை செய்வதை படம் பிடித்துள்ளனர். இஸ்ரேலியர்களையே அதிர்ச்சியடைய செய்த இந்த கொடூரமான வன்முறை சம்பவம் அங்குள்ள பல பாலத்தீனர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை, ஏனெனில் அவர்கள் இதுபோன்ற சம்பவங்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றனர்.
0: தொடர்ந்து அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் ஒரு திருட்டு. அது தெரிய வந்ததும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் நல்லாடி போயிருக்கிறார்கள். போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 18 டன் எடையுடைய பியரை ஒரு கும்பல் திருடியிருக்கிறது. மார்க்லேர் நகரில் உள்ள விநியோக நிலையத்துக்கு சென்ற ஒருவர் போலி ஆவணங்களை காட்டி பியர் லாரியை ஓட்டிச் சென்றிருக்கின்றார். சாண்டியோவுக்கு அனுப்பப்படவிருந்த அந்த சரக்கின் மதிப்பு சுமார் $25,000. அந்த விநியோக நிலையத்தில் அங்கு நடத்தப்பட்ட 2வது சரக்கு திருட்டு அது என்று காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது. முதலில் அரிசோனாவில் டக்சனுக்கு அனுப்பப்பட இருந்த சுமார் $40,000 மதிப்புள்ள மற்றொரு சரக்கு அதேபோன்று கடத்திச் செல்லப்பட்டிருக்கிறது. 2 சம்பவங்களிலும் போலி ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டு ஒரே திருட்டு கும்பல் அதில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் விடுதிகளில் 30 வெள்ளெலிகளை கொண்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த 36 வயதை நிரம்பிய உயர்நிலைப்பள்ளி ஊழியர் கடந்த மார்ச் அவர் ஒரு 20 வயது பெண்ணுடன் இணைந்து வெள்ளெலிகளை கொண்டிருக்கிறார். காவல்துறை அதிகாரிகள் அவரின் கைத்தொலைபேசியை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பெண்ணுடன் சேர்ந்த வெள்ளெலிகளை கொல்ல திட்டமிட்டது அதில் தெரிய வந்திருக்கிறது. அவை கொல்லப்படுவதை காட்டும் காணொலிகள் கைத்தொலைபேசியில் பதிவாகி இருக்கின்றன. அவர் பிடிபடுவது இது முதல் முறையல்ல. பிப்ரவரியில் அவர் வேறொரு பெண்ணுடன் இணைந்து 20 வெள்ளெலிகளை கொண்டதற்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். விளையாட்டுச் செய்திகளில் 20-20 கிரிக்கெட்டில் மேற்கிந்திய தீவுகள் வீரர் சிம்ரன் ஹெட்மேர் 7,000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். முத்தரப்பு 20-20 தொடரில் ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 2வது முறையாக 43 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய ஏ அணி நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெறும் US ஓபன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியனான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ், பிராசின் அலிசானா செல்பின் ஆகியோர் தங்கள் பிரிவில் முதல் சுற்றில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இங்கிலாந்து நடைபெறும் பிரீமியர் லீக் நடப்பு சீசனில் அர்சனல் தனது 2வது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கிறது. நடப்பு சாம்பியனான அர்சனல் தனது இந்த சீசனில் தொடர்ச்சியாக 2 வெற்றிகளை பெற்றிருக்கிறது. இதுவரை மான்செஸ்டர் சிட்டி அணி முதலிடத்தில் இருக்கின்றது. ஸ்பெயினில் நடைபெறுகின்ற லாலிகா கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியன் பார்சிலோனா எஃப்சி 5-2 என்ற கோல் கணக்கில் ராயோ வெல்கனாவை வீழ்த்தியிருக்கிறது. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவாக நாணய மாற்று விகிதம். நாணய மாற்று விகிதத்துக்கு என்ன சொல்ல வழங்குகிறார்கள் உடனுக்குடன் இலங்கை இந்த உலக செய்திகளை இணையத்தினராக தந்து கொண்டிருக்கின்ற நமது உத்தியபூர்வமான இணையதளமான www.tr.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தில் உங்களது கொண்டாட்டங்கள் மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை அனுசரி நிகழ்ச்சியாக வானொலியில் எடுத்து வரும்போது இலவசமாக இணையத்தில் பிரசுரிக்கின்றோம். இந்த தினத்தில் ஒரு ஈரோ இலங்கை விலையில் 379.80 ரூபாய், இந்திய விலையில் 109.91 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 328.12 ரூபாய், இந்திய விலையில் 94.96 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 403.33 ரூபாய், இந்திய விலையில் 116.73 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுன் இலங்கை விலையில் 442.77 ரூபாய், இந்திய விலையில் 128.15 ரூபாய், ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 235.66 ரூபாய், இந்திய விலையில் 68.20 ரூபாய். நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளை கேட்டீர்கள். இலங்கை செய்திகளுக்கான சொல்ல வழங்கியிருந்தார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்து வரும் www.nooralagam.com இணையதளத்தினர் தொடர்ந்த இந்திய செய்திகளுக்கு பாரிஸ் ரூனிக் அமைந்திருக்கின்ற விடி கேசன்கரி மற்றும் கால்வி கோனிசன் அமைந்திருக்கின்ற விடி சூப்பர்ஸ்டோஸ். உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன கனப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பைனான்ஸ் GMPS நிறுவனத்தினர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: அதிபம் ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே. செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவனியோ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
5: நாக்கு மரத்து போனதே.
0: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trttamilil.com என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலி.

நேசந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழில் வானொலிகளில் மீண்டும் ஒரு இனிய இரவு பொழுதில் அனைவரையும் இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி ஊடாக சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய இரவு பொழுதில் இமை தூங்கும் நேரம் பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் வானொலிகளில் உங்கள் மனங்கவர்ந்த காதல் பாடல்கள், காதல் வெல சுமந்த பாடல்கள், காதல் கவிதைகள், காதல் வெல சுமந்த கவிதைகள் இணைத்து வானொலியில் பயணிக்க இருக்கிறது. இணைந்து கொண்டு சிறப்பிக்க நீங்கள் அழைக்கலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. சைபர் சைபர் 33 1 48 32 15 40 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. சைபர் சைபர் 33 9 41 48 47 71. எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. சைபர் சைபர் 33 689 86 55 29. அல்லது நம்முடைய வைபர் இலக்கம் இருக்கிறது. சைபர் சைபர் 33 650 07 74 27. இந்த இலக்கங்களூடாக இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், காதல் பாடல்கள், காதல் காதல் வெல சுமந்த பாடல்கள், கவிதைகள் இணைத்து இன்றைய இரவு பொழுதில் இரவு 12 மணி வரை இமை தூங்கும் நேரத்தோடு நீங்களும் பயணிக்கலாம் எங்களோடு. முகநூல் நிகழ்ச்சி, அதாவது ஃபேஸ்புக் முகநூல் நேரலையிலும் நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் கீழ் இருக்கின்ற கருத்து பகிர்வு பகுதியூடாகவும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை அங்கே பதிவிடும் போது உங்கள் பெயருடன் நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கும் இன்றைய இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி. இன்றைய இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வானிலையில்

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

நேரம் இரவு போல 11:44 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:44 நிமிடம் சிவா இணைந்திருக்கிறீர்கள். அவருடைய நிகழ்ச்சியை நேரடியாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். சிவா, உங்களையே நிகழ்ச்சிக்கு இருந்து விருப்பம் தெரிவித்திருக்கிறீர்கள். ஜிந்து இணைந்திருக்கிறீர்கள், அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். ஷோலா இணைந்திருக்கிறீர்கள், அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாகவும் இணைந்திருக்கின்ற நேர்களை தொடர்ந்து பார்க்கலாம். எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேரடியாக கலாப்பிள்ளை கணேசன் இருந்து பாடல் விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் சொல்லி நலமா இருக்கிறீங்க, கேட்டீங்க. நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா கலாப்பிள்ளை கணேசன் சசியம்மா அவர்கள்? அதே போல பிலோமினா அன்று நினைந்திருக்கிறீர்கள். இரவு வணக்கம் சொல்லி முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக இணைந்திருக்கிறீர்கள், அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி.

ஒலிக்கின்ற பாடல் தொடர்ந்து எங்களுடைய தொலைபேசி ஊடாக இணைந்திருக்கின்ற நேரத்து பாடல் வானிலையில் ஒலிக்கிற நிகழ்ச்சி ஊடாக கலாப்பிள்ளை கணேசியம் அவர்கள் பிரான்சிலிருந்து விரும்பி கேட்டிருக்கின்ற பாடல் வானிலையில்

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
1: இனிமையான இரவு பொழுதில் இது எங்களை இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் இமை தூங்கும் நேரம். உங்கள் டிஆர்டி தமிழர்கள்.

காலை நேரம் இரவு பொழுது 10:50 நிமிடம் ஐக்கிய ராஷ்டிரத்தில். லண்டனில் இரவு பொழுது 9:50 நிமிடம் அளித்துக் கொண்டிருக்கின்றது இமை தூங்கும் நேரம். பிரான்சில் இருந்து 24 மணி நேரம் உங்களை பிரபாக்கிக் கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழி வானொலிகளில் இன்று இமை தூங்கும் நேரமுடாக தொடர்ந்து வானொலியில் நிகழ்ச்சி அலங்கரிக்க தொலைபேசி ஊடாக வந்திருக்கின்றவரை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். லாலா ரவி அவர்கள் வந்திருந்தார். வணக்கம். சில இணைப்பு துணிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தொலைபேசி இலக்கம் ஊடாக வந்திருக்கின்றவர் வணக்கம்.

0: இணைப்பில் இருங்கள், தொடர்ந்து விடுவார். வணக்கம். வணக்கம் விபி,
1: சொல்லுங்க. ஹலோ,
0: தொடர்பில் இருங்கள். முதலில் லாலா அவர்கள் இருந்து அழைக்கிறேன். வணக்கம் லாலா.
2: ஹலோ.
0: சரி, அவர் லாலா ரவி அவர்கள் இணைப்பில் இணைந்திருந்த விரும்பி கேட்ட பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற தண்ணீர்களை இணைத்துக் கொள்கின்றேன். லாலா உங்களுடைய இணைப்பு துணிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, மீண்டும் உங்களுடைய பெயரை இணைத்து உங்களுடைய பாடலை தெரிவிக்கலாம். அச்சமில்லை அச்சமில்லை திரையிலிருந்து விரும்பிக்கிட்டிருந்தார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள் பாடலை. அவரது பாடல் வானிலையில்

0: சரி, ஒளித்துகின்றிருக்கிற லாலா ரவி அவர்கள் விருப்பத்தில் அச்சமில்லை அச்சமில்லை திரையிலிருந்து வானொலியில் பாடல் பாடலுக்கான குரலில் தந்திருந்தார்கள் மலேசியா வாசுதேவன் பெற்றம் பி சுசிலா ஆகியோர். பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இனிமையான இரவு பொழுதில், இன்றைய இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி ஊடாக தொடர்ந்து தொலைபேசி ஊடாக வந்திருக்கின்ற பொண்டியில் இருந்து விபி பிரான்சில் இருந்து வணக்கம்.
1: வணக்கம் சாரதி, பொண்டியில் இருந்து விபி. நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு இந்த இரவிலையும் சளைக்காமல் தொடர்ந்து நிகழ்ச்சியில் செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு
0: நன்றி நன்றி நன்றி. உங்களை மேம்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
1: படத்திலிருந்து முத்துஷா கான், குவைத்தர் கான், சிம்மியோட ஜப்தியல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடின பாடல். இந்த பாடலுக்கு நடித்திருக்கிறார்கள் காதல் தம்பதிகள் அபிஷேக் பச்சனும் அழகிய ஐஸ்வர்யாராயும். என்னை மன்னிப்பாயா சங்கி அந்த பாடல்.
0: சரி, கேட்டு பார்க்கலாம். உங்களுடைய விருப்பத்தில் குரு திரையில் இருந்து ஒலிக்கப் போகிறது பாடல். நன்றி, என்னை பிடித்து சிறப்பித்தமை. இன்றைய அவர் இரவு பொழுது முடிந்திருந்தார் தொலைபேசி ஊடாக பிரான்சில் பொண்டியிலிருந்து திரு விபி அவர்கள் இருந்தார் வி பத்மநாதன் அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நீங்களும் அணிந்து கொள்ளலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது, இரண்டு தொலைபேசி இலக்கங்கள், சைபர் சைபர் 33 1 48 32 15 40, அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் இருக்கிறது சைபர் சைபர் 33 951 48 41. அல்லது எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது சைபர் சைபர் 33 650 0774 77. வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது சைபர் சைபர் 33 689 86 55 29. இமைதுங்கும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கின்றது குரு திரையிலிருந்து விபி அவர்களது தெரிவில்.
2: கேட்டுக்கொண்டிருப்பது மனதில் உள்ள சுமைகளை இறக்கி வைத்து இனிமையான தூக்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் டிஆர்பி தமிழின் இமைதுங்கும்

பாரிஸ் லாச்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பாரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: நேரம் இரவு போல 11:05 ஆகி இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் இரவு பொழுது 10:05. பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இனிமையான இரவு பொழுதில். இது எங்களின் காதல் பாடல்கள், காதல் வலு சுமந்த பாடல்கள், உங்களுக்கு பிடித்தமான பழைய புதிய இடைக்கால பாடல்கள், பழைய இடைக்கால புதிய பாடல்கள், காதல் பாடல்கள், காதல் வலு சுமந்த பாடல்களோடும் இன்றைய நிகழ்ச்சியூடாக இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது இமை தூங்கும் நேரம் டிஆர்ஜி தமிழறியல். தொடர்ந்து நிகழ்ச்சியூடாக தொலைபேசியூடாக வந்திருக்கின்றவர் ஜெர்மனி நாட்டில் இருந்து நேக்கன்றன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். இமை தூங்கும் நேரத்துக்கு வணக்கம்.
0: இமை தூங்கும் நேரத்துக்கு வணக்கம். உங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் வதனி. எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா?
1: அதையும் பார்த்து கொண்டு அப்படியே நலமாக இருக்கிறேன் வேண்டிக் கொண்டு நான் கேட்ட பாட்டுல தாங்குவேன்.
0: நன்றி வணக்கம். அவர் வதனி அவர்கள் இணைப்பு இணைந்திருந்தார். அவர் விருப்பத்தில் ஒலிக்கப் போகிறது.

0: ராஜாங்க மாதிரி இருக்கு.
1: ராஜாங்க? ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கிறீங்களா?
0: என்ன அடையாளம் தான் இது, என்ன கோலம் இது?
1: ஐயோ, நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க, நான் வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள்தான் உங்களை என் காலம் வந்து தோதியாம எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

0: ஒலித்துக் கொண்டிருக்கிறது இனிமையான இரவு பொழுதில் இமை தூங்கும் நேரம். பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி வானிலைகளில் இமிதங்கும் நேரம் நிகழ்ச்சி ஊடாக தொடர்ந்து இணைந்திருக்கின்ற அடுத்த நேரில் அமெரிக்காவிலிருந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். வரவேற்றுக் கொள்கின்றன. அமெரிக்காவிலிருந்து சத்யவதி இணைந்திருக்கிறார். இயக்குனர் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சாரதி, எப்படி இருக்கிறீங்கள்?
0: சூப்பர், நலமா இருக்கிறோம் நாங்கள். சத்யவதி, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்களா? அமெரிக்கா எல்லாம் எப்படி இருக்கிறது?
1: நாங்களும் எல்லாம் சுகமா இருக்கிறோம். ஸ்கூல் எல்லாம் பேக் டு ஸ்கூல் எல்லாம் துவங்கி விட்டது.
0: வெக்கேஷன் எல்லாம் முடிந்து விட்டது.
1: ஜெனிஃபர் இருக்கறா?
0: எல்லாரும் சூப்பர் நலமா இருக்கறாங்க. நன்றி. உங்களுடைய இரவு பொழுதுல என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: வேட்டையாடு விளையாடு.
0: மோட்டர் சைக்கிள்ல போக போறீங்களா இப்ப ரெண்டு பேரும்?
1: விருப்பத்தில்
0: ஒலிக்கப் போகிறது வேட்டையாடு விளையாடு திரையில் இருந்து பாடல். எங்களுடைய நேரலை ஊடாக இணைந்திருக்கின்றார். நிஷாந்தன் இணைந்திருக்கிற மாதிரி இருக்காம். நிஷாந்தன் இணைந்திருக்கிறீர்கள் என்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நிஷாந்தன் உங்களையும் வரவேற்று நிகழ்ச்சியில். அதே போல கர்ணவேலன் இணைந்திருக்கிறீர்கள், வரவேற்றுக் கொள்கிறோம். பாலன் இணைந்திருக்கிறீர்கள் என்போடு வரவேற்றுக் கொள்கிற நிகழ்ச்சி உங்களையும்

அதாவது மெனவில் உள்ள சுமைகளை இறக்கி வைத்து இனிமையான தூக்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் டிஆர்பி தமிழின் இமே தூங்கும் நேரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிமையான இரவு பொழுதில். இது எங்களை இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் இமை தூங்கும் நேரம். உங்கள் டிஆர்டி தமிழறியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிமையான இரவு பொழுதில். இது எங்களை இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் இமை தூங்கும் நேரம். உங்கள் டிஆர்டி தமிழறியில்

0: பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான இரவு பொழுதில் இமை தொங்கும் நேரத்தோடு தொடர்ந்த தொலைபேசி ஊடாக வந்திருக்கின்ற தனியார் செழிப்பாக்கலாம் வந்திருக்கின்றவர் ஜெர்மனியில் இருந்து நினைந்திருக்கிறேன். வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் பாரதி, எப்படி
1: இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். இரவு பொழுதிலும் இந்த நேரத்தில் இமை தொங்கும் நேரம் நிகழ்ச்சி அலங்கரிக்க இணைந்திருக்கும் உங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
1: மனசுக்குள் இருக்கையிட்டு மௌனமாயிருந்த காயத்தை இன்று உன் வார்த்தை யூசிகள் உரசி பார்த்த போது மறுபடி கீறி கிழித்ததை என் கண்களை பார்த்தால் உணர்ந்திருப்பாய். காலம் கரைந்து செல்லும் வேகத்தை வியந்தாய். கசக்கி அறிந்த பக்கங்களை விரித்து நீ ரசித்த வரிகள் எனக்கு மட்டும் கசப்பாயிரு.

0: 그 오늘도 산도서 들어가서 마음이 많이 나는데 이래 힘든 안클럽그 아따 많이 아니야 많이 난 만화속을 이렇게 있어 마음이 많이 이른다 가야겠대 என்று உன் வார்த்தை யோசிகள் உரசி பார்த்தபோது மறுபடி கேள்வி பிழைத்ததை என் கண்களை பார்த்தால் உணர்ந்திருப்பாய். காலம் கரைந்து சொல்லும் தேசத்தை வியந்தாய். கசத்தி அருந்த பக்கங்களை விரித்து நீ ரசித்த வரிகள் உனக்கு மட்டும் கசப்பாயிருக்க உனது சந்தோஷத்துக்காக மௌனமாய் நான் இருந்தேன். விரைகின்ற நாட்களுக்கு அத்தமாய் நீ
1: நன்றி பாரதி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் கவிதை பதிவிடலோடு ஜெர்மனி நாட்டிலிருந்து வலிக்கின்றது. அவர் விருப்பத்தில் அவரது கவிதை பதிவிடலை இணைத்த பாடல்

0: நேரம் இரவு பொழுது 11:30 ஆகி இருக்கிறது. ஐக்கிய ராஷ்டிரம் லண்டனில் 10:30. பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான இரவு பொழுதில் இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி ஊடாக தொடர்ந்து கனடா வென்கூவரில் இருந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றவரை முதலில் வரவேற்றுக் கொள்கிறேன். வந்திருக்கின்றவர் வணக்கம்.
1: வணக்கம் தாரதி, நான் வன்கோவில் இருந்து கூணம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா கொள்ளும். கனடா வன்கோவில் இருந்து கூணம், எப்படி நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். வெளியில மழை பெய்யுது, நீங்கள் வெயிலுக்கு இருக்கீங்க போல இருக்கு.
0: நாங்க வெக்கைக்கு இருக்கிறோம், நீங்க மழைக்கு இருக்கிறீங்க.
1: அழகான
0: பாடல்கள் அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன். முதல் மரியாதை திரையில் இருந்து இசைஞானியின் இசையில் ஒலித்த அந்த பாடல் ஒலிக்கப் போகிறது உங்கள் தெரிவில். நிகழ்ச்சியில் இதுவரை நேரமும் பொறுமையாக இணைந்து நிகழ்ச்சியில் பாடல் கேட்ட உங்களுக்கு நன்றி.
1: நன்றி சாரதி. தொடர்ந்தும் நீங்கள் நகரத்துல இருக்க நேர்களை நகரத்தோட இருப்பார்கள் நம்பிக்கொண்டு
0: நன்றி நன்றி.
1: அன்பாகப்பட பெற்று சொல்றேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் அன்புக்குரிய குணம் அவர்கள் கனடா வன்கூவரில் இணைந்திருந்தார். அவரையும் என்போடு வரவேற்றுக் கொடுக்கின்றேன். வைரமுத்துவின் இனிய வரிகளில் இசைஞானி இளையராஜா மற்றும் சித்ரா ஆகியோரது இனிய குரல் உருவான பாடல் தொடர்கின்றது வானொலியில். முதல் மரியாதை திரையில் இருந்து

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிமையான இரவு பொழுதில். இது எங்களை இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் இமை தூங்கும் நேரம். உங்கள் டிஆர்டி தமிழில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனதில் உள்ள சுமைகளை இறக்கி வைத்து இனிமையான தூக்கத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஆர்டி தமிழின் இமை தூங்கும் நேரம்.

0: நேரம் மேற்பொழுது 11:35 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் 10:35 நிமிடம். இனிமையான இரவு பொழுதில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இமை தூங்கும் நேரத்தோடு இமிதங்கும் நேரம் நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கின்ற அடுத்த நேர ராதா வைபருடாக இணைந்திருக்கின்றார். அன்போடு வெறுவேற்று கொண்ட வணக்கம் ராதா.
1: வணக்கம்.
0: ராதா, இந்த நாட்டில் இருந்து நினைந்திருக்கிறீர்கள்? கேக்குது கேக்குது. இந்த நாட்டில் இருந்து நினைந்திருக்கிறீர்கள்?
1: நான் டென்மார்க்ல இருந்து இருக்கிறேன்.
0: டென்மார்க் எப்படி இருக்கு? டென்மார்க் எல்லாம் நல்லா இருக்கா?
1: மழையும்
0: வெயிலும் எல்லாம் காலையே சமாளித்து தான் வாழணும். வெளிநாட்டுல
1: என்ன
0: பயம்? வலிக்கு விழுந்துடுவீங்க.
1: என்னை
0: காதலி திரையில் இருந்து சரி பார்க்கலாம். பாடலை கேட்டு மகிழ்ந்து நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. அவர் இணைப்பில் இணைந்திருந்தார் அன்புக்குரிய ராதா அவர்கள் டென்மார்க்கில் இருந்து இணைப்பில் இணைந்திருந்தார். அதே போல உங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேரில் ஊடாக இணைந்திருக்கிற நேர்களையும் வரவேற்றுக் கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். நேரம் இருக்கிறது 0533 1 48 38 40.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இமேல் தூங்கும் நேரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இமேல் தூங்கும் நேரம்.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா மலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக்கொண்டேன் நான் அம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை இனிமை காணுவது விதி அம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் துவைத்து சிதைப்பது சதி அம்மா உடல்களை அழித்திட ஊருக்குள் பலர் என்று பாரம்மா உள்ளத்தை பிரித்திட பாரு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இமயம் தூங்கும் நேரம்.
1: வீணை எரிகிறது, விரல்கள் வேகிறது, நாதம் இட்டுகிறேன் பாராயோ. புயலும் வலுக்கிறது, கடலும் கொதிக்கிறது, படகை செலுத்துகிறேன் பாராயோ. எண்ணெய் இழந்த பின்னும் எரிய துடிக்க எண்ணும் தீபம் போல மனம் அலைகிறது. என்னை இழந்த பின்னும் உன்னை காக்க எனும் இதய அரங்கம் இங்கு அழைக்கிறது. வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வதே முழுமை என்பே, சாவது ஒரு முறை உனக்கென சாவதே.

0: இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான இரவு பொழுதில் இமதுங்கும் நேரம் பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் வானொலிகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வந்திருக்கின்றார் வினோதன் இணைந்திருக்கின்றார் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து வினோதன் அவரை இணைத்து முகநூல் நிகழ்ச்சி நேரடியூடாக இணைந்திருக்கின்ற நேர்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன். சரி, அந்த வகையில் வினோதன் இணைத்துக் கொள்கின்றன் வைபூரூடாக சுவிட்சர்லாந்திலிருந்து. வணக்கம் வினோதன்.
1: என்ன
0: பாடல்?
1: காளி புதுசு படத்துல இருந்து சிறகை இல்லாத
0: பூங்குருவி
1: ஒன்று வானத்தில் பறக்கிறது அந்த பாடலுக்கு.
0: ஓகே, அருமையான ஒரு பாடலை கேட்கப் போகிறீர்கள். சரி, அந்த வகையில் ஒலிக்கப் போகிறது உங்கள் விருப்பத்தில் பாடல். கேட்டு மகிழ்ந்தால் நன்றி. அன்புக்குரிய மீண்டும் சந்திப்போம் என்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக. நன்றி. இவர் வினோத நபர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து எங்களுடைய வைபரோடாக இணைந்து சிறப்பித்திருந்தார். அவர் இமனித்த நிகழ்ச்சியில் முகநூல் நேரலை ஊடாக ஜெனி இணைந்திருக்கிறீர்கள், வரவேற்றுக் கொள்கின்றேன். நாகேந்திரம் இணைந்திருக்கிறீர்கள், வரவேற்றுக் கொள்கிறேன். என் ஜி குணம் இணைந்திருக்கிறீர்கள், அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். ஜியமோகன் இணைந்திருக்கிறீர்கள், அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். ஜெயந்தன் இணைந்திருக்கிறீர்கள் முகநூல் நிகழ்ச்சி ஊடாக. நாகேந்திரம், வினோத், அதே போல என் ஜி குணம், ஜெயந்தன், கனக, கணபதி நாதன், ஜெயந்தன் கணபதி நாதன் என்னோடு இணைத்துக் கொள்கிறோம். உங்களையும் நிகழ்ச்சி ஊடாக ஜெயமோகன் கலையரசன் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சி ஊடாக முகநூல் நேரலை ஊடாக இணைந்திருக்கும் உங்களையும் என்னோட வரவேற்று சித்ரா ஜெயக்குமார் இணைந்திருக்கிறீர்கள். என்னோட வரவேற்றுக்கொள்கிறேன் சித்ரா ஜெயக்குமார். அதேபோல் ஐக்கியராட்சியம் லண்டனிலிருந்து நாகேந்திரன் வினோத் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சி ஊடாக வரவேற்றுக் கொள்கின்றோம். உங்களை இணைத்து ஒலிக்கப் போகின்றது பாடல் இது வானொலியில்.

உதித்து நகரத்து இனிமையான இரவு பொழுதில் இதயம் கடின் காதல் வல் சுமந்த பாடல்கள் காதல் பாடல்கள் அனைத்தையும் அணைத்து வானிலையில் இமைதுங்கும் நேரம் நீங்களும் அணிந்து கொள்ளலாம். சைபர் சைபர் 33 1 48 32 15 40 பிரான்ஸ் மன்னர்கள் 0 3 48 32 15 40 உங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது சைபர் சைபர் 33 650 07 74 27 அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் சைபர் 33 689 86 55 29

கேட்டேன்னு கேட்டேன் அது கூட முழு மனசா கொடுக்க முடியாது உனக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிமையான இரவு பொழுதில். இது எங்களை இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் இமை தூங்கும் நேரம். உங்கள் டிஆர்டி தமிழறியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனதில் உள்ள சுமைகளை இறக்கி வைத்து இனிமையான தூக்கத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஆர்டி தமிழறியில் இமை தூங்கும் நேரம்.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மனதில் உள்ள சுமைகளை இறக்கி வைத்து இனிமையான தூக்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் டிஆர்பி தமிழ்லியின் இமே தூங்கும் நேரம்.

சரி, நேரம் இப்பொழுது 11:55 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கியராட்சியத்தில் 10:55 நிமிடங்கள் பயணித்துக் கொண்டிருந்த இனிமே தூங்கும் நேரம் இத்தோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சி ஊடாக இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை இணைய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து

சிறப்பம் என்றது புதிய நாள் என விளக்கும் இனிய நாளாகாமி எல்லோருக்கும் பொதுவாக இரவினை வேண்டி மீண்டும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி ஊடகங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையும் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். இனிமையான இரவு நேர வணக்கங்கள். முகநூல் நேரலை ஃபேஸ்புக் லைவ், அதே போல எங்களுடைய டிக்டாக் லைவ், அதே போல எங்களுடைய தொலைபேசி இலக்கம் வைபர் வாட்ஸ்அப் ஊடகம் இந்த சிறப்பு தினையர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து புலர்ப்புகின்ற நாள் அனைவருக்கும் இனிய நாளாகாமி எல்லோருக்கும் பொதுவாக இரவினை வேண்டி விடைபெற்றுச் செல்கின்றது. இன்றைய இமை தூங்கும் நேரம் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். புலர்கின்ற நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா கார்ப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். செப்டம்பர் மாதம் 3 தேதி வியாழக்கிழமை இவ்வருடத்தின் 246 நாள். ஆண்டு நிறைவு பெற 119 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 17 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1448, ரபியுல் அல்வல் மாதம் பிறை 20. மற்றும் வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1 1 9 8.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

பள்ளி விடுமுறை தொடங்கியாச்சு. இன்றிலிருந்து அடுத்த ஒரு வாரத்திற்கு அடுத்த வார இறுதி வரையிலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் பள்ளி விடுமுறையில இருப்பாங்க. நல்லா சந்தோஷமா உங்களுடைய பள்ளி விடுமுறையை தொடங்குவதற்காக தான் உங்களுக்காக அந்த பாடலை நான் ஒலிபரப்பினேன். ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையமைத்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலி ஏறியது. அது மட்டும் இல்லைங்க, நானும் விடுமுறைக்கு போறேனே. இன்று நான் உங்களுக்காக காலை 10 மணி வரையிலும் தன்னந்தனியே வணக்கம் செய்ய நிகழ்ச்சி வழங்க வந்துட்டேங்க. ஆனா நாளை தான் இருக்க மாட்டேனே, அடுத்த ஒரு வாரத்திற்கு நம்ம ரவிஜய் உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்க இருக்காரு. நான் விடுப்புல போறேன், இங்க போறேன், எப்படி போறேன் அப்படிங்கிற தகவல்களை நிகழ்ச்சியில நீங்க அப்படியே தொடர்ந்து இணைஞ்சிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அங்க அங்க குறிப்புகளை நான் சொல்றேன். சரி நேர்களே, இன்று உங்களுக்காக உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இருக்கின்றன. நேர்களே, நீங்க உங்களுக்கு பிடித்த பாடல்களை விரும்பி கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, தகவல்களும் காத்துக்கொண்டிருக்கின்றன. காலை 8 மணிக்கு மேல நான் டிக்டாக் லைவ்ல உங்களோட இணைய காத்துக்கிட்டு இருக்கேன். எனவே நான் திரைக்கு பின்னாடி இல்ல இல்ல வானொலிக்கு பின்னாடி என்ன செய்யறேன் அப்படிங்கறத பார்த்து என்னோட அரட்டை அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா 8 மணி செய்திகளுக்கு பிறகு என்னோட டிக்டாக் லைவ்ல வந்து இணையலாம். சரி, தொகுப்பின் முதல் பாடல் விரும்ப பாடல் அங்கத்தின் தொகுப்பின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காரு மாணிக்கம். சுமைதாங்கி திரைப்படத்துல இருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல நாம அவரோட சேர்ந்து கேட்டு ரசிப்போமா? இது உங்கள் வணக்கம் சிங்கை.

0: Maverick Events and Production Barangung Masala Coffee Live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில் மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டி மார்க்கெட் டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர் நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ டாட் எஸ்ஜி
1: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ் கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும் மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும் கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும் சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும் ஒரு முறை வந்து பாருங்க ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க இணையம் வாயிலாகவும் வாங்கலாம் வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்
2: இப்போது 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை

0: சிவன் திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு அங்க பாடல் ஒலித்தது. டி எம் சௌந்தரராஜன் பாடியிருந்த அந்த பாடலை இளங்கோவன் விரும்பி கேட்டிருந்தாரு. அதற்கு முன்பு பச்சை விளக்கு திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. பி சுசிலா பாடியிருந்த அந்த பாடலை மாலதி விரும்பி கேட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல 70களில் வெளியான இந்த இரு பாடல்கள் உங்களுக்காக ஒளியேற இருக்கின்றன. இது எப்படி இருக்கு திரைப்படத்துல இருந்து?
1: ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்கர்
0: தர்மயுத்தம் திரைப்படத்துல இருந்து மொழிக்காக பாடல்கள் காத்துக்
2: கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நிலவரம்
0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:22 ஆகிவிட்டது. போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா ரோடிற்கு பிறகு 4 தடத்தை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
8: வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுள்ள நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

0: மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பிவைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரேகுன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே. சிங்கப்பூரர்கள் அதிகம் விரும்பி பயணம் செய்யற ஒரு நாடு அப்படின்னு சொல்லணும்னா அது தாய்லாந்து. சுமார் 2-3 மணி நேரம் பயணம் செய்தாலே நம்ம தாய்லாந்து போய் சென்று அடைஞ்சிடலாம். சுவையான உணவு, கண்ணை கவரும் இயற்கை வளங்கள், அது மட்டும் இல்ல அற்புதமான கடற்கரைகள், மலிவான ஷாப்பிங் வசதிகள், இது எல்லாமே வந்து தாய்லாந்துல இருக்கு. பலரும் வந்து அடிக்கடி தாய்லாந்துக்கு வந்து பயணம் செய்யறாங்க. தாய்லாந்துக்கு சிங்கப்பூர்ல இருந்து பயணம் செய்யும் பொழுது விசா இல்லாம நீங்க தங்குவதற்கான ஒரு கால அவகாசம் இருக்கு. இந்த கால அவகாசம் 60 நாட்கள். ஆனா சமீபத்துல தாய்லாந்தின் வெளியுறவு அமைச்சர் என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா, செப்டம்பர் 15 தேதியிலிருந்து இந்த கால அவகாசம் பாதியாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிங்கப்பூரர்கள் தாய்லாந்துக்கு பயணம் செய்யும் பொழுது விசா இல்லாம தங்குவதற்கான கால அவகாசம் 60 நாட்கள்ல இருந்து 30 நாட்களுக்கு குறையுது. இதற்கு பல முக்கிய காரணங்கள் இருக்குங்க. முதல்ல குடியேற்ற கட்டுப்பாடுகளை வந்து வலுப்படுத்துவதற்காக இந்த முயற்சியை அவங்க அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டினர் பலரும் வந்து சட்டவிரோதமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் இந்த முயற்சியை அறிமுகம் செஞ்சிருக்காங்க தாய்லாந்தின் வெளியுறவு அமைச்சர். சீனா, அமெரிக்கா மற்றும் 27 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உட்பட இந்த கால அவகாச குறைப்பை எதிர்கொள்ளும் 60 நாடுகளில் சிங்கப்பூரும் ஒன்றாகும். எனவே செப்டம்பர் 15 தேதியிலிருந்து நீங்க தாய்லாந்துக்கு பயணம் செய்யலாம். ஆனால் 30 நாட்களுக்கு மேல நீங்க தங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குடிநுழைவு சோதனை சாவடி அதிகாரிகிட்ட இருந்து நீங்க சிறப்பு அனுமதி பெற வேண்டும்.

0: கல்யாணி இளையராஜாவின் இசையில் உங்களுக்காக இரு பாடல்கள் ஒலித்தன. தர்ம யுத்தம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல மலேசியா வாசுதேவன் பாடியிருந்தாரு. அதற்கு முன்பு இது எப்படி இருக்கு திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. இந்த பாடலை கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி வழங்கியிருந்தாங்க. காலை 6:36 ஆகிவிட்டது. SLEA நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் ரோடு இருக்கு. பிறகு 3 தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு. மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்தா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
5: இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப பொலிவான சருமத்திற்கு அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும்
6: சிங்கப்பூர்.
0: பொன்மொழி நேரம் தொடங்கியாச்சு. இன்றைய பொன்மொழிய மலேசியாவில இருந்து நேயர் பன்னீர் அனுப்பியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு கூற்று, அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உடனே நான் முடிவு செஞ்சிட்டேன். என்னன்னா, நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இல்லை. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்று நினைவில் கொள்ளுங்கள். மீண்டும் உங்களுக்காக, நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இல்லை. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்று நினைவில் கொள்ளுங்கள். இந்த கூற்ற படிச்ச உடனே என்ன வந்து சிந்திக்க வச்சது, ஏன்னா ஒரு காலகட்டத்துல நான் வந்து எப்படி தெரியுமா இருந்தேன், ஒரு வீடு இருந்துச்சுன்னா நான் நல்லா நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். என் பேங்க்ல ஒரு 10,000 வெள்ளி இருந்துச்சுன்னா ரொம்ப நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். இதற்காகவே நான் ஓடி ஓடி உழைச்சு சரியான நேரத்துக்கு சாப்பிடாம சரியான நேரத்துக்கு தூங்காம என்னுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்கப்பட வைத்து நான் வந்து இதெல்லாம் அடையணும் அப்படின்னு நினைச்சேன். இது இளம் வயதுல இருக்கும் பொழுது. ஆனா இப்ப ஒரு வயச தாண்டியாச்சு, ஓரளவுக்கு முதிர்ச்சி வந்துருச்சு. எனக்கு இப்ப நிம்மதியான வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கணும். அங்க நிம்மதியான தூக்கம் கிடைக்கணும், சுத்தி ஒரு 4 நல்ல பேர் இருக்கணும். பன்னீர் அனுப்பிய கூற்றை போலவே நோய் நொடி இல்லாம நல்லா சிறப்பா ஆரோக்கியமா வாழணும், இதுதாங்க எனக்கு இப்ப நிம்மதியான வாழ்க்கையின் அர்த்தம். உங்களுக்கு எதுங்க நிம்மதியை தரும், வாங்க வந்து வாயிலாக என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க.

0: ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ரிதம் திரைப்படத்திலிருந்து உன்னி மீனன் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல நீங்க கேட்க இருக்கீங்க. ரவிஜி எல்லாமே என் லைஃப் ரொம்ப சோர்வா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, கோ திரைப்படத்துல இருந்தும் உங்களுக்காக இந்த பாடல் காத்துக்கொண்டு இருக்கின்றது.
1: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
2: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
4: சென்றிடுங்கள். இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளும் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
5: M1 வழங்கும் மேக்ஸ்.
4: முற்றிலும் சரி, M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
0: விடுமுறை காலம் தொடங்கியாச்சு. நம்ம பலரும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வோம். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சுகாதாரத்தையும் கருத்தில் கொண்டு நான் இப்ப உங்களுக்கு ஒரு குறிப்பை வழங்க போறேங்க. அதாவது நீங்க வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கு முன்பு சிங்கப்பூர்ல இருந்து உங்களுடைய சொந்த துண்டை பேக் செய்து நீங்கள் பயணம் செய்தால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம பலரும் வந்து அதான் ஹோட்டல்ல துண்டு கொடுக்கறாங்களே, நாம எதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு துண்டை கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த விடுதிகள்ல பெரும்பாலான இடங்கள்ல வழங்கப்படுகின்ற துண்டுகள் சரியா செலவை செய்யப்பட்டுள்ளனவா அப்படின்னு நமக்கு தெரியாது. பாக்குறதுக்கு பளிச்சுன்னு வெள்ள வெள்ளையா இருக்கலாம், ஆனா அந்த துண்டுகள் சுத்தமா இருக்கின்றனவா அப்படின்னு நமக்கு தெரியாது. அது ஒன்று. இரண்டாவது, எனக்கு தெரிந்த பலரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ல இருக்கிற துண்டுகளை வந்து கால் மிதிகளாக பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சேர்த்த நான் பார்க்கும் பொழுது இனிமே அடடா, நான் விடுதிகளுக்கு செல்லும் பொழுது இனிமே என்னுடைய துண்டை மட்டும் தான் கொண்டு போவேன் அப்படின்னு நான் முடிவு செஞ்சேன். அப்ப சமீபத்துல நான் வந்து இணையத்துல ஒரு தகவலை படிச்சிருந்தேன். சுகாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய சொந்த துண்டுகளை எடுத்து செல்வது சிறப்பு. ஏன்னா எந்தெந்த துண்டுல என்னென்ன கிருமி இருக்குன்னு நமக்கு தெரியாது, எங்கிருந்து நமக்கு என்ன கிருமி தொற்று நோய் ஏற்படலாம் அப்படின்னு நமக்கும் தெரியாது. ஆகையால பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சொந்த துண்டுகளை சலவை செய்து எடுத்து செல்வது சிறப்பு.

0: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு. மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. வீடு வாங்குவோர் இனி தங்கள் புதிய வீட்டின் சாவியை விரைவாக பெற வாய்ப்பிருக்கிறது. கட்டடங்களை மெய்நிகர் முறையில் சோதனை செய்யும் புதிய நடைமுறை அதற்கு வழிவகுக்கக்கூடும். அதன் முன்னோடி திட்டங்களில் தற்காலிக குடியேற்றத்துக்கான அனுமதி சில கட்டுமான திட்டங்களில் 2 மாதங்கள் வரை முன்கூட்டியே கிடைத்திருக்கிறது. மெய்நிகர் சோதனை முறையால் கட்டுமானத்துக்கு தேவைப்படும் மனித வளமும் 30 விழுக்காடு வரை குறையக்கூடும். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 1200 தாண்டிவிட்டது. சுமார் 4200 பேரை இன்னமும் காணவில்லை. காணாமல் போன அன்புக்குரியவர்களை மீண்டும் பார்க்கக்கூடிய நம்பிக்கையை குடும்பங்கள் மெதுமெதுவே இழக்கின்றன. இந்நிலையில் சிங்கப்பூர் காவல்துறை பேரிடர் நிவாரண முயற்சிகளில் நேபாள அதிகாரிகளுக்கு கை கொடுக்க 17 அதிகாரிகளை அனுப்பியிருக்கிறது. சுகாதார அறிவியல் ஆணையத்தின் தடயவியல் மருத்துவ பிரிவைச் சேர்ந்த 2 அதிகாரிகளும் நேபாளம் செல்கின்றனர். அடுத்த சில நாள்களில் 14 அதிகாரிகள் அடங்கிய மற்றொரு குழுவை அனுப்பவும் காவல்துறை திட்டமிடுகிறது. உலக வெப்பநிலை உச்சவரம்பை தாண்டுவதை இனி தவிர்க்கவே முடியாது என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில் உலக வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய அரசாங்க கொள்கைகள் தொடர்ந்தால் 100 ஆண்டின் இறுதிக்குள் வெப்பநிலை சுமார் 2.6 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். அதை கட்டுப்படுத்த 2035 ஆண்டுக்குள் கரியமில வாயு வெளியேற்றத்தை 50%க்கு மேல் குறைக்க வேண்டும். அப்படி செய்தாலும் உலகின் பனிப்பாறைகளில் குறைந்தது 1/4 நிரந்தரமாக அழிந்துவிடும் அபாயம் உள்ளது. ரஷ்யா பாதுகாப்பு கருதாமல் அலட்சியமாக நடந்து கொள்வதாக நேட்டோ ஐரோப்பிய ஆணைய தலைவர்கள் எச்சரிக்கின்றனர். ஜெர்மனியின் லெப்சிக் விமான நிலையத்தில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதல் முயற்சிக்கு ரஷ்யாவே காரணம் என்று ஜெர்மனி குற்றஞ்சாட்டியது. உக்ரைனிய சரக்கு விமானத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் முயற்சி அதுவென்று கூறப்படுகிறது. அது ஐரோப்பிய ஒன்றிய மண்ணில் ஏற்பட்ட புதிய நேரடி அச்சுறுத்தல் என்று ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் சொன்னார். ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு துரிதமாக பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆனால் ஜெர்மனி முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ரஷ்யா மறுக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹார்முஸ் நீரணைக்கு தமது பெயரை சூட்ட யோசனை முன்வைத்திருக்கிறார். அந்த நீரணை தற்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதனை டிரம்ப் ஸ்ட்ரீட் என்று பெயர் மாற்றலாமா என்று அவர் சமூக ஊடகத்தில் வினவினார். வெள்ளை மாளிகையும் அந்த யோசனைக்கு ஆதரவு தெரிவித்து டிரம்ப் நீரணை என்று குறிக்கப்பட்ட வளைகுடா வரைபடத்தை சமூக ஊடகத்தில் வெளியிட்டது. ஈரானுடனான போர் 6 மாதங்களாக தொடரும் நிலையில் திரு டிரம்ப் இந்த புதிய யோசனையை முன்வைத்தார். இந்நிலையில் அதிபர் டிரம்பின் முகம் பொறிக்கப்பட்ட புதிய 1 டாலர் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 250 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்க அந்த நாணயம் அறிமுகமானது. உயிருடன் இருக்கும் அதிபர்களின் உருவத்தை நாணயங்களில் இடம்பெறச் செய்வதற்கு அமெரிக்க சட்டத்தில் தடை உள்ள நிலையில் புதிய நாணயம் வெளியீடு கண்டிருக்கிறது. ஊபர் நிறுவனம் கோவிட் தொற்று காலத்துக்கு பிறகு ஆக பெரிய அளவில் ஆட்குறைப்பு செய்யவிருக்கிறது. சுமார் 3300 ஊழியர்கள் ஆட்குறைப்பு செய்யப்படுவர் என்று அந்நிறுவனம் தெரிவித்தது. அதுவே ஊபர் நிறுவனத்தின் மொத்த ஊழியர்களில் 10 விழுக்காடு. நிர்வாக நிலைகளில் உள்ள வேலைகள் குறைக்கப்படும். ஓட்டுநர் இல்லா வாடகை கார் சேவைகளுக்கான தேவை அதிகரிப்பதால் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை செய்யப்படுவதாக ஊபர் தெரிவித்தது. எம்ஆர்டி பயணங்களின் போது உள்ளூர் தொண்டு அமைப்புகள் பற்றி பயணிகள் அறிந்து கொள்ளலாம். SMRT 2 சிறப்பு ரயில்களை அறிமுகப்படுத்துகிறது. அவற்றில் 12 தொண்டு அமைப்புகளின் விளம்பரங்கள் இடம்பெறும். முதல் ரயில் இன்று வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வழித்தடங்களில் சேவையை தொடங்கும். இரண்டாவது ரயில் ஒரு வாரத்துக்கு பிறகு அறிமுகமாகும். இதன் மூலம் தொண்டு அமைப்புகள் நிதி திரட்டவும் தொண்டூழியர்களை ஈர்க்கவும் முடியும். QR குறியீடுகளை வருடி அமைப்புகள் பற்றி மேலும் அறிந்து கொள்ளலாம். சுகாதார பராமரிப்பு, உடற்குறையுள்ளோருக்கான ஆதரவு, உணவு உதவி போன்ற சேவைகளை அவை வழங்குகின்றன. ஃபேர் பிரைஸ் பேரங்காடி நீல ஆரஞ்சு நிற சாஸ் அட்டைகளை கொண்டிருப்போருக்கு மீண்டும் 6 விழுக்காடு தள்ளுபடி வழங்குகிறது. தற்போது வியாழக்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் அது 3 விழுக்காடாக இருக்கிறது. மாற்றம் இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் தேதி வரை நீடிக்கும். தள்ளுபடியை பெற ஒரு வாடிக்கையாளர் ஒரு நாளுக்கு அதிகபட்சம் 200 வெள்ளி வரை செலவு செய்யலாம். நீல நிற அட்டை வைத்திருப்போர் வியாழக்கிழமைகளிலும் ஆரஞ்சு நிற அட்டை வைத்திருப்போர் வெள்ளிக்கிழமைகளிலும் தள்ளுபடியை பெறலாம்.
0: சொல்லும் பொருளும்
2: காகோ சரக்கு. நாடுகளுக்கு இடையே நிலவும் சர்ச்சையால் முக்கிய நீர்வழிகள் மூடப்படும் போது சரக்கு விநியோகம் பாதிக்கப்படுகிறது. காகோ சரக்கு. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: வணக்கம் சிங்கை ஆதரவு BYD.
5: டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள்.
4: இலவச ஓகாவா பயோரிஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளர் கணப்பலன்களை பெறுங்கள்.
5: இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
4: விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட ஜிஎஸ்டி விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டார் புஷ்ப.

0: வணக்கம் சிங்கை, உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சஜினி. நேரம் இப்பொழுது காலை 7:13 ஆகிவிட்டது. திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஜிப்ரனின் இசையில் ஷதாப் ஃபரீதி சின்மயி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக ஜகுபாய் திரைப்படத்தில் இருந்து நம்ம சிங்கப்பூர் கலைஞர் முகமது ரஃபி மகேஸ்வரி பாடி இருந்த பாடல நீங்க கேட்க இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இவ்வாறு நட்சத்திரம் யுவன் சங்கர் ராஜா அவரு இசமைத்த பாடல் ஒன்றும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது.
1: பனி துளி பனி துளி பனி துளி என்ன சுடுவது சுடுவது ஏனோ என் சூரியன் சூரியன்.
0: கண்ட நாள் முதல் திரைப்படத்தில் இருந்தும் பாடல் காத்து கொண்டிருக்கின்றது. நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 6:30 வாக்குல நான் வந்து ஒரு தன்முனைப்பு இத வாசகத்துல நான் வாசிச்சிருந்தேன். அப்ப அந்த வாசகத்துல வந்து நேயர் பன்னீர்செல்வம் அவர் வந்து அனுப்பியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கறத வந்து ஓடி ஓடி சம்பாதிச்சு ஆடம்பர வாழ்க்கைய வந்து வாழ்வது கிடையாது. நம்ம வந்து எவ்வளவு வந்து நோய் எவ்வளவு நாட்கள் வந்து நோய் நொடி இல்லாம இருக்கிறோமோ அதுதான் வந்து நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிற பொன்மொழியை வந்து அவர் அனுப்பி வச்சிருந்தாரு. அதை நம்ம நேயர்களோட நான் பகிர்ந்துகிட்டேங்க. அப்ப நான் வந்து சொல்லியிருந்தேன், என்னுடைய சிந்தனைகளை வந்து நான் பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு எது நிம்மதி அப்படின்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். ஸ்ரத்தா பிரியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாம வந்து எந்த ஒரு கிரீடும் இல்லாம நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தா அது வந்து இன்னும் சிறப்பா இருக்கும், பேராசை இல்லாமல் வாழ்ந்தாலே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸ்ரத்தா பிரியா. ஈஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் வாழ்க்கையில் எனக்கு உண்மையான அமைதி என்பது யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் என் மனதுடன் நான் நிம்மதியாக இருப்பதுதான். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல நிம்மதி. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை தைரியமாக எதிர்கொண்டு மனதை இழக்காமல் இருப்பதுதான் உண்மையான அமைதி அப்படின்னு சொல்லியிருக்காரு நேயர் ஈஸ்வரன். உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. இக்பால் என்ன சொல்லியிருக்காருன்னா, சஜினி நீங்க அந்த பொன்மொழிய பகிர்ந்துகிட்டீங்க, அந்த வாசகத்தை பகிர்ந்துகிட்டீங்க, என்ன சிந்திக்க வச்சிருச்சு. ஏன்னா நானும் வந்து பல வேலைகளை வந்து ஓடி ஆடி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப சிந்திக்க வைக்க ஒரு சரியான தருணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இக்பால். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நேயர்களே, நன்றி நன்றி நன்றி. சரி, இப்ப சாலைகள்ல பலரும் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
2: 9:00 போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் ECP ஏர்போர்ட்டை நோக்கி செல்லும் அந்த வழியில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக TPE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். EYE நோக்கி செல்லும் CTE அங்கோக்கியோ அவென்யூ 1 எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: முகமத் ரஃபி இசையமைத்து மகேஸ்வரி ராணியோடு பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது ஜகுபாய் திரைப்படத்தில இருந்து.
1: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க, ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது, அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க, நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
1: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: திருமண மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிவிக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
3: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
2: விலை எப்படி?
3: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
4: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002211 96. செல்லுங்கள் newmtechgroup.com.

பரிஸ்டா காஃபி நேர் வரதுக்கு பரிசா கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. நான் கேக்குற கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா சரியா 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை நீங்க அனுப்பி வச்சிடலாம். கேள்வி இதுதான். கேன்கூன், அதாவது மெக்சிகோ நகர்ல இருக்கிற கேன்கூன் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய விடுதிகளின் வெளிப்புற இடங்கள்ல இருந்து புறாக்களை விரட்டுவதற்காக ஒரு வினோதமான முறையை கையாளுறாங்க. அது என்ன? மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி. மெக்சிகோ நகர்ல இருக்கிற கேன்கூன் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய விடுதிகள், அதாவது ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல இருக்கிற வெளிப்புற இடங்கள்ல இருந்து புறாக்களை விரட்டுவதற்காக ஒரு சுவாரஸ்யமான முறைய கையாளுறாங்க. அது என்ன? உங்களுடைய பதில்களை இப்பவே 9678889 என்று எனக்கு அனுப்பி வச்சிருங்க.

0: தொண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இசைஞானி இளையராஜா வினிசையில் உங்களுக்காக இரு மென்மையான பாடல்கள் ஒலித்தன. ஆராதனை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு கர்ஜனை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மலேசிய வாசுதேவன் உமா ரமணன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேங்க. அதாவது மெக்சிகோ நகர்ல இருக்கிற கேன்கூன் அப்படிங்கிற பகுதியில அவங்களுடைய விடுதிகள்ல வெளிப்புற விடுதிகளின் வெளிப்புற இடங்கள்ல இருந்து புறாக்களை விரட்டுவதற்காக ஒரு சுவாரஸ்யமான முறைய வந்து கையாளுறாங்க. அது என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நம்ம நேயர்கள் பலரும் வந்து பலவிதமான பதில்களை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. சரியா, நேயர் ரவி, நம்ம ரவிஜி இல்லைங்க, இன்னொரு நேயர் ரவி, அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒளி ஒளி ஒளி ஒளியை வைத்து விரட்டுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, புறாக்களுக்கான பிறப்பு கட்டுப்பாட்டு உணவை வழங்கி அவரு அவங்கள விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படிங்க வெளிப்புற இடங்கள்ல இருந்து விரட்டுவாங்க. கார்த்திக் என்ன சொல்லிருக்காருன்னா, பறவை வலைய பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் ஆறு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பளபளப்பான நாடா அல்லது பழைய குறுந்தகடுகளை பயன்படுத்தி அவங்க வந்து புறாக்களை விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்னிக்கிறங்க, இதெல்லாமே நான் எதிர்பார்க்கிற பதில் கிடையாது. சரியா, மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி. மெக்சிகோ நகரின் கென்கூன் பகுதியில அவங்களுடைய விடுதிகளின் வெளிப்புற இடங்கள்ல இருந்து புறாக்களை விரட்டுவதற்காக ஒரு சுவாரஸ்யமான முறையை கையாடுறாங்க. அது என்ன உங்களுக்கு பதில் தெரிந்தார்? 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க.
3: 9678 நிலவரம்.
2: நேரம் இப்பொழுது காலை 4:46 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் குயின்ஸ் வேயை நோக்கி செல்லும் ஃபேர் ஃபிளை ஓவர், ஹாலன் ரோடிற்கும் PIE துவாஸ் எக்ஸிட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE சம்சன் ரோடிற்கும் லானி ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: சுவையாக சமைக்க
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழுகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனையை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்துடைய இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அது நீக்கிருங்க. அந்த பகுதியை சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பழவிங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள். இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்றுப்பிடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதி இருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லலது அழையுங்கள் 6206-1797. கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கே.

0: சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன், முதல்ல வந்து நேரத்தை தப்பா சொல்லிட்டேன், 7:46 அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரத்தை 4:46 சொல்லிட்டேனே. என்ன முடிச்சிருக்க, ரவி இல்லாததால என் மூளை ரொம்ப கலங்கி போயிருச்சு.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருந்த இரு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. சங்கர் கணேசன் இசையில் அம்மா திரைப்படத்தில இருந்தும், இசைஞானி இளையராஜாவின் இசையில் நான் மகா நல்ல திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. சரியான பதில சொன்ன முதல் நீயர் யார் என்றால் அலமேலு. வாழ்த்துகள். அவங்களுடைய விடுதிகளின் வெளிப்புற இடங்கள்ல இருந்து புறாக்களை விரட்டுவதற்காக பயிற்சி பெற்ற பருந்துகளை அவங்க பயன்படுத்துறாங்க. இதே பதில பல நேயர்களும் சொல்லியிருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. முயற்சி செய்த நேயர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.
2: 9:06 நிலவரம்.
1: PIEA நோக்கி செல்லும் KJE அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளும் இணைக்கச் சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது? மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற max.online.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடுவோம்.
7: வணக்கம் சிங்கை ஆதரவு BYD.
8: டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள்.
9: இலவச ஓகாவா பயோரிஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வரையிலான உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள்.
8: இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
9: விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
10: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
11: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங்.
12: உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
13: வணக்கம். காலை மணி 8. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. வீடு வாங்குவோர் இனி தங்கள் புதிய வீட்டின் சாவியை விரைவாக பெற வாய்ப்பிருக்கிறது. கட்டடங்களை மெய்நிகர் முறையில் சோதனை செய்யும் புதிய நடைமுறை அதற்கு வழிவகுக்கிறது. அதன் முன்னோடி திட்டங்களில் தற்காலிக குடியேற்றத்துக்கான அனுமதி சில கட்டுமான திட்டங்களில் 2 வரை முன்கூட்டியே கிடைத்திருக்கிறது. மெய்நிகர் சோதனை முறையால் கட்டுமானத்துக்கு தேவைப்படும் மனித வளமும் 30 வரை குறையக்கூடும். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 1200 தாண்டிவிட்டது. சுமார் 4200 பேரை இன்னமும் காணவில்லை. காணாமல் போன அன்புக்குரியவர்களை மீண்டும் பார்க்கக்கூடிய நம்பிக்கையை குடும்பங்கள் மெதுமெதுவே இழக்கின்றன. இதற்கிடையே சிங்கப்பூர் காவல்துறை பேரிடர் நிவாரண முயற்சிகளில் நேபாள அதிகாரிகளுக்கு கை கொடுக்க 17 அதிகாரிகளை அனுப்பியிருக்கிறது. சுகாதார அறிவியல் ஆணையத்தின் தடயவியல் மருத்துவ பிரிவைச் சேர்ந்த 2 அதிகாரிகளும் நேபாளம் செல்கின்றனர். அடுத்த சில நாள்களில் 14 அதிகாரிகள் அடங்கிய மற்றொரு குழுவை அனுப்பவும் காவல்துறை திட்டமிடுகிறது. இந்தோனேசியாவின் கலிமந்தான் பகுதியில் எரியும் காட்டுத்தீயிலிருந்து எழும் புகை அண்டை நாடுகளுக்கு வெகுவாக பரவுகிறது. மலேசியா, பிலிப்பீன்ஸ் உள்ளிட்ட வட்டார நாடுகளின் சில பகுதிகளில் காற்றின் தரம் அபாயகரமான நிலையை எட்டிவிட்டது. மலேசியாவில் புகை மூட்டத்தை மேலும் மோசமாக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. வாகன போக்குவரத்தும் காற்றின் தரத்தை பாதிப்பதால் பொதுமக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். புரூனையிலும் புகை மூட்டம் நீடிப்பதால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பிலிப்பீன்ஸில் தலைநகர் வட்டாரம், மத்திய லூசான், கலாபாசான் பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பிள்ளைகள், மூத்தோர், சுவாச அல்லது இதய நோய் உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அடிக்கடி ஏற்படும் எல்லை தாண்டிய புகைமூட்ட பிரச்சினையை சமாளிக்க ஆசியான் ஒப்பந்தம் போதுமான பலனை தந்திருக்கிறதா என்ற கேள்வியும் இப்போது எழுந்துள்ளது. உலக வெப்பநிலை உச்சவரம்பை தாண்டுவதை இனி தவிர்க்கவே முடியாது என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரிக்கிறது. அடுத்த சில ஆண்டுகளில் உலக வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. தற்போதைய அரசாங்க கொள்கைகள் தொடர்ந்தால் நூற்றாண்டின் இறுதிக்குள் வெப்பநிலை சுமார் 2.5 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். அதை கட்டுப்படுத்த 2035 ஆண்டுக்குள் கரியமில வாயு வெளியேற்றத்தை பாதிக்கு மேல் குறைக்க வேண்டும். அப்படி செய்தாலும் உலகின் பனிப்பாறைகளில் குறைந்தது கால்வாசி நிரந்தரமாக அழிந்துவிடக்கூடும். ரஷ்யா பாதுகாப்பு கருதாமல் அலட்சியமாக நடந்து கொள்வதாக நேட்டோ ஐரோப்பிய ஆணைய தலைவர்கள் எச்சரித்துள்ளனர். ஜெர்மனியின் லெப்சிக் விமான நிலையத்தில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதல் முயற்சிகளுக்கு ரஷ்யாவே காரணம் என்று ஜெர்மனி குற்றஞ்சாட்டுகிறது. அந்த குற்றச்சாட்டுகளை ரஷ்யா மறுக்கிறது. உக்ரைனிய சரக்கு விமானத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் முயற்சி அதுவென்று கூறப்படுகிறது. அது ஐரோப்பிய ஒன்றிய மண்ணில் நடத்தப்பட்ட புதிய நேரடி அச்சுறுத்தல் என்று ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் சொன்னார். ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு துரிதமாக பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹார்மோஸ் நீரணைக்கு தமது பெயரை சூட்ட யோசனை முன்வைத்திருக்கிறார். அந்த நீரணை தற்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக